அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி மாதம் 27 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 14 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: குரலோசை சிற்றினம் சேராமை 46 அதிகாரம் 2 குரட்பா.
1: நிலர்

நிலத்தின் தன்மையால் அதில் சேர்ந்த நீரின் தன்மை மாறுபடும். அவ்வாறே மாந்தர்க்கும் அவரவர் சேர்ந்த இனத்தின் தன்மைப்படியே அறிவுமாகும்.

0: அறிவு.
1: குரலோசை கேட்டீர்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று வளம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூ சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு எம் ஜீவிகா ஸ்ரீ. காலை 7 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை இடம்பெறும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இன்று காலை 7:30 சந்தோஷ சாரல், காலை 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல், இன்று காலை 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், இன்று காலை 9 தருமபுரி சங்கர் ஸ்கேனின் இனிய சொல்லுமது, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம், இன்று காலை 10 தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை இன்று காலை 10:45 தரம் என்னும் தாரக மந்திரம், உலக தர நிர்ணய தின சிறப்பு உரை, வழங்குபவர் முனிவர் விஸ்வபாரதி. காலை 11 தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 சக்தி உலா சிறப்பு நிகழ்ச்சி, ஐஸ்வர்ய மகுடதாரணி முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம், அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே, 12:10 களத்தில் சந்திப்போம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியைச் சார்ந்த சிலம்பம் பயிற்சியாளர் எஸ் சண்முகம் அவருடன் நேர்முகம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 சூழல் கப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில

செய்திகள் 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம். எல்நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் பற்றி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பா செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட்சிவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடுத்தீடு வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:00 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 இசை மின்னல். 6:15 ஆரணி சிஎம்ஆர் ஒளி விளக்கு நம்பர்

0: புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 வயல்வெளி நெல் மஞ்சள் சாகுபடி குறித்து விவரிக்கிறார் ஹஜ்ஜன்ஹள்ளி நெருப்புரான் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த அனுபவ விவசாயி வி பிரகாஷ் அவர்கள். 8:00 இளந்தென்றல், இன்றைய இளந்தென்ற நிகழ்ச்சியின் தலைப்பு விளையாட்டு வினாடி வினா. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் சுகமான ராகங்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இவையாவும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் இன்று வளம் வரும் நிகழ்ச்சிகள்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: the occasion. The Ministry of Panchayati Raj will today organize a dedicated one-day cleanliness and pendency disposal drive as part of the ongoing Special Campaign 6.0. During the drive, the ministry aims to promote workplace cleanliness, improve the use of office space, and expedite the disposal of pending matters. In badminton, Indian shuttlers Tanvi Sharma and Kidambi Srikanth progressed to the second round of the Denmark Open 2026 after securing hard-fought victories in their opening matches. Tanvi defeated Japan's Natsuki Nidaira 2-1 in a thrilling three-game contest. In men's cricket, India will face West Indies in the fourth T20 International in Hyderabad today. The match will begin at 7 p.m. IST. India leads the five-match series 2-1 after defeating West Indies by 14 runs in third T20I in Indore last Sunday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
3: உண்மையின் பக்கம் நிற்பதே நடுவு நிலைமை. அங்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பேதம் கிடையாது என்கிறார் காந்தியடிகள். தராசு முதலில் தான் சமமாக நிற்கும், பின் தட்டில் வைக்கப்படும் பொருள் இரும்பாயினும் பொன்னாயினும் மணலாயினும் சர்க்கரையாயினும் வேறு எந்த பொருளாக இருப்பினும் வேறுபாடின்றி எடையை மட்டும் சரியாக காட்டும். அதுபோல இன்னார் இனியார் நண்பர் அயலார் ஏழை பணக்காரர் வேண்டியவர் வேண்டாதவர் என எண்ணாமல் எல்லா நிலைகளிலும் நடுவு நிலைமை என்ற அறவழி நிற்பதே சான்றோர்க்கு அழகு தரும் என்பதை சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குரல் செப்புகின்றது. விளையாட்டுக்களங்கள் பட்டிமன்றங்கள் அறம் கூறும் அவயங்கள் போன்ற இடங்களிலெல்லாம் மையமாய் நடுநாயகமாய் நின்று தீர்ப்பு வழங்குதல் சான்றோர்களுக்கே உரிய தனி சிறப்பாகும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என அறிவின் மேன்மையை பறைசாற்றுகின்றார் திருவள்ளுவர். முடியாட்சியில் அரசன் கரத்திருந்த செங்கோல் நடுநிலைத்தன்மையின் குறியீடாகி ஆட்சியின் உயர்வை உணர்த்தியது. செங்கோல் ஆட்சி நடத்திய மன்னர்களையே மக்கள் போற்றி புகழ்ந்தனர். பாரதப்போர் நடைபெற்றபோது பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் என்ற சேர மன்னன் நடுநிலை நின்று இரு திறப்படை வீரர்களுக்கும் உணவு வழங்கினான் என்று புறப்பாடல் கூறுகின்றது. சான்றாண்மை உடையவர்கள் எந்த சூழலிலும் தன் நிலையில் மாறுபடார். சங்க காலத்தில் வணிக முறையில் உண்மையும் நேர்மையும் நடுநிலை பண்பும் சிறப்புற்று திகழ்ந்த செய்தியை மிக நுட்பமாக பட்டினப்பாலை என்ற நூல் படம் பிடித்து காட்டுகின்றது. நீண்ட நுகத்தடி என்று சொல்லப்படுகின்ற ஏரின் நடுவில் பொருத்தப்பட்ட பகலானி எவ்வாறு சாயாமல் நேர் நின்று சமப்படுத்துமோ அதுபோல நடுநிலை பண்புடன் வணிகம் செய்ததை பட்டினப்பாலையில் நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதுவும் மிகை கொளாது கொடுப்பதுவும் குறை கொடாது பல பண்டம் பகர்ந்து வீசும் என்ற தொடர்கள் சுட்டக் காணலாம். உள்ளம் நடுநிலையில் செயல்பட உறுதி பெறுமாயின் நாம் சொல்லும் சொற்களிலும் சத்தியம் நிலைத்திருக்கும், நீதி நிலைத்திருக்கும். காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருள் கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே என நடுநிலை அறியும் முறையை அறநெறிசாரம் கூறுகின்றது. இன்னார் இனியார் வயல் நிலம் களர்நிலம் என வேறுபாடின்றி பொழியும் மழையாய் காய்தலின்றி சமமாய் நோக்கி நடுவு நிலைமை போற்றுவோம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் என்கிறது திருக்குறள். நம் உள்ளம் நடுநிலை பண்பை நாடினால் சமூகத்தில் மதிப்பும் நம்பிக்கையும் கிடைக்கும். நடு

0: குணம் தலைமுறை கடந்த புகழையும் நன்மையையும் தரும். நடுநிலையாளர்களை நாடு அரவணைத்து கொள்ளும். நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை. நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்கிறார் திருமூலர். நடுநிலை என்ற உயரிய குணத்தால் ஒப்பில்லாதவர்களாய் உயர்ந்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. இறைவன் உங்கள் உயிருக்கு உயிராக அனைத்திலும் மிக அருகில் இருக்கிறார் என்ற வரிகளோடு இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடல் அகிலம் எனும் தொடங்கும் பாடல். பாடியவர் சீர்காழி சிவசிதம்பரம்.

இழந்ததை நினைத்து வருந்தாதே, எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் என்ற அற்புத வரிகளோடு இணைந்திருக்கிறோம். எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசும் பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் அஞ்சு எனும் தொடங்கும் பாடல். பாடியவர் ராஜா முகமது.

எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. பக்தி மாலை, பக்தி மாலை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் குழந்தை இயேசு எனும் தொடங்கும் பாடல். பாடியவர் ராஜ் சீதாராம்.

நல்ல மனங்கள் நல்ல வாழ்வை தரும் என்ற வரிகளோடு இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் கணநாதன் எனும் தொடங்கும் பாடல்.

0: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது பக்தி மாலை. இன்று மேற்கொள்ளும் அனைத்து செயல்களும் சிறப்பாக அமைய வாழ்த்துகிறது உங்கள் அபிமான பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:35.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். கால்நடை வளர்ப்பில் பால் உற்பத்தி மற்றும் கால்நடைகளின் உடல் வளர்ச்சிக்கு தரமான பசுந்தீவனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. தீவன செலவை குறைத்து ஆண்டு முழுவதும் கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை சொந்த நிலத்திலேயே உற்பத்தி செய்ய விவசாயிகள் திட்டமிட்டு தீவன பயிர்களை சாகுபடி செய்யலாம். புல் வகை, பயிர் வகை மற்றும் மர வகை தீவன பயிர்களை இணைத்து வளர்ப்பதன் மூலம் கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்களை சமச்சீராக வழங்க முடியும். அதிக மகசூல் தரும் நேப்பியர், கம்பு நேப்பியர், ஒட்டுப்புல், கோ5 பாசன வசதி உள்ள நிலங்களில் ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்ய ஏற்றது. ஹெக்டேருக்கு ஆண்டுக்கு 360 முதல் 400 டன் வரைக்கும் பசுந்தேவனம் கிடைக்கக்கூடியது. இதில் 14% புரத சத்து உள்ளது. நடவு செய்த 75 முதல் 80 நாட்களில் முதல் அறுவடை செய்யலாம். பிறகு 45 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை மேற்கொள்ளலாம். தீவன சோளம் கோ31 ஒரு முறை நடவு செய்த பிறகு பல முறை அறுவடை செய்யக்கூடியது. முறையாக பராமரித்தால் 3 ஆண்டுகள் வரைக்கும் வளரக்கூடியது. ஆண்டுக்கு 6 முதல் 7 அறுவடைகள் எடுக்கலாம். முதல் அறுவடை 65 முதல் 70 நாட்களில், அடுத்தடுத்த அறுவடைகள் 50 நாட்கள் இடைவெளியிலும் செய்யலாம். ஆண்டுக்கு 192 டன் பசுந்தீவனம் கிடைக்கும். கினியா புல்கோ GG3 பல்லாண்டு தீவன பயிராகும். ஆண்டு முழுவதும் பாசனத்திலும் பருவமழையையும் பயன்படுத்தி வளர்க்கலாம். தென்னை உள்ளிட்ட மரப்பயிர்களுக்கு இடையிலும் சாகுபடி செய்யலாம். ஆண்டுக்கு 320 முதல் 360 டன் பசுந்தீவனம் கிடைக்கும். முதல் அறுவடை 75 முதல் 80 நாட்களிலும், பிறகு 40 முதல் 45 நாட்கள் இடைவெளியிலும் செய்யலாம். குதிரை மசால் மற்றும் வேலி மசால் போன்ற பயிர் வகை தீவனம் கால்நடைகளுக்கு நல்ல புரதச்சத்தை வழங்குகிறது. குதிரை மசால் கோ2 இந்த ரகத்தில் ஆண்டுக்கு 130 டன் பசுந்தீவனம் கிடைக்கக்கூடும். இதில் 23.5% புரதச்சத்து உள்ளது. முதல் அறுவடை 65 முதல் 70 நாட்களில் செய்யலாம். வேலி மசால் ஆண்டுக்கு 90 முதல் 100 டன் பசுந்தீவனம் தரக்கூடியது. இதில் 20 முதல் 22% புரதச்சத்து உள்ளது. முதல் அறுவடை 80 நாட்களில் மேற்கொள்ளலாம். அதே போல் தீவன தட்ட பயிர் குறுகிய காலத்தில் அறுவடைக்கு வரும் சிறந்த பயிர் வகை தீவனமாகும். 50 முதல் 55 நாட்களில் அறுவடை செய்யலாம். இதில் 21% அதிகமான புரதச்சத்து காணப்படுகிறது. ஆண்டுக்கு 18 டன் பசுந்தீவனம் கிடைக்கும். அடுத்து இந்த வறட்சியை தாங்கும் முயல் மசால் வறட்சியை தாங்கி வளரும் பயிர் வகை தீவன பயிராகும். இதில் 15 முதல் 18% புரதச்சத்து உள்ளது. மானாவாரி நிலங்களிலும் கொல்கொட்டை புல்லுடன் 3:1 என்ற விதத்தில் ஓடு பயிராக சாகுபடி செய்யலாம். முதல் அறுவடையில் 75 நாட்களில் மேற்கொள்ளலாம். மரவகை தீவன பயிர்கள் சவுண்டல் மற்றும் அகத்தி போன்ற மரவகை தீவன பயிர்களை பண்ணை வரப்புகளும் மற்றும் தனி இடங்களிலும் வளர்க்கலாம். சவுண்டல் வறட்சி தாங்கி ஆண்டு முழுவதும் பசுந்தீவனம் வழங்கும். முதல் அறுவடை 120 நாட்களில் செய்யலாம். அகத்தி ஆடுகள் விரும்பி உண்ணும்

0: இலை தீவனமாகும். இலைகளில் 25% புரதச்சத்து உள்ளது. பாசன வசதியுடன் ஆண்டு முழுவதும் வளர்க்கலாம். ஆண்டுக்கு 100 டன் பசுந்தீவனம் கிடைக்கும். சமச்சீரான அடர்த்தீவனம், கால்நடைகளுக்கு தேவையான புரதம், ஹைட்ரோ கார்போஹைட்ரேட், கொழுப்பு, வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் உள்ளிட்ட எல்லா ஊட்டச்சத்துக்களையும் சரியான விதத்தில் கலந்து வழங்கப்படுகிறது. சமச்சீரான தீவனமாகும். இத்தகைய தீவனம் மாடு, ஆடு உள்ளிட்ட கால்நடைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. அடர்த்தீவனம் அல்லது கலப்பு தீவனம் கால்நடைகளுக்கு அதிக ஆற்றலையும் புரதச்சத்தை வழங்கக்கூடியது. இதனால் பால் உற்பத்தி, உடல் எடை மற்றும் வளர்ச்சி மேம்படுத்துவதில் பொதுவாக கலப்பு தீவனம் தயாரிக்க மக்காச்சோளம், கம்பு போன்ற தானியங்களை 30 முதல் 35% வரைக்கும் சேர்க்கலாம். கடலை புண்ணாக்கு, எல் புண்ணாக்கு, சோயா புண்ணாக்கு போன்ற புண்ணாக்கு வகைகள் 20 முதல் 25%, கோதுமை தவிடு, அரிசி தவிடு போன்ற தவிடு வகைகள் 30 முதல் 40% வரையிலும் சேர்க்கலாம். மேலும் தாது உப்பு கலவை மற்றும் உப்பு 2 முதல் 3% வரைக்கும் சேர்த்து வழங்கலாம். பசுந்தீவனத்துடன் தேவையான அளவு அடர் தீவனத்தையும் வழங்குவதுடன் கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சமச்சீராக பெற செய்யலாம். கால்நடைகளுடைய வயது, உடல் எடை, பால் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டுக்கு ஏற்ப தீவன அளவை மாற்றி வழங்குவது அவசியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அப்புறம் கீரை சாகுபடியில் அதிக விளைச்சல் பெறுவது எப்படி? பொதுவாக கீரை சாகுபடிக்கு பட்டம் கிடையாது, எப்போது வேண்டுமானாலும் விதைக்கலாம். ஆனால் அதிக மழைப்பொழிவு சமயத்தில் விதைப்பதை தவிர்க்கணும். விதைக்கும் போது நிலத்தினுடைய அளவை முடிவு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தை நன்கு உழுது 6 அடி முதல் 4 அடி அகலத்தில் பாத்திகளாக எடுக்கணும். ஒரு பாத்திக்கு 10 கிலோ வீதம் தொழு உரத்தை தூவி சமப்படுத்தணும். விதைத்த 3வது நாள் விதைகள் முளையிடும். அவ்வப்போது களைகளை அகற்றி வளர்க்கலாம். நிலத்தின் ஈரப்பதத்தை பொறுத்து பாசனம் செய்தால் போதும். ஒவ்வொரு பாசனத்தின் போதும் ஒரு பாத்திக்கு 500 மில்லி ஜீவாமிர்தம் என்ற அளவில் தண்ணீரில் கலந்து விடணும். அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை ஆகிய மூன்றையும் 22 முதல் 30 நாட்களுக்குள் அறுவடைக்கு வரும். சிறுகீரை, தண்டுக்கீரை வேரோடு பிடுங்கி விடணும். பிறகு பாத்திகளில் உள்ள மண்ணை கொத்தி 15 நாட்கள் ஆறவிட்டு மீண்டும் விதைக்கலாம். கீரை விதைகளை இயற்கையான முறையில் சாகுபடி செய்து உயர் வளர்ச்சியில் பெறலாம். இதற்கு வந்து இந்த அக்னியஸ்திரம் இதெல்லாம் பயன்படுத்தலாம். அக்னியஸ்திரம் தயார் பண்ண சோற்றுக்கற்றாழை 3 கிலோ, புரண்டை 3 கிலோ, வேப்பிலை 2 கிலோ, பப்பாளி இலை 2 கிலோ, நொச்சை இலை 2 கிலோ, ஆமணக்கு இலை 2 கிலோ, ஊமத்த இலை 2 கிலோ, எருக்கு இலை 2 கிலோ, ஆவார இலை 2 கிலோ, சுண்டக்காய் செடி இலை 2 கிலோ, ஆடுத்தின்னா பாலை 2 கிலோ, இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, பச்சை மிளகாய் 2 கிலோ ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளணும். ஒரு பாத்திரத்தில் எல்லா இலைகளையும் பொடிப்பொடியாக வெட்டி போடணும். இஞ்சி, பூண்டு, மிளகாய் ஆகியவற்றை உரலில் இடித்து அவற்றுடன் சேர்க்கணும். அவை மூழ்கும் அளவுக்கு மாற்றுச்சி நீரை ஊற்றி பாத்திரத்தில் மூடி அடுப்பில் வைத்து கொதிக்க விடணும். நன்கு கொதித்த பிறகு இறக்கி 20 நிமிடங்கள் ஆற வைக்கணும். இப்படி 4 முறை கொதிக்க வைத்து இறக்கி நிழலில் வைத்து மூடியால் இறுக மூடி அதன் பிறகு துணியால் வைத்து காற்று போகாதவாறு இறுக்கமாக கட்டிவிடணும். 2 நாட்கள் கழித்து இந்த கரைசலை வடிகட்டி 10 லிட்டர் தண்ணீரில் 300 மில்லி என்ற கணக்கில் கலந்து தெளிக்கணும். இப்படி செய்யும்போது நல்ல பலனை தரும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
3: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
2: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
2: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
4: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.

0: சாமிநாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் சேலம்.
2: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
3: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
2: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
2: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
3: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று காலை 7 மணிக்கு நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோம்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று புளும்பர்க் பொருளாதார மாநாட்டிற்கு இடையே கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியை தாம் சந்தித்து பேசியது குறித்து பிரதமர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கனடா பிரதமருடனான சந்திப்பு இருநாட்டு உறவுகளில் ஏற்பட்டுள்ள சாதகமான முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளும் இணைந்து நிலையான மற்றும் வளமான உலகை உருவாக்க பங்காற்றி வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல், ஆயுத கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிப்பெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். விஜயவாடாவுக்கு நேற்று சென்ற முதலமைச்சர் திரு விஜய் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து நதிகள் இணைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஏற்கனவே 4.08 TMC தண்ணீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர் இருப்பு மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் தண்ணீர் திறக்க தமது அரசு பரிசீலிக்கும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மேலும் கோதாவரி, காவிரி ஆறுகளை இணைக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்ததாகவும் வறட்சியை எதிர்கொள்வதற்கு நதிகள் இணைப்பு மட்டுமே நிரந்தர தீர்வாகும் என்பதை வலியுறுத்தியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக விஜயவாடா உற்சவ நிகழ்ச்சியில் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் திரு விஜய் பங்கேற்றார். எல் நினோ பாதிப்பு காரணமாக தமிழகத்தின் மின் தேவை அதிகரித்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை முதல் வரும் 31 தேதி வரை சுமார் 1500 மெகாவாட் மின்சாரம் வாங்குவதற்கு மட்டுமே டெண்டர் கோரப்பட்டுள்ளது.

0: இருப்பதாக கூறினார்.
1: பீக் அவர்ஸ்ல சாயந்தரம் 6 மணிலிருந்து அந்த 12 மணி வரைக்கும், 6 மணி நேரத்துக்கு மட்டும் நம்மளுடைய டிமாண்டுக்கு கொஞ்சம் பூர்த்தி செய்வதற்காக நம்ம வந்து டெண்டர் கால்குலேட் பண்ணிருக்கோம். போன வருஷத்தை பாக்குறப்போ, போன வருஷம் நம்மளுடைய தமிழகத்துடைய தேவை வந்து 16,800 மெகாவாட் இருந்துச்சு இதே காலகட்டம். ஆனால் இப்போ வந்து 21,700 மெகாவாட், அதாவது 30% அளவுக்கு வந்து நம்மளுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் எல்லினோ காரணமாக வெப்பம் குறையவே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து வாங்கிட்டு இருந்த பவர்ல இருந்து 4,850 மெகாவாட் வந்து நமக்கு வரல. 35 ரூபாய் வந்து கேஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்ற பவர் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு வரும். ஏன்னா அவங்களோட உற்பத்தி காஸ்டே அதிகம். நாப்தால இருந்து வர பவர் வந்து 47 ரூபா வரும். இப்ப நம்மளுக்கே வந்து இங்க எண்ணூர்ல இருக்கு நாப்தா பவர் ரொம்ப ஒஸ்டான காலகட்டம்லாம் ஆப்ரேட் பண்ணும். இதனாலதான் சடன் டிமாண்ட் இப்ப வாங்குற இந்த டெண்டர் வந்து அக்டோபர் 15 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். நம்ம கால்ஃபர் பண்ணிருக்கிறது 3,500 மெகாவாட் கிட்ட கால்ஃபர் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம வாங்க போறது 1,500 மெகாவாட் தான் வாங்குவோம்.
0: இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சேலம் கைத்தறி நெசவாளர் சேவை மையத்தின் சார்பில் கோவையில் நேற்று தொடங்கிய சிறப்பு கைத்தறி கண்காட்சியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேட்டுப்பாளையத்தில் கைத்தறி நெசவு பூங்கா அமைப்பது தொடர்பான கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் வழங்குவதற்கான இலவச வேட்டி சேலை உற்பத்தி துரிதமாக நடைபெற்று வருவதாக திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு என்ற சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்தின் பணவீக்கம் தேசிய சராசரியை தாண்டி 6.81% அதிகரித்திருப்பது இந்த அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் உள்ளூர் சந்தை விலையை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் இதனால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் GST வரி வசூல் முன் எப்போதும் இல்லாத வகையில் எதிர்மறை வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அரும்பாக்கம் கிராமத்தில் அஞ்சல் வார விழாவை முன்னிட்டு சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணை அஞ்சல் கண்காணிப்பாளர் திருமதி பிரேமாவதி தலைமையில் நடைபெற்றது. இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அஞ்சல் துறையின் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் சேமிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: பெண் குழந்தைகளுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெண் குழந்தைகளுக்கு மாசம் மாசம் சேமிக்கிறதுனால படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நகர், அதுவும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ அஞ்சல் மூலமா சேமிக்கிறதுனால நாங்க ரொம்ப பெனிஃபிட் அடைகிறோம். அஞ்சல் ஆழ்வு காப்பீட்டு திட்டத்தில் நாங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். மக்களுக்கு அஞ்சல் துறை ஒரு வர பிரசாதமா இருக்கு.
3: போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. செல்வம் மகள் இன்சூரன்ஸ், ஆர்பிஎல், ஆர்டி எல்லாம் போட்டுட்டு இருக்கு. காசு இருந்தாலும் செலவாயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா இதுல போஸ்ட் ஆபீஸ் மூலமா சேமிக்கிறது நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஸ்எஸ்ஏ மூலம் நம்ம சேமிப்பு பண்றது குழந்தைங்க படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: இருவரிச் செய்திகள். நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14ஆம் லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கட்டிடங்கள் இடிந்தன. 4 பேர் காயமடைந்தனர். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 7 பேர் மீட்கப்பட்டனர். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருந்தகங்கள் மற்றும் கோழியின நோய் ஆராய்ச்சி குளத்தில் அமைச்சர் கமலி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற தென்காசி மாவட்ட விளையாட்டு வீரர்களை அமைச்சர் திரு ராஜீவ் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சிறுபான்மையின இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2480 குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்

0: இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவைக்கு அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்க வளர்க என வாழ்த்துகிறது உங்கள் அபிமான பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சம் பேசிடும் மனநிலை நிகழ்ச்சி. இன்றைய மனநிலை நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கோளையூர் பள்ளி குழந்தை எம் ஜீவிகா ஸ்ரீ. வணக்கம் ஜீவிகா ஸ்ரீ.
4: வணக்கம் சார்.
3: ஜீவிகா ஸ்ரீ எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்.
3: நல்லா இருக்கீங்க, ரொம்ப அழகா வந்திருக்கீங்க. எங்கிருந்து வரீங்க அழகான பொண்ணு ஸ்கூலுக்கு?
4: வீட்டுல இருந்து வரேன்.
3: ஓ, வீட்டுல இருந்து வரீங்களா? வீடு எங்க இருக்கு?
4: பக்கமா இருக்கு.
3: ஓ, பக்கமா இருக்குதா? சரி, இருட்டும். பாக்கெட்ல என்ன வச்சிருக்கு? என்னது இது?
4: டேமிக்.
3: டைரி மில்கா? டெய்லி சாக்லேட்டோட தான் வருவீங்களா நீங்க?
4: இல்ல,
3: சாக்லேட் யார் கொடுத்தா உங்களுக்கு? பாக்கெட்ல வச்சிருக்கீங்க?
4: அப்பா தந்தீங்க.
3: ஓ, அப்பா வாங்கி கொடுத்து போயிட்டாரா? பாப்பா போய் நல்லா படி, சாயந்தரம் வரும்போது உனக்கு வேற வாங்கி தரேன் அப்படின்னாரா?
4: ஆமா.
3: என்ன வாங்கி தருவாரு சாயந்தரம் போனா?
4: வந்துச்சான் கையில போட்டு இழுத்தாங்களாம். அப்ப மேட்டுக்கு சிங்கம் ஜாலியா இருந்துச்சான். மேட்டுக்கு அண்ணா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம்.
3: முடிஞ்சதா? சரி, அடுத்து பாட்டு பாடுங்க.
4: குட்டி பாப்பா வாவா, குட்டி கதை கேட்கவா, முக்காளி மேலே தக்காளி, பாட்டு வண்டு பாடலாம், பச்சை வண்ணம் மொட்டை கேட்டு தாளம் போடுதான்.
3: நல்லா இருக்குது உங்கள் பாட்டு. சரிங்க வா. இங்கே உங்கள் சோற்றில் பள்ளி சோற்றில் ஏதோ எழுதிருக்கீங்களே, என்னது
4: அது? குருவை.
3: அப்புறம்
4: காலமாடு, நாய்.
3: ஆமாம்ப்பா, இதெல்லாம் வரைஞ்சிருக்கீங்க. சரி, உங்கள் ஊரில் என்ன விலங்கு இருக்குது இந்த சின்ன ஊரில்?
4: நாய்க்குட்டி.
3: நாய்க்குட்டி தான் இருக்குது அந்த ஊரில். சரி, இருக்கட்டும் ஜீவிகா. சரி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்க, இல்லை நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பொண்ணுறது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ண ஆசைப்பட்றீங்க?
4: டாக்டர்.
3: டாக்டர்? டாக்டரா? என்ன பண்ண போறியா?
4: செக் பண்ணுவேன்.
3: செக் பண்ணுவீங்க? யாரை செக் பண்ணுவீங்க, எதுக்கு செக் பண்ணுவீங்க? செக் பண்ணீங்க, ஸ்டெதாஸ்கோப் வச்சுட்டு மூச்ச மேலே இல்லைங்க, கீழே விடுங்க, உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால ஊசி போடணும் அப்படின்னு
4: சொல்லுவீங்களா?
3: எத்தனை ஊசி போடுவீங்க?
4: ரெண்டு ஊசி.
3: ரெண்டு ஊசியில் குணப்படுத்துறீங்க. சரிங்க ஜீவியாஸ்ரீ, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம்

0: ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். இணைய நிலையே இன்றைய மழலை மலர்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோளையூர் பள்ளி குழந்தை எம் ஜீவிகா ஸ்ரீ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ். நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
2: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
4: இன்று அக்டோபர் 14.
5: கல்வியலாளர் மற்றும் மருத்துவர்,
4: சென்னை பல்கலைக்கழகத்தில் நீண்ட கால துணைவேந்தர், முதல்வர், உலக சுகாதார மையத்தின் செயற்குழு தலைவர், துணைத் தலைவர், தலைவர் போன்ற பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்துள்ளார்.
5: இவர் எழுதிய மகப்பேறு மருத்துவம் என்ற புத்தகம் மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது.
4: பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த ஏ. லட்சுமண சுவாமி பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1887.
4: நாவலாசிரியர், கவிஞர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர் இவர்.
5: பசுவையா என்ற புனைப்பெயரில் இவர் கவிதைகளை எழுதினார்.
4: நவீன தமிழ் இலக்கியத்தில் தமிழ் மொழியினை பல்வேறு தளங்களுக்கு கொண்டு சென்றார்.
5: தமிழ் இலக்கிய தோட்டம் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர்.
4: தமிழ் கணிமை, தகவல் தொழில்நுட்பம் துறைகளுக்கான இவரது பங்களிப்புகளை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் இவரது பெயரில் இளம் படைப்பாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருகிறது.
5: நவீன தமிழ் இலக்கியத்தின் மிக சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவரான நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த சுந்தர ராமசாமி நினைவு தினம் இன்று.
4: ஆண்டு 2005.
5: இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் பெண்.
4: முதல் பெண் வெளியுறவு அதிகாரி.
5: பாலின பாகுபாடுகள் களையப்பட வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றவர் இவர்.
4: நெதர்லாந்து நாட்டின் இந்திய தூதராகவும் இவர் நியமிக்கப்பட்டார்.

0: பர்மா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், அமெரிக்கா போன்ற நாடுகளில் உயர் பொறுப்புகளை வகித்த முதல் பெண் என்ற பெருமைக்குரியவர்.
1: இந்திய ஆட்சி பணிகளில் பெண் அதிகாரிகளின் சமத்துவத்திற்காக போராடி சம உரிமையை பெற்று தந்த கர்நாடக மாநிலத்தை சார்ந்த சிபி முத்தம்மா நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 2009.
1: ஒரே சீரான தரமுறைகளை வகுப்பதிலும் சான்றளிப்பதிலும் தர நிர்ணய அமைப்பு ஈடுபட்டுள்ளது.
0: IEC, ISO மற்றும் ITU என்பன சந்தைகளை உருவாக்கல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுகாதாரம், வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை களைவது போன்ற பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன.
1: 1969 ஆண்டிலிருந்து இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேம்பட்ட உலகிற்கான ஒருங்கிணைந்த தொலைநோக்கு பார்வை என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும்.
0: உலக தர நிர்ணய நாள் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான

0: அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
3: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
2: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?

0: தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
1: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
0: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
1: தனஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
4: எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், CBSE, வெனந்தூர் மெயின் ரோட், மல்லூர், சேலம். IIT, JEE, நீட் ஸ்பெஷல் கோச்சிங், TNPSC கோச்சிங், ஒலிம்பியாட் பிராக்டிஸ் அளிக்கும் பள்ளி. எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், CBSE, வெனந்தூர் மெயின் ரோட், மல்லூர், சேலம்.
5: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
7: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
0: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
1: தனிஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறதுக்கு புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
0: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
8: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
11: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
12: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
13: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான விலை தக்காளி 25 ரூபாய், கத்திரி 28 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், முள்ளங்கி 25 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 65 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 75 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், கேரட் 64 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு பெரியது 240 ரூபாய், உடைத்தது 178 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 32 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய். இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் கைக்கனி விலை நிலவரம்.
14: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555. ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
15: தொடர்புக்கு 9500848820.
0: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
1: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
0: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க்கு தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
1: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
0: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
1: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
9: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
16: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
17: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
18: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
1: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
2: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
0: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
3: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு மன்னன் இருந்தார், அவருக்கு எப்போதும் தூங்குவதில் மிக மிக ஆர்வம். இன்று நிறைய பேருக்கு தூக்கம் என்றால் அவ்வளவு ஏக்கம். எவ்வளவு தூங்கினாலும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஏங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. மன்னன் சொல்ல வேண்டுமா என்ன, அவர்தான் நாட்டுக்கே மன்னன். அரண்மனையில் நிறைய தூங்குவார். ஒரு மன்னனுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும், எவ்வளவு வேலைகள் இருக்கும், எதை பற்றியுமே அந்த மன்னனுக்கு கவலை இல்லை. நன்றாக அருஞ்சுவை உணவுகளை சாப்பிடுவது, நன்றாக தூங்குவது, இப்படியே அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் அமைச்சர் இதை கவனித்தார். இவருக்கு எப்படி புரிய வைப்பது? அந்த அமைச்சர் நல்ல அமைச்சர். நாடும், நாட்டு மன்னனும், நாட்டு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அமைச்சர். இவருக்கு எப்படி புரிய வைப்பது என்று யோசித்தார். மன்னனிடத்திலே போனார். மன்னா மன்னா, எப்போது பார்த்தாலும் அரண்மனையிலேயே இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கிறது. நாம் சற்று ஒரு இயற்கை சூழலில் சென்று வருவோம் என்றார் அந்த அமைச்சர். உடனே அந்த மன்னன் ஆர்வத்தோடு இயற்கை சூழலில் படுத்து தூங்கினால் மிக சுகமாக இருக்கும், இதமாக இருக்கும், வா போகலாம் என்று அமைச்சரை அழைத்து கொண்டு மன்னன் ஆர்வத்தோடு போனார். இதுதான் சரியான சமயம் என்று அமைச்சர் காத்திருந்தார். மந்திரியும் மன்னரும் ஒரு அருவிக்கு பக்கத்தில் போனார்கள். அப்போது மன்னர் தூங்க ஒரு பாறையின் மீது சாய்ந்தார். உடனே மந்திரி சொன்னார், மன்னா மன்னா, இந்த அருவி எப்போது ஓய்வு கொள்கிறதோ அப்போது நீங்கள் தூங்கினால் நன்றாக இருக்கும், இறைச்சல் இல்லாமல் அமைதியாக தூங்கலாம் என்றார் மந்திரி. உடனே மன்னன் கோபமாக கேட்டார், அருவி எப்போது ஓய்வெடுக்கப் போகிறது? அது 24 மணி நேரம் கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கும், அது எப்போது நிறுத்துவது, நான் எப்போது தூங்குவது என்றார் மன்னர். உடனே அந்த மந்திரி கேட்டார், மன்னா, இந்த அருவி ஓய்வெடுத்தால் இந்த அருவி தண்ணீர் பயிர்களை செழிக்க வைக்கிறது, பல ஆயிரக்கணக்கான வன உயிர்களுக்கு குடி தண்ணீராக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஆற்றில் போய் இந்த அருவி கலக்கிறது, ஆற்றில் கலப்பதால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலமானது பாய்ச்சலுக்கு இந்த ஆற்று தண்ணீர் பயன்படுகிறது, இந்த நாட்டையே செழிக்க வைப்பது இந்த அருவிதான் என்று சொன்னார். இப்படிப்பட்ட இந்த அருவி ஓய்வெடுத்தால் நாடு என்னவாகும், பயிர்கள் என்னவாகும், விவசாயிகள் என்னாவார்கள் என்றார் அந்த மந்திரி. மந்திரி சொன்ன ஒவ்வொரு சொல்லும் அந்த மன்னனுடைய காதுகளில் சவுக்கடிகளாக விழுந்தன. அன்று முதல் மன்னர் தூக்கத்தை விட்டொழித்து தன் கடமையை உணர்ந்து கொண்டார். வாழ்க்கையிலே ஓய்வு தேவைதான், ஆனால் ஓய்வே வாழ்க்கையாகிவிட்டால் வாழ வேண்டிய வாழ்க்கை நம்மை தாண்டி சென்றுவிடும். நம்மில் பலர் அளவுக்கு அதிகமாக தூங்கி தூங்கி தங்கள் நேரத்தை வீணாக்குவதோடு மட்டுமல்லாமல் தங்கள் எதிர்காலத்தையும் சிதைத்துக் கொள்கிறார்கள். தூக்கம் அளவோடு இருந்தால் அது ஆனந்தம், அளவுக்கு மீறி போனால் அது பெரும் ஆபத்து, எதிர்காலத்தை சிதைத்துவிடும்.

0: கால பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.

இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது காலை வணக்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார். வர்த்தக பேச்சு தொடர்பாக அமெரிக்கா அதன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அந்நாட்டுடனான உறவை ஒவ்வொரு நாடும் மறுசீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இந்தியாவின் நல்லுறவு வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். சீனாவுடனான இருதரப்பு நல்லுறவு குறித்து தெரிவித்த டாக்டர் ஜெய்சங்கர், எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செக் குடியரசின் துணை பிரதமர் கார்ல் ஹாவ்செக்கை சந்தித்து பேசியது குறித்து திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு மற்றும் உற்பத்தி துறைகளில் கூட்டுறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் ரயில்வே, போக்குவரத்து, நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவது என்று இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் அதில் கூறியுள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் மாநாட்டிற்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 50 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள், தூதர்கள், அறிஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார தொடர்புகளை உலக அளவில் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்பவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் மீட்கப்பட்டனர். ரகோபூர் என்ற இடத்தில் சுமார் 20 பேர் அந்த படகில் பயணித்ததாகவும் அதிக எடையின் காரணமாக ஆற்றில் படகு கவிழ்ந்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி வர்ஷா சிங் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் பலர் சிறுவர்கள் என்றும் மீட்கப்பட்ட 7 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாநில அரசின் சார்பில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாடு

0: மாநாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆழ்கடத்தல், ஆயுதக்கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஆந்திர மாநிலத்திற்கு செல்கிறார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனக துர்கை அம்மன் கோவிலில் குடியரசுத் தலைவர் இன்று மாலை வழிபாடு செய்யவுள்ளார். விஜயவாடாவில் ஆந்திர மாநில அரசும் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசிய கைவினை கலைஞர்களின் கண்காட்சியை அவர் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த கண்காட்சியில் நாட்டின் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருட்கள் இடம்பெறுகின்றன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற 21வது கடல்சார் மாநில மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த காப்பீட்டுத் திட்டங்கள் மூலம் கப்பல் கட்டும் துறை ஊக்கம் பெறும் என்று தெரிவித்தார். இந்த காப்பீட்டுத் திட்டங்களுக்கான பிரீமியம் தொகைக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ராணுவ தாக்குதல் நடத்துவது குறித்து எந்த முடிவையும் டிரம்ப் வெளியிடவில்லை. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சவுதி அரேபியாவின் ரியாத் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய தொடர் ஏவுகணை தாக்குதலில் 15க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன, 4 பேர் காயமடைந்தனர். இதனிடையே சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேஹி தெரிவித்துள்ளார். மோதலுக்கு ராஜீய ரீதியிலான முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்று தாக்குதலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 9000 கடந்துள்ளது. இந்த தொற்றால் இதுவரை 4300 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவின் 7 மாகாணங்களில் பரவியுள்ள இந்த தொற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், சிகிச்சை மையங்களுக்கு வெளியே அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாகவும் காங்கோ அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, இமாச்சலப் பிரதேசம், பஞ்சாப் மற்றும் மேற்கு ராஜஸ்தானில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கேரளம், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பராகுவேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இவர் 1 நிமிடம் 21 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சு

0: பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
3: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
4: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
5: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம். தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
6: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 carat இருந்து 9 carat வரைக்கும் தனிஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 carat கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 carat நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 carat வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
5: தனிஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
6: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
7: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
12: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
14: எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
15: வயதானவர்களுக்கும் இளமையானவர்களுக்கும் நிறையவே சேஞ்சஸ் ஆகும். நம்ம உடல் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வயசுல நம்ம ஒரு ஃபுல் அடல்ட்ஹுட் அந்த ஸ்டேஜ் நம்ம ரீச் பண்ணிடுறோம். அப்ப நம்ம உடம்பு இருக்கிற மாதிரி ஒரு 50-60 வயசுல இருக்காது. ஸோ என்னென்னா அதுக்கு மேலே 20-25 இயர்ஸுக்கு மேலே நம்ம பாடி செல்ஸ் வந்துட்டு கேட்டபாலிக் ஃபேஸ் அப்படின்னா ஒரு ஒரு செல்ஸும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆகிறது அந்த ஸ்டேஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது 25-30 வயசுலேருந்து. ஸோ படிப்படியாக டீஜெனரேஷனுங்கிற ப்ராசஸ், அதாவது ரீஜெனரேஷன் என்ன சொல்கிறது, வேர் அண்ட் டேர். இப்போ குறிப்பாக ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்ஸில் நம்ம பார்த்தோன்னா நம்ம எலும்பும் சரி தசைகளும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து போகுது. ஸோ எலும்பு வலுவிழந்து போகிறத வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிறோம், அதாவது எலும்பு தளர்ச்சி. அதே மாதிரி மசில்ஸுமே வந்துட்டு ஒரு யங்ஸ்டரில் இருக்கிற அளவுக்கு மசில்ஸ் வந்துட்டு வயசானவங்களில் இருக்காது. இதுதான் ஒரு அடிப்படை ப்ராப்ளம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மற்ற ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்ஸ், ஜாயின்ட் பெயின்னா இருக்கட்டும், இல்லை கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், இதுதான் அடிப்படை ப்ராப்ளம். இதனால் வர்றது தான் மற்ற பிரச்சனைகள். ஸோ இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுடைய ஃபுட் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிடுவோம். பர்டிகுலராக ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக இருக்கும், நம்மளுடைய ஆக்டிவிட்டி லெவல் அதிகமாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது மசில்ஸ் இன்னும் பில்ட் ஆகும். ஸோ வயசாக வயசாக ஒரு ஜீரண சக்தி கம்மியாகிறதுனாலையா இருக்கட்டும், இல்லை மெல்ற சக்தி கம்மியாகிறதுனால இருக்கட்டும், அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவங்க அதனால் அவங்களுடைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இன்டேக் அது வந்து ரொம்பவே குறைஞ்சிருது. இன்னொரு ரீசன் வந்துட்டு அவங்களுடைய மொபிலிட்டி, ஒன்ஸ் மொபிலிட்டி குறையும் போது பேசிக்காக நடக்கிறது கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது அது மட்டும் பத்தாது,

0: சில ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், ஒரு வெயிட் தூக்குறதா இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் ஹார்டான ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் குறைய குறைய இந்த மசில்ஸ்க்கான ஸ்டிமுலேஷன் குறைஞ்சிருது, அதனால மசில்ஸ் வந்து வீக் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுனால ஒரு ஜென்ரல் கால்குலேஷனுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒருத்தங்களுடைய வெயிட் வந்துட்டு 70 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க எடுத்துக்க வேண்டிய பர் டே ப்ரோட்டீன் இன்டேக் வந்துட்டு 70 கேஜிஸ்க்கு 70 கிராம்ஸ். ஸோ 70 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எவ்ரிடே வேணும். ஸோ ஒரு ரஃப் கால்குலேஷன், இப்போ ஒரு எக் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அதில் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்துட்டு 6 கிராம்ஸ் தான். ஸோ அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 எக் சாப்பிட்ற அளவுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நம்மளுக்கு வேணும், நம்மளுடைய உடம்பு வந்துட்டு சீராக செயல்படுறதுக்கு, நம்மளுடைய செல் டேர்ன் ஓவர். நம்ம செல்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஒரு நாளும் அது வந்துட்டு சில செல்ஸ் வந்துட்டு டெட் செல்ஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் சில நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த செல் டேர்ன் ஓவருக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் தேவைப்படுது. ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ வெஜிடேரியனாக பியூர் வெஜிடேரியனாக இருக்கிறீங்கன்னா வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன், மெயினாக எல்லா பல்சஸ்லையுமே வந்துட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி, குறிப்பாக பச்சைப்பயிறு, சோயாபீன்ஸ், ராஜ்மா தால், அந்த மாதிரி எல்லா பல்சஸ்லையுமே காராமணி, பச்சை பட்டாணி, அது எல்லா பல்சஸும் தே ஆர் வெரி ஹை ரிச் இன் ப்ரோட்டீன். இப்போ நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறவங்க எக், ஃபிஷ், மட்டன், சிக்கன், ஸோ இந்த மாதிரி சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். பட் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த டைப் ஆஃப் ப்ரோட்டீன் டே டு டே ஃபுட்டில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேல்யூவாக கிடையாது. குறிப்பாக இப்போ மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம செட் பண்ணுறது வந்துட்டு ஒரு 50 இயர்ஸ், 50 இயர்ஸ் அண்ட் அபோவ் வந்துட்டு தே ஆர் இன் டு த ஏஜ் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 60+ ஆர் 70+ தான் வந்துட்டு ஓல்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இது ஏன் இந்த மாதிரியான ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, ஃபிசியலாஜிக்கலி நம்ம உடல் ரீதியாக நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் அந்த ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய வருது அந்த அந்த ஏஜில், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் போன்ற க்ரானிக் டிசீசஸ் வருதுலாம் அந்த ஏஜில். ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால அதை வந்து ஓல்ட் ஏஜாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ உடற்பயிற்சிக்கு ஒரு ரஃப் கைடாக சொல்லணும் அப்படின்னா பர்டிகுலர் லிமிட்டுன்னு கிடையாது. இப்போ நாங்களே நிறைய விதமான பீப்புள் பார்க்குறோம், பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், ஒரு சிலர்லாம் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறவங்க, ஒரு நாளைக்கு 3-4 ஹவர்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான எக்ஸசைசஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பட் இன் ஜென்ரல் ஒரு ஹெல்த் ரீசனுக்காக ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் அட்லீஸ்ட் இருக்கணும், ஒரு 20-30 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு சொல்கிறது எதுக்குன்னா அட்லீஸ்ட் த பேர் மினிமம் அந்தளவுக்காவது பண்ணணுங்கிறதுக்காக. பட் உங்களுடைய உடம்பு ஒத்துழைக்குதுன்னா அதில் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது.
1: இதுவரை எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: சரியான தருணத்திற்காக காத்திருக்க வேண்டாம், தருணத்தை எடுத்து அதை சரியானதாக ஆக்குங்கள் என்ற வரிகளோடு இணைந்திருக்கிறோம் சந்தோஷ சாரல். இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் பொதறிவினா, இந்தியாவின் முதல் உயரமான மலைப்பகுதி

பனிச்சிறுத்தை வனவிலங்கு சஃபாரியை எந்த யூனியன் பிரதேசம் அறிமுகப்படுத்தியுள்ளது? சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் தீ எனும் திரைப்படத்திலிருந்து. ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் யுகபாரதியின் வரிகளில் கார்த்திக்கின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த பாடல்.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 2026-27 கல்வியாண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பயிலும் 10 முஸ்லிம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தகுதிகள்: இளங்கலை படிப்பில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை www.bcmbcmw.tngov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6/5 என்ற முகவரிக்கு பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள்
4: இம்மாதம்
3: 15 நாள். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
5: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் குரு என்னாலு எனும் திரைப்படத்திலிருந்து. ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில், பா விஜயின் வரிகளில், உதித் நாராயணன் குரலில்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: மின்தடை குறித்த ஒரு அறிவிப்பு. தருமபுரி கோட்டம் சோகத்தூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெற இருப்பதால் இன்று காலை 9 முதல் 2 வரை மின்நிறுத்தம் செய்யப்படும். மின்நிறுத்தம் செய்யப்படும் பகுதிகள் குமாரசாமி பேட்டை, ரெட்டியல்லி, பிடமனேரி, மாந்தோப்பு, ஏ ஜெட்டியல்லி, அதகப்பாடி, பேரடஹள்ளி, நியூ காலனி, இண்டூர், நெசவாளர் காலனி, ஏஆர் குவார்டர்ஸ், அப்பாவு நகர், பங்குநத்தம், பெண்ணாகரம் மெயின் ரோடு, சோம்பட்டி, வெண்ணாம்பட்டி பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்படும். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சந்தோஷ சாரல். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் கண்டேன் காதல் எனும் திரைப்படத்திலிருந்து. வித்யாசாகரின் இசையில், நா முத்துக்குமாரின் வரிகளில், ஹரிஹரனின் குரல் வண்ணத்தில்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8 மணிக்கு. இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. ஓசூர் வீட்டு வசதி பிரிவு

0: உட்பட்ட திட்டங்களில் விற்பனையாகாமல் உள்ள வணிக மனைகள், கடைகள், பள்ளிக்கூட மனைகள் மற்றும் பொது உபயோக மனைகள் விற்பனைக்காக விண்ணப்ப கால அவகாசம் இம்மாதம் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு https://tntender.gov.in என்ற இணையதளத்தை தெரிந்து கொள்ளலாம்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 2000 கனஅடியாக நீர்வரத்து உள்ளது. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சந்தோஷ சாரல். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் உத்தமபுத்திரன் எனும் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனியின் இசையில், ஏகநாத்தின் வரிகளில், நரேசேயரின் குரல் வண்ணத்தில்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் பொதறிவினா, இந்தியாவின் முதல் உயரமான மலைப்பகுதி பனிச்சிறுத்தை வனவிலங்கு சஃபாரியை எந்த யூனியன் பிரதேசம் அறிமுகப்படுத்தியுள்ளது? இந்தியாவின் முதல் உயரமான மலைப்பகுதி பனிச்சிறுத்தை வனவிலங்கு சஃபாரியை லடாக் யூனியன் பிரதேசம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது சந்தோஷ சாரல். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இனி கேட்கலாம்
0: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.
5: எனங்க, அம்மாவுக்கு இந்த மாசம் சுகர் டெஸ்ட் பண்ணனும், ஆனா இப்போ அவங்களால சுத்தமா நடக்க முடியல, என்ன பண்றது?
6: கவலைப்படாத பார்வதி, அதான் நம்ம தருமபுரியில ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் இருக்கே, இவங்க நம்ம வீட்டுக்கே நேர்ல வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து போன்லயே ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. பிளட் டெஸ்ட் பத்தின கவலை இனி இல்ல.
5: ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம், பழைய கணேஷா தியேட்டர் எதிரில், தருமபுரி.
0: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று.
7: வழங்குபவர் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
8: இன்று அக்டோபர் 14 உலகமெல்லாம் அமைதியாக இயங்க வேண்டும் என்பதற்காக அரசியல் சூழலில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்த பெருமை அண்ணல் காந்தியடிகளுக்கு உண்டு. அதற்கு முன்னால் வரைக்கும் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று பழிக்கு பழி வாங்குகிற போரின் மூலமாக புகழையும் விடுதலையும் நிலைநாட்டுகிற போக்குத்தான் உலகத்தில் இருந்தது. பெரும் கொலை வழியாம் போர் வழி இகழ்ந்தாய், அதனிலும் திறன் பெரிது உடைத்தாம் அருங்கலை வாணர் மெய்த்தொண்டர் தங்கள் அறவழி என்று நீ அறிந்தாய். நெருங்கிய பயன் சேர் ஒத்துழையாமை நெறியினால் இந்தியாவிற்கு வரும் கதி கண்டு பகைத்தொழில் மறந்து வையகம் வாழ்க நல்லறத்தே என்று வாழ்கணி எம்மான் என்று மகாகவி பாரதியினாலே போற்றப்பெற்றவர் மகாத்மா காந்தியடிகள். அந்த மரபில் இந்திய விடுதலை போராட்டத்தை எடுத்து சென்ற அண்ணல் காந்தியடிகளுக்கு பின்னால் அமெரிக்காவில் இனவெறிக்கு எதிராக ஒரு அமைதி போராட்டத்தை நடத்தி பெருமை கொண்டவர் மார்ட்டின் லூதர் கிங். நிறத்தின் பெயரால் அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த அந்த சூழலில் மாற்றி வெள்ளையரும் கருப்பரும் ஒரே நிலைக்குரியவர்கள், சமத்தன்மை உடையவர்கள் என்பதை நிலைநாட்டுவதற்காக அவர் நடத்திய போராட்டமும் அதற்காக அவர் நிகழ்த்திய உரைகளும் வரலாற்று சிறப்பு மிக்கவை. ஒரு கிறிஸ்தவ ஊழியராக இருந்து எப்பொழுதும் தேவாலயத்தில் நடைபெறுகிற மத கூட்டங்களில் பங்கேற்று நற்செய்திகளை சொல்லுகிறவராக இருக்கிற அவர், கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை உன்னத கொள்கையாகவும் கோட்பாடாகவும் திகழ்கிற உன் அண்டை அயலாரையும் உன்னை போல் நேசி என்கிற கொள்கையை உள்வாங்கிக் கொண்டு எல்லோருக்கும் அன்பு காட்டுகிற, பகைவரை நேசி

இருக்கிற, அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற, அவர்களின் நலத்திற்காக இறைவனின் இடத்திலே மன்றாடுகிற அந்த பக்தி நெறியை இயேசு பெருமானுடைய மலைப்பொழிவின் சாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டி என்கிற மரபை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வன்முறையில்லாத அறக்கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து முழங்கியவர் மார்ட்டின் லூதர் கிங். அண்ணல் காந்தியடிகளினாலே ஈர்க்க பெற்றிருக்கிற அவர் 1959 ஏப்ரல் மாதம் அமெரிக்க சேவை நண்பர்கள் குழுவின் மூலமாக இந்தியாவிற்கு வந்தார்.

0: புறப்பட்டார். அந்த காலகட்டத்தில் தனது கடைசி மாலை பொழுதில் வானொலிக்காக அவர் உரை நிகழ்த்தியதும் கூட வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு அம்சமாக திகழ்கிறது. இந்தியா வந்து நேரில் பார்த்த பிறகு முன் எப்போதையும் விட வன்முறையற்ற எதிர்ப்பு என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டேன். அறப்போராட்டம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்துள்ள ஒரு வலிமையான ஆயுதமாகும். நீதி மற்றும் கண்ணியமான போராட்டத்திற்கு பொருள் தரக்கூடியதாகும் என்று புரிந்து கொண்டு அந்த கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அவர் செயல்பட தொடங்கினார். காந்தியடிகளின் குருவாக கருதப்பெறுகின்ற லியோ டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்கிற நாவலும், கடவுளின் அரசு உங்களுடன் இருக்கிறது என்கிற த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ என்கிற நூலையும் உள்வாங்கிக் கொண்ட மார்ட்டின் லூதர் கிங் அண்ணல் காந்தியடிகளின் அற உணர்வுகளை, அகிம்சை நெறியை ஏற்று அதனையே ஆயுதமாக கொண்டு அந்த போராட்டத்திற்கான பணிகளில் ஈடுபாட்டுடன் முனைந்து செயல்படுகிறார். எல்லோரும் சமம் என்கிற நிலையில் அதனை நிலைநாட்டுவதற்காக தன் விடுதலை என்கிற அளவில் இல்லாமல் தன் இனத்தின் விடுதலையோடு மானுட விடுதலைக்கும் அரும்பாடுபட்ட அந்த மகத்தான மனிதனுக்கு நோபல் பரிசு வழங்க பெற்ற புனித திருநாள் இந்த நாள். உலக அமைதிக்காக நோபல் பரிசு பெற்றிருக்கும் மார்ட்டின் லூதர் கிங் அவருடைய வரலாறும் அவர் வாழ்ந்த செய்தியும் நமக்கு என்றைக்கும் நின்று வழிகாட்டத்தக்கன. எத்தகு துயரமான சூழலிலும் தன்னை இழவாமல் அகிம்சை நெறியில் நின்று வாழ வேண்டும் என்கிற உணர்வை உண்டு செய்யக்கூடிய மார்ட்டின் லூதர் கிங்கின் வரலாறு இன்று மட்டுமல்ல என்றும் நின்று வழிகாட்டத்தக்கதாக விளங்குகிறது என்பதை இன்று நன்று ஒன்று என்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ மகாலட்சுமி
7: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
6: தருமபுரி.
0: பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-3-4-2 என்ற முன்னிணைப்போடு, 24-40-30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் பங்கு பெற்று விருப்ப பாடலை பெறலாம். இணைப்பில் பங்கேற்க இயலாத அறிமுக நேர்கள், உங்கள் விருப்ப பாடலை நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0-3-4-2-24-40-30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அந்த வகையில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஈரோடு கவுண்டன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சித்ரா கேட்டிருக்கும் பாடல் ஒன்ஸ் மோர் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம். வெறிலி மஞ்சள் குறைந்தபட்ச விலை 14,095 ரூபாய், அதிகபட்ச விலை 22,101 ரூபாய். மஞ்சள் கிழங்கு குறைந்தபட்ச விலை 13,289 ரூபாய், அதிகபட்ச விலை 19,399.

0: ரூபாய்.
1: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: பண்பலையில் இனி கேட்கலாம். தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
3: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
4: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்ட் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான். நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிக்கிட்டோம். இதில் வலிப்பு நோயில் CT ஸ்கேன் பரிசோதனை செய்யும்போது என்னென்ன பிரச்சனைகள் நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இதில் இன்ட்ரா செரிபல் ஹெமரேஜ் அப்படிங்கிற தொந்தரவு, மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த கசி வந்து திடீர்னு சுயநிலை வந்து வலிப்பு வந்து கோமா ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நிலைமை வந்து வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இரண்டாவது, இந்த CT ஸ்கேன் பரிசோதனையில் மூளையில் நீர் அழுத்தம், ஹைட்ரோகாப்ளஸ்னு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் வரலாம். நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு தலைவலி வரும். அது முன்மண்டை தலைவலி, ஃப்ரான்டல் ஹெட்ஏக்னு பேர். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் ஹெட்ஏக்னு சொல்லுவோம். அதாவது தூங்கி எழுந்திரிச்ச உடனே தலைவலி அதிகமாக இருக்கும். இதை இப்படியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டாக்டர் தூங்கிட்டே இருந்தால் டாக்டர் தானே என்ன தலைவலி வந்து தான் இழுப்புது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏர்லி மார்னிங் ஹெட்ஏக் அப்படிங்கிறது மூளையில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை அதிகமாக்கக்கூடிய தன்மை, இன்க்ரீஸ்ட் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது எதில் வருது அப்படின்னா, வலிகமாக ஹைட்ரோகெஃபலஸ் நீர்த்தேக்கம், மூளையில் இருக்கக்கூடிய நீர் செல்லும் பாதையில் அடைப்பு ஏற்பட்டிருந்தால் வருகின்ற பாதிப்பு. இது வந்து CT ஸ்கேனை நன்றாக தெரியும். இப்போ நிறைய நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருப்பாங்க, தலைவலி ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கும், தலைவலி இருக்குது அப்படின்னு கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. சிலருக்கு நேரம் பற்றாமையினால போய் மருத்துவமனைக்கோ மருத்துவமனை ஆலோசனையோ பெற்றிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, வாகனம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு வலிப்பு வந்திருக்கும். வலிப்பு வந்து சுயநினைவை இழந்து போயிட்டு வராங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நீர்த்தேக்கம் இதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது நீர்த்தேக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைகளிலிருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் யாருக்கு வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது, நம்ம அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பேசலாம். நம்ம இந்த நீர்த்தேக்கம் வந்து நீர் செல்லும் பாதையில் குறுகலான பாதை பிறக்கும் போதே இருந்ததுன்னா வரலாம். இன்னொன்று காசநோய். காசநோய் எப்படி டாக்டர் நீர்த்தேக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசநோய் உடலில் எல்லா பகுதியிலையும் பரவலாம். இது வந்து பிரெயின் டியூபர்குலோமான்னு சொல்லுவோம். மூளையில் TB கட்டி அல்லது மூளைக்காய்ச்சல் இல்லை வந்தது அப்படின்னா, நீர் செல்லும் பாதையில் இந்த TB கிருமியினால் புரோட்டீன் சத்துகள், எக்ஸுடேட் அதாவது புரதச்சத்து அணுக்கள் வந்து சேர்ந்து நீர் செல்லும் பாதையை அடைக்கிறதுனால நீர்த்தேக்கம் வரும்.

0: நீர்த்தேக்கம் வரும்போது அழுத்தம் அதிகமாகி தரையில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிலையில் வலிப்பு வந்துடும். வலிப்பு வந்துடும், சூரியன் விழுந்து போயிடுவாங்க, நினைவு மாறி மாறி பேசுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த தொந்தரவுனால் வரக்கூடிய பாதிப்பு. இது சிடி ஸ்கேனில் நமக்கு நீர்த்தேக்கம் தெரியும். அப்புறம் வந்து சிடி ஸ்கேனில் வேறு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளையில் வீக்கம், எடிமான்னு சொல்லுவோம், செரிபல் எடிமா. எப்படி நம்ம கைகளில் கால்கள் அடிபட்டால் வீக்கம் வருது இல்லவா, அது போய் மூளையிலும் வீக்கம் வரும். வீக்கம் யாருக்கெல்லாம் வரும், அடிபட்டால் வீக்கம் வரும், மூளையில் கட்டி இருந்தால் வீக்கம் வரலாம், அல்லது மூளையில் ரத்த கசி வந்தால் வீக்கம் வரலாம், அதுக்கப்புறம் வலிப்பு வந்த பிறகும் வீக்கம் வரலாம். இது வந்து போஸ்ட் இக்டல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சிடி ஸ்கேன் பரிசோதனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது இல்லாமல் மூளையில் கட்டி எதுவும் இருக்கிறதான்ட்டு தெரியும். கட்டி இருந்ததுன்னா மூளையில் சிடி ஸ்கேன் எப்படி தெரியும்னா, கருப்பாக தெரியும். ஏதேனும் ஒரு இடத்துல மட்டும் ரவுண்டாக வட்ட வடிவிலேயோ அல்லது இர்ரெகுலர் ஷேப், குறிப்பிட இயலாத ஒரு வடிவத்திலேயோ கருப்பாக தோன்றுச்சு அப்படின்னா கட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சிடி ஸ்கேனில் அவ்வளோதான் தெரியும். உறுதியான நிலைப்பாட்டை நம்ம எப்போ எடுக்கலாம்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை செய்தால் நம்ம எடுக்க முடியும். எனவே சிடி ஸ்கேன் பரிசோதனை கட்டி இருந்ததுன்னா கட்டி எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது, அந்த கட்டி இதே மாதிரி மூளையில் வேறு எங்கேனும் இருக்கிறதா, மூளைக்குள்ளே பரவி இருக்கிறதா போன்ற விஷயங்கள்லாம் சிடி ஸ்கேனில் ஓரளவுக்கு தெரியும். எம்ஆர்ஐ ஸ்கேனில் இன்னும் ஆழமாக தெரியும். எனவே எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் ஆரம்ப நிலை பரிசோதனையில் இவ்வளோ விஷயங்களை உன்னிப்பாக பார்த்து நம்ம கவனிக்கலாம். வேறு என்னென்ன விஷயங்கள் நம்ம சிடி ஸ்கேனில் பார்க்கலாம் அப்படின்ற பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம நாளைக்கு பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் இதுவரை கேட்டது தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தொடர்புக்கு 9150779329.
3: தருமபுரி வைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டால் ஒன்றிற்கு அதிகபட்ச விலை 16,650 ரூபாய், குறைந்தபட்ச விலை 10,300 ரூபாய், சராசரி விலை 12,700 ரூபாய். கொப்பரை ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 2,590 ரூபாய், குறைந்தபட்ச விலை 1,926 ரூபாய், சராசரி விலை 2,390 ரூபாய். ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எள் ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 14,500 ரூபாய், குறைந்தபட்ச விலை 13,900 ரூபாய், சராசரி விலை 14,000 ரூபாய். கொப்பரை ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 14,870 ரூபாய், குறைந்தபட்ச விலை 14,000 ரூபாய், சராசரி விலை 14,500 ரூபாய். மஞ்சள் ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 17,400 ரூபாய், குறைந்தபட்ச விலை 16,000 ரூபாய், சராசரி விலை 16,500 ரூபாய். எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 9,299 ரூபாய், குறைந்தபட்ச விலை 8,599 ரூபாய், சராசரி விலை 8,949 ரூபாய்.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின்

புதுப்புன நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் பாலக்கோடு பகுதியிலிருந்து கோமதி முருகன் கேட்டிருக்கும் பாடல் டாக்டர் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்தரோடு சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல்.

0: வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிலையத்தில் நேரம் காலை 8:30. இனி கேட்கலாம்.
0: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: உங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸில் ஆவணி வந்தாச்சு, தீபாவளி ஆஃபர் தந்தாச்சு.
4: தலை தீபாவளி சீராக ஆவணி 1 முதல் தீபாவளி வரை
3: நீங்கள் ஆடைகள் எடுக்கும் ஒவ்வொரு 10,000 ரூபாய்க்கும்
4: 1,500 ரூபாய் தலை தீபாவளி சீர்வரிசை பொருட்களாக
3: பட்டுப்புடவை,
4: வேட்டி சட்டை,
3: பட்டாசாக வாங்கிக் கொள்ளலாம்.
5: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் அறுமுக ஆசாரை தெரு மற்றும் குமுதா மருத்துவமனை எதிரில் சி கே சீனிவாசராவ் தெரு, தருமபுரி.
0: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: வணக்கம். நம்ம சிறுபிள்ளையா இருந்தபோது கதை கேட்கறதுல ஆர்வமா இருந்தோம். மனுஷனும் மனுஷனும் பேசிக்கிட்டான்னு சொன்னா அது நமக்கு வேணா சொல்லலாம். ஒரு தத்துவ ஞானி இருந்தா அவர் இடத்துல ஒரு சீடர் போய் ஒரு கேள்வி கேட்டாருன்னு சொன்னா நமக்கு பிடிக்கும். ஆனா குழந்தைக்கு பிடிக்கிறதா இருந்தா, ஒரு பூனை ரொம்ப நேரமா பசியோட உட்கார்ந்து இருந்தது, அப்ப அந்த பக்கம் போன எலியிட்ட கேட்டது அப்படின்னு உடனே பூனையும் பேசுது எலியும் பேசுதுன்னா குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. இப்படித்தான் கதை சொல்றப்ப ஆரம்பிக்கணுங்கிறோம். உலகம் முழுவதும் இப்படியான கதைகள் இருக்கு. படிக்காத இளவரசர்களை திருத்துறதுக்காக கதைகள் மூலமாக திருத்த முடியும்னு செஞ்சு காமிச்ச செய்திதான் பஞ்சதந்திர கதைகள். 5 வகையான தந்திரத்தை சொல்றது பஞ்சதந்திரம். எப்படி இருக்கும் அந்த கதைகள் அப்படின்னா, டேய் கெட்டவனோட பழகாதரா, அவன் எப்படியாவது புத்தியை காமிச்சு விடுவான். இதுதான் இப்ப இது வெறும் வார்த்தையா சொன்னோம்னா நல்லா இருக்குமா? அப்ப கூடார் நட்பு திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, தீ நட்பு எழுதியிருக்கிறாரு. இப்ப இந்த கூடார் நட்பு தீ நட்புக்கு உதாரணம் சொல்றாருந்தா எப்படி சொல்லலாம்? யாரோடு நட்பு கொள்ளலாங்கிறத காட்டிலும் யாரோட நட்பு கொள்ளக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணமா, ஒரு இந்த ஆற்றங்கரையில பெரிய மரங்கள் நிறைய இருந்தன, பழ மரங்கள் இருந்தன, நாவல் பழ மரமும் இருந்தது. அதுல சில குரங்குகள் குடும்பத்தோடு வசிச்சு வந்தன. இப்ப இதே இந்த ஆத்துல ஒரு முதல குடும்பமும் இருந்தது. இந்த முதல சும்மா இருக்கப்ப என்ன செய்யும்னா வந்து அந்த இதுகிட்டையும், அப்ப மேல இருந்து அந்த குரங்கு என்ன செய்யும், சில நேரங்கள்ல இதை பார்த்துட்டு இந்த பழத்தை உதிர்த்து விடும். அந்த முதல உடனே அதை வாயத்துடன் சாப்பிடும். இப்போ நம்ம உடனே ரொம்ப யோசிச்சு முதல்ல வந்து நாவல் பழம் திங்குமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. குழந்தைகளுக்கான கதை இது, சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் பழத்தை வாங்கிட்டு போய் தான் மனைவிட்ட கொடுத்துச்சான் முதல்ல. உடனே மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு நல்ல நண்பர் வாய்ச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுன்னேன். உடனே இது போய் குரங்கிட்ட சொல்லியிருக்கு, இந்த முதல்ல என்னுடைய மனைவி உடனே பாராட்டாங்க அப்படின்னு. உடனே சரி பரவாயில்ல அப்படி நான் ஒவ்வொரு நாளும் தர்றேன், பழம் சீசன் இருக்கிற வரையும் கொடுக்குறேன்னு சொல்லித்தான். ஒரு நாள் திடீர்னு அந்த முதலையோட மனைவி சொல்லித்தான், இந்த பழமே இவ்வளவு இனிப்பா இருக்கே, இதை சாப்பிட்ற அந்த குரங்கோட ஈரல் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம பேசாம அந்த குரங்கை சாப்பிட்டேன்ன அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் சொல்லாத, அது நண்பன் எனக்கு அப்படின்னு. சரி நண்பன் தாங்க, இருக்கட்டுங்க, நல்ல சாப்பாடு கிடைக்கிறது சாதாரணமா, போங்க போய் ஒரு நாளைக்கு அதை போய் அடிச்சு கொண்டுவாங்க அப்படின்னு. என்னால் அப்படி செய்ய முடியாதே, ஏதாவது சொல்லி ஏமாத்தி கூட்டுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி முதல்ல வருது குரங்க பார்த்து, எங்க வீட்டுக்கு நீ விருந்துக்கு வரணுங்குது. குரங்கு கொஞ்சம் யோசிக்கிது, இது என்னடா அது முதல கண்ணீர்பாங்க, இது மாதிரி என்ன செய்யறது தெரியாம, இல்லையே எனக்கு கொஞ்சம் அப்படின்னு தயங்கினோடனே, இல்லை இல்லை நீ வா, நான் உன்னை கூப்பிட்டு போயிட்டு வரேன், என் முதுகில் ஏறிக்கோ. அதே மாதிரி முதுகில் ஏறிக்கிச்சு, ரொம்ப யோசனையோடு தான் ஏறுது. நடு வழியில் போன உடனே முதல தாங்க முடியாது, உண்மையை சொல்லி பிடிச்சி, நண்பா தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறது விருந்துக்கெல்லாம் கிடையாது, எங்கள் விருந்துக்கு தான் உன்னை கூப்பிட்டு போகிறோம், நீ வந்து ஒன்றும் அது பண்ணாத, மனைவி கேட்டால் வர வழி கிடையாது, குடும்ப பிரச்சனையாகி போகும், அதனால தான் சொன்னேன். உடனே அந்த குரங்கு கொஞ்சம் யோசிச்சு, சே என்ன இருந்தாலும் நம்ம தப்பு தப்பு தான், இவதோடு போய் பழகலாமா, இத்தனைக்கு இதுக்கு நன்மை தானே செஞ்சோம் சொல்லிட்டு சடார்ந்த தன்னுடைய புத்திசாலித்தனத்துலன்னு ஒரு யோசனை தோணுச்சு. ஆமாம், எதுக்கு உன் மனைவி என்னை கூப்பிட்டு சாப்பிடணும் உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு கேட்டாருன்னு. இல்லை நீ கொடுக்குற பழமே இவ்வளோ இனிப்பாக இருக்க, இந்த உன்னுடைய உடம்புல ஈரல் இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும்னு. அடாடே அப்படியா, இதை நீ முதலே சொல்லிருக்க கூடாத நண்பா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த குரங்கு. ஏன் அப்படின்னு அந்த முதல கேட்டிருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு முடிச்சோடனே ஈரலை கிளட்டி அந்த மேல இருக்கக்கூடிய கொப்பில் காய போட்டுருவேன். இப்போ நீ என்னை கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோ, உன் மனைவி சாப்பிட வேண்டியது என் ஈரலை தான், அதை நான் அங்கே மாட்டி விட்டு வந்துட்டேன்னு சொன்னால் உடனே போட்டு அடிப்பாவை, எதுக்கு வம்பு, இப்போ என்ன செய்யலாம், ஒன்று செய், நீ அதாவது நீ அப்படி திரும்ப அங்கே போ, நான் மேலே போய் அந்த ஈரலை எடுத்து வந்துடுறேன், வந்துட்டான்னா நல்லா இருக்கணும், இதுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படிப்பட்ட நண்பன் கிடைக்கும்.

0: திரும்பியிருக்கு. வந்த உடனே அங்கிருந்து ஒரே தப்பு மேலே ஏறி குரங்கு உச்சிக்கு போயிருச்சு. அங்கிருந்து ஒரு சத்தம் பிடிச்சி, என் முட்டா முதலையே, எவனாவது ஈரலை விட்டுட்டு உயிரோடு இருக்க முடியுமா? நல்ல வேலை நான் அவன்கிட்ட தப்பிச்சேன். எப்பவுமே கெட்டவனோட வந்து சோகாசம் வைக்கக்கூடாது. போ, போய் ஏமாந்தவனாக வந்துட்டுப்பா, அவனை போய் போய் பார்த்துக்கோ. உடனே வந்த முதல வருத்தத்தோடு அப்படியே போச்சான். இப்போ வச்சுக்கோங்க, இந்த கதை சாதாரண கதை தான். முதல பேசுமா குரங்கு பேசுமா எல்லாம் இருக்கட்டுங்க, தகாதவனுடைய நட்பு நமக்கு ஆபத்தை தரும். நம்பர் ஒன்று, அப்படியான ஆபத்தான சூழலில் கூட உயிருக்கு ஊர் விளையும் என்கின்ற நிலை வந்தபோது கூட நம்முடைய புத்தி கூர்மையால் நாம் சாதுரியத்தால் தப்பிப்பழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவுதாங்க கதை. இது போல பல்வேறு செய்திகளை உடையதுதான் பஞ்சதந்திர கதை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் முடியிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434242 என்ற முன்னிணைப்போடு 244030 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 244031 என்ற எண்ணோடு 9486811025 என்ற எண்ணில் பங்கு பெற்று விருப்ப பாடலை பெறலாம். பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர், மத்தியம்பட்டி பகுதியிலிருந்து சிவகுரு கேட்டிருக்கும் பாடல் பாயும்புலி எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: Viking Bunions and Briefs.
1: கருமந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 1,300 ரூபாய், குறைந்தபட்ச விலை 1,280 ரூபாய், சராசரி விலை 1,290 ரூபாய். சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 3,850 ரூபாய், குறைந்தபட்ச விலை 2,895 ரூபாய், சராசரி விலை 3,640 ரூபாய். கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 8,500 ரூபாய், குறைந்தபட்ச விலை 7,500 ரூபாய், சராசரி விலை 8,000 ரூபாய்.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: இதுவும் பொன்னியின் புது புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நிலையத்தில் நேரம் காலை 8:45. இணைக்கலாம்.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால் முகத்தில் கருமா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மள பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்களை வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும். நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம் பிறந்த நாள் அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக, மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கு. ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும், அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பி போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காமல் போகலாம், அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டிங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம், அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா, வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார்.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று

0: ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்.
3: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
4: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் நம்பர் 1. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: Viking Bunions and Briefs.
1: இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம், பொறுமையும் அதன் விளைவும் என்ற தலைப்பில் பொன்னியின் புதுப்புன நிகழ்ச்சியில் இனிப்பில் இனியும் அறிமுக நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யாருங்கிருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் வள்ளியூர்லேருந்து ஆல்டன் பேசுகிறேன் ஐயா.
1: சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: எனக்கு சைக்கோ படத்துல இருந்து நீங்க முடியுமா அந்த சார் கொடுத்த சார்.
1: நன்றிங்க, இனிப்பில் இருந்து மிக்க நன்றி.
2: நன்றி.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம், பொறுமையும் அதன் விளைவும் என்ற தலைப்பில் இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது பொன்னியின் புதுப்புனல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 9 மணி. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர்ஸ் கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர்ஸ் கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர்ஸ் கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பள அடிகளார் அவர்கள்.
3: சோழ நாட்டிலே திருக்கடவுர் என்ற ஊரிலே கலையனார் என்ற நாயனார் அவதரித்தார். சிவபக்தியிலும் ஒழுக்கத்திலும் கலையனார் மிகச்சிறந்தவர். ஒரு முறை திருப்பனந்தாள் திருக்கோவிலே இறைவன் திருமேனி சாய்ந்து விட்டது. தாடகை என்ற பிராட்டியார் இறைவனுக்கு மாலை சூட்டப் போகிறார். அந்த பெண்மணியின் மாலை சூட்டப் போகிற போது இடுப்பாடை நிகழ்கிறது. இறைவன் அந்த பெண்மணியின் மானம் காக்க தான் தலைகுனிந்து அந்த மாலையை ஏற்றுக்கொள்கிறான். இறைவனின் திருமேனி வளைந்து விட்டது, சிவலிங்க திருமேனி வளைந்து விட்டது. தாடகை என்ற பிராட்டியாரின் பெண்மை காக்க இறைவன் திருமேனி வளைந்து விட்டது. வளைந்திருந்த திருமேனியை நிமிர்த்துவதற்கு சோழ பேரரசு முயற்சி செய்கிறது. யானைகளை கட்டி இறைவன் திருமேனியை நிமிர்த்த முயற்சிக்கிறார்கள், முடியவில்லை. ஏனென்றால் அந்த திருமேனி அன்பால் வளைந்திருக்கிறது. அங்கே குங்கிலிய கலையர் சென்றார். மன்னனின் துயரத்தை எண்ணி யானைகள் கூட இழைத்து போயிருக்கிற சூழலில் களைத்து இழைத்து திருமேனியை நிமிர்த்த முடியாமல் அயர்ந்திருக்கிற வேளையில் குங்கிலிய கலையனார் தம் கழுத்தில் ஒரு கயிற்றை மாட்டிக்கொண்டு மறுகயிற்றின் முனையை இறைவன் திருமேனி மீது பூட்டி இழுக்கிறார். யானைகள் இழுக்க முடியாது தோற்றுப்போன இறைவனின் திருமேனி அன்பால் குங்கிலிய கலையனார் இழுக்கவும் வளைந்திருந்த திருமேனி நிமிர்ந்து நின்றது. அந்த கயிர் அன்பு கயிராய் இருந்த காரணத்தால் இரும்பு கயிறை விட யானைகள் இழுத்த கயிற்றின் பலத்தை விட குங்கிலிய கலையனாரின் அன்பின் பலத்தால் வளைந்திருந்த இறைவனின் திருமேனி நிமிர்ந்து நின்றது. அன்பால் இறைவன் திருமேனியை நிமிர்த்திய பெருமை குங்கிலிய கலையனாருக்கு கிடைத்தது. மாலை சாத்தும் தாடகை மானம் காப்பான் தாழ்ந்து தாடகை என்ற பிராட்டியாருக்காக அவள் மானம் காக்க தந்தலை சாய்த்தான் இறைவன். பூ கச்சிட்டு ஈர்க்கவும் பீடுரு கலையன் அன்பின் நிமிர்ந்த எம்பிரான் ஊர் என்று பாடுவார்கள். அப்படி பெருமைக்குரிய கலையனாரின் திருத்தொண்டு இறைவன் ஏற்றுக்கொண்ட அன்பின் திருத்தொண்டாகும்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பள அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோட்

0: நகைய புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
0: இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன் பட்டி, சேலம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேர்களை வானொலியில் வசனம் நிகழ்ச்சியில் இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும், பொறுமையும் அதன் விளைவும். பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்ம பொறுமை வந்து சோதிக்கவும் படும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பொறுமையாக இருந்தப்போ உங்களுக்கு அதனால் விளைந்த நன்மைகள், இல்லை அதனால் நீங்கள் ஃபேஸ் பண்ண சின்ன சின்ன கஷ்டங்கள்னு கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். அதை பற்றி எங்களோட இன்னைக்கு நீங்கள் பேசலாம். அறிமுக நேயர்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் வரலாம். நம்மளுடைய வழக்கமான இணைய நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் வரலாம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம், பொறுமையும் அதன் விளைவும் அப்படிங்கிற தலைப்புல நிகழ்ச்சியில முதலாவதாக இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம். அந்த நேயர் இணைப்புலேருந்து வெளியேறிட்டாரு, நம்மளும் பொறுமையாக காத்திருக்கலாம் அடுத்த நேயர் வரும் வரைக்கும். பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். உங்களுக்கு பொறுமையால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்பவர்
2: தருமபுரி மாவட்டம் கொளகத்திலிருந்து முனியம்மாள் முனுசாமிங்க.
1: முனியம்மாள்மா, சொல்லுங்க, உங்களுக்கு பொறுமையால ஏற்பட்ட விளைவு என்ன?
2: பொறுமைன்னா எனக்கு வந்து குழந்தைகள் ரொம்ப நாள் இல்லைங்கய்யா, நான் நிறைய பேர் அது இது சொல்லுவாங்க, போய் மரத்தடியில நிச்சுட்டு அழுந்துருவேன், நம்மளுக்கு ஒரு நாள் விடிவு வராதா அப்படின்ற ஒரு எய்ம் எல்லாம் இருந்து 14 வருஷம் விட்டு என் குழந்தைய எடுத்தாங்க ஐயா.
1: 14 வருஷம் குழந்தை கழித்து குழந்தை பிறந்தது. சரி, குழந்தை பேர் என்ன? நல்ல
2: மதியழகன்.
1: ஓ, மதியழகன். இப்ப என்ன பண்றாரு மதியழகன்?
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஐயா.
1: சூப்பர் சூப்பர் மதியழகன்.
2: அதனால மத்தவங்களுக்கு அதே சொல்றேன், யாருமே ஒரு ஒரு சிலர் வந்து கொடுமையா இருக்குதுன்னா இறக்க நிலையிடுறாங்க. ஆனா வந்து நம்ம அதையெல்லாம் தாண்டினா நம்மளுக்குன்னு ஒரு நிலையான வாழ்க்கை உண்டுங்க ஐயா.
1: சரிங்கம்மா, ரொம்ப அருமையா. உங்க வாழ்க்கையில நீங்க 14 வருஷம் பொறுமையா காத்திருந்து உங்களுக்கு கிடைத்த அந்த அரும் புதல்வனை பத்தி எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சின்ராசு, சொல்லுங்க சின்ராசு ஐயா.
3: ஐயா, நான் ஃபர்ஸ்ட் தண்ணி இப்ப தண்ணி வண்டி ஓட்டிருக்கேன், முதல்ல எலக்ட்ரிஷியன் செஞ்சிருக்கேன் ஐயா.
1: சரிங்க.
3: நான் பொறுமையா இருந்தா அந்த வேலையை தான் நான் இழந்துட்டேங்க ஐயா.
1: ஓ, பொறுமையால அந்த வேலையை இழந்துட்டீங்க?
3: ஆமாங்க ஐயா, பில்டிங் எல்லாம் காண்டிட்டு கடிச்சுக்கோங்க, அது எல்லாமே அர்ஜென்ட் செஞ்சு அந்த வேலை எல்லாம் போயிடுச்சு.
1: ஓ, நீங்க பொறுமையா இல்லாததுனால அந்த வேலையை இழந்துட்டீங்களா, இல்ல ரொம்ப பொறுமையா இருந்ததுனால இழந்தீங்களா?
3: பொறுமையா இல்லாததுங்க.
1: ஓ, சரி சரி. அதாவது பொறுமையா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை வந்து நிலைச்சிருந்திருக்கும் இல்லீங்களா?
3: கண்டிப்பாங்க.
1: சரி சரி, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. அடுத்த இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
4: நான் மீச்சர்ல இருந்து ஜெயமா பேசுறேன்.
1: ஜெயமா, சொல்லுங்க ஜெயமா.
4: 22 வருஷத்துக்கு முன்னங்க சீட் நடத்தி கடம்பட்டுட்டேன். என்ன வந்து கேட்காத கேள்வி எல்லாம் கடங்காறு பட்டாங்க. காடு இருந்து விற்க முடியாத சூழ்நிலை.
1: சரிங்க.
4: பதினாலு வருஷம் காத்துக்கிட்டு இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாறு வருஷத்துக்கு முன்னாடி வித்து காட்ட விற்க, 1 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு விற்கிற காட்ட வெறும் 21 லட்சத்துக்கு வித்துங்க. அந்த கடைக்காரர்களை ஊடு தேடி கொண்டு போய் கொடுத்துருந்தேங்க.
1: கிட்டத்தட்ட பொறுமையா இருந்து உங்களுடைய அந்த நிலத்தை வித்துதான் அதை கொடுத்துருக்கீங்க.
4: ஆமாங்க.
1: சரி, அருமைங்க. சரி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்கம்மா இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நெய்யர் வருக, வணக்கம்.
5: இருபத்தஞ்சு வருஷம் இல்லாம

0: அங்க அம்மா தனிமையா ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்க இறந்த பின்னால்தான் நாங்க ஒண்ணு சேர்ந்தோங்க.
1: ஒரு பெரிய இழப்பு வந்து உங்களுடைய அந்த உறவுகளை வந்து மீண்டும் சேர்த்துருக்கு இல்லைங்களா?
0: எத்தனையோ கல்யாணம் செஞ்சாங்க அவங்களாம், நாங்களும் செஞ்சோம். எந்த விசேஷத்துக்கும் அவங்க வரல. எங்க அம்மா அப்பா ஏதோ கண்ணில் பார்ப்போம், எங்கேயோ ஒரு நல்ல விசேஷத்து போனா அப்பயும் பேசுறது இல்லை.
1: கிட்டத்தட்ட வெயிட்
0: அப்பதான்
1: எங்க
0: அம்மா இறந்த பின்னால்தான் போய் பேசுறோம்.
1: ரொம்ப நாள் வெயிட் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு வெயிட் பண்ணி திருப்பி உங்க வீட்டில் இருக்க எல்லாரோடையும் பேசியிருக்கீங்க.
0: ஆமாங்க.
1: சரிங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கு நன்றி. உங்களுக்கு நம்ம நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையும் அதன் விளைவும் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பேசிகிட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து அவங்களோட பேசலாம். பேசுவதற்கு முன்பாக
2: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
1: கண்டிப்பாக பொறுமை அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கற்றும் கொடுத்துருக்கும், நிறைய விஷயங்களை நமக்கு அள்ளியும் கொடுத்துருக்கும். அந்த மாதிரி பொறுமை அதன் விளைவால் உங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத எங்களோட நேயர்கள் பகிர்ந்துட்டுருக்கீங்க. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர்,
6: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், சொல்பவர்
6: ஐயா. நான் பாலவுடு பக்கம் வாழை தோட்ட சின்ன மாதிரி பேசுறேன். நேரத்தில் பேச நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சின்ன மாதிரி ஐயா, சொல்லுங்க. பொறுமையால் உங்களுக்கு ஏற்பட்ட விளைவு
6: போனால் எங்கனாலே போகலாங்க ஐயா. ஒரு பிரச்சனையை கூட சால்வ் பண்ணலாம் பொறுமையா.
1: சரி, உங்களுக்கு அந்த மாதிரி பொறுமையா இருந்து சால்வ் ஆன ஒரு விஷயம் சொல்லுங்க.
6: நாங்களும் வீட்டுல கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் பசங்க கிட்ட. ஆத்திரப்பட்டா சண்டை வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகுங்க அப்பயே.
1: ஓ சரி சரி, உறவுகளுக்கு நடுவில்
6: பொறுமையா போனா எல்லாம் எவ்வளவு சொல்லணும் போய் வரலாங்க ஐயா. வாய்ப்பு நன்றிங்க.
1: நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
7: வணக்கங்க ஐயா, மணிமேகலை அங்கனாமிருந்து பேசுறேன்.
1: மணிமேகலை அம்மா சொல்லுங்க, பொறுமையால உங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள்.
7: அதாவது நேர்மையா தர்மத்தின் பாதையில செல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது பொருத்தமான வரிகளா இருக்கும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும். அதாவது நிகழ்ந்ததை பத்தியும் நடக்க போறத நடக்கிறத பத்தியும் நடக்க போறத பத்தியும், அதாவது ஏற்கனவே பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சம் நமக்காக வந்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. நம்ம வந்து இது ஒரு பொம்மை மாதிரிதான், நம்மளோட கடமையை சரியான பாதையில செஞ்சுட்டு போனோம்னா வாழ்க்கை இனிமையானதா இருக்கும்.
1: சரிங்க மணிமேகலையம்மா, அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
7: நன்றிங்க.
1: இணைப்பில் காத்திருக்கு அடுத்த நேயர்.
8: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
8: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல இருந்து பலகடை குருநாதன் சுற்றாக்கண.
1: குருநாதன் ஐயா சொல்லுங்க, பொறுமையால உங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன?
8: நல்லா இருக்கீங்களா கண்ணா?
1: ஆ, நலமா இருக்கோம், சொல்லுங்க.
8: சரி கண்ணா, பொறுமையா இருந்தாக எதை வேணாலும் சாதிக்கலாம் கண்ணா.
1: ம், சரி, நீங்க சாதிச்ச ஒரு விஷயம் சொல்லுங்க டக்குன்னு.
8: நாங்க நிறைய சாதிச்சிருக்கேன் கண்ணா, உங்களுடைய இதே வந்து எங்களுக்கு பொறுமை தான் கண்ணா.
1: ஓ சரி சரி சரி சரிங்க.
8: நிறைய சாதிச்சிருக்கிறான். லைட் கூட பாருங்க, 10 மணிக்கு 4-5 தப்பா இருங்காச்சு.
1: ஆஹா, பாத்தீங்களா இல்லையா? கடைசியில பண்பலைய பண்பலை உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லுவீங்கன்னு பார்த்தா பொறுமையா வெயிட் பண்ணி காலுக்கு வந்து பாட்டு கேட்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா?
8: ஆமாங்க, 5 தப்பா அடிச்சத நம்ம பொறுமையா இருந்தாலும் நம்ம கோவிச்சு கூடாதுங்க.
1: ஓ சரி சரி,
8: நிறைய வந்து விளையாடுறாங்க.
1: சரி சரி,
8: அதனால நாம பொறுமையா தான் இருக்கணும்.
1: சரிங்க ஐயா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பொறுமையா இருந்து நிறைய விஷயத்த இன்னும் சாதிக்கலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. தொடர்ந்து நம்ம நேர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக,
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா அல்ட்ராஸ், 10.25 இன்ச்

தொடர்புக்கு தி ட்ரூ சாய் வாட்ஸ் தருமபுரி கிருஷ்ணகிரி ஹோசூர் மற்றும் சேலம் செல் 7229 7555.

0: ايشيا سنفلاور اويل.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: பொறுமையும் அதன் விளைவும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்மளோட நேயர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இணைப்பில் காத்திருக்க அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
2: வணக்கம் சொல்பவர்
3: வணங்காமுடி, பிஎஸ்என்எல் தருமபுரி.
2: வணங்காமுடி ஐயா, சொல்லுங்க.
3: பொறுமையிருந்தால் மனிதனாகலாம்
2: பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். நோட் பண்ணிக்க வேண்டிய வரிதான். அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
4: தர்மபுரி வெண்ணம்பட்டி பகுதியில இருந்து சுமதி செல்வராஜ்.
2: சுமதிமா சொல்லுங்க, பொறுமையும் அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விளைவும்.
4: இப்போ ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருட்கள்னு ஒரு பழமொழி இருக்கு.
2: சரி, அது ஏன் திடீர்னு என்கிட்ட சொல்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க.
4: சாப்பாட்டுக்கே அவ்வளவு பொறுமை தேவைப்படுது அப்படின்னா லைஃப்ல பொறுமைங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்களா? என்னுடைய வாழ்க்கையில சாதனைன்னு சொன்னா 37 வருஷ வாழ்க்கை, திருமண வாழ்க்கையே என்னுடைய பொறுமைக்கு கிடைத்த பரிசுதம். எனக்கு ஒரு அழகான குடும்பம் அமைஞ்சதுக்கு பின்னாடி அந்த பொறுமை தான். அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது, அதிகமாகவும் தேவைப்படுது.
2: சரிங்கம்மா,
4: அருமையா நான் சொல்றேன்.
2: அருமையா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றி. பொறுமையை பற்றி நம்ம நேயர்கள் வந்து நிறைய அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியா.

0: மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 9:25, நீங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பது வானலையில் வசந்தம். இன்னைக்கு பொறுமையும் அதன் விளைவும் அப்படிங்கிற தலைப்புல நேர்கள் எங்களோட பேசிட்டு இருக்கீங்க. எல்லா நேரமும் பொறுமை வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவசர கட்டத்தில் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்த முடிவுகள் கூட எங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம். இல்லை சில நேரம் வந்து அந்த மாதிரி நேரத்துலையும் பொறுமையாக இருந்ததுனால சில விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். அதை பற்றியும் கூட நேர்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? முனுசாமி ஐயா, உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் சரியா வரலையே. சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசலாமே. சொல்லுங்க, பொறுமையால உங்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன?
2: பொறுமையா இருந்தங்க. ரொம்ப பொறுமையா இருந்துமே நமக்கு இப்ப வந்து இல்லல் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்கு ரொம்ப பொறுமையான ஆளுங்க. நானும் இந்த 67 வயசுல இது மாதிரி செய்வாங்கன்னு தெரியலீங்க. அது மாதிரி எல்லாம் செய்யறாங்க. ரொம்ப இன்னும் பொறுமையா தான் இருக்காங்க.
1: சில நேரங்கள்ல வந்து பொறுமை வந்து நமக்கு இன்னல்களையுமே ஏற்படுத்தும். ஏன்னா ரொம்ப பொறுமையா இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சீண்டியும் பாப்பாங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கு நன்றிங்க ஐயா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன்.
1: பாலன் ஐயா சொல்லுங்க.
3: அன்பருக்கு காலை வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. பொறுமையால் உங்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன?
3: முதல் விளைவு சொல்ல,
1: ஒரு விளைவு சொல்லுங்க.
3: ஒரு விளைவு தான். அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க, உடன் பிறந்த சகோதரியோட சிறிய மன வருத்தத்தினால அவங்க ஒதுக்கி வச்சிட்டாங்க எங்களை. எவ்வளவோ தடவை தேடி போனா கூட அவமானப்படுத்திட்டாங்க. நாங்க பதிலுக்கு ஒண்ணும் பேசாம நானும் எங்க அண்ணனும் ஒதுங்கி இருந்தே அவங்க எப்பவோ அர்த்தமும் அர்த்தமும் பொறுமையா காத்திருந்தோம். 2-3 திருமணத்தையும் முடிச்சிட்டாங்க. ஒரு ஜெனரேஷனையும் முடிஞ்சு அடுத்து எங்க அக்கா மகன் எங்க அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் வரும்போது, உங்களுக்கு தம்பி தேவையோ இல்லையோ, எனக்கு தாய் மாமா வேணும்னு வந்து நின்னா, எங்களை கூட்டு போய் மரியாதை பண்ணா. இப்ப அந்த சொந்த பந்தம் ஒரு 20 வருஷமா நீடிச்சு நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்குங்க. இதுக்கு நாங்க பொறுமையா இருந்ததனுடைய விளைவுதான் நான் நினைக்கிறேன்.
1: அதாவது ஆடு பக குட்டி உறவான்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இங்க பல நேரங்களில் வந்து குட்டிகள் தான் பல ஆடுகளுடைய பிரச்சனைகளையே தீர்த்து வைக்குதுங்கிறதுக்கு உங்களுடைய ஸ்டோரி ஒரு பெரிய எக்ஸாம்பிள்.
3: அடுத்த ஜெனரேஷன் வந்து எங்க பகையை தீர்த்து உறவாக்கி வச்சுட்டா.
1: அருமை, ரொம்ப மகிழ்ச்சி. அருமை அருமை. அந்த ஜெனரேஷனுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம பேசலாம். பேசுவதற்கு முன்பாக,
4: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.

0: ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். வானொலியில் வசந்தம்ல இன்னைக்கு பொறுமையும் அதன் விளைவும் அப்படிங்கிற தலைப்புல நேர்கள் எங்களோட பேசிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். சொல்பவர்
1: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டியா.
0: ஜெயசீலன் ஐயா சொல்லுங்க, பொறுமையால உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நல்ல விளைவு.
1: எனக்கு பொறுமையால ஏற்பட்ட ஒரு எனக்கு நான் பெருமையா நினைக்கிறது, எங்க ஊர்லயும் சரி நம்ம நேர்களும் சரி பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க, அதே ஒரு பெருமையா இருக்கு.
0: ஓ, நீங்க பொறுமையா இருக்கிறதுனால உங்களை பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களா?
1: வணக்கம்.
0: மணியம்மை சொல்லுங்கம்மா, பொறுமையால் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விளைவு என்னன்னு சொல்லுங்க.
2: அதாவது பொறுமை என்றது வந்து கடலோட பெருசுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில வந்து பொறுமையா எதுனாலுமே சாதிக்கலாம். எங்க பாட்டி கிட்ட கத்துக்கிட்டது.
0: உங்க பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுங்களா? அது
2: யார் என்னாலையும் அத காதலே அவ்வளவு ஒரு பொறுமையா இருப்பாங்க. அவங்க கோபத்தை கிடையாது.
0: ஓ, அவங்க கோவப்பட்டு பாட்டதே இல்லை. சரிங்கம்மா, அருமை அருமை மணியம்மையம்மா, இணைப்பில் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த நேயர் வருக, வணக்கம். அந்நேயர் இணைப்பில் இருந்து விடுபட்டார். நேரம் 9:33 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: அருமை சகோதரர், நேரத்தில் உற்சாகமான காலை வணக்கம். கட்டூர்லேருந்து பழனி டெய்லர்.
0: பழனி ஐயா சொல்லுங்க, பொறுமையால உங்களுக்கு என்ன விளைவு ஏற்பட்டது? நீங்களே டெய்லர், பொறுமையா தான் துணி எல்லாம் தைப்பீங்க.
3: என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நான் சொல்லி அவசரமா வேலை செஞ்சேன். அதாவது யூனிஃபார்ம் ஒன்று தெரிஞ்சு, ஸ்கூல் யூனிஃபார்ம். அதாவது இந்த அந்த ரெண்டு பேண்ட் எடுத்து பாதி பாதி ரிங்கிள் பண்ணி ஓவர்லாக் போட்டு தைக்கலாம்னு போனேன். ஓவர்லாக் போட்டு வந்து சின்ன பேண்ட் ஒன்று பெரிய பேண்ட் தைச்சு முடிக்கிறப்பதான் தெரிஞ்சு. அப்பதான் எதுவுமே ஒண்ணுன்னா பொறுமையா செஞ்சா நல்லதுன்னு நினைச்சேன்.
0: அப்பதான்
3: அதனால பொறுமையை கடைபிடிக்கிறது. பொறுமை கடல் என்ன பெரியது. நன்றி
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. பொறுமையாக வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தவறுகள் கூட ஏற்படாது அப்படிங்கிறது வந்து பழனி ஐயா சொன்னதுலேருந்து கண்டிப்பாக தெரியுது. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: அன்பு சகோதரர் நானம் அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்.
4: சேலம் மாணிக்கண்டலாம்பட்டி காட்டூர் கே கணேசன்.
0: கணேசன் ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு பொறுமையால் ஏற்பட்ட ஒரு விளைவு எங்களோட பகிரலாம்.
4: கண்டிப்பா பொறுமைங்கிறத கடல்லையும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நான் ஒரு சில கட்டத்துல சிலருடைய தூண்டுதல்ல அந்த பொறுமையை இழந்திருக்கிறேன். அதனால எனக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள்லாம் ஏற்பட்டது. அந்த அனுபவம் வந்து இப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையை கத்து கொடுத்துருக்குது. அந்த பொறுமையினால எனக்கு பெருமை கிடைச்சிருக்கு. அதனால பொறுமையா இருந்தோம்னா எதையும் சாதிக்க முடியும், நல்ல அன்பை பெற முடியும், நல்லவர்களோட பழக முடியும். அதனால பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால நிறைய எனக்கு இப்ப வந்து நிறைய பலன் கிடைச்சிருக்கு. பொறுமையால நிறைய பலன் கிடைச்சிருக்கு.
0: அதாவது நீங்க பொறுமையா இல்லாதப்போ உங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள், உங்களுக்கு பொறுமை எவ்வளவு சிறப்புன்னு சொல்லி கொடுத்துச்சு இல்லையா?
4: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி ஐயா, நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க நன்றி. நேர்கள் கவனத்திற்கு இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு 0-43-42-24-40-30 என்ற கச்சவி எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைங்கள் நேர்களே. இன்னைக்கு காலையில் 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய அந்த குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடல் வளம்பெற 0-43-42-24-40-30 என்ற கட்சவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு அனுப்பி வைங்க.
5: தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி

0: சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 21,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
2: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனுஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
1: தனுஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டிஎன்சி அப்ளை.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 21,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: 9:36:50. வானொலியில் வசந்தம், பொறுமையும் அதன் விளைவும் அப்படிங்கிற தலைப்புல வளர்ந்துட்டு இருக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். அந்நேயர் இணைப்பில் இருந்து விடப்பட்டாரு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
4: வணக்கம், சொல்பவர்.
5: ஐயா, நான் தர்மபுரி உலகத்திலிருந்து வானொலி பிரிவின் முனிப்பு தான் பேசுறேன்.
4: முனியப்பன் ஐயா சொல்லுங்க. ஆ, நலமா இருக்கோங்க ஐயா, சொல்லுங்க.
5: வானொலி உறவுகளுக்கும் உங்களுக்கும் காலை வணக்க. நல்ல ஒரு அற்புதமான தலைப்பு. பொறுமை என்பது எல்லாருடைய மருந்து வாழ்க்கையில பிரதிபலிக்கையா எப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு எடுத்தவனே எமோஷனா கூடாது, கோபப்படக்கூடாது. ஒரு ஃப்ரீயா இருந்து ஒரு, அதான் ஒரு இலக்கை நினைப்பவர்கள் ஒரு ஒருத்தரும் அந்த சாதனை நோக்கிதான் போவாங்க. எடுத்தவனே எமோஷனா அவங்ககிட்ட சண்டை பிடிச்ச பொறுமை என்பது கடலை விட எப்படி சொன்னாரு, கருத்தூர் பள்ளி சொல்லலாம், கடல் விட ஆழமா இருக்கு பொறுமை என்பது. பொறுமை காண்பா வெற்றி நிச்சயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும். ரொம்ப சந்தோஷம்.
4: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
4: அந்த மாதிரி நேரத்திலே நீங்க பொறுமையை கடைபிடிக்கிறீங்களா?
6: ஆமாங்க, அந்த மாதிரி நேரத்திலே நான் பொறுமையா இருக்கிறேங்க.
4: சரிங்கம்மா, கண்டிப்பா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி நேரத்துல தான் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. இணைப்பில் நீ மட்டும் நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் சார்.
4: வணக்கம் ஐயா, யாருங்கன்னு பேசுறீங்க?
7: பொறுமையும்
4: அதன் விளைவும் அப்படின்னு நம்ம நேயர்கள் வந்து நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து விளம்பரம், அதுக்கப்புறம் ஒரு பாடலை கேட்டு நிகழ்ச்சியில இணைந்து நேயர்களோட தொடர்ந்து உரையாடலாம்.
8: Elves Public School CBSE Venanthur Main Road Mallur Salem Phonics Sound Practices English and Hindi Spoken Training 100% Result in Public Exam Tongue Twister Elves Public School CBSE Venanthur Main Road Mallur Salem
9: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.

0: just awesome na.
1: No tension, baby.
2: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம் அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை

0: 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு பெட் சிடி காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன் பட்டி சேலம்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல் வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம் 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம் தரம் நம்பிக்கை வசந்தன் கோ
5: தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை

0: நேரம் 9:47 கேட்டு கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இன்று பொறுமையும் அதன் விளைவும் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா யாருங்க பேசுறீங்க?
1: பாகல்பட்டி பெருமாளையா.
0: பெருமாளையா சொல்லுங்க.
1: ஐயா மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல் குரலையா. அது கர்வத்தால் தீங்கு செய்தவரை நமது பொறுமை என்ற பண்பால் பொறுத்து அதை வெல்ல வேண்டும் என்பது வான்பொருள் வல்லவர் கருத்தையா. சில சமயம் என்னையா கண்ணாடி வருது என்று சொல்வார்கள். அதை கேட்டும் கேளாமல் அதை வென்றதே சிறப்பையா.
0: சரி சரி.
1: ஏனெனில் பொறுமை கடலில் தெரிதல்வா.
0: சரிங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இணைப்பில் இணையம் நேயர் வருக. வணக்கம்
2: சார். வணக்கம் சார். ஞானப்பிரகாஷ் சார் வணக்கம்.
0: வணக்கம். யாருங்கிட்டு பேசுறீங்க?
2: நான் பண்பள்ளியோட ஏந்தி இருக்கும் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டிய தென்னை விவசாயி சார்.
0: முருகன் ஐயா சொல்லுங்க.
2: பொறுமை இல்லை சார். நான் விளம்பரத்துக்காக சொல்ல சார். நான் இது போன மாசம் 5ஆம் தேதி நடந்தது சார் நிகழ்ச்சி. சார் நானும் என்னுடைய ஃப்ரெண்டு சாம்ராஜ் இருப்பாருங்க, அவர் பிடி சக்கரவேல். சாம்ராஜுக்கு உடம்பு சரியில்லை சார். அவர் வந்து நானு நியூரோ பண்டேஷன் கூட்டு போனோம். கூட்டு போகும்போது நான் கொஞ்சம் பாஸ்டா தான் போறேன் சார். நானு போகும்போது அவர் பிடி சக்கரவேல் பக்கம் ஃப்ரெண்டு சார், கொஞ்சம் பொறுமையா போங்க சார், பொறுமையா போ. நடந்த நிகழ்ச்சியா சொல்றேன் சார். நானு
0: டக்குன்னு சொல்லி முடிக்கும்
2: விபத்து அந்த தொப்பு போனதும் ஒரு கண்ணவாயில விழுந்திருப்போம் சார். அவர் சொன்னதுன்னா அந்த விபரீத பெரிய விபரீதம் நடந்து
0: சரி. அதாவது வந்து உங்கள் நண்பர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வண்டி பிரயோகப்படுத்துறதுனால பெரிய விபத்துலேருந்து தப்பிச்சிருக்கீங்க. நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துருக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். நேர்கள் கொண்டதுக்கு இன்று காலை 15 நீங்கள் கெட்டவை நீங்கள் கெட்டவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நேயர்கள் கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலில் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல் உங்களுடைய அந்த குரல் பதிவோடு இந்த நிகழ்ச்சியில் வலம் வர நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே தொடர்ந்து நம்ம பேசலாம். பேசுவதற்கு முன்பாக
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
5: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
4: இதுல என்னமோ யோசனை. நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆமா நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
4: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
5: தனஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
6: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான

0: ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
1: ஒன்பது மணி 51 நிமிடம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: குடும்பத்துல அண்ணன் தம்பி பங்காளியிலே வந்தது, அதெல்லாம் சந்திச்சு மன ரொம்ப கஷ்டத்துக்கெல்லாம் போய் இப்ப ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கு. முடிஞ்சதும் இருக்குது, முடியாததும் இருக்குதுங்கய்யா.
1: சரி, அருமையாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணைய மறுத்தினே இருவருக்கு வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்பவர்.
3: பாலக்கோட்லேருந்து அன்பு பேசுறேன்.
1: அன்பு ஐயா, சொல்லுங்க, பொறுமையால் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விளைவு என்ன?
3: இன்னைக்கு இந்த வாழ்க்கையில இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னாவே அது நிறைய இடத்துல பொறுமையை கடைபிடிச்சதுனாலதான் வரவேண்டிய சிக்கல்கள் எல்லாம் தாண்டி நாம வந்து வாழ்க்கையில ஒரு இடம் வாங்குறதா, ஒரு வீடு கட்டுறதா, இன்னைக்கு கடை இந்த அளவுக்கு தொழில் செய்யறது எல்லாத்துக்குமே வந்து அது பொறுமையில தான் காரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சில நேரத்துல பொறுமை இல்லாம வரும்போது எவ்வளவு சிக்கல்களை சந்திச்சு இருக்கிறோன்றது அனுபவத்துல தெரிஞ்சிருக்கிறோம். அந்த பொறுமை இல்லாத போது வந்து நமக்கு வேலை நடக்கும், ஆனா அதனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் வருது, பிபி ஏறது, தேவையில்லாம டென்ஷனு, தூக்கம் இல்லாம போறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இதை தாண்டி என்ன கூட பாத்தீங்கன்னா, நம்முடைய வானொலியே எடுத்துட்டீங்கன்னா நேர நீட்டிப்பு இல்லாம இருந்தது ஒரு காலத்துல. அதுக்கு வந்து நிறைய பொறுமையோட இருந்ததுனாலதான் நம்ம நேயர் சங்கம் வந்து அந்த நேர நீட்டிப்பை கூட செஞ்சு கொடுத்துருக்குது. அதுக்கான முயற்சிகள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க.
1: நன்றி, நன்றிங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், யாருங்க பேசுறீங்க? பொறுமையால உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு
4: விளைவு,
1: இந்த வடிவேலு டைலாக் ஒண்ணு இருக்கு தெரியுமா, மாப்பிள்ள இவன் தாண்டா எங்கயோ வாங்கியிருக்கான், நம்ம கிட்ட வந்து உதார் விடுறான்ற மாதிரியே ஒண்ணு சொல்றீங்களே. வாய்ப்பு இருக்கு. நன்றி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த இணைப்பில் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ,
1: வணக்கமா, யாருங்க பேசுறீங்க? சரி ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க, உங்களுக்கு பொறுமையால ஏற்பட்ட ஒரு விளைவு என்ன?
5: ஐயோ, நிறைய இருக்குன்னு அது எவ்வளவு சொல்றது, பொறுமை இருந்தா தாங்க எல்லாம் சாதிக்க முடியும்.
1: ஏதோ ஒண்ணு மட்டும் சொல்லுங்க பாப்போம் எங்களுக்காக.
5: ஐயோ, எத்தனை இருக்கு அது எதை சொல்றதுங்க சார். எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணினே இருந்தேன்.
1: ஓ, பொறுமையா கிட்டத்தட்ட 53 நிமிஷம் ட்ரை பண்ணி கால் கிடைச்சிருக்கு.
5: ட்ரை பண்ணதுனால அது கிடைச்சிது சார்.
1: சரி, உங்க வந்து பேசினதுக்கு நன்றிங்கம்மா. நேரம் 9:54 நிமிடம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: ஐயா, வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்பவர்.
6: ஐயா, நாங்க மதியன்பாளையம் ராமகாயிருந்து 1வது வந்து எல்லச்சனி பேசுறேன் ஐயா.
1: லட்சுமணன் சொல்லுங்க ஐயா.
6: நம்ம எஃப்எம் கேட்டாவே பொறுமை வந்துருங்க.
1: இப்படி புருடா விடக்கூடாது. உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு விளைவு சொல்லுங்க பாப்போம். நல்ல பிள்ளையா, சும்மா சும்மா எஃப்எம் எஃப்எம்னே ஏமாத்துறீங்களா என்ன? உங்களுக்கு ஏதாவது பொறுமையா இருந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும்ல, அதை சொல்லுங்க பாப்போம்.
6: இணைப்பில்
1: காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? தண்டபாணி ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு பொறுமையால ஏற்பட்ட ஒரு விளைவு நல்லதோ இல்ல ஏதாவது எதிர்மறையா கூட இருக்கலாம் சொல்லுங்க.
7: சரி, அதாவது 53 நிமிஷமா போராடி இப்ப பொறுமையா இருந்ததுக்கு கிடைத்த பரிசு ஞான பிரகாசத்தை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு.
1: எனக்கு எனக்கு என்னால முடியலங்க ஐயா. சரி சொல்லுங்க.
7: 7 நிமிஷம் பொறுமையா இருங்க, போய் பொறுமையா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.
1: பொறுமையா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.
7: பேசும்போது அதுக்கும் பொறுமை வேணுங்க. எதையுமே இழந்தா மீட்டு எடுத்துடலாங்க உயிரை தவிர. பொறுமையை இழந்துட்டோம்னா நான் வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப நரகமாயிடும். ஏன்னா பொறுமையை இழந்தோம்னா கோபம் வரும், கோபத்தால பல விளைவுகளை உண்டு பண்ண நமக்கு உடல் ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் அந்த

0: பொறுமையை இழந்துட்டோம்னா எல்லாமே நஷ்டமாகும். அந்த பொறுமைங்கிறது காத்திருக்கிறதுக்கு காத்திருப்புங்கிறது ஒரு அர்த்தம் கூட சொல்லலாம். அது வந்து பொறுமையை காத்திருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து நிறைவாக இருந்ததாக இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து அந்த பக்குவப்பட்டிருக்கேன்னு சொல்ல பொறுமையால. அதனால எனக்கு பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அந்தந்த வயசுக்கு உண்டான ரத்த ஓட்ட வேகம் வந்து அந்த பொறுமையை இலக்கு செய்து அதை கொஞ்சம் யோசிச்சோம்னா கொஞ்சம் ஞானம் பெறலாம்.
1: கடைசியில் எண்டிங் டச் என்ன வச்சே முடிக்கிறீங்க.
0: ஆமா, உங்களால ஆரம்பிச்சு உங்களால உங்க கூட இருந்து
1: தண்டபாணி ஐயா, தண்டபாணி ஐயா தான். சரி, நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்தமைக்கு. தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக,
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 9:57. 6 நொடிகள். பொறுமையும் அதன் விளைவும் அப்படின்னு நம்ம நேர்களோட பேசிட்டு இருக்கோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வருக, வணக்கம்.
6: தகடூர் அன்பளிக்கு இனிமையான காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சொல்பவர்
6: அழிமதூர் கலைச்செல்விங்க.
1: கலைச்செல்விமா சொல்லுங்க.
6: நாங்க வந்துட்டு திரும்ப அறிஞ்சிட்டு போயிட்டு எங்க கணவர் வீட்டுக்கு எங்க அம்மா அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு. ஒரு 6 ஆண்டுகாலம் நாங்க பேசவே இல்லை அவங்களோட. அப்புறமா அவங்களாம் நம்ம மேலதான் தவறு, அவங்க மேல தவறு கிடையாது அப்படின்ட்டு நாங்க பொறுமையா இருந்துட்டோம். அவங்க மேல தவறு கிடையாது, நம்ம தான் அவங்கள பேசிட்டோம் அப்படின்ட்டு அவங்களாம் வந்து எங்களோட பேசிட்டாங்க, கணவர் வீட்டாரோட பேசிட்டாங்க.
1: அருமைமா, அதாவது வந்து சில நேரங்கள்ல வந்து தவறு
6: ரொம்ப ரொம்ப ஒரு அவசியங்க. யாருக்குமே ஒரு பொறுமை அவசியங்க.
1: சில நேரம் நம்ம தப்பு பண்ணிருவோம், அப்ப அப்படி இருக்கும்போது எதிரில் இருக்கவங்க மன்னிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும்னு சொல்லிருக்கீங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வருக, வணக்கம்.
7: ஐயா வணக்கம். ஏறிவிட்டு எம் ராஜேஸ்வரி.
1: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
7: அவங்க நம்ம ஒரு கேள்விக்கு தவறான பதில் சொன்னா அந்த நேரம் நம்மளுக்கு அந்த கேள்வி கேட்க நேரம் வரும், அப்பதாங்க நான் கேட்பேன் அந்த
1: கேள்வி. நன்றிங்கம்மா. நிகழ்ச்சி நிறைவு நேயர் வருக, வணக்கம்.
8: ஐயா காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சொல்பவர்.
8: காரிமங்கலம் வட்டம் கெங்கச்செட்டி பீமராஜன்.
1: பீமராஜன் ஐயா நிறைவு நேரா வந்திருக்கீங்க, டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் பொறுமையும் அதன் விளைவும்.
8: ஐயா பொறுமையா வண்டி ஓட்டினாக்கல எவ்வளவு தோணாலும் மெதுவா போய் சேரலாம். ஆத்திரம் அங்கலா போட்டு வேகமா ஓட்டினா பாதியில நின்று போடுவாங்க. அதே போலதான் நான் வந்து ஒரு நேயரே, எனக்கு வந்து நேயரா பொறுமையா இருக்காங்கதான் ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர்காரலாம் எங்கிட்ட பேசுறாங்க. ஏன்னு கேட்டா பொறுமையா இருக்கிறதுனாலதான் அதை பேசுறாங்க. அது மாதிரி பொறுமையா இருந்தா எல்லாமே சாதிக்கலாம் ஐயா.
1: நன்றிங்க ஐயா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கு. பொறுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து பல நேரங்களில் வந்து நம்ம தோல்வியை தழுவுவதற்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமை இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கோம். நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான விஷயமாக இருக்கும். நம்ம ஆனால் பல நேரங்களில் வந்து பொறுமையே இல்லாததுனால நம்ம வந்து அவசரப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வேணும், சின்னதாக ஒரு விஷயம் நமக்காக வந்து கடலே கடல் அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் காத்துட்ருக்கும்போது நம்ம வந்து கடுகளவுக்கு ஒரு விஷயத்துக்காக பொறுமை இல்லாமல் ஆசைப்பட்டு அந்த கடலை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நமக்கு வந்து பொறுமையாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நம்ம அளவுக்கு அதிகமான எதுவுமே வந்து நஞ்சு அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான பொறுமையோடு இருக்கிறதும் வந்து நமக்கு வந்து பிரச்சனையை தரும். அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் பொறுமையை விட்டுட்டு அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதும் நல்லது தான். பொறுமை வளரும் இடத்தில்தான் வெற்றி மலர்கிறது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேர்களே நன்றி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,000.

0: 8,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
1: தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேரம் காலை 10 மணி. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கலாம்.
3: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
4: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
3: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: இந்த உலகில் கேள்விகளே இல்லை என்றால் அறிவு வளர்ச்சியே இல்லை என்றுதான் கூற வேண்டும். அதே நேரத்தில் கேள்விகளே சிலரது அறிவின்மையையும் வெளிப்படுத்தி வருகின்றது. நண்பர் புகழ்மதி உருண்டோடி வந்து ஒரு கேள்வியை உருட்டிவிட்டார். இந்த உலகம் உருண்டையானதா தட்டையானதா? ஆகா, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே கேள்வி. நண்பர் புகழ்மதியின் இந்த கேள்வி அறிவு சார்ந்ததா அல்லது அறிவின்மை சார்ந்ததா? என்ன யோசிக்கிறீர்கள்? உடனே இந்த உலகம் உருண்டையானதுதான் என்று பதில் கூறுங்கள். நான் அடுத்த கேள்வியை கேட்க வேண்டும். உலகம் உருண்டை என்றால் அது எங்கே தொடங்கி எங்கே முடிவடைகிறது? அடுத்த கேள்வியை போட்டார். நண்பர் புகழ்மதியின் வினா என்னை சிந்திக்க வைத்தது. நேர்கோட்டிற்கு தொடக்கமும் முடிவும் இருக்கிறது. ஆனால் வட்டத்தில் எந்த புள்ளி தொடக்கம், எந்த புள்ளி முடிவு? சரியான கேள்வி, அவரிடம் கேட்டேன். என்ன புகழ்மதி, திடீரென எதுவும் புரியாத மாதிரி கேள்விகளையெல்லாம் கேட்டு புரிந்த மாதிரி விடையையும் கேள்வி போலவே கேட்டுவிட்டீர்கள்? வாழ்க்கையே ஒரு வட்டம்தான். எங்கே தொடக்கம், எங்கே முடிவு, யாருக்கு தெரியும்? நண்பர் புகழ்மதி சொன்னார், என்னிடத்தில் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் எதை எப்போது எப்படி தொடங்குவது, எப்படி தொடர்வது என்றுதான் தெரியவில்லை. இதற்கு பெயர்தான் தொடக்க சிக்கல். சிலர் நன்றாக திட்டமிடுவார்கள். வானுயர உயர்வதற்கான சிந்தனைகளையெல்லாம் சேமித்து வைத்திருப்பார்கள். ஆனால் எப்படி தொடங்குவது என்பதில்தான் பெரும் தடுமாற்றத்தில் தவிப்பார்கள். ஓர் இளைஞன் 2,500 மீட்டர் உயரமுள்ள மலையில் ஏறுவதற்கான ஆயத்தங்களோடு மலையடிவாரம் வந்து சேர்ந்தான். அவன் வந்து சேர்ந்த நேரம் மாலை நேரம். இருட்டத் தொடங்கிவிட்டது. கையில் ஒரு டார்ச் லைட் வைத்திருந்தான். மிக நீளமான, அதிக தொலைவு ஒளி உமிழக்கூடிய டார்ச் லைட் அது. அடித்து பார்த்தான். 10 அடி தூரத்திற்கு வெளிச்சம் தெரிந்தது. மலைத்து போய் நின்று விட்டான். நன்றாக இருட்டியும் விட்டது. எப்படி மலையேற தொடங்குவது தெரியவில்லை அவனுக்கு. அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு முதியவர் கையில் ஒரு ஹரிக்கேன் விளக்குடன் வந்து கொண்டிருக்கிறார். அவரை வழிமறைத்து அந்த இளைஞன் கேட்டான், எங்கே பயணம்? மலையேறி உச்சிக்கு போகப் போகிறேன். முதியவர் பதிலளித்தார், இந்த கும்மிருட்டில் எப்படி போகப் போகிறீர்கள்? கையில் உள்ள ஹரிக்கேன் விளக்கை காட்டினார் பெரியவர். இளைஞன் சொன்னான், அடித்தால் 10 அடி தூரத்திற்கு வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய டார்ச் லைட்டை கையில் வைத்திருந்தே மலையேறாமல் நிற்கிறேன். நீங்கள் வைத்திருக்கும் கைவிளக்கு உங்கள் பாதமளவுக்கே தெரியும். இதை வைத்து எப்படி 2,500 மீட்டர் உயரமுள்ள மலையில் ஏறுவது? முதியவர் பேசத் தொடங்கினார், தம்பி, உன் டார்ச் லைட்டை இங்கிருந்து இயக்கினால் 10 அடி வெளிச்சம் தெரியும் என்கிறாய். முதலில் இங்கிருந்து அடி, நடக்க ஆரம்பித்தால் அடுத்தடுத்த 10 அடிகள் தெரியத் தொடங்கும். நீ முடிவில் மலை உச்சியை அடைந்து விடலாம். உன் விளக்கு கூட அதிகபட்சம். என்னிடம் உள்ள விளக்கோ காலடி அளவுக்கே தெரியும். நடக்க அடிமேல் அடி எடுத்து வைக்க வெளிச்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மலை உச்சியை அடைந்து விடலாம் இளைஞன் புரியத் தொடங்கினான். 10,000 மைல் பயணம் கூட முதலில் எடுத்து வைக்கப் போகும் ஓர் அடியில் இருந்துதான் தொடங்குகிறது. எடுத்து வைப்போம் முதல் அடியை. நம்புவோம் நாளையும் நமதே.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி.

நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேர்கள் தனது குரல் பதிவின் மூலம் உங்கள் விருப்ப பாடலை இடம்பெற செய்யலாம். நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0434224030 என்ற எண்ணிற்கு தனது குரல் பதிவின் மூலம் உங்கள் விருப்ப பாடலை பதிவிடலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்,
4: நான் அரியமான் கோட்டையிலிருந்து முனிரத்னம் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் சிங்காரவேலன் படத்திலிருந்து இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே என்ற பாடல். ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டிலிருந்து உலகநாதன். நமது தர்மபுரி பண்பலை வானொலிக்கும் ஏற்காடு பண்பலைக்கும் இனிய காலை வணக்கம். படம் பம்பாய், பாடல் கண்ணாளனே என்ற பாடல். இந்த பாடலை அனைத்து நேயருக்கும் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மூட்டு தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என

0: வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்,
1: நான் ஏழைகிராமட்டிலிருந்து தெய்வம் பேசுறேங்க. எனக்கு பிடித்த பாடல் வந்து காதல் படத்திலிருந்து கொஞ்சம் பாட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்,
1: வணக்கங்க. நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் வீட்டுலத்தூர்ல பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் சிவகாசியிலிருந்து அந்த பாடல் வரும். நன்றி.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்

பண்பலைக்கு இணைய காலை வணக்கம். நான் தருமபுரிலேருந்து வசந்தி. எனக்கு பார்வை ஒன்று போதுமே படத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போடவும்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
6: நலம் நலம் அறியாவல், நலம் நலம் அறியாவல்.
5: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
2: தர்மபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். நாமக்கல் கண்ணூர்பட்டி பெரியசாமி படம் கரிசக்காட்டு பூவே பாடல் 1000 கோடி வழங்குமாறு கேட்டு நன்றி, வணக்கம்.

0: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை, அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820.
1: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது நீங்கள் கேட்டவை. நேர்கள் இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. தரம் எனும் தாரக மந்திரம், உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.
3: உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் பொருட்கள், சேவைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் செயல்முறைகளின் தரம், பாதுகாப்பு, நம்பகத்தன்மை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதி செய்வதில் தரநிலைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதே இந்த நாளின் அடிப்படை நோக்கமாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம், அதாவது ISO, அனைத்துலக தொழில்நுட்ப ஆணையம் IEC, அனைத்துலக தொழில் தொடர்பு ஒன்றியம் ITU ஆகிய நிறுவனங்களின் வழிமுறைகளுக்கு உட்பட்டு உலக தரங்களை உருவாக்க பாடுபடும் தொழில்துறை வல்லுநர்களின் சேவையை பாராட்டவும், பொருட்கள் மற்றும் சேவைகளில் விளங்க வேண்டிய சீர்மைத்தன்மையின் அவசியத்தை உலகளாவிய ரீதியில் வலியுறுத்தவும் ஆண்டுதோறும் அக்டோபர் 14 நாளன்று உலக தர நிர்ணய நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தர சோதனை அமைப்புகள், அரசுகள் மற்றும் நுகர்வோர் என பலருக்கும் இதில் பங்கு உண்டு. நாம் ஒரு பொருளை வாங்கும்போது அதன் விலையை பார்க்கிறோம், பயன்படுத்தும் போது அதன் பயனை உணர்கிறோம். ஆனால் அதன் தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தர நிலைகளை பற்றி எத்தனை முறை சிந்திக்கிறோம்? தரம் என்பது கண்ணுக்கு புலப்படுகின்ற பொருளின் தன்மை மட்டுமல்ல, பல நேரங்களில் கண்களுக்கு தெரியாமல் நம்மை பாதுகாக்கும் பொறுப்புணர்வின் வெளிப்பாடும் கூட. உலக தர நிர்ணய நாள் அந்த பொறுப்பின் மதிப்பை நினைவூட்டும் நாளாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தின் தரநிலைகள் சர்வதேச நிபுணர்களால் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. ஒரு தயாரிப்பை உருவாக்குவது, ஒரு செயல்முறையை நிர்வகிப்பது, ஒரு சேவையை வழங்குவது அல்லது பொருட்களை வழங்குவது என்று தரநிலைகள் பரந்துபட்ட செயல்பாடுகளை உள்ளடக்கியவை. இதே போன்று உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், வாங்குபவர்கள், வாடிக்கையாளர்கள், வர்த்தக சங்கங்கள், பயனர்கள் அல்லது கட்டுப்பாட்டாளர்கள் போன்ற நபர்களுக்கும் தரநிலைகள் தேவையானதாக இருக்கின்றன. உதாரணமாக, தர மேலாண்மை தரநிலைகள் மிகவும் திறமையாக வேலை செய்யவும் தயாரிப்பு தோல்விகளை குறைக்கவும் உதவுகின்றன. சுற்றுச்சூழல் மேலாண்மை தரநிலைகள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கவும், கழிவுகளை குறைக்கவும், மேலும் நீடித்ததாகவும் இருக்க உதவுகின்றன. பணியிடத்தில் விபத்துகளை குறைக்க உதவும்.

சுகாதார மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள், அவர்கள் முதன்மைப்படுத்தும் நிறுவனங்களின் தேவைகளை அறிந்தவர்கள், தங்கள் நிலையில் வல்லுநர்களின் திறன்களே தரநிலைகள் எனப்படுகின்றன. ஆற்றல் நுகர்வு குறைக்க உதவும் ஆற்றல் மேலாண்மை தரநிலைகளும் உள்ளன. உணவு மாசுபடுவதை தடுக்க உதவும் உணவு பாதுகாப்பு தரநிலைகளும் உள்ளன. முக்கியமான தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் ஐடி பாதுகாப்பு தரநிலைகள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம் தொழில்நுட்பம், மேலாண்மை மற்றும் உற்பத்தியின் கிட்டத்தட்ட அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய பன்னாட்டு தரநிலைகளாக 25,613 என்னும் எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது. இவ்வமைப்பில் 172 நாடுகள் உறுப்பினர்களாக இணைந்திருப்பதுடன் பன்னாட்டு தரநிலைகளை உறுதிப்படுத்துகின்றன. இவ்வமைப்பின் கீழ் 841 தொழில்நுட்ப குழுக்கள் மற்றும் துணை குழுக்கள் அமைக்கப்பட்டு தர மேம்பாட்டை கவனித்துக் கொள்கின்றன. சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தில் இந்தியாவும் உறுப்பினராக சேர்ந்துள்ளது. இந்தியாவில் ஒரே சீரான தர முறைகளை வகுப்பதிலும் சான்றளிப்பதிலும் இந்திய தர நிர்ணய அமைப்பு, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS ஈடுபட்டுள்ளது. உலக தர நிர்ணய நாள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் நாளாக மட்டுமில்லாமல் உலக நாடுகளுக்கிடையே தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, தரம் மற்றும் பொதுவான தரநிலைகளின் அவசியத்தை வலியுறுத்தும் நாளாகவும் விளங்குகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் மின் சாதனங்கள், கைபேசிகள், வாகனங்கள், கட்டுமான பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள் என எண்ணற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளின் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எப்படி இருக்க வேண்டும், அதன் அளவு, தரம், வடிவமைப்பு மற்றும் பயன்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது தரநிலைகளாகும். ISO 9001 தர மேலாண்மை, ISO 14001 சுற்றுச்சூழல் மேலாண்மை, ISO 45001 தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம், ISO 22000 உணவு பாதுகாப்பு மேலாண்மை, அதாவது ISO பல்வேறு துறைகளுக்காக பல தரநிலைகளை இவ்வாறு உருவாக்கி வைத்துள்ளது. ஒவ்வொரு தரநிலையையும் தனித்தனியாக அடையாளம் காண்பதற்காக அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணும் வழங்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் நாம் பரவலாக அறிந்து வைத்திருக்கும் ISO 9001 என்பது தர மேலாண்மை அமைப்புக்கான தரநிலையை அடையாளம் காணும் குறியீட்டு எண் ஆகும். இதேபோல் ISO 14001 என்பது சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் தொழில்சார் பாதுகாப்பு, ஆரோக்கியம், உணவு பாதுகாப்பு என அந்தந்த துறைகளுக்கான தனித்தனியான குறியீட்டு எண்களை உள்ளடக்கியது இந்த தர மேலாண்மை நிறுவனம். நிறுவனங்களின் தர மேலாண்மைக்காக கொடுக்கப்படுவது ISO 9001 சான்றிதழ். இச்சான்றிதழ் பெற்ற நிறுவனங்கள் தங்களின் பெயர் பலகைகளில் இதை பொறித்து தங்கள் நிறுவனங்களின் தரத்தை விளம்பரப்படுத்துவதை நாம் இன்று பரவலாக காண முடிகிறது. மக்கள் தொகை பெருக்கத்தினால் மக்களின் தேவைகளும் அதிகமாகவே இருக்கின்றது. இது மிதமிஞ்சி உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. பெரும்பான்மையான தயாரிப்புகளில் போலியானது அசலை விட நம்மை கவர்வதாக இருக்கிறது. அதனால் அசல் எது, போலி எது என்று அதில் பயன்படுத்தியிருக்கும் முத்திரையை பார்த்து நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஆகவேதான் அனைத்து நாட்டு மக்களுக்கும் பொருந்தக்கூடியதான ஒரு தொழில்நுட்ப தரநிலையாக ISO என்பது மாறியுள்ளது. ஒரு தயாரிப்பு, அதன் செயல்முறை, அது எப்படி செயல்பட வேண்டும், அதன் தொழில்நுட்ப தரம் என்ன என்று அதை தயாரிப்பு நிறுவனங்கள் மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே இந்த தரநிலை கட்டுப்பாட்டின் உள்நோக்கமாகும். ஏனென்றால் அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எந்த விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்த முடியாவிட்டாலும் நாம் பயன்படுத்தும் பொருள் மற்றும் உற்பத்தி செய்யப்படும் பொருளின் தரத்தை அனைவரும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும். சரி, தரநிலை என்றால் என்ன? எளிமையாக கூறினால் ஒரு பொருள் அல்லது சேவை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோல் அல்லது விதிமுறையே தரநிலை என்பதாகும். நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அவற்றின் சேவைகளுக்கும் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எவ்வாறு சிறப்பாக அமைய வேண்டும், அதன் வடிவமைப்பு எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது இந்த தரநிலைகளாகும். உதாரணமாக ஒரு மின் சாதனம் தயாரிக்கும் போது அதன் மின் அழுத்தம், பாதுகாப்பு, செயல்திறன் போன்றவற்றிற்கு குறிப்பிட்ட விதிமுறைகள்

0: கட்டாயம் இருக்க வேண்டும். அவ்விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அந்த பொருள் நுகர்வோருக்கு பாதுகாப்பானதாகவும் நம்பகமானதாகவும் அமைகிறது. தரநிலைகளின் முக்கியத்துவம் தரநிலைகள் இல்லாத ஒரு உலகத்தை நாம் கற்பனை செய்து பார்ப்பதன் மூலம் உணரப்படும். ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுக்கு விருப்பமான அளவு தரம் மற்றும் பாதுகாப்பு முறைகளில் பொருட்களை தயாரித்தால் அவற்றை பயன்படுத்துவதிலும் பரிமாறிக்கொள்வதிலும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். தரநிலைகள் பொருட்களின் தரத்தை உறுதி செய்கின்றன, நுகர்வோரின் பாதுகாப்பை பாதுகாக்கின்றன, பொருட்கள் மற்றும் சேவைகளின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கின்றன, சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்குகின்றன, பல்வேறு நாடுகளின் தொழில்நுட்ப அமைப்புகளுக்கு இடையே ஒருமைப்பாட்டை உருவாக்குகின்றன, புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகின்றன. இதை விளக்குவதானால், ஒரு நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள் மற்றொரு நாட்டிற்கு செல்கிறது என்று கற்பனை செய்வோம். அந்த பொருளின் அளவு, எடை, இணைப்புகள் அல்லது பாதுகாப்பு விதிமுறைகள் ஒவ்வொரு நாட்டிலும் வேறுபட்டு இருந்தால் என்ன ஆகும்? தொழிற்சாலைகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனியாக பொருட்களை தயாரிக்க வேண்டியிருக்கும். பழுது பார்ப்பது கடினமாகும். வர்த்தக செலவுகளும் அதிகரிக்கலாம். இதற்கான முக்கியமான தீர்வுகளில் ஒன்றுதான் சர்வதேச தரநிலைகள். பல்வேறு நாடுகளை சேர்ந்த நிபுணர்கள் இணைந்து பொதுவான தொழில்நுட்ப விதிமுறைகளை உருவாக்குகிறார்கள். இதனால் வெவ்வேறு நாடுகளின் உற்பத்தியாளர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவும் பொருட்களை பாதுகாக்கவும் திறமையாகவும் பயன்படுத்தவும் முடிகிறது. வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தவும் இது உதவுகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் இது துணை புரிகின்றது. தரநிலைகள் என்பது தொழிற்சாலைகளுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் மட்டுமே உரியது அல்ல. நமது அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவை உள்ளன. நாம் பயன்படுத்தும் மின்சாதனம், குடிக்கும் குடிநீர், எடுத்து செல்லும் வாகனம், பயன்படுத்தும் மருத்துவ கருவிகள், கட்டப்படும் கட்டிடம் என அனைத்திலும் தரநிலைகளின் பங்கு இருக்கின்றது. இந்தியாவில் தரநிலைகளை உருவாக்குவதிலும் செயல்படுத்துவதிலும் முக்கிய பங்கு BIS வகிக்கிறது. இது ISO-வில் அங்கம் வகிக்கிறது. 1986 கொண்டுவரப்பட்ட BIS சட்டம் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக புதிய இந்திய தர அமைப்பு சட்டம் கடந்த 2016 மார்ச் மாதம் நமது நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. நுகர்வோர் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் BIS முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகம் மிக மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு, மின்சார வாகனங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற புதிய துறைகள் தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகின்றன. இந்த புதிய தொழில்நுட்பங்கள் மனிதர்களுக்கு பயனுள்ளதாகவும் பாதுகாப்பாகவும் அமைய அவற்றிற்கு பொருத்தமான தரநிலைகள் தேவைப்படுகின்றன. எனவே தரம் என்பது ஒரு பொருளின் சிறப்பை மட்டும் குறிக்கவில்லை, அது மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பிக்கை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்தோடும் தொடர்புடையது. நிறைவாக, உலக தர நிர்ணய நாள் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை வழங்குகிறது. தரம் என்பது நமது தேர்வு அல்ல, அது நம் நம்பிக்கைக்கான அடித்தளம் மற்றும் நுகர்வோரின் அடிப்படை உரிமையும் ஆகும். ஒரு நல்ல தரநிலை ஒரு பொருளின் தரத்தை மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகிறது. எனவே உலக தர நிர்ணய நாளை கொண்டாடுவதன் நோக்கம் தரநிலைகளை பற்றி பேசுவதோடு சுருங்கிவிடாமல் நாம் பயன்படுத்தும் பொருட்கள், சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்களின் தரம், பாதுகாப்பு, பொறுப்பு மற்றும் நம்பகத்தன்மையை மதிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்குவதாகவும் விரிவடைய வேண்டும் என்பதே இந்த நாளில் நமக்கான செய்தியாகும்.
1: மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 11 மணி. இனி கேட்கலாம்.
3: தர்மபுரி, கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தர்மபுரி கடத்தூர் இனிமே சேமியா மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது கேட்டால் சுவைக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம செய்ய போற டிஷ் தேங்காய் பால் பிரியாணி. என்ன நேயர்களே, நீங்களும் நோட்டு பேனாலாம் எடுத்து குறிப்பு எழுத தயாரா இருக்கீங்களா? பிரியாணின்னு சொன்னாவே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது என்ன? அரிசி, மசாலா, எண்ணெய், அடுப்பு, இதுதானே. ஆனா இன்னைக்கு இது எதுவுமே இல்லாம ஒரு பிரியாணி செய்ய போறோம். இது வழக்கமா செய்யற பிரியாணி கிடையாதுங்க. பேர் மட்டும்தான் பிரியாணி, ஆனா நம்ம சிந்தனை முழுக்க புதுசா தான் இருக்கும். தேங்காயோட மென்மையான சுவை, முளைக்கட்டிய பயிரோடைய கிரஞ்சி, பச்சை மங்காவோட புளிப்பு, மாதுளையோட இனிப்பு, இது எல்லாம் ஒன்னா சேரும் போது ஒவ்வொரு ஸ்பூனோட சுவையும் வேற மாதிரி இருக்கும். போங்க, நம்ம சமையல் அறையில புதுமையா செய்யணும் அப்படின்னா பெரிய பெரிய பொருட்கள்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை கொஞ்சம் வேற மாதிரி சேர்த்து பார்த்தாலே போதும், புது டிஷ நம்மளே உருவாக்கிடலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டறலாம். ஒரு கப் துருவிய தேங்காய், ஒரு கப் முளைக்கட்டிய பச்சை பயிறு, ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கேரட், பாதி பச்சை மாங்காய், அரை கப் மாதுளை, தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் எலுமிச்சச்சாறு, அரை கப் தேங்காய் பால், நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சிறிதளவு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் எடுத்துக்கலாம். அப்புறம் முந்திரியும் மறக்காம எடுத்துக்கோங்க. முதல்ல துருவிய தேங்காயும் முளைக்கட்டிய பச்சை பயிரும் இருக்கு இல்லையா, அத ரெண்டையும் ஒரு பெரிய பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அது கூட பொடி பொடியா நறுக்கி வச்ச வெள்ளரிக்காய், கேரட்டு, பச்சை மாங்காய், மாதுளை முத்துக்களையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்து வச்ச கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துட்டு உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூளையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். கடைசியா தேங்காய் பாலையும் எலுமிச்சை சாறையும் சேர்த்து மெதுவா கலந்து மேல முந்திரிய மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுலாம். இதோ நேயர்களே, நாம செஞ்ச தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பின் நெருப்பில் உணவு மட்டும் வேகாது, அன்பும் சேர்த்து மெதுவாக சுவையாகும். கைகளில் கலக்கும் ஒவ்வொரு பொருளிலும் ஒரு வீட்டின் பாசம் கலந்து இருக்கும். உப்பின் அளவில் அக்கறையும், காரத்தின் சுவையில் அன்பும், இனிப்பின் ருசியில் நினைவுகளும் ஒவ்வொரு உணவிலும் உயிர் பெறும். சமையல் என்பது வயிற்றை நிரப்புவது மட்டுமல்ல, மனதை நிறைக்கும் ஒரு அழகான கலை. ஒரு தட்டில் பரிமாற்றப்படும் உணவு பல நினைவுகளை சேர்த்து பரிமாறும் அன்பு. அளவாக உண்டு அற்புதமாய் வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: நேர்கள் கேட்டறிந்து கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேரம் 11:05.
3: இது தர்மபுரி வைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
1: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம். தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
2: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனுஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
1: தனுஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானுக்கு புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: அக்டோபர் 10

0: வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களை பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல்லை நீ கேட்கலாம்.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சக்தி உலா. ஐஸ்வர்ய மகுட தாரணி, வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி, சித்திரம்.
1: நான் காலம். தொடக்கமும் முடிவும் இல்லாத பெருவெளியில் இந்த பிரபஞ்சத்தின் முதல் அசைவிலிருந்து நான் இருக்கிறேன். என் பயணத்தில் எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு அருமையான புராண நிகழ்வைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். அமிர்தம் தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்த மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவர்களை மயக்கி லவண சமுத்திரம் எனும் உப்புக்கடலில் மூர்ச்சையாகும்படி செய்துவிட்டு திரும்பும் போது சிவபெருமானின் பார்வையில் தென்பட ஹரிஹர புத்திரன் அவதரித்தான். குழப்பமடையாதீர்கள், பெண் தெய்வமாக இருக்கும் பராசக்தி ஆணாக மாறும் போது ஹரி என்ற நாராயணனாக இருக்கிறான். அதுபோல நாராயணன் பெண்ணாக மாறும்போது பராசக்தியாக இருக்கிறாள். அவ்வளவுதான். பிறகு என்ன நடந்தது தெரியுமா?
2: லக்ஷ்மி, ஏன் இவ்வளவு கோபமும் வருத்தமும் உன் முகத்தில்?
3: சுவாமி, ஈசனையே மயக்கும் ஆற்றல் உங்கள் மோகினி வடிவத்திற்கு இருக்கிறது. ஆனால் அனைத்து செல்வங்களையும் வழங்கும் எனக்கு உலகையாளும் ஐஸ்வர்ய ஆற்றல் இன்னும் முழுமை பெறவில்லையோ என என் மனம் ஏங்குகிறது.
2: இவ்வளவுதானா? இதற்கா இவ்வளவு வருத்தம்? பூலோகத்தின் காவிரியின் வடகரையில் வில்வவனங்கள் நிறைந்த வெள்ளூர் என்ற புண்ணிய தலம் இருக்கிறது. அங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தவமிருந்தால் உன் எண்ணம் ஈடேறும்.
3: ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. அடடா, என்ன இது? இத்தனை யுகங்கள் தவமிருந்தும் ஈசனின் அருள் கிடைக்கவில்லையே. சரி, நாமே வில்வ மரமாக மாறி ஈசனுக்கு அர்ச்சனை செய்வோம்.
4: தேவி, லக்ஷ்மி தேவி, நீ கடுமையான தமம் கண்டு மெச்சினோம். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தாய், பிறகு நீயே வில்வ மரமாக மாறினாய். மகிழ்ச்சி, என்ன வரம் வேண்டும்?
3: பெருமானே, தேவாதி தேவர் தொழும் இறைவா, தாங்கள் அறியாததா? உலக உயிர்களின் வறுமையை போக்கி அனைத்து விதமான செல்வங்களையும் மங்களங்களையும் தடையின்றி எப்போதும் வழங்கும் சிவலிங்கம் பதித்த ஐஸ்வர்ய மகுடத்தை தங்கள் திருக்கரங்களால் நான் பெறும் பாக்கியம் வேண்டும்.
4: அலைமகளே, உன்னுடைய எண்ணம் உயர்ந்தது. பூலோகத்தில் நீ தவம் இருந்த இந்த வெள்ளூர் தலம் உன் பெயரால் விளங்கட்டும். இதோ ஸ்ரீவத்ஸ மகுடமான ஐஸ்வர்ய மகுடத்தை உனக்கு சூட்டுகிறேன். உன்னை வணங்கும் பக்தர்களுக்கு சுக்கிர தோஷங்கள் நீங்கி தன தானிய சம்பத்துகளும் குறைவில்லாத ஐஸ்வர்யங்களும் கிட்டும்.
1: வாருங்கள், காலமாகிய நான் இப்போது உங்களை வெள்ளூர் அழைத்துச் செல்கிறேன்.

0: வெள்ளியலைகள் மோதும் காவிரியின் கரையோரம், மனக்குறை திருத்திடும் மகா சூட்சும பேரொளியாய் ஐஸ்வர்ய மகாலட்சுமியை தரிசனம் செய்யலாம்.
1: நிறைய மரங்களும் சிறிதும் பெரிதுமாய் நிறைய வீடுகளும் இருக்கும் அழகான கிராமம் வெள்ளூர். நவராத்திரியில் மகாலட்சுமியை தரிசனம் செய்யும் நாள் அல்லவா, அதனால் இன்று அதிகமான பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆலயத்தின் சுற்றுச்சுவர்களில் ஒரு அடி உயரத்தில் நந்திகளின் வரிசையும், அதற்கு மேலே சுவரை கைகளால் தாங்கும் பூத கணங்களின் வரிசையும் பார்க்கிறோம்.
2: சூரியனின் கதிர்கள் பட்டு கொடிமரம் பளபளவென ஜொலிப்பது அழகுதான். ஒரே ஒரு திருச்சுற்றுதான் என்றாலும் கூட எவ்வளவு விஸ்தாரமாய் இருக்கிறது பார்த்தீர்களா? இதோ வலது பக்கம் நவகிரக சன்னதி. இப்படி வாருங்கள், இதுதான் திருக்காமேஸ்வரர் சன்னதி. எவ்வளவு அழகாய் வெண்பட்டு உடுத்தி மலர் மாலைகள் அணிந்து காட்சி தருகிறார். ஆண்கள் மட்டும் மேல் சட்டை இல்லாமல் சன்னதிக்கு செல்ல வேண்டும்.
1: இதோ பக்கத்திலேயே சிவகாம சுந்தரி சன்னதி. நின்ற திருக்கோலத்தில் சிவப்பு வண்ண வஸ்திரத்தில் அணிகலன்களும் மலர் மாலைகளும் சூடி அழகாய் இருக்கிறாள் இல்லையா? பக்தர்களோடு நாமும் சேர்ந்து அர்ச்சனை செய்வோம்.

0: வெள்ளூர்ல இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமியோட தரிசனம் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத பத்தி முரளி குருக்கள் நிறைய விஷயம் பகிர்ந்துக்க போறாங்க.
1: திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் கிராமம். திருச்சியிலேருந்து 32 கிலோமீட்டர்லும் முசிறியிலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் காவிரிக்கு வடபகுதியில் அமைஞ்சிருக்க இந்த கோயில். ஊர் பேர் வெள்ளூர்னு பேர். சுவாமி பேர் திருக்காமேஸ்வரர். அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. பிரகாரத்தில் மகாலட்சுமி. இந்த கோயில் வந்து 1200 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில். சோழர் கால கோயில். இந்த கோயிலில் வந்து மன்மதன் பூஜை பண்ணியிருக்கார். மன்மதனுக்கு உடம்பு கிடைச்ச இடம். ரைதேவி போராடி உயிரை வாங்க முடிஞ்சாலும் அனங்கன் தேஜூருபன் சொல்கிறது யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார். மன்மதன் ரைதேவி கண்ணுக்கு மட்டும்தான் தெய்வர். அப்பேற்பட்ட மன்மதனுக்கு இந்த கோயிலில் வந்து தான் திரும்ப உடம்பு கிடைச்சிது. மன்மதன் ரதி திரும்ப வந்து சுவாமியை பூஜை பண்ணதுக்கப்புறம் மன்மதனுக்கு திரும்ப உடம்பு கொடுத்தார். அதனால் போகருக்கு அஷ்டமாகித்தி கிடைச்ச சிவபோக சக்கரம் மகாமண்டபத்தில் மேலே வந்து சுவாமி பிரதிஷ்டை பண்ணி இங்கே வழிபாடு பண்ணியிருக்கார் போகர். முசுகுந்தபுரம்னு இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் இருக்குது. முசுகுந்தபுரத்துலேருந்து அந்த ராஜா வந்து தன்னோட வீரவாளி ராஜ முகத்தையும் ஒரு தடவை போர் புரியும்போது சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணால் யாராலையும் வெல்ல முடியாத ஆற்றல் கொடுத்தாருன்னு இந்த ஊருக்கு வெள்ளூர்னு பேர். மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் கிடைச்ச இடம். அப்புறம் அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. 1200 ஆண்டுக்கு பழமையான ஆலயங்கிறதுனால அம்பாள் ரொம்ப பிரசித்தி. நிருதி பாகத்தில் மகாகணதி இருப்பார். வாயு பாகத்தில் மகாலட்சுமி கஜலட்சுமியாக தான் இருப்பாள். நம்ம கோயிலில் கஜலட்சுமி இருக்கா. அந்த இடத்துல வில்லஸ்வரூபமாக மகாலட்சுமி இருக்கிறது இன்னும் சிறப்பு. மகாலட்சுமி வில்லமரத்தடியில் குபேர பாகத்தில் இருக்கிறது இன்னும் தனி சிறப்பு. மகாலட்சுமி மகாவிட்ணு பிரிஞ்சு மறுபடியும் ஒன்றா சேர்ந்த இடம். பெருமாள் மோகினி அவதார இடத்துனால ஐயப்பன் பிறந்தாருன்னு ஒரு வரலாறு உண்டு. என்ன தான் ஒரு ஆண் வந்து பெண் ரூபம் எடுக்கிறது புருஷலட்சன் கோச்சண்டு மகாலட்சுமி பூலோத்தை நோக்கி வந்து பல சிவாலயங்களில் வழிபாடு பண்ணி ஈஸ்வரன் காட்சி கொடுக்கல. இது வில்வாணி நட்சத்திரம் வில்வக்காடு. இங்கே வந்து மகாலட்சுமி தபம் பண்ணி வில்வ மரமாய் மாறி வில்வ மலையாக புழிஞ்சதுக்கப்புறம் சுவாமி காட்சி கொடுத்து மகாலட்சுமி மகாவட்டமும் சேர்த்து வச்சார். அதோடு இல்லாமல் மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்ய மகுடத்தை கொடுத்தார். ஐஸ்வர்ய மகுடங்கிறது ஸ்ரீவட்ச முத்திரைங்கிறது வந்து பெருமாள் மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலி கிராமத்தை ஸ்ரீவட்சம்னு சொல்கிறது. அந்த ஸ்ரீவட்ச முத்திரை மகாலட்சுமியோட கிரீடத்தில் ஐஸ்வர்ய சிவலிங்க வடிவில் இருக்கிறது ஒரு தனி சிறப்புங்க. நமக்கெல்லாம் செல்லத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிக்கே செல்வம் கிடைச்ச இடம். அதனால் சுக்கரவாரங்கிறது வெள்ளிக்கிழமை, சுக்கரஹோரேங்கிறது ஒரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6:00. இந்த சுக்கரவாரம் சுக்கரஹோரையில் நம்பாளுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் செய்து 16 செந்தாமரை மலர்கள் சாத்தி அம்பாளை 16 முறை வில்லமரத்தோட வளம் வந்து வணங்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க.

0: வில்வமரமாக நின்று இறைவனை பூஜை செய்த மகாலட்சுமி குபேர பாகத்தில் தனி கோயிலில் அமர்ந்தும் தரிசனம் தருகிறாள். இப்போதும் வில்வமரத்திற்குதான் முதலில் அர்ச்சனை செய்கிறார்கள், பிறகுதான் ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு அர்ச்சனை.
1: அந்த கம்பி கதவுகள் வழியாக வரிசையில் நிற்கும் பக்தர்களோடு நாமும் செல்லலாம். அடடா, கருவறையில் பேரழகாய் வீட்டு இருக்கிறாளே மகாலட்சுமி. அமர்ந்த திருக்கோலத்தில் சிரசில் தங்கம் போல பளபளக்கும் சிவலிங்கம் பொறித்த ஐஸ்வர்ய மகுடம், நெற்றி திலகம், புருவங்கள், மூக்குத்தி, காதணிகள், தங்கத்தில் மின்ன நான்கு திருக்கரங்கள், திருமே

0: அனைத்தும் தங்க கவசத்தில் தகதகவென மின்னுகிறாளே.
1: அமர்ந்திருக்கும் அவள் பாதத்தின் கீழே வஸ்திரத்தின் அழகான மடிப்பு போல கவசம். பார்க்க எவ்வளவு அழகாயிருக்கிறது! அவள் பின்புறம் மலர் மாலைகள் வரிசை வரிசையாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இரண்டு பக்கமும் சரவிளக்கு தீபங்களின் ஒளியும் அர்ச்சனைக்கான மந்திர ஒளியும் அம்பிகையின் சாநித்தியத்தை அல்லவா நமக்கு சொல்கிறது.
2: அம்பாள் வந்து உட்கார்ந்த கோலத்தில் இருக்காங்க, தவம் பண்ணுற கோலத்தில் இருக்காங்க. கீழே கூட பத்ம பீடம் கிடையாது, பத்மாசனம் மட்டும் கிடையாது, பத்ம பீடமும் கிடையாது. காலை ரெண்டு காலையும் சமணம் போட்டு உட்கார்ந்த கோலத்தில் இங்கே வந்து அம்பாள் தன்னோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிண்டு சந்தோஷ கோலத்தில் இருக்கிறதுனால இந்த அம்பாளை வந்து பார்க்குறவ எல்லாருக்கும் அம்பாள் வந்து போகன்றது எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா காசு பணம் தான் போகணும். காசு பணம் போகம் கிடையாது. நம்ம எங்கே இருக்கோமோ நம்மளை சுற்றி இருக்கவ எல்லாரும் சந்தோஷமான மனநிறைவு கொடுக்கறது தான் போகும். அது அம்பாள் இங்கே வந்து எல்லாருக்கும் கொடுப்பா, அது ரொம்ப விசேஷம். அதோடு இல்லாமல் இங்கே காலபைரவர் ஞானபைரவர் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எல்லா கோயிலேயும் தான் ஒரு பைரவர் இருப்பார். காலபைரவர் சத்துருக்கள் அழிக்கக்கூடியவர், ஞானபைரவர் கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஞானபைரவர் வந்து சுவாமியோட ஆவடையாரோட மேலே வந்து பான கீழே வந்து ஆவடியார் மேலே பைரவர் இருப்பார். அது ரொம்ப தனிச்சிறப்பு. சுவாமி வந்து மன்மத மதன கழிப்பு மருந்துன்னு சொல்ல சொல்ல இவர் ஓலைச்சுவடி எழுதுனது ஐதீகம். போகருக்கு அட்டமா சித்தி கிடைச்ச இடங்கள் போகர் வந்து ஈசான பாகத்தில் கீழே ஒரு மூணு படி இறங்கி போய் பார்த்தோம்னா போகர் தனி சந்நிதியாக இருக்கார்.
3: நவராத்திரியில எப்படி எல்லாம் விசேஷமா?
2: அம்பாளுக்கு ஒன்பது நாளுமே வந்து அம்பாளுக்கு சிவகாம சுந்தரி மூலவர் அவங்க உற்சவ சிவகாம சுந்தரி அம்பாள் உற்சவ அம்பாள் இருக்காங்க. மகாலட்சுமி தாயார் துர்கையும் மகாலட்சுமிக்கு இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், துர்கை வந்து பராசக்தியோட சுரூபம், ஆனால் அவங்க கையில் சங்கு சக்கரத்தோடு இருக்காங்க. மகாலட்சுமி வந்து பெருமாள் சுரூபம், ஆனால் இங்கே சிவலிங்கத்தோடு இருக்காங்க. அது ஒரு தனிச்சிறப்பு நம்ம கோயிலில். சுவாமியை வந்து திங்கக்கிழமையில் வழிபாடு பண்ணால் புத்திர சந்தானம் ஏற்படும். இந்த சுவாமிகிட்ட வந்து பதினோரு முறை வெள்ளம் சுவாமியை சுற்றி வந்து வச்சு சோமவார தண்ணிக்கு அபிஷேகாராதனை பண்ணதுக்கப்புறம் கரத்தால் சுவாமிகிட்ட மடியேந்தி கணவன் மணிவே ரெண்டு பேரும் நின்று இங்கே வந்து சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணால், இங்கே நிறையா காமேஸ்வரன் இருக்காங்க. இந்த ஊரை சுற்றி சுவாமியை வந்து நிறைய எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணி காமேஸ்வரன்ற பேர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் மகடம் கிடச்சுன்னா அட்சயத்திருதி. அதனால் எப்போதுமே மகாலட்சுமிக்காக வருஷத்தில் வந்து ஆறு ஹோமம் மட்டும்தான் நடக்கும். தனிப்பட்ட நபருக்கு ஹோமம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல. சுவாமிக்கு அட்சயத்திருதி அன்னைக்கு கஜபூஜை கோபூஜை அஸ்வபூஜை இதெல்லாம் பண்ணி அன்னைக்கு மாபெரும் அன்னதானம் நடக்கும்.
3: இந்த கோவிலுக்கு எப்படி வரணுங்கிற வழி சொல்லும்?
2: திருச்சியிலேருந்து சேலம் பஸ்ஸில் ஏறி முசிறியில் இறங்கி முசிறியிலேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வரலாம். முசிறியிலேருந்து கரெக்டாக இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி திருச்சி நாமக்கல் மெயின் ரோட்டில் இந்த கோயில் வந்து இருக்கிறதுனால குறிப்பிட்ட பஸ்ஸுகள் மட்டும்தான் மெயின் ரோட்டில் நிற்கும். 1 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரலாம். நடை திறந்திருக்கும் நேரம் காலையில் 8:00 to 12:00, சாயங்காலம் 5:00 to 7:40. வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் 6 to 12 கோயில் திறந்திருக்கும். ஆடி வெள்ளி தை வெள்ளியெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதேமாதிரி தை வெள்ளிக்கிழமை உள்ள சிவகாமசுந்தரிக்கு சரி அம்பாளுக்கு சரி சிறப்பு வழிபாடு நிறைய நடக்கும். நவராத்திரி முடிஞ்சு 10 நாள் வந்து அம்பு போடுறது விஜயதசமி அன்னைக்கு சுவாமி அம்பாள் சுற்றி வருவாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு சுவாமி அம்பாள் பிரகாரமாக வருவாங்க. தொலைபேசி எண் வந்து 98 43 60 60 44 முறை குழுக்கள்னு பேர்.

0: வீதியில் பக்தர்கள் அதிகம் இருப்பதால் அதிக நேரம் நின்று தரிசனம் செய்ய முடியவில்லை. சன்னதியின் மேலே பாருங்கள், அஷ்டலக்ஷ்மியின் திருவடிவங்கள். கொஞ்ச நேரம் அவள் சன்னதியில் இருந்தாலும் பாவங்கள் கரைந்தே போகும். எல்லோருக்கும் பூவும் தாழம்பூ குங்குமமும் தருகிறார்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் தானே. ஆனால் இன்று புதனும் கிடைத்தது. மகாலட்சுமியை வணங்கினால் பொன்னும் கிடைக்கும், சரிதானே?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா.
2: சௌபாகியலட்சுமி பூரணமான வாழ்வை தாரும் அம்மா.
1: ஐஸ்வர்ய மகுட தாரணி, வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி சித்திரம். பங்கேற்றார்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன், சாய் சேகர், தனலட்சுமி மயில்வாகனன், விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
2: சுக்கிரவார பூஜை விசேஷம்.
1: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார்.
2: பக்தரின் மனதில் பரவசம் பொங்கு.
1: அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர் வெங்கடேஸ்வரன்.
2: சௌபாகியலட்சுமி பூரணமான வாழ்வை தாரும் அம்மா.
1: படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?

0: மாஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
3: தருமபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நேரம் 11:23 கேட்டு கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவேர் விருப்பமா வளமரருக்கு சகோதரிகள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். புதிய சகோதரிகள் 0343-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் வரலாம். மற்ற சகோதரிகள் 0343-42-24-40-31-94-86-65-20-25 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
5: Noise. Big things.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8 தேதி வரைக்கும் மட்டும்தான்.
2: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை
6: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: सुनती हो, कमाल ही हो गया.
9: क्या हो गया ऐसा?
8: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया.
9: ये कमाल कैसे हो गया?
8: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोलकर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ.
9: ये तो बहुत बढ़िया पोर्टल है.
8: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया. सारी शिकायतों का समाधान CP ग्राम्स की समाधान दीदी.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
13: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
14: நேர்கள் கவனத்திற்கு இன்று பகல் 12:10 களத்தில் சந்திப்போம். இன்று தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியை சார்ந்த சிலம்பம் பயிற்சியாளர் எஸ் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
13: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
14: பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. அந்த வகையில இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம்.
15: வணக்கம்.
14: வணக்கமா, யாருங்கன்னு பேசுறீங்க?
15: நான் பாலகோட்டில இருந்து பேசுறேன்.
14: தமிழ் அரசி, என்ன பாடல் கேட்கலாமா?
15: திரைப்படம் அழகே பொலிகளே. அந்த சாங்.
14: சரிம்மா, உங்களுக்கு இதோ அந்த பாடல்.

0: ஸ்டைலிஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
1: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்கில் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
0: தனிஷ்கில் தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறாங்க, புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும் தான்.
1: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பூவே பெண் பூவே பாவேறுமாக வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 11:35:38. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, யாரங்கன்னு பேசுறீங்க? மோனிகா. என்ன பாட்டு கேட்கலாங்கம்மா? மண்வாசனை படத்துல இருந்து நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நேரம் 11:41. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி வருக, வணக்கம்.
4: வணக்கங்க.
3: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
4: உரிக்கத்திலிருந்து ரமணி பேசுறேங்க.
3: ரமணி, என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
4: படம் சத்தியங்க. அந்த படத்துல இருந்து வளையோசை பாத்தீங்க.
3: சரி, நீங்க கேட்ட பாடல்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. பாவையர் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று பூவே பெண் பூவே இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
3: குமாரணி சார்.

0: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
1: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
0: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
1: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா.
0: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
1: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
2: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிரம்பல் மணி 52 நிமிடம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கமா, யாருங்க பேசுறீங்க?
2: திருப்பூர் கணக்கம்பாளையம் வசந்தி பேசுறேங்க.
1: வசந்திமா, என்ன பாடல் கேட்கலாம்?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி.

0: மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: பூவை பம்புவை நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம். கவிதா,
2: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
3: அச்சமில்லை திமிலை படத்துல ஓடுகிற தண்ணியில வாசிக்க சந்தனத்தம்.
2: இது வந்து பாடல்.

நீங்களே கேட்ட அந்த பாடலோடு நிறைவிற்கு வருகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் பாபரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நேரில் கேட்டரசு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இனி வரவிருக்கும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம். இன்று களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியை சேர்ந்த சிலம்பம் பயிற்சியாளர் எஸ் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் கப்பம், அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை வளமரும். பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். பிற்பகல் 1:30

0: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2 விவசாய அரங்கம். இன்று எல்நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் பற்றி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பா செல்வராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 2:30 பூங்கொத்து. பூங்கொத்து நிகழ்ச்சியில் இன்று வளம் வரவுள்ள திரை இசை பாடல்கள் 3RRR என்ற திரைப்படத்தில் இருந்தும், கண்ணும் கண்ணும் கலையடித்தால் என்ற திரைப்படத்தில் இருந்தும் வளம் வர இருக்கிறது. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 கேட்டு மகிழலாம் மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:15 ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இன்று நாகப்பட்டினம் மாவட்டம் விளந்தமாவாடி அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோயில் சித்திரம் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7:00 திரை இசை. 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் வளம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்று நெல் மஞ்சள் சாகுபடி பற்றி விளக்கமளிக்கிறார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் அஜனாள்ளி நெருப்புரான்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அனுபவ விவசாயி வி பிரகாஷ் அவர்கள். 8:00 இளந்தன்றல். இன்று விளையாட்டு வினாடி வினாவாக. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இன்றிரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக. 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களே உங்களுடைய விருப்ப பாடல்கள் வளம் பெற இருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அறிமுக நேயர்கள் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் வரலாம். மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளமர இருக்கிறது சுகமான ராகங்கள். பண்பலையிலும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Union Electronics and Information Technology Minister Ashwini Vaishnav has said that trust and cyber security are becoming increasingly important in the global semiconductor value chain alongside cost considerations. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi today, Mr. Vaishnav said that India aims to position itself as a trusted partner in semiconductor design, manufacturing and testing of finished products. The minister emphasized that developing a complete ecosystem is essential for sustainable manufacturing.
2: Materials are very important because that ecosystem takes a lot of time and effort to build. So we have to put in that extra effort to get that capability in our country in terms of understanding of the materials, handling of the materials, manufacturing them, processing them, storing them, using them in the chips or every other manufacturing process, and making sure that we develop an ecosystem which becomes good for us, good for the world.
1: India has recorded a 21% decline in new tuberculosis cases between 2015 and 2024, compared to a 12% global decline. The country's TB treatment coverage has reached 92% against the global average of 78%. The government has intensified efforts towards eliminating tuberculosis through expanded screening, advanced technology, and community participation. Under the TB Mukt Bharat Abhiyan, more than 28 crore people have been screened, over 20 lakh individuals have received TB preventive treatment, and 5,70,000 new Nikshay Mitras have joined the initiative. Defence Minister Rajnath Singh has emphasized that India and ASEAN share a clear interest in a peaceful, stable, and open Indo-Pacific region.

0: நேரம் பகல் 12:10 நேர்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: களத்தில் சந்திப்போம். இன்றைய களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியைச் சார்ந்த சிலம்பாட்ட பயிற்சியாளர் எஸ் சண்முகம் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் செல்வி இளையராஜா.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம். பிஃபார்ம் முடிச்சிருக்கேன், பச்சமுது காலேஜில் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன்.
5: சரிங்க சார், நீங்க சிலம்பம் ஆசிரியர்னு சொன்னீங்கல்ல?
6: ஆமாம்.
5: உங்களுக்கு இந்த சிலம்பம் அப்படிங்கிறது வந்து எப்போ உங்களுக்குள்ள இந்த தாட் வந்தது, எப்போ நீங்க இந்த சிலம்பத்துக்குள்ள வந்தீங்க?
6: சிலம்பம் பார்த்தோம்னா எனக்கு சின்ன வயசுல ஒரு ஆசிரியர் மூலமா நாங்கள் அங்கே சேர்ந்தோம். அவர் பேர் வந்து ராதாகிருஷ்ணன். அவர் எனக்கு 1வதுலேருந்து 5வது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த டீச்சர். அவர் அவரு தான் எங்களுக்கு சிலம்பத்தில் வந்து அறிமுகப்படுத்தி விட்டார். ஒரு மாஸ்டர் வச்சு இந்த மாதிரி அங்கே எங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அவர் ஒரு மாஸ்டர் செட் பண்ணி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி வந்தால் தான் போக போக அதில் இருக்கிற ஆர்வத்தை பார்த்துட்டு நாங்களே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக செய்ய ஆரம்பித்தோம்.
5: சரி, எந்த வயசில் நீங்கள் சிலம்பம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க?
6: நான் 9 வயசுலேருந்து கற்றுக்கிறேன். 9 வயசுலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ நான் மாஸ்டராகவும் இருக்கேன், பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.
5: ஸோ இது வரைக்கும் 16

0: வருஷமா கத்துக்கிறீங்க,
1: ஆமாம்
0: அதாவது சொல்லி
1: 17 வருஷமாக
0: கொடுத்துட்டு
1: போகுது.
0: இருக்கீங்க.
1: நான் பிளேயராக இருந்து இப்போ மாஸ்டராக இருக்கேன். மாஸ்டராக இருந்துக்குன்னா கற்றுக்கிட்டே இன்னும் மாஸ்டராக இருக்கேன். அப்போ தான் பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறப்போ நம்மளும் செஞ்சால் தான் அவங்க செய்வாங்க. மாஸ்டர்ன்றதுக்காக எதுவும் இல்லை, நானும் ஸ்டூடெண்ட் தான், இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன். ஸ்டூடெண்ட்டாக இருந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவங்களில் ஒருத்தனாக இருக்கேன்.
0: நீங்கள் அந்த தன்னடக்கத்தோடு இருந்தீங்கன்னா தான் இன்னும் ரொம்ப நாளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்.
1: தலகணம் இல்லாமல் இருந்தால் தான் பின்னாடி வர ஜென்ரேஷனும் அதுக்கு நம்ம மாஸ்டர் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க.
0: ஆமாம், நிச்சயமாக உங்களை பார்த்து உருவாகுறாங்க எல்லாருமே. சரிங்க சார், உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, யாரை பார்த்து இந்த சிலம்பம் கற்றுக்கிட்டீங்க?
1: யாரை பார்த்து கற்றுக்கிட்டோன்றது இல்லை, எங்கள் மாஸ்டர் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க வந்து மணிகண்டன் ராஜுன்னு சொல்லிட்டு, எங்கள் டீம் நேம் வந்து கலைத்தாய் சிலம்பம். கலைத்தாய் சிலம்பம்ன்றது அது ஒரு பிராண்டு, அது வந்து ஈரோட்டில் எங்கள் மாஸ்டர் வந்து அங்கே கற்றுக்கிட்டாரு. ஈரோட்டில் கற்றுக்கிட்டு அங்கே கற்றுக்கினதை வந்து எங்களுக்கு வந்து இங்கே சொல்லி கொடுத்தாங்க. தருமபுரியில் வந்து அப்போ வந்து சிலம்பம் டீம் அவ்வளோவா யாரும் இருக்காது, கலைத்தாயின்னு சொல்லிட்டு ஒரே டீமாக ஆரம்பித்தோம். அதில் சர்வே பண்ணிட்டு நாங்கள் ஒரு 10 பேர், 10 பேர் பார்த்தோம்னா, என் பேர் சண்முகம், தனுஷ், முருகம்மா, ஷாலினி, நவீன்குமார், தர்மதுரைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 6 பேர் தான் அவருக்கு மாஸ்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம். நாங்கள் அப்படியே 6 பேரும் 10 வருஷத்துக்கு மேலே கற்றுக்கின அப்புறம் நாங்கள் தனித்தனியாக எல்லாருமே ஒவ்வொரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து எங்கள் மாஸ்டர் எங்களுக்கு கொடுத்த இடம், நீங்கள் போய் எடுங்க, இதோடு நின்றக்கூடாது, வெளியில் எடுத்தால் தான் நம்ம சிலம்பத்தை வந்து இன்னும் பெருசாக வளர்க்கணும், பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும், நாம் கற்றுக்கணும், நம்மளோட இருக்கக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு தாட்னால தான் நாங்கள் இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் அதை.
0: சரிங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டேட் லெவலில் என்ன உங்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கா?
1: கண்டிப்பாக 6th கவர்மெண்ட் மேட்சஸ் அட்டன் பண்ணுறோம். 6th 12th வரைக்கும் நான் கண்டினியூவாக ஒரு 5 டைம்ஸ் நான் ஸ்டேட் போயிருக்கேன். ஜோனல் வின் பண்ணி, டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி, டிவிஷனல் வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் போனேன். அதில் 5 டைம்ஸ் பார்ட்டிசிபேஷனு, 1 டைம் வந்து அச்சீவ் பண்ணேன், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். +1 படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அதில் SGFA செலக்ட் ஆனேன், பட்டு கோவிட்னால் அது கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. 3 வருஷம் லாக்டவுன் அப்படி இருந்தனால அது கொஞ்சம் லாக் ஆகிடுச்சு. அது மூலிமா நான் அடுத்த மேட்ச் அடுத்தது போகலை.
0: ஸோ மாநிலத்தில்
1: முதலாவது பரிசு.
0: சரிங்க சார், இப்போ கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: இப்போ உங்ககிட்ட எத்தனை மாணவர்கள் கத்துக்கிறாங்க இதை?
1: இப்போ என்கிட்ட 70-80 மாணவர்கள் இருக்காங்க. முதல் நான் ஆரம்பிக்கிறப்போ யாரும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. அவங்கள இருந்து அப்படியே நாங்கள் செய்கிறத பார்த்து கோவிட் டைமில் பசங்க வர ஆரம்பித்தாங்க. பேரண்ட்ஸ் வந்து எங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. நான் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல், ஃபீஸ் வாங்காமல் அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுத்தேன். ஏன் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தேன்னா, நான் கற்றுக்கினது என்னோட இருக்கக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களும் அதை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு வந்தேன். அது ஒரு 5 பேர் இருந்தாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 5 பசங்க வந்தாங்க. அவங்கள பார்த்து ஒரு பொண்ணுங்களும் வர ஆரம்பித்தாங்க, பசங்க மட்டும் இல்லாமல் பெண்களும் வந்தாங்க. பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம், அவங்க தற்காப்புகளை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களும் வந்தாங்க. அதில் 5-10 ஆச்சு, 10 அப்படியே 20 ஆச்சு, இப்போ 50 ஆச்சு, இப்போ 80 பேர் இருக்காங்க. அதே இந்த கோடை விடுமுறை டைமிங் மே மாதத்தில் பார்த்தோம்னா ஒரு 100-150 மாணவர்கள் வருவாங்க, மாணவ மாணவிகள் வருவாங்க. இது சின்ன பசங்க தான் கற்றுக்கணும், பெரியவங்க தான் கற்றுக்கணும் அப்படின்றது எதுவும் இல்லை. பேரண்ட்ஸும் கற்றுக்குறாங்க, பெற்றோர்களும் வந்து ஆர்வமாக வந்து எங்கள் கிட்ட கற்றுக்குறாங்க. எனக்கு உடம்பு வலிக்குது, வெயிட் குறையணும், அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்க்கு வருவாங்க. நாங்கள் எக்ஸசைஸும் சொல்லிக் கொடுத்து, சிலம்பமும் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு மன வலிமையும் ஒரு தன்னம்பிக்கை வர மாதிரியும் இது மூலிமா நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஒரு ஒழுக்கம் வரும், சுய ஒழுக்கம் வரும். இப்போ இருக்கிற பசங்க பார்த்தோம்னா நிறைய மொபைல் அடிக்டில் இருக்காங்க, மெயின் அதுதான். கேம்ஸ் விளையாடணும், வீடியோஸ் பார்க்கணும், இந்த மாதிரி தான் பார்க்குறாங்களே தவிர, இதுதான் ஒரு ட்ரெண்டு, இப்படி இருந்தால் தான் கெத்து, இந்த மாதிரி இருக்காங்க நிறையா. அப்போது நாங்கள் விளையாண்ட டைமிங்னு பார்த்தா மொபைல் இருக்காது, நேராக பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தோம்னா படிப்போம், படிச்சுட்டு ஈவினிங் டைமில் நல்லா விளையாடுவோம், வாலிபால், கிரிக்கெட் இந்த மாதிரி விளையாடுவோம், கபடி இந்த மாதிரி விளையாடுவோம். இப்போ இருக்கிற பசங்க அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஸ்கூல் விட்டு வந்தால் வீட்டுக்கு போனால் வீட்டில் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு, டிவி கூட அப்போ யாரும் மேக்ஸிமம் பார்க்குறதில்ல, எல்லாம் மொபைலில் தான் இருக்காங்க. அதுவும் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் தனித்தனியாக பர்சனலாக ஃபோன் வாங்கி தர ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஆன்லைன் கிளாஸ் காரணம் காட்டி வாங்கி தந்தாங்க. அதே பாதி மாணவர்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணாலும் பல மாணவர்கள் வந்து அதை வந்து தப்பாக தான் யூஸ் பண்ணாங்க, அதுதான் உண்மை. சரியா, அதுலேருந்து எப்படி அவங்க வெளியே வருவாங்க? அதுலேருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒரு கேம்ஸ்லேயோ வேறு ஒரு விளையாட்லேயோ அவங்க வந்து நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுக்கணும். அது ஏன் நம்ம பாரம்பரிய கலையாக இருக்கக்கூடாது
0: அப்படின்ற,
1: அவங்கள ஈடுபடுத்தணும் அதில், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அதுக்காக நாங்கள் நிறைய விழிப்புணர்வு மாதிரி நிறைய நடத்துவோம். இந்த மாதிரி சிலம்பம் மட்டும் இல்லை, சிலம்பம் இல்லாமல் எனக்கு ஒயிலாட்டம், கரகாட்டம், கோலாட்டம், சாட்டை குச்சி ஆட்டம், தப்பாட்டம், நாட்டுப்புற கலைகள் எங்களுக்கு தெரியும்.
0: ஆமாம்.

0: அதுவும் நான் சொல்லிக் கொடுப்போம். அந்த கோடை விடுமுறை டைமில் நாங்கள் அதுவும் சொல்லிக் கொடுப்போம். கலைத்தாய் சிலம்பம் பாரதிபுரத்தில் வந்து ஃப்ரீ கிளாஸ் எடுப்பாங்க. கோடை விடுமுறை வந்து இலவசம், எல்லாருக்குமே அது இலவசம். எத்தனை பேர் வந்தாலே அது ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுப்போம். அப்படி கற்றுக்குறாங்க. இப்போ நாங்கள் கற்றுக்கினதை எங்களோட இருக்கக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷன் வந்து அது அதுவும் சேர்த்து கற்றுக்கணும்னு ஒரு ஈடுபாடல் தான். மொபைல் அடிக்ட்லேருந்து வெளியே வரணும், சிலம்பத்தை வந்து ப்ரமோட் பண்ணணும், அது ஒரு நோக்கம் எங்களுக்கு. சிலம்பம் இதோ நின்றக்கூடாது, இனி வர ஜென்ரேஷன் இன்னும் அதிகமாக இருக்கணும். கேம்ஸில் பார்த்தோம்னா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு அதுலேயும் ரெக்கார்ட் வைக்கணும், அதுக்கான ஒரு இதுதான்.
1: சரிங்க சார், நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நாட்டுப்புற கலைகள் பற்றி சொன்னீங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: அதையுமே ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கோம், குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோன்னு சொன்னீங்க.
0: கண்டிப்பாக.
1: ஸோ அதை எப்படி கற்றுக்கிட்டீங்க? இப்போ அதை எப்படி கொண்டு போயிட்டுருக்கீங்க?
0: கலைத்தாய் சிலம்பம் தருமபுரி. கலைத்தாய்ன்றது வெறும் சிலம்பம் மட்டும் இல்லை, எங்களை நாங்கள் சிலம்பம் அதை மெயினாக பண்ணுறோம்னா ஒரு சிலம்ப மாஸ்டர் அப்படின்றதுனால சிலம்பமும் ஒரு பாட்டு. அதில் பார்த்தோம்னா நாட்டுப்புற கலைகள் தான் மெயின். நாட்டுப்புற கலைகளை ப்ரமோட் பண்ணணும், அழிந்து வர கலையை நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து சொல்லணும், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு வந்து ஒயிலாட்டம், கரகாட்டம், சாட்டை குச்சி ஆட்டம், பெரிய கம்பாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், பறையாட்டம், இது எல்லாம் நாங்களும் கற்றுக்கிறோம். எனக்கு தெரியும் அது, அதையும் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அவங்க பசங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, அவங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கோ, ஒருத்தனுக்கு சிலம்பம்ன்றதுக்காக சிலம்பம் மட்டுமே சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா ஒயிலாட்டம் பிடிக்கும், சில பேர் கரகாட்டம் பிடிக்கும், அதுவும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். எனக்கு சொல்லிக் கொடுத்தது பார்த்தோம்னா அதுவும் எங்கள் மாஸ்டர் தான். மாஸ்டர் மூலிமா சாமுவேலுன்னு சொல்லிட்டு அவர் ஏழை செய்ய நாடகம் இந்த மாதிரி கேட்டகரியில் அவர் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவர் எங்களுக்கு இந்த தப்பாட்டம் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது அவர் தான். அவர் சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் அப்படியே சொல்லிக் கொடுத்துட்டு வரோம். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் சிலம்பம் மட்டும் சிலம்பமே அதிலே இருக்கக்கூடாது, இதுவும் கற்றுக்கணும்னு சொல்கிறதுக்காக.
1: மாநில அளவில் இப்போ கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் கூட வின் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கீங்க?
0: ப்ரைஸ்ன்னு சொல்கிறதோட அது எனக்கு ஒரு அனுபவம் தான். அது மேட்ச் எல்லாமே ப்ரைஸுன்றது பரிசுன்றது எல்லாம் ரெண்டாவது பட்சம். அது போனால் அதில் ஏதாச்சும் கற்றுக்க முடியுமா? கற்றுக்கணுன்றதுக்காக மட்டும் தான் மேட்ச் போகணும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான்.
1: நிச்சயமாக
0: ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு அதில் நம்மளுடைய நாலேஜை வந்து கெயின் பண்ணணும், அதில் நம்மளுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுதான் மெயின். அதில் பார்த்தா ஆறாவதுலேருந்து மேட்ச். நம்ம தமிழ்நாட்டு அரசு பார்த்தோம்னா அங்கீகாரம் கொடுத்தது வந்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இதில் நடக்கிற மேட்ச் வந்து தான் சர்டிஃபிகேட் வந்து வேல்யூடுன்னு சொல்லிட்டு. நான் போன பீரியடில் வந்து மண்டல அளவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு மேட்ச் போனதுமே தோத்தேன். சிக்ஸ்த்தில் சேலத்தில் ஃபஸ்ட்டு மேட்ச் எனக்கு, அது வந்து ஓப்பன் டோர்னமெண்ட் ஸ்டேட் மேட்ச். அது ஃபஸ்ட்டு மேட்ச் நான் தோத்தேன். தோத்ததையும் நான் அழுந்துட்டு இனிமேல் நான் சிலம்பமே விளையாட மாட்டேன், தோத்துட்டேன், எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தாங்க, என்னால் ஜெயிக்க முடியல, நான் அடி வாங்கினு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துட்டு எனக்கு ஒரு சார் ஒரு நேம் ஒன்று மென்ஷன் பண்ணார், ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு. எனக்கு ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரை சொல்லிக்குவேன், அந்த சாரை கட்டி பிடிச்சி நான்
1: அழுந்துட்டு
0: இருந்தேன். ஆமாம், அந்த வயசில் எனக்கு அவ்வளோதான் பக்குவம். அவர் தான் வந்து ஒரு மேட்ச் இல்லைன்னா என்ன, இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்ட, மறுபடியும் அடுத்த மேட்ச் போகிறப்போ இது நீ பண்ண மிஸ்டேக்கை வந்து திருத்திக்கிட்டு இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் ஃபஸ்ட் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தில் அந்த மேட்ச் தோத்தேன். அதே ரிவெஞ்ச் ஆகிடுற மாதிரி நான் நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நடத்தின மண்டல அளவில் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு வந்தேன். மறுபடியும் ஸ்டேட் போனேன், ஸ்டேட்டில் போய் மறுபடியும் தான் தோத்தேன். அதே மாதிரி கண்டினியூவாக செவன்த்து எயித்து நைன்த்தில் நான் அட்டன் பண்ணல, நைன்த்தில் நான் இங்கேயே தோத்துட்டேன், இங்கேயே தோத்துட்டேன். டென்த்து ப்ளஸ் ஒன் போனேன். ப்ளஸ் ஒனில் பல நாள் கனவு நிறைவேறுற மாதிரி கண்டினியூவாக நான் பண்ண அந்த
1: ப்ராக்டிஸ்
0: வந்து எனக்கு லக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லக்கு இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு பதினொன்றாவதுல தான் அந்த லக்கு இருந்துச்சு. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் வின் பண்ணேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு நான் பெருமை சேர்த்தேன், என் ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன், அரசு மேல்நிலைப்பள்ளி நல்லம்பள்ளியில் படித்தேன். எங்கள் பிடி சாருக்கும் எங்கள் ஹெச்எம் சாருக்கும் எங்கள் மாஸ்டருக்கும் அப்போது பெரிய பெருமையாக சேர்த்து கொடுத்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு பெருசாக வின் பண்ணது.
1: நிச்சயமா அவங்க விடாமுயற்சி தான் உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தியிருக்குன்னு சொல்லலாம்ல.
0: அதுதான். அடுத்து பசங்களுக்கு அதை நான் கற்றுக்கினது, அது ஸ்கில்ல வந்து நான் பிளேயராக இருந்ததுலேருந்து அவங்களை என்னுடைய அனுபவத்தை சொல்லி கொடுத்து இன்னும் நான் நிறைய அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் கற்றுக்கினா தான் அவங்க இன்னும் நல்லா கற்றுப்பாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தனும் என்னோட பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்காக தான் இவ்வளோ நாள் போராடினுக்கிறேன். இப்போ வரைக்குமே என்னோட ஒரு அஞ்சு படி அவன் அதிகமாக தான் இருக்கணும்னு தான் நான்
1: நினைப்பேன். சரி, அந்த முதல் தோல்வியில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க?
0: முதல் தோல்வியில் பார்த்தோம்னா அந்த வயசில் பெருசாக பக்குவம் இல்லை,
1: எதுவுமே தெரியாது,
0: எதுவும் தெரில. இது மேட்சா ஏன்னா இப்படி தானா, இதெல்லாம் ஒரு மேட்சா இப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. போக போக அதில் ஈடுபாடு ஆகிறப்போ எனக்கு நல்ல ஒரு மெச்சூரிட்டி வந்தது.

0: அப்போ தான் எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து வரைஞ்சி சிலம்பத்தில் அச்சீவ் பண்ணால் ஸ்டேட்டில் ஜெயிச்சா அது ஒரு அதுதான் ஒரு ஒரு வின்னு, அதுதான் ஒரு கெத்து. நம்ம பேரண்ட்ஸ்க்கும் அது வெளியில் அனுப்பி பணம் செலவு பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த கா அப்போலாம் வந்து 1000 ரூபான்றது பெரிய காசு, கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் அழுந்து போராடி கொடுத்துருவாங்க, ஆனாலே அவ்வளோ கெஞ்சி கேட்டதையும் உடனே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜ், கேட்டதையும் 1000, 5000, 10000 கூட செலவு பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுடைய மைண்ட் செட்டு அது இல்லை, அது வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து மணி வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு, பணம் வந்து பெருசாக இருந்துச்சு. சொல்லி கொடுத்த நாங்கள் விளையாடின பீரியடில் பார்த்தா பணம் இல்லைன்னா நான் நிறைய மேட்ச் அட்டன் பண்ண மாட்டோம். என் டீமில் இருக்கிற எல்லாருமே கிராமத்துலேருந்து இருந்தவங்க நாங்கள், ஆனால் நல்ல எல்லாருமே நல்ல திறமையான பசங்க. ஆனால் எங்களால் பணம் இருக்காது. சில பேர் பார்த்தா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷம் மேட்ச்சை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க, விளையாட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஓடி ஆடி விளையாடணும், அப்போ தான் உடம்புக்கு வந்து ஹெல்த்து அப்படின்றது நமக்கு. அவங்க வந்து மென்டலி இப்போயே ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, அது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அது ஒரு விழிப்புணர்வுமாக நாங்கள் ஏற்படுத்தி அவங்கள நாங்கள் எங்களுக்குள்ளே ஈடுபட பழைய மாதிரி, பழைய பசங்க எப்படி இருப்பாங்க, எப்படி விளையாடணும், என்ன பண்ணணும், ஓடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து சுய ஒழுக்கம் வரும், மன ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும், மெமரி பவர் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சிலம்பத்தில் வந்து ஒரு லெசன் ஒன்று செய்கிறோம்னா ஒரு 2 நிமிஷத்துக்காச்சும் ஒரு கண்டினியூவாக ஒரு பாடத்தை செய்வோம். அந்த 2 நிமிஷத்துக்கு செய்கிறதுக்கு வந்து அவங்க மெமரி இருந்தால் தான் அந்த சுத்தும் சரி கண்டினியூவாக அப்படியே போகும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் தெரியாது அப்படி நிற்பாங்க. இது மூலிமா என்னென்னா அவங்களுக்கு வந்து மெமரி பவர் வந்து கண்டினியூவாக கிடைக்கும். அதே வந்து படிப்புலேயும் அவனுக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து படிப்பில் நான் சிலம்பத்துலேயும் இப்படி இருந்தனால எனக்கு வந்து படிப்பில் வந்து நல்லா யூஸ் ஆச்சு. நான் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நான் ஸ்கூல் டாப்பர் தான், ஃபஸ்ட்டு 3 ரேங்க்குள்ளே வருவேன். ப்ளஸ் டூ படிக்கிறப்ப நான் 600க்கு 517 மார்க் எடுத்தேன். எனக்கு வந்து ஸ்கூல் மூலிமா கௌரவப்படுத்தினாங்க, காமராஜர் விருது கொடுத்து கன்சிஸ்டன்சியாக நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த, அதிக மார்க் எடுத்தேன்னு சொல்லிட்டு எனக்கு 20,000 ரூபா கேஷ் ப்ரைஸ் கொடுத்து கவர்மெண்ட் வந்து எனக்கு ஸ்கூல் மூலிமா எனக்கு கொடுத்தாங்க. அது ஒரு இதுதான் எனக்கு. அது எப்படி இருந்துச்சுன்னா அந்த மெமரி தான், அந்த மெமரி எப்படி அது பண்ணணுன்றது. அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சிலம்பம். சிலம்பம் நான் கற்றுக்கிறதுனால எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் எதுவும் மிஸ் ஆகாது. நான் டைரெக்டாக படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கண்டினியூவாக படித்து நல்லா ப்ரைஸ் வாங்குவேன், நல்லா மார்க் வாங்குவேன்.
1: ஏதாவது ஒரு விளையாட்டில் ஆர்வம் இருக்கும்போது அந்த ஷார்ப்னஸ் வரும்னு சொல்கிறீங்க.
0: ஆமாம், கண்ணுங்களுக்கு
1: ஆட்டோமேட்டிக்காக வரும், அது கல்விக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்கிறீங்க.
0: கல்வி மட்டும் இல்லை, அவன் எந்த வேலை செஞ்சாலுமே அதில் ஒரு ஈடுபாடோடு செய்வாங்க, ஒரு சலிப்பு வராது. கண்டிப்பாக ஒரு வேலையை எடுத்தால் அது முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஃபோன் அடிக்கலேருந்தால் அது எப்போ வந்துச்சா அது பண்ணிக்கலாம், ஒரு இன்றைக்கெல்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் போகும். அது இருக்கக்கூடாது.
1: ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்
0: இருக்கணும் மேக்ஸ், அதிகமாக அதுதான். இப்போ நமக்கு தெரியாது, ஒரு 40+ ஏஜ் வரப்போ அது அதனுடைய கஷ்டம் இருக்கும். இப்போ நம்ம ஒழுங்காக நம்ம ஹெல்த்தை நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கணும்னா அப்போ வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கலாம், இன்னொரு 10 வருஷம் சேர்ந்து வாழலாம்.
1: குழந்தைங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, எந்த வயசுல இருந்து அவங்க கற்றுக்கிட்டா கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக காட்டுவாங்க?
0: வயசுன்றது அது அது ஒரு அப்பாற்பட்டது தான், அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான். சில பேர் 4 வயசுலேருந்து கூட வராங்க, நாங்கள் பார்ப்போம் அவங்க அவங்களுக்கு புரிதல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி தான். ஃபீஸ் வாங்குகிறோம் அப்படின்றதுக்காக நம்ம வர பசங்களெல்லாம் சேர்த்திக்கூடாது, அது வந்து தப்பு. அதுக்காக நாங்களே சொல்லி அனுப்போம். நானெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என் பையனை சும்மா கூட நிற்க வச்சுக்காங்க, 4 வயசு தான் ஆகுது, என் பையன் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு காசு வேஸ்ட் ஆயிரும், அவன் இப்போதைக்கு அவனுக்கு இந்த மென்டாலிட்டி இல்லை, இவனுக்கு அவன் புரியாது. கண்டிப்பாக ஒரு 6 வயசுலேருந்து கூட்டுவாங்க, 1வது படிக்கிறப்ப வந்து கூட்டுவாங்க, அதுதான் அவனுக்கு 1வது படிக்கிறப்ப விளையாடுத்தனமாக தான் இருப்பான். அப்புறம் தான் அவன் கற்றுக்கிட்டா தான் அவன் மைண்டில் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வரலாம் வந்து ஒரு சில பசங்க, 100ல் 2 பசங்க 3 பசங்க அவங்களுக்கு அந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மற்ற பசங்க செய்கிறாங்க அப்படி கம்பேர் பண்ணி உங்கள் பசங்களை கூப்பிட்டு வராதிங்க. உங்கள் பையன் இது கற்றுக்கிட்டா நல்லா வருவானா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுவாங்க. அப்படி தான் நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், எனக்கு ஃபீஸ் வருது அப்படின்றதுக்காகலாம் நான் வந்து வரவங்களை எல்லாத்தையும்லாம் சேர்த்திக்க மாட்டேன், சொல்லி அனுப்புவேன். நீங்கள் கேட்ட வயசு பார்த்தோம்னா 5லேருந்து 6 வயசு அதுதான் உகந்த வயசு. 5லேருந்து கற்றுக்கலாம், 60 வயசு வரைக்கும் கற்றுக்கலாம்.
1: ஓகே, ரொம்ப நல்லது. பெரியவங்களும் கற்றுக்க,
0: பெரியவங்களும் கற்றுக்கலாம். பெரியவங்க கற்றுக்கிறப்போ இன்னும் ஆர்வம் வரும், எங்களுக்கு ஆர்வம் வரும். அவங்க பாருங்கள், அவர் 50 வயசில் அவர் அப்படி செய்கிறாரு, இந்த காலத்தில் வந்து கற்றுக்கிறாரு, அதுவும் இந்த ஜென்ரேஷனில் நம்மக்கிட்ட வந்து சின்ன பசங்க பெரிய பசங்கன்னு பாகுபாடு பார்க்காம கற்றுக்கிறாங்க. அதுவே வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்பைராக இருக்கும் அவங்கள பார்க்குறப்ப. நம்மளும் 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆனால் கூட நம்ம இதில் வெளியே போகக்கூடாது, கற்றுக்கிட்டே இருக்கணும், ஒரு ஸ்டாப்பில் நின்றக்கூடாது. அதேமாதிரி மாஸ்டர்ன்ற ஒரு தலகணம் வந்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் ஸ்டூடெண்ட்லேருந்து கற்றுக்கினா தான் இந்த கலையை வந்து அப்படியே கொண்டு போக முடியும். அதுதான் என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து.
1: சரி, உங்கள் மாணவர்களுக்கு உணவு பழக்கமெல்லாம் எப்படி அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க?
0: ஃபுட் டயட்டுன்றது இப்போ நாங்கள் இருந்தப்பெல்லாம் ஃபுட் டயட் நல்லா தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ இருக்கிறவங்க அப்படி இல்லை, ஃபுட் டயட் அவங்க என்ன வச்சும் எடுத்துக்கலாம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எக்ஸசைஸ் கொடுத்து அதுக்கு லெசன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கு ஃபிட் பண்ணிப்போம். அவங்கள பாரம்பரியமாக இருக்கிற ஃபுட் எடுத்தால் ரொம்ப நல்லது.

0: ஆனால் அவங்களுக்கு இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து அது டேஸ்ட் அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேறு, கோதுமை இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், பச்சை பயிறு இந்த கொட்டை வகைகள்லாம் எடுத்துக்கணும், அதெல்லாம் நல்ல ஒரு எனர்ஜி,
1: நல்ல
0: ப்ரோட்டீன்ஸு, அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கணும். ஆனால் அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் அவங்க யாரும் எடுத்துக்கிறதுல இப்போ ப்ரோட்டீன்ஸ் வந்து அதுக்கு இருக்காங்க. அதனால் ஃபுட்டு ஒரு பெரிய மேட்டர் இல்லை, கற்றுக்கணுன்றது ஃபுட்டு ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா இன்னும் அவங்க நல்லா ஒர்க் பண்ணலாம். எல்லாம் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான், அவங்க போடுற எஃபர்ட்டு தான் எல்லாமே. இது கலை மூலிமா அவங்க ஏதாச்சும் ஒன்று போனான்னா அது எனக்கு பெருமை இல்லை, படிப்பு மூலிமா போனாலையும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் தான். படிப்புலையும் இந்த கலையை வந்து ஈடுபாடில் இருக்கணும். படிப்பு வந்தால் இதை விட்டுணும், இது வந்தால் அதை விட்டுணும் அப்படி இருக்காமல் இதை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். என்னுடைய நோக்கம் என்னவோ அதே மாதிரி என் பசங்க கிட்ட இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் எப்படி இப்போ அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும், அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவன் எந்த வேலைக்கு போனாலும் சரி, அவனும் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இதே மாதிரி சொல்லி கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணினே வந்து அதுவே ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இப்போ இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து அதுதான் சொல்லுவான், பணமாக பார்க்காதீங்க, இது ஒரு சேவையாக பாருங்கள், பணம் ரெண்டாவது பட்சம்தான் வரும் போகும், உங்கள் தேவைக்கு மட்டும்தான் பணம் தேவை, இதை வச்சு பிஸ்னஸை கொண்டு போகாதீங்க. இதுதான் என்னுடைய பசங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியது, பிஸ்னஸ் மைண்ட் இறக்கக்கூடாது, இது வந்து கலையை வந்து அழிய விடாமல் பார்த்துக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்கணும். அதுதான் நான் இனி வர ஜென்ரேஷன் பசங்கிட்ட சொல்கிறது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அதை சொல்லுவேன், என்னால் முடிஞ்சு நான் ஒரு 60 பேர் உருவாக்குறேன், உன்னால் முடிஞ்சு ஒரு 5 பேராச்சும் நீ உருவாக்கணும், உன் பேர் சொல்கிற மாதிரி, உன்ன மாஸ்டர்னு சொல்கிற மாதிரி நீ ஒரு 5 பசங்களை வச்சுக்கணும், அதுதான் நான் சொல்லுவேன்.
1: அப்படி உங்களுக்கு கீழே உருவாக்கியிருக்கீங்களா?
0: எனக்கு கீழே பார்த்தோம்னா எனக்கு அசிஸ்டண்ட்டுங்க, நான் உருவாக்கின பசங்கன்னு பார்த்தா 5 பேர் இருக்கிறாங்க, கிரிராஜ், ஹரிஷ், ரூபினி, அர்ஷினி, சக்திவேல், இவங்க 5 பேர் தான் இப்போ வரைக்கும் எனக்கு கூட இருக்கிறவங்க. இவங்களும் நல்லா நான் உருவாக்கி இவங்களாம் ஸ்டேட் பிளேயர்ஸ் எல்லாரும். ஹரிஷ்ன்ற பையன் ஸ்டேட்டில் 3rd வந்திருக்கான், அர்ஷினின்ற பொண்ணு கண்டினியூவாக 2 டைம் ஸ்டேட் 3rd வந்திருக்காங்க, சிஎம் ட்ராஃபியில் நிறைய எல்லாருமே சிஎம் ட்ராஃபி பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ இருக்கிற அவங்க என்னுடைய அசிஸ்டண்ட்டுங்க, அவங்க அவங்க என்ன மாஸ்டர்னு சொல்லுவாங்க, நான் எப்படி எங்கள் மாஸ்டர் மணிகண்டன் ராஜுன்னு சொல்கிறனோ அது மாதிரி வந்து இவங்க என்ன மாஸ்டர்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இவங்கள மாஸ்டர்ன்னு சொல்லணும், அதுதான் வந்து அவங்களுக்கு நான் சொல்கிறது. ஒரு 4 பேருக்காச்சும் இப்போ நீ ஒருத்த இருக்கியா ஒருத்த ஒரு 4 பேருக்காச்சும் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்காமல் இருக்கக்கூடாது, உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லிக் கொடு, அவ்வளோதான். இதுதான் நான் அவங்களுக்கு சொல்கிறது. எக்கார்ந்து கொண்டு பிஸ்னஸ் மைண்டில் போயிடக்கூடாது, கலையே கலையாக மட்டும்தான் பார்க்கணும், அதுதான் பணம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இறங்கினோம்னா அது தப்பாக தான் போகும், கலையை வளராது, அது பணமாக தான் போகும். அதுதான் அவங்க நான் சொல்லுவேன்.
1: அதை நம்ம ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக முடியாது இல்லையா, பண அடிப்படையில்.
0: ஆமாம், பண அடிப்படையில் ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாது தான், இருந்தாலும் நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அது வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏமாத்தியோ பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணியோ அப்படி பணம் வாங்கக்கூடாது. நம்ம கற்றுக்கணும் கலை, அதுக்கு ஏற்ற ஊதியம் தான் அதுக்கு இருக்கணும்.
1: ரொம்ப நன்றி. நிறைய மாணவர்களுக்கு இன்னும் உங்களோட கலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுங்க.
0: இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், மலர் கம்பன் சொல்லிட்டு, அது வந்து இப்போ இந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்ண போறேன் நான். கண்டிப்பாக 2027 நான் அதுக்கு ஒரு டீம் ஒன்று செட் பண்ணி, அது ஒரு ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ்ல பசங்களை வந்து நான் நல்லா க்ரோத் பண்ணுவேன், அது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் புதுசாக.
1: ஓகே ஓகே, ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு ரீச் பண்ணுங்க, கொண்டு போங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் உருவாக்குங்க.
0: கண்டிப்பாக,
1: ஏன்னா அது மட்டும்தான் நம்மளோட பேரை நிலைச்சிருக்க செய்யும்.
0: கண்டிப்பாக, அதுதான்.
1: ரொம்ப நன்றி, நான் கேட்ட கேள்விகளுக்காக ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க.
0: நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். இன்றைய களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியைச் சார்ந்த சிலம்பாட்ட பயிற்சியாளர் எஸ் சண்முகம் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் செல்வி இளையராஜா.
1: அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் சார்பில் கோலுபொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையானது நடைபெறுகிறது. வருகின்ற 31ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் இந்த கண்காட்சி மற்றும் விற்பனையானது நடைபெறுகிறது. இங்கு அனைத்து கோலுபொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும். 50 ரூபாய் முதல் 125,000 ரூபாய் வரை கோலுபொம்மைகள் விற்பனைக்கு உள்ளது. மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கரா ஹாலிலும் கோலுபொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினை பொருட்கள் கண்காட்சியானது நடைபெறுகிறது. எனவே பொதுமக்கள் இந்த கண்காட்சியை பயன்படுத்தி நவராத்திரிக்கு தேவைப்படும் கொலுபொம்மைகளை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
2: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
3: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
2: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
2: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
3: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: அந்த கிராம மக்களுக்கு தெரியாம நான் வெண்கலில் இருந்து சிதறின துண்டுகளை எடுத்து ஆராய்ச்சி செஞ்ச போதே அதோட முடிவு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா உலகத்திலே விலை மதிக்க முடியாத கனிமங்கள் இதில் இருந்துச்சு. ஆனா அந்த மக்களோட நம்பிக்கையை கெடுக்க வேண்டாம்னு நினைச்சதால அதை பத்தி பிரிட்டிஷ் அரசுக்கு தகவல் தெரிவிக்கல.

0: ராசப்பட்டி.
1: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் காளிவெங்கட் பேசுறேன்.
2: கண்ணத்தான் காட்டி போட்டா ஒண்ணும் இல்லடா சிங்கண்டா.
3: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு இணையதளம் மூலம் சிறு வணிகர்கள் விண்ணப்பிக்கலாம். www.tnesevi.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாகவோ பொது இ சேவை மையங்கள் மூலமாகவோ வருகின்ற 18 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு தேவைப்படும் ஆவணங்கள்: விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டணமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், 600 ரூபாய் உரிமை கட்டணத்திற்கான அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புக்கு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நில வரைபடம். கட்டண விவரம்: உரிமை கட்டணம் 600 ரூபாய், இணையவழி விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். 18 தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனால் அன்றைய தேதிக்குள் சிறு வணிகர்கள் தற்காலிக பட்டாசு கடை அமைப்பதற்கான உரிமத்தை விண்ணப்பித்து பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2 விவசாய அரங்கம் இன்று எல்டினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் பற்றி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:30 பூங்கொத்து, இன்று RRR கண்ணும் கண்ணும் கொலையடித்தல் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வலம் வர இருக்கிறது. 3 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 043-42-24-40-30 என்ற கட்சவியை நிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
4: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவில் இருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சூர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவின் கட்டுரையை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், சமையல் எரிவாயு இணைப்புகள், சுகாதாரம், கடன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக மக்களின் பங்களிப்புடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்தியா பாதுகாப்பு கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் இந்தோ பசிபிக் கொள்கையில் ஆசியான் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்திய பெருங்கடலும் தென்கிழக்கு ஆசியான் கடலும் கப்பல் போக்குவரத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இப்பகுதிகளின் கடல்சார் பாதுகாப்பு நமது பொறுப்பு என்று கூறினார். நடப்பாண்டு ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்த

0: நிறுத்தவும் சட்டவிரோத மீன்பிடிப்பை தடுக்கவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு இந்தியா ஆசியான் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சோழர்களும் பல்லவர்களும் வணிக உறவுகள் வைத்திருந்ததை திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா பங்கு நாடாக உருவெடுத்து வருவதாக கூறினார். நிலையான உற்பத்திக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்தியா தற்போது மொபைல் போன் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்துள்ளதுடன் ஏற்றுமதியும் செய்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தி உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த இயக்கத்தின் கீழ் 28 கோடி பேருக்கு நோய் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் 92% பேருக்கு காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 78% பேருக்கு மட்டுமே காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2012 முதல் 2024 ஆண்டு வரை நாட்டில் காசநோய் அறிகுறிகள் 21% குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோயை ஒழிக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் நேரிட்ட படகு விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விபத்து மிகுந்த மனவேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த படகு விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று தெலோரா சிறப்பு பொருளாதார முதலீடு மண்டலம் குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தில் தொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் தொடங்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவரது தொலைநோக்கு பார்வையில் இந்த முதலீட்டு மண்டலத்தை உள்ளடக்கிய ஸ்மார்ட் சிட்டி குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. கம்பத் அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் சிட்டியில் சாலைகள், குடிநீர் வசதி, மின்சாரம், இணையதள வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் இங்கு அமைக்கப்படவுள்ளது. நவீன உற்பத்தி மையமாக தொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இங்கு நவீன கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கடல்சார் நகரமான தொலேரா தற்போது வளர்ச்சியடைந்த இந்தியாவின் எடுத்துக்காட்டாக நவீன

0: உற்பத்தி நகரமாக மேம்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
1: பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் சம்பா, தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு காப்பீடு நிதி உதவி வழங்கி பாதுகாக்க இத்திட்டம் உதவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும், பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டில் பொது காப்பீட்டு நிறுவனம் இந்த திட்டத்தை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர்காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெறா விவசாயிகள் பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இயற்கை இடர்பாடு நிகழ்வுக்கு முன்னரே விவசாயிகள் பதிவு செய்து இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டத்தில் பிரீமியத் தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் ஏக்கருக்கு ₹576 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், சிட்டா, வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம்.
1: அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக ரஷ்யாவிடமிருந்து 3 லட்சம் டன்னும், அடுத்த மாதம் 5 லட்சம் டன்னும் டீசல் இறக்குமதி செய்ய உள்ளதாக திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ரஷ்யா டீசல் விற்பனை செய்வதன் மூலம் பெட்ரோலியப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் அமெரிக்காவிற்கு மட்டுமின்றி உலக நாடுகளும் பயனடையும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் லெர்கியை வென்றார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் மற்றும் மத்வின் காமத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமி கண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் பகல் 12:50. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேர்களை கேட்கலாம், சூழல் காப்போம்.
4: அண்ணா, அண்ணா, ராஜண்ணா, என்ன பண்ற? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கே தவிர கண்ணுல படவே மாட்டேங்கறியே.
5: வாமா சாந்தி, வா, எப்படி இருக்க?
4: நல்லா இருக்கேன்ன. என்ன செய்யற? எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பியா?
5: வீட்டுல உள்ள பொருள் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குதுமா. பொருள் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, ஒன்னும் சரியில்லம்மா. ஒரு மாசம் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதனோட வேலை காமிச்சிருச்சு.
4: பொந்துக்குள்ள எலி இருக்கிற மாதிரி எப்பப்பாரு வீட்டுக்குள்ள எதையாவது உருட்டிக்கிட்டே இருக்கிறே தவிர வெளியில உன்னை பார்க்கவே முடியறதுலயே. 10 ரூபாய்க்கு 4, 15 ரூபாய்க்கு 4 ஆஃபர் எதுனா போட்டிருப்பாங்க, உடனே வாய பொளந்துட்டு போய் தள்ளுபடி விலையே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருப்பியே.
5: ஆமாமா, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால எல்லாத்தையும் போய் எடைக்கு போட்டு காசாக்கிறேன்.
4: உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சானே?
5: ஏமா இப்படி பேசுற?
4: பின்ன என்ன, ஒரு பொருள் வேஸ்ட் ஆனா உடனே அதை வந்து எடைக்கு போடணும் இல்ல நெருப்பு வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது செய்யணுமா என்ன?
5: சரி, என்ன பண்றதுன்னு சொல்லு.
4: பின்ன என்ன, ஒரு பொருள் வேஸ்ட் ஆனா அதை உடனே எடைக்கு போடணும் இல்லனா எடுத்து குப்பையில போடணும் அப்படின்னு செய்யணுமா என்ன? அந்த பொருள் எல்லாம் மறுசுழற்சி செய்யக்கூடாதா?
5: சரி, மறுசுழற்சிக்கு போய் குடுன்னு சொல்லி சொல்ற. ஏன் எடைக்கு போட்டா என்ன தப்பு?
4: நான் ஒன்னு சொல்ற.

0: நல்ல காது கொடுத்து கேளு.
1: சொல்லு கேக்குறேன்.
0: ஒரு பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுனா அத தூக்கி போடாம மறுசுழற்சி பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு இப்ப இருக்கிற விலைவாசிக்கு நம்ம பொருள்கள் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ண முடியும், காசு பணமும் மிச்சமாகும். அதுக்குதான் இந்த மாதிரி தள்ளுபடி விலையில விக்கிற பொருள் எல்லாம் வாங்க கூடாது, சரியா? நல்ல தரமான பொருளா ஒரு முறை வாங்கினாலும் சரி பார்த்து வாங்கணும். நீ எடைக்கு போடுற பொருளை அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அதை எடுத்துட்டு போய் காப்பரு தங்கம் அப்படி இல்லனா அதை எரிச்சிருவாங்க.
1: அப்படியா? தங்கம் காப்பர்லாம் எடுப்பாங்களா? அது எடுத்துட்டு அதை எரிப்பாங்களா? சரி, எரிச்சா நமக்கு என்ன அதுல பாதிப்பு வரும், இல்ல வேற என்ன பாதிப்பு வரும்?
0: எரிச்சா என்னவா? அந்த பொருள்லாம் எரிக்கிறதுனால அதுல இருந்து நச்சு வாயுக்கள் வெளியே வரும். அத மனிதர்களாகிய நாம சுவாசிக்கிறோம் இல்லையா? அப்படி சுவாசிச்சா என்ன ஆகும்? அந்த புகை மூலமா மூளை பாதிப்படையும், மூச்சு திணறல் உண்டாகும், இதய பாதிப்பு வரும், கண்ணெரிச்சல் வரும். இந்த மாதிரி நிறைய பாதிப்பு இருக்குது. மனிதர்களுக்கு மட்டுமா பாதிப்பு இருக்கு? ஏன்னா நம்ம இந்த மண்ணில தானே அதை போட்டு எரிக்கிறோம். அப்படி எரிக்கிறதுனால மண் வளமும் பாதிப்படையும், அந்த புகை காற்றுல கலக்கறதுனால காற்றும் மாசுபாடு அடையும். இந்த மின்னணு கழிவு எல்லாம் மறுசுழற்சி செய்யும் இடத்துக்கு கொண்டு போய் குடுக்கணும், சரியா?
1: அம்மா சாந்தி, என் மூளைக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்ட. என்னால இந்த பூமிக்கு பாதிப்பு உண்டாக்கிட்டுமா?
0: சரி, என்ன? சுற்றுச்சூழலை காப்போம், இது சூழல் காப்போம்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரண ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
6: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
5: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
5: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
6: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு உரிம கட்டணமாக ₹600, இணையவழி விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை அல்லது பான் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டடமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், ₹600 உரிம கட்டத்திற்கான அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்பு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நில வரைபடம். விண்ணப்பிக்க www.tnesevai.tn.government.in அல்லது பொது இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 18 ஆகும். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு

மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, சிறந்த ஓவிய சிற்ப கலையாசிரியர்கள் மற்றும் நூலாசிரியர்களுக்கு விருது மற்றும் பரிசு தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஓவியம் மற்றும் சிற்ப கலைத்துறையில் சிறந்து விளங்கும் 10 கலையாசிரியர்கள் மற்றும் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த 10 நூலாசிரியர்களுக்கு தலா ₹10,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்ய www.artandculture.tn.government.in என்ற இணையத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து படிவங்களை பூர்த்தி செய்து இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறை 2வது தளம் தமிழ்ச்சாலை எழும்பூர் சென்னை 608 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 20ஆம் தேதி ஆகும். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட 46 பதவிகளுக்கான 6574 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4/2026 அறிக்கை தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி வெளியிடப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் இம்மாதம் முதல் நவம்பர் 5ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றன. அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறையிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. விவசாயிகளுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கப்படுகின்றன. இதற்கு மானியமாக பம்பு செட்டின் மொத்த விலையில் 50% அதிகபட்சமாக ₹15,000 வரை ஆகும். நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் மற்றும் புதியதாக அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம். இதற்கான தகுதிகள் அனைத்து வகையான விவசாயிகள், சிறு குறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்படும் 50% மானியமான ₹15,000 கூடுதலாக 20% மானியமாக ₹6,000 சேர்த்து ஆக மொத்தம் அதிகபட்சமாக ₹21,000 அல்லது பம்பு செட்டின் மொத்த விலையில் 70%, இதில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 4 குறியீட்டிற்கு குறைவில்லாத மின் மோட்டார் பம்பு செட்டுகளை விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளலாம். மின் இணைப்புடன் உள்ள புதியதாக உருவாக்கப்பட்ட கிணறுகளில் மின் மோட்டார் பொருத்துவதற்கும் திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் பொருந்துவதற்கும் மானியம் வழங்கப்படும். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறை தெரிவித்துள்ளது. நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் அறிவிப்புகள்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மூட்டு தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.

உற்சாகமான மதிய வணக்கம் நேயர்களே. ஒரு பாடல், ஆயிரம் நினைவுகள், ஒரு இசை, எண்ணற்ற உணர்வுகள். நீங்கள் விரும்பும் பாடல் உங்கள் மனதை தேடும் பாடல். இசையோடு உங்கள் இதயங்களை இணைக்கிறது. உங்கள் விருப்பம் எங்கள் தேர்வு, உங்கள் அன்பு எங்கள் மகிழ்ச்சி. இதோ உங்கள் மனதை விரும்பிய பாடல்களுடன் ஒலிக்க வருகிறது இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில முதல் பாடலை கடித வழியா விரும்பி கேட்டிருக்காங்க. ஏலகரிலிருந்து குணசேகரன், உத்தமன் திரைப்படத்தில் இருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
4: நீர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. ஒரு அஞ்சல் அட்டையை எடுத்து நிலைய இயக்குனர், நேயர் விருப்ப பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 636-807 இந்த முகவரிக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் பேர், ஊர் இதையெல்லாம் கடிதத்தில் தெளிவாக எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நேர்விருப்ப நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கடித வழியா விரும்பி கேட்டிருக்காங்க. மதிக்கோன் பாளையம்ல இருந்து மோகன் சுகுணா அவர்கள்.

என்ன திரைப்படம் தானே பார்க்குறீங்க? ராசாவே உன்னை நம்பி என்ற திரைப்படத்தில் இருந்து தாங்க. இதோ அந்த பாடலை கேட்டுடலாம்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
8: பண்பலை இசைக்கும் நேரம் 1:25. இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான நேயர் விருப்ப நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கடிதம் வழியா விரும்பி கேட்டிருக்காங்க மாரியம்பட்டியிலிருந்து ஞானசேகரன், திரிசூலம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: பண்பல இசைக்கும் நேரம் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். இப்போ வந்து இந்த வேரிகோஸ் வெயின் அப்படின்றத பற்றி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் ரெண்டு வகையாக வரும். அதாவது வந்து காலோட உள்புறங்களில் வரக்கூடியது வந்து தொடையிலிருந்து கீழே வந்து பாதம் வரைக்கும் வரும். இது இந்த நரம்பு சுருண்டு இருக்கிறது இந்த வேரிகோஸ் வெயின்ன்றது. பட் ஆனால் காலோட வெளிப்புறத்தில் வரக்கூடிய நரம்பு சுருண்டு இருக்கிறதுன்றது நமக்கு முட்டியோடு நின்று போயிடும். அது ஒரு பெரிய அனாட்டமியாக, அது ஒரு பெரிய தியரி, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய வந்து இந்த நரம்பு சுருண்டு இருக்குது இந்த வேரிகோஸ் வெயினுக்கு வந்து இப்போல்லாம் வந்து காலையில் வந்தாக்க வந்து சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து ஒரு ஓபி ப்ரொசீஜராகவே வந்து ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு பாம்பேக்கு இது சம்மந்தமாக ஒரு ட்ரைனிங் ஒன்று போனேன். அங்கே வந்து அந்த கூர்கான்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சர்ஜன், அவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாகவே வந்து இந்த லேசர் சர்ஜரி வந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட இது மட்டும்தான் வந்த பாதம் இது பண்ணாக்கா அந்த லேசரில் வந்து இந்த வேரிகோஸ் வெயின் பண்ணுறது மட்டும்தான். அப்போ வந்து கேள்விப்பட்டு ஒரு வேற ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டு நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 நாள் ட்ரைனிங் போயிருந்தேன், செஞ்சேன் பண்ணேன். ஆக்சுவலாக அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். என்னென்னா பேஷண்ட்டை எல்லாம் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு வர சொல்கிறாரு. வந்தால் ஒரு நாளைக்கு வந்து 5 கேஸ் 6 கேஸ் இருக்குது. வர்றாங்க, எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறாங்க, செய்கிறாங்க, மேலே தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாரு. மயக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ஸ்கேன் பண்ணி அந்த வெயின்னு அந்த நரம்புன்னு சொல்லக்கூடிய அந்த வெயினை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அதை சுற்றி வந்து மறுக்குரூசி போடுறாரு. போட்டுட்டு லேசரில் வந்து அழகாக பண்ணுறாரு. 40 மினிட்ஸ் தான் ப்ரொசீஜரு. லேசரில் போட்டு அழகாக பண்ணி செஞ்சுட்டு இது பண்ணிட்டு அவங்க நல்லா வந்து ஒரு காதில் வந்து இது போட்டு விட்டுறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிறாரு, உனக்கு என்னப்பா மியூசிக் பிடிக்கும், இளையராஜா பிடிக்குமா, ஏஆர் ரகுமான் பிடிக்குமா, அந்த மாதிரி அவங்க ஹிந்தியில், நான் இங்கே தமிழுக்கு சொல்கிறேன். உடனே அங்கங்கே சார் இளையராஜா வந்தார் செஞ்சாருன்னு எனக்கு கேட்காதிக்க, அவங்க இதில் உனக்கு என்ன மியூசிக் பிடிக்குன்றதை கேட்டு காதில் போட்டு விட்டுறாரு. கண்ணுக்கு ஒரு மாஸ்க் போட்டு விட்டு அது பண்ணுறாரு, செய்கிறாரு, பண்ணுறாரு. முடிஞ்ச உடனே அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தட்டு தட்டுறாங்க. இதில் என்னன்னாக்கா நல்லா சுகமாக இருக்குது.

0: பண்ணுதுன்னு தூங்கிடுறாங்க நிறைய பேர். அப்புறமா ஒரு தட்டு தட்டுறாரு, அது பார்த்தாக்கா எந்திரிச்சு உக்காந்துட்டு செஞ்சுட்டு போய் ஒரு அரை மணி நேரம் வெளியே உக்கார தம்பின்றாரு. உக்காந்ததுக்கப்புறம் எடுத்து விட்டு செஞ்சு பண்ணிட்டு அன்னைக்கு 2-3 மணி நேரத்தில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. எனக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது, நிறைய டெக்னிக்ஸ் அவர்கிட்ட. உண்மையிலேயே வந்து இந்த ஒரு ஃபீல்டில் இவ்வளோ ஒரு சிம்பிளாக இதை வந்து பண்ணுறாங்களா? அதாவது பழைய மெத்தட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா 2 நாளாவது மினிமம் தங்க வேண்டியிருக்கும், அது நமக்கு சர்ஜரியுமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது இந்த இதெல்லாம் தேடி பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து உள்ளே விட்டு அந்த நரம்பை வந்து அப்படியே உரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டமான டெக்னிக்ஸ் இருந்தது, அதை வந்து அவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாரு, செஞ்சிட்டாரு. இதில் என்னென்னா அந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து இப்போ இங்கேயே வந்து நம்ம தருமபுரிலேயே நாமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து உண்மையிலே மிக ஒரு நல்ல விஷயங்கள் அது வந்து அந்த லேசரில் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நாம் வந்து ஒரு சேஃப்டிக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வந்து ஒரு தைரியம் வரல, அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு அனுபவம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். பட் இருந்தாலும் நாம் வந்து ஒரு நாளில் வந்து அந்த லேசரில் இப்போ வந்து பண்ணி அனுப்புகிற அளவுக்கு வந்து இங்கே நமக்குமே வந்து டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. அதனால் வந்து இந்த நரம்பு சுருண்டுருக்குன்றது வந்து ஒரு வேரிகோஸ் வேணுன்றது ஒரு பெரிய வியாதியை கருத வேண்டாம். பல நாள் புண்ணோட வந்து நீங்கள் வந்து வேதனையோடும் அந்த கால் வலி குறைக்கால் பிடிக்கிறதோடையும் இருக்க வேண்டாம். நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்கள், நிறைய நவீன மருத்துவம் வந்துருச்சு. இதை பற்றி இன்னும் விஷயம் இருக்குது, நாளைக்கு நான் இதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளாபரியாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் சார்பில் கொழு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. அனைத்து கொழு பொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி. இக்கண்காட்சி அக்டோபர் 31 வரை நடைபெறும். சென்னை அண்ணா சாலை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் தினமும் காலை 10 முதல் 8 வரை நடைபெறும். மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கரா ஹாலிலும் கொழு பொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. எனவே விருப்பமுள்ளவர்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது.

நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அது இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடல கடித வழியா கேட்டிருக்காங்க பூஹனாலியிலிருந்து ராஜா மற்றும் சின்ன பாப்பா செல்லக்கண்ணு என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில அடுத்த பாடல கடிதம் வழியா விரும்பி கேட்டிருக்காங்க, கெங்கு சிட்டுப்பட்டியிலிருந்து கல்யாணி, சித்தி என்ற திரைப்படத்தில் இருந்து.
1: தண்ணீர் சுடுவதென்ன,

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார தொடர்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். சென்னை மாநகராட்சிக்கு 3108 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கலாச்சார தொடர்புகள் குறித்த பிரிஹத்தர் பாரத் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் உரையாற்றுகிறார். மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் நாட்டின் வரலாறு, கலாச்சாரம் குறித்த விரிவான விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. 50 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர். நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் உரிய வாய்ப்புகளை வழங்கி கடைகோடி மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமையாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்சிமுறை குறித்த மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவின் கட்டுரைக்கு சமூக வலைதளத்தில் பதிலளித்துள்ள பிரதமர், சுகாதாரம், எரிவாயு இணைப்புகள் தொடங்கி ஆரோக்கியம் மற்றும் நிதி உதவிகளை அரசு முன்னெடுத்துச் செல்வதை சுட்டிக்காட்டினார். 2047 ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பாதையை உருவாக்கும் அரசின் இலக்கிற்கு இந்த அணுகுமுறை இன்றியமையாததாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். நலத்தை நோக்கமாக கொண்டு ஆட்சி முறையிலிருந்து ஆளுமைக்கான ஆட்சி முறைக்கு இந்தியா முன்னேறி வருவதாக அக்கட்டுரையில் அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்ததோடு, தேச கட்டமைப்பில் அனைத்து குடிமக்களும் பயன்பெறும் வகையிலான ஆளுமையை பெறுவதே உண்மையான வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்ய இந்தியாவும் ஆசியான் நாடுகளும் உரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்திய பாதுகாப்பு புதுமையான சிந்தனைகள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் பசிபிக் தொலைநோக்கு கொள்கைக்கு ஆசியானின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது என்றார். தென்கிழக்கு ஆசியாவுடன் கொண்டுள்ள நட்புறவு மூலம் இந்தியாவின் கிழக்குசார் கொள்கை அர்ப்பணிப்புடன் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறினார். தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைந்து இதற்கு உட்பட்ட கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தி அவசர நிலைகளில் ஒருங்கிணைந்து செயலாற்ற அமைச்சர் அழைப்பு விடுத்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்தியாவும் ஆசியானும் இணைந்து ஆராய்ச்சியை மேம்படுத்த வலியுறுத்திய அவர், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் முன்னோடி திட்டங்களுடன் ட்ரோன் சார்ந்த சவால்களை களைந்து பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேசிய கப்பல் கட்டமைப்பு இயக்கத்தின் கீழ் கப்பல் தொழிற்சாலைகளுக்கு பயன்பெறும் வகையில் 2 சிறப்பு கடன் காப்பீட்டுக் கொள்கைகளை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர்

0: அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் அறிவித்துள்ளார். மும்பையில் 21வது கடல்சார் மேம்பாட்டு குழு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இதன்படி கப்பல் கட்டமைப்பு கடன் காப்பீட்டுக் கொள்கை ஏற்றுமதி திட்டங்களுக்கும் வர்த்தக கடன் காப்பீட்டுக் கொள்கை உள்நாட்டு திட்டங்களுக்கும் பயனளிக்கும் என்றார். வர்த்தகத்தை இலகுவாக்கும் திட்டத்தின் கீழ் அனைத்து துறைமுகங்களும் வரும் மார்ச் மாதத்திற்குள் கடல்சார் ஒற்றை சாளரத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டு மின்னணு செயல் திட்டங்கள் முன்னெடுத்துச் செல்ல வகை செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்நிகழ்வில் ஒரே தேசம் ஒரே துறைமுகம் செயலாக்கத்திற்கான தயாரிப்பு முன்னெடுப்புகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த 38 நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா செய்து கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கனடா, மெக்சிகோ, மெர்கோசர், யுரேஷியா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் வளர்ச்சியில் எல்லைப் பகுதிகளின் சிறப்புமிகு பங்களிப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. அருணாச்சல பிரதேசத்தின் செலா சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2024 மார்ச் 9 நாட்டிற்கு அர்ப்பணித்த நிலையில் எல்லை சாலை மேம்பாட்டு அமைப்பின் முக்கிய கட்டமைப்பாக இந்த சுரங்கம் திகழ்கிறது. தவாங் பகுதியின் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் செலா சுரங்கம் சிறப்புமிகு நவீன பொறியியல் தொழில்நுட்ப வடிவமைப்புகளுடன் 13,000 அடி உயரத்தில் கிழக்கு இமய பகுதியின் கடினமான நிலப்பரப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கம் பெரும் பனிப்பொழிவிலும் கடினமான வானிலை பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் பயணிக்கவும் ராணுவ தளவாடங்கள் தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு செல்லவும் வழிவகை செய்வதோடு பதற்றமான எல்லைப் பகுதிகளில் எவ்வித சவாலையும் சமாளிக்கும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களின் சுகாதாரம், கல்வி, அத்தியாவசிய சேவைகள், சந்தை வாய்ப்புகளுக்கு பயனளிப்பதோடு சுற்றுலா பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் இது திகழ்கிறது. பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்குமான இணைப்பாக செலா சுரங்கம் திகழ்வதுடன் திறன்மிகு பொறியியல் தொழில்நுட்பம், மேம்படுத்தப்பட்ட இணைப்பு, எல்லைப் பகுதிகளை வலுப்படுத்தும் தேசத்தின் அர்ப்பணிப்பிற்கு செலா சுரங்கம் சான்றாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 3,108 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் சோழிங்கநல்லூரில் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 9 குடிநீர் ஆதாரங்களை மையமாக கொண்டு சீரான குடிநீர் வழங்க 98 கிலோமீட்டர் தொலைவிற்கு குழாய் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழகத்தில் 12வது வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 3 தொடங்கி 29 வரை நடைபெறும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10-12வது வகுப்பு மாணாக்கருக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், 12வது வகுப்புகளுக்கான செயல்முறை தேர்வுகள் பிப்ரவரி 8 நடைபெறும் என்றார். 10வது வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 17 தொடங்கி ஏப்ரல் 12 வரை நடைபெறும் என்றார்.
2: ஹையர் செகண்டரி கிளாஸ் 12 வந்து பிப்ரவரி 8 தொடங்கி பிப்ரவரி 18 வரைக்கும் பிராக்டிகல் எக்ஸாம்ஸும் நடைபெறுதுங்க. 10வது வகுப்பு SSLC பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19 பிப்ரவரி 26 வரைக்கும் இந்த பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் நடக்குது. ரிசல்ட் வந்து வினாத்தாள்கள்லாம் ப்ராப்பரா அதெல்லாம் எவாலுவேட் செய்து டென்டேட்டிவா உத்தேசமாக +2க்கும் +1க்கும் 7/5/2027 வந்து ரிலீஸ் செய்யறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம்.
0: தமிழ்நாட்டில் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மின்தடை ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாலை 6 முதல் இரவு 12 வரையிலான உச்சக்கட்ட நேர மின் பயன்பாட்டிற்காக தேவைப்படும் 21,000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். நம் மாநிலத்தின் சொந்த உற்பத்தி மின்சாரம் வெறும் 5,300 மெகாவாட் என்று சுட்டிக்காட்டிய அவர், செப்டம்பர் மாதத்தில் மின் தேவை அதிகமாக இருந்ததால் மின் நிலையங்களை சீரமைக்க இயலவில்லை என்றார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அரசு செயற்கை மின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் குறை கூறினார். மின்வாரியம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் உள்ள நிலையில் எந்த மாநிலமும் 1 யூனிட் மின்சாரத்தை

0: ₹35 கொள்முதல் செய்யவில்லை என்றார். தாய் சேய் நலம் காத்தல், பேறுகால மரணம், சிசு மரணம், ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றுதல் போன்ற உன்னத நோக்கங்களுடன் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக மாநில வீட்டுவசித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இன்று நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை துவக்கி வைத்து பேசிய அவர், இம்மாவட்டத்தில் 1336 அங்கன்வாடி மையங்களில் இவ்விழா கொண்டாடப்பட்டது என்றார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையால் கேரட் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது கிலோ 20 முதல் 25 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 2000 ஏக்கர் பரப்பளவில் கேரட் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் சீதோஷ்ண நிலையின் காரணமாக உற்பத்தி அதிகரித்து விலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள சென்னை, கோவை, ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வரும் நிலையில் விலை சரிவினை ஈடுகட்டும் வகையில் அருகில் உள்ள பெங்களூரு, மைசூரு போன்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதிகுடா, அஷ்மிதா சாலிகா, தேவிகா ஷிகாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இரட்டையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணையும் மற்றொரு போட்டியில் ருத்ரபர்ண பாண்டா, ஸ்வேதபர்ண பாண்டா இணையும் இன்று விளையாடுகிறது. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ராங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார தொடர்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். சென்னை மாநகராட்சிக்கு 3108 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதிகுடா, அஷ்மிதா சாலிகா, தேவிகா ஷிகாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவியுள்ளது. அதிகபட்சமாக மழை பெய்துள்ள அளவுகள் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தில் 8 சென்டிமீட்டரும், நாலுமுக்கு பகுதியில் 7 சென்டிமீட்டரும், காக்காச்சி பகுதியில் 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, மாஞ்சோலை, நாங்குநேரி ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும், அம்பாசமுத்திரம், அடையாமதை, மணிமுத்தாறு அணை, முள்ளங்கா வினை, மணிமுத்தாறு, பேச்சிப்பாறை ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், கொடுமுடியாறு அணை, திருநெல்வேலி, கருப்பாநதி அணை, பாளையங்கோட்டை, கன்னிமார், திருப்பரப்பு, சாத்தான்குளம், திருக்கோவலை ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், ஸ்ரீவைகுண்டம் பழைய தாலுகா அலுவலகம், எட்டயபுரம், பேச்சிப்பாறை, பாலமோர், சிற்றாறு 1, கன்னடையான் அணைக்கட்டு, மூளைக்கரைப்பட்டி, பூதப்பாண்டி, சுருளக்காடு, பாம்பன், வேதாரண்யம், சாத்தான்குளம், பாபநாசம், பெருஞ்சாணி அணை, கலியல், ஆயிக்குடி, களக்காடு ஆகிய பகுதிகள் தலா 2 சென்டிமீட்டரும், ஆனக்கிடங்கு, தென்பரநாடு, கயத்தாறு, நெய்யூர், இரணியல், திருச்சுழி, புத்தனணை, முக்கடல் அணை, சேர்வலாறு அணை, திருநெல்வேலி, குண்டாறு அணை, தென்காசி, செங்கோட்டை, திருப்பூண்டி, கடனானை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியில் அதிகபட்சமாக அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 36.7 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக தருமபுரியில் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 11.5 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் அநேக இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.

சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34°C அளவை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை ஏதுமில்லை. நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: உங்க காலை நேரத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி,
1: உங்க பயண நேரத்திற்கு ஒரு நல்ல துணை,
0: உங்க மனசுக்கு பிடிச்ச இசை.
1: நம்ம ஊரு செய்திகளோட சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்
0: எல்லாமே ஒரே இடத்துல,
1: நம்ம அலைவரிசையில.
0: தர்மபுரி மக்களின் மனதில் ஒலிக்கும் 102.5,
1: ஏற்காட்டின் இயற்கை அழகோடு இணைந்து ஒலிக்கும் 103.7.

0: பண்பலை இசைக்கும் நேரம் 2 மணி.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
2: வள்ளி, இங்க பாரு, எங்க அம்மா கருப்பட்டி பணியாரம் செஞ்சாங்க, உனக்கு பிடிக்குமேன்னு சுட சுட கொண்டாந்துருக்கேன். இந்தா பிள்ளை, சாப்பிடு.
3: இப்படி வச்சு செல்வி, நான் சாப்பிட்டுக்கிறேன்.
2: ஏன் கையில கூட வாங்க மாட்ற? கோவமா இருக்கியா என்ன? என்ன சத்தத்தைய காணோம், அப்ப கோவமா தான் இருக்கியா?
3: இல்லையா பின்ன, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் நம்ம முத்தழக பார்த்தேன்.
2: சரி, அதுக்கு என்ன?
3: அதுக்கு என்னவா, வெயில் அதிகமா இருக்கிறதால உங்க ஆடு மாடுகளை இப்படி பாத்துக்கணும், இப்படி தீவனம் கொடுக்கணும்னு நீதான் சொன்னியாமே. ஏன் வள்ளி, நீதானே அவளுக்கு உயிர் தோழி, செல்வி உனக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லலையா அப்படின்னு முத்தழகு என்ன கேட்டா.
2: வள்ளி, முத்தழகு நேத்து என்ன பார்க்கும்போது இத பத்தி ஏதோ கேட்டா, நானும் எனக்கு தெரிஞ்சத சொன்னேன்.
3: இப்படி சொன்னா எப்படி?
2: வேற எப்படி சொல்ல, கால்நடைகள் பராமரிப்பு பத்தி நம்ம ஊரு கால்நடை மருத்துவமனையில கூட்டம் நடக்க போகுது, அதுக்கு உன்ன கூட்டிட்டு போதான் வந்தேன்னு சொல்லட்டுமா?
3: நீ நெசமாவா சொல்ற?
2: பிறகு உன்ன கூட்டிட்டு போகத்தான் வந்தேன், ஆனா நீதான் கோவமா இருக்கிய.
3: கோவமாலாம் இல்ல, இதோ 2 நிமிஷத்துல கிளம்பிடுறேன்.
2: காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகளை பத்தி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பா செல்வராஜ் அவங்க எடுத்து சொல்றாங்க, கேட்டு போமா?
4: அன்பார்ந்த

கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த ஆண்டு இந்த எல்நினோ என்கின்ற பருவகால சூழல் மாற்றத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது. இதன் காரணமாக கால்நடைகளுக்கு பெரும் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. மழையின் அளவு குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் வெயில் மிக அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த வெயில் அதிகமாக வரும்போது கால்நடைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பசுந்தீவனமாகட்டும் அல்லது உலர்த்தீவனமாகட்டும், ரெண்டுமே கிடைக்கிற அளவு குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த எல்நினோ எங்கெல்லாம் அதிகமாக தாக்கும்னு பார்த்தோம்னா, தமிழகம் முழுதுமே தாக்கம் அதிகமாக இருந்தால் கூட ரொம்ப அதிகமான தாக்கத்துக்கு உள்ளாகிறது பார்த்தீங்கன்னா உள் மற்றும் மத்திய மாவட்டங்கள், உதாரணமாக ஈரோடு, கோவை, நாமக்கல், அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி, கரூர், இங்கே வெள்ளூர் மாவட்டம், இதை சார்ந்த பகுதிகள், இங்கெல்லாம் வந்து வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால வறட்சி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அங்கே வந்து நிலத்தடி நீரும் குறையும். நிலத்தடி நீர் குறைஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து தண்ணீர் கிடைக்காது, பயிர் பண்ண முடியாது. கால்நடைகளுக்கும் தண்ணீர் குறைவாக தான் இருக்கும், பயிரும் குறைவாக இருக்கும். ரெண்டுமே பாதிக்கும் போது கால்நடைகளோட, குறிப்பாக கறவை மாடுகளோட உற்பத்தி திறன் வந்து குறையும். பால் உற்பத்தி கிட்டத்தட்ட 20% வரைக்கும் குறையறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது வந்து ஏதோ நோய் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட இந்த எல்நினோ வெப்ப தாக்கத்தினால வர்ற ஒரு விளைவு அப்படிங்கிறத நம்ம கால்நடை பண்ணையாளர்கள் புரிஞ்சுக்கணும். வரும் நவம்பர் மாதத்திலிருந்து இன்னும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக கூடும் என்று பல வானிலை அறிக்கைகள் கூறுகின்றன. இதே மாதிரி 2027 வருடம் ஜனவரியிலிருந்து ஆரம்பிச்சோம்னா மார்ச் ஏப்ரல் வரைக்குமே கூட இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவ்வளோ அதே காலத்துக்கு வெப்பம் நிறையா இருந்துச்சுன்னா கட்டாயமாக கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படும், உடல்நிலை பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. பால் உற்பத்தியும் எல்லா உற்பத்தி திறனும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆடுகளாகட்டும் கோழிகளாகட்டும் எல்லாத்துக்குமே உற்பத்தி திறன் குறையறக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏப்ரல் முடிகிற சமயத்தில் வெப்பம் குறையும்னு அறிக்கைகள் சொன்னால் கூட அடுத்த வருஷத்துக்கான கோடை காலம் ஆரம்பிக்குது ஏப்ரல் மாதத்திலிருந்து. அது முடியும் போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட அடுத்த செப்டம்பர் அக்டோபர் மாதம். இப்படி பார்த்தோம்னா இன்னும் ஒரு வருட காலத்திற்கு நம்மளுக்கு எல்நினோ மற்றும் அடுத்த வரும் காலத்தோட கோடைகால தாக்கமும் நம்மளுக்கு அதிகமாக இருக்க போகுது. இதிலிருந்து நம்ம கால்நடைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மெயினாக வந்து தீவனம் தான். தீவனத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இப்போ நம்மளுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிற சமயம், இந்த பருவமழை நல்லபடியாக பெய்ஞ்சதுன்னா நல்லது, பட் எல்நினோ தாக்கத்தினால மாறி பெயருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு மலை சார்ந்த மானம் பார்த்த பூமிகள் விளையிற பயிர் வகைகளை, குறிப்பாக கால்நடை பயிர்களை, இந்த செஞ்சோளம் அப்படிங்கிற சோளத்தட்டு வகைகள் எல்லாம் நம்ம பயிர் செஞ்சோம்னா அடுத்த வருஷத்துக்காவது அதை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு உபயோகமாக இருந்துட்டு இருக்கும். சில சமயம் இந்த வெயில் இருக்கும் போதே மழை பெஞ்சிரும், அந்த மழை தொடர்ச்சியாகவும் பெய்யாது, திடீர்னு ஒரு 2-3 மழை பெஞ்சிட்டு நின்றோம். அப்போ என்ன அது, இந்த தொடர்ச்சியான வெப்பம், திடீர்னு மழை, குளிர்ச்சி, இந்த சமயம் இந்த நோய் உண்டாக்குற கிருமிகள், குறிப்பாக உண்ணிகள், கால்நடைகள் ஆடு மாடுல உண்ணின்னு அந்த பெரிய பெரிய பூச்சி மாதிரி இருக்கும், இந்த உண்ணிகளும் சரி, இந்த கியூலிக் ஆயிட்ஸ் அப்படின்னு ஆடுகள் இருக்கிற அது ஒரு பூச்சி, சின்ன பூச்சி, அதுவும் சரி, அப்புறம் கொசு வகைகள், இதுகள்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகிற வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் மழை பெஞ்சாவே இது அதிகமாக உற்பத்தி ஆகிடும். அப்போ என்ன ஆகும், அதிகமாக உற்பத்தி ஆகும்போது அதுகள் இருக்கிற சில நோய் கிருமிகள், அது அந்த உண்ணி போய் மாட்டில் உட்காந்து கடிச்சிச்சுனாவோ இல்லை ஆடுகளை கடிச்சிச்சுனாவோ அந்த உண்ணியிலிருந்து வர்ற நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் இந்த உண்ணி அப்படிங்கிற பூச்சிகளில் சில வைரஸ் கிருமிகள் போன்ற கிருமிகள் இருக்கும், அதனாலேயும் கூட சில நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடுகளில் நீளநாக்கு நோய் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் கிருமியினால் வருது, அந்த தாக்கமும் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. முக்கியமான விஷயம், எப்பெல்லாம் தண்ணி கிடைக்குதோ அப்பெல்லாம் சேமிச்சு வச்சுக்கோங்க, பயிர் பண்ணுறக்கும் வச்சுக்கோங்க, பயிரில் முக்கியமாக தீவன பயிர் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. செஞ்சோளத்துக்கெல்லாம் ரொம்ப குறைவான தண்ணி இருந்தாவே போதும், எந்த வகையான சோளத்தை எடுத்தாலும் பயிரிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கடலைக்கொடி கிடைச்சதுமே வாங்கி வச்சுக்கோங்க. எதெல்லாம் இப்போ இருந்து கிடைக்குதோ அந்த வரத்தீவனங்கள்லாம் எடுத்து நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டு மலைக்கு நுழையாமல் மூடி வச்சு மேடான தரையில் வச்சு பாதுகாத்துட்ருங்க. ஏன்னா அதில் பூஞ்சனை வந்துடும். ஒருவேளை இந்த மலையில் உங்கள்ட்ட நல்ல புல் வளர்ச்சி இருக்குது அப்படின்னா, இப்போ பசும்புல் நிறையா உற்பத்தி பண்ணுற இடத்துல இப்போ இந்த 5x29 அந்த வகையிலலாம் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் வந்து, நேப்பியர் புல் பண்ணுறவங்கலாம் வந்து அதை கொஞ்சம் அறுவடை பண்ணி இந்த சைலேஜ் அப்படிங்கிறது ஊறுகாப்புள், அந்த ஊறுகாப்புள்ள தயாரிச்சு வச்சுக்கணும். இது பற்றிய தகவல்கள் வேணும்னா எல்லா மாவட்டத்திலையும், அந்த மாவட்ட தலைநகர்களையோ ஆறுகளையோ பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையங்கள் இருக்கும், அங்கே அணுகி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டைலோ அப்படிங்கிற புல்வாய, கொழுக்கட்டை புல், சங்கரஸ் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக விதைகளை வாங்கி மலைக்கு முன்னாடி தூவி விட்டீங்கன்னா இந்த மலையில் அது வளர்ந்து அது கிட்டத்தட்ட

வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காலத்துக்கு பலன் கொடுக்கும். அது இந்த கொழுக்கட்டை புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய புல் வகைகள், அது மாதிரி வச்சுக்கணும். வைக்கோல் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ வைக்கோலை பாதுகாப்பாக வாங்கி வச்சுக்கிறது அடுத்த ஒரு வருஷத்துக்கு நல்லது. வைக்கோலை வந்து மற்ற பயன்பாட்டுக்கு கொடுக்கறத தவிர்க்கணும். பண்ணையாளர்கள் வந்து வைக்கோலை கால்நடைகளுக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நம்ம இந்த ஒரு வருஷத்துக்கு இருக்கிற வைக்கோலை முழுதும் கால்நடைக்கு பயன்படுத்துறது தான் நம்மளோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். இன்னொன்று, எல்லா வீடுகள்லையுமே இப்போ வந்து சின்ன இடம் இருந்ததுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 அடிக்கு 3 அடி அகலம் இருக்கிற இடத்துல கூட அசோலா அப்படிங்கிற ஒரு பசுந்தையோட வகையை நீங்க பயிர் செய்யலாம். இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது கூட வெயில்ல இழக்கிற சத்துக்கள் எல்லாம் இந்த அசோலா கொடுக்கறது மூலம் நம்ம மீட்டு எடுத்துக்க முடியும். இதுதான் தீவனத்துல பார்க்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, கொட்டகை அப்புறம் கால்நடை, இதுல என்ன பண்றது? கொட்டகைகள் அப்படின்னா பழைய காலத்துலலாம் வந்து பனையோலை கொட்டைகள் இருக்கும், தென்னோலையில வேஞ்ச கொட்டைகள் இருக்கும். இதுகெல்லாம் உடலுக்கு, கால்நடை உடலுக்கும் மனித உடலுக்கும் ரொம்ப நல்லதா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நவீன காலங்களில் தகர கொட்டைகளோ அல்லது ஆஸ்பெஸ்டாஸ் கொட்டைகளோ இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்க, அதுங்களுக்கு மேலே ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று,

பயன்படுத்துறது நம்மளோட முக்கியமான குறிக்கோளா இருக்கணும். இன்னொன்று, எல்லா வீடுகள்லயுமே இப்ப வந்து சின்ன இடம் இருந்ததுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 அடிக்கு 3 அடி அகலம் இருக்கிற இடத்துல கூட அசோலா அப்படிங்கிற ஒரு பசுந்தையோட வகையை நீங்க பயிர் செய்யலாம். இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது கூட வெயில்ல இழக்கிற சத்துக்கள் எல்லாம் இந்த அசோலா கொடுக்கறது மூலம் நம்ம மீட்டெடுத்துக்க முடியும். இதுதான் தீவனத்துல பார்க்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது கொட்டகை, அப்புறம் கால்நடை. இதுல என்ன பண்றது, கொட்டைகள் அப்படின்னா பழைய காலத்துலலாம் வந்து பனையோலை கொட்டைகள் இருக்கும், தென்னோலையில குறைஞ்ச கொட்டைகள் இருக்கும். இதுகெல்லாம் உடலுக்கு, கால்நடை உடலுக்கும் மனித உடலுக்கும் ரொம்ப நல்லதா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா நவீன காலங்கள்ல தகர கொட்டைகளோ அல்லது ஆஸ்பெஸ்டாஸ் கொட்டைகளோ இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணுங்க, அதுகளுக்கு மேல ரெண்டு வகையா பண்ணலாம். ஒண்ணு, இந்த ஸ்ப்ரிங்க்லர் அப்படிங்கறதெல்லாம் தண்ணியை பீச்சி அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்க்லர் உபகரணங்களை நீங்க பொருத்தலாம். இன்னொன்னு, இப்ப ஈரோடு பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஓட்டுக்கு மேலேயே தென்னவளை, பனவளை இல்ல கரும்பு தொகைகளை வச்சு அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கான நடைமுறைகளை அவங்க பண்ணுவாங்க. அது மேலேயும் வச்சுட்டு அதுலயும் ஸ்ப்ரிங்க்லர் அடிச்சுட்டு இருப்பாங்க. சோ இப்ப என்ன ஆகுனா, இந்த கொட்டைக்கு உள்ள வர வெப்பம் வந்து குறைஞ்சிரும், கால்நடை தாக்குற வெப்பம் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி நிறைய மரங்கள் இருக்கிற பகுதியா இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. வேப்ப மரம், ஆலமரம், அந்த மாதிரி நல்ல பெரிய மரங்களை வச்சிருந்தீங்கன்னா அந்த மரத்தடிகளில் கொண்டு கால்நடைகளை கட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 10 or 11 மணியிலிருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் கொட்டைகளுக்கு உள்ளாம கால்நடைகள் கட்டாம இந்த மாதிரி மரத்தடி நிழல்களில் கட்டி வச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு மேல உடம்புல ஒரு 2 பக்கெட் தண்ணியோ அல்லது பைப் இருந்ததுன்னா பைப் பிடிச்சி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி விட்டீங்கன்னா நல்லது. அதே மாதிரி ஒரு 3 மணி வாக்கிலையும் ஒரு தண்ணி ஊற்றி விட்டீங்கன்னா நல்லது. குடிக்கிறதுக்கு நிறைய நல்ல தண்ணி கொடுத்துட்டுங்க. ஒரு கை உப்பு போட்டு கொடுக்கறது இன்னும் நல்லது. ஏன்னா நிறைய நீராகாதார இழப்பு ஏற்படும் வெயில்னால, நீர் சத்து குறைஞ்சிரும் உடம்புல, அது சார்ந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற அந்த சத்துக்கள் குறைய வாய்ப்பு இருக்கும். ஒரு கை உப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி உள்ள கூட வந்து நீர் துகள்கள் கிரியேட் பண்ற மாதிரி அதுக்கான ஸ்பெஷல் ஃபேன் மின்விசிறிகளை வச்சு நீங்க பண்ணலாம். எப்பவுமே தண்ணி அடிச்சுடும் போது ஒரு ஃபேன் கடியோ காத்தோட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும்போது குளிர்ச்சி இன்னும் நல்லா இருக்கும், வெறும் தண்ணி மட்டும் மேல ஊத்துறதுக்கு பதிலாக. அதே மாதிரி இப்போ சில பேர் கோணிப்பைகளை நினைச்சு எறும்பு மேல மாடு மேலாம் போட்டு விடுவாங்க, அது நல்ல பழக்கம். அந்த மாதிரி பண்ணும்போது கூட வந்து ஒரு ஃபேன் கடியை அதை நிக்க வைக்கணும். வெறும் கோணி மட்டும் போட்டுட்டீங்கன்னா அப்ப கூட வெப்ப கம்ப்ளீட்டா குறையும்னு சொல்ல முடியாது. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணிட்டு இருக்கணும். மெயினா வந்து தீவனம் கொடுக்கற டைம் அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு வந்து மேய்ச்சல்களை ஓட்டுறதா இருந்தீங்கன்னா காலையில் நேரத்துல அதிகாலையிலே 6 மணி 5 மணி 6 மணிக்கு மேய்ச்சல் தரைகளை கொண்டு போயிட்டு ஒரு 10 மணிக்குள்ள நம்ம கட்டுத்தரை கொண்டு தரது நல்லது, ஆடுகளாகட்டும் மாடுகளாகட்டும். அதே மாதிரி தீவனம் கொடுக்கறதும் ஒரு 10 மணிக்கு முன்னாடி கொடுத்துருங்க, ஆடுற தீவனங்கள் எது கொடுக்கறதா இருந்தாலும். அதே மாதிரி சாயந்தரம் 3 மணி 4 மணிக்கு மேலே கொடுத்தீங்கன்னா நல்லது. இந்த மதிய பகுதியில் நிறைய தீவனம் கொடுக்கறத குறைச்சிட்டு வைக்கோல் மாதிரி ஒரு உலர் தீவனங்கள் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. இதை கூட வந்து தாது உப்பு கலவைகள் உங்களுக்கு வந்து நம்ம பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையங்கள்ல மாவட்டத்தோறும் இந்த தாது உப்பு கலவைகள் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி தயாரிச்சிருக்கிறாங்க. நீங்க அங்க போய் அதை வாங்கி பயன்பட்டுக்கலாம். அதே மாதிரி கிராண்ட் அப்படிங்கிற சொல்ற ஒரு உயிர்கலவை, சிறப்பு உயிர்கலவை, இதுவும் வந்து பால் உற்பத்தி குறைபாட்டில் வர்ற பிரச்சனையை குறைச்சு பால் உற்பத்தியை ஓரளவுக்கு பராமரிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுதான் முக்கியம். காலை நேரம் கொடுக்குற தீவனங்கள் கூட கொஞ்சம் நல்ல செறிவூட்டப்பட்ட நல்லா அடர்ந்த தீவனங்களாக கொடுத்துட்டு வந்துடுறது ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்கும். வெயில் காலத்தில் ஆடுகளுக்கும் நிறைய தாக்கம் இருக்கும், வெயில் தாக்கு பிடிக்க முடியாது, தண்ணி நிறைய தேவைப்படும். அதனால மேய்ச்சல் தரைகளில் வந்து 10 மணிக்கு மேலே வச்சிருக்காதீங்க. அந்த 10 மணிக்கு முன்னாடியே அங்கேயும் குடங்களில் தண்ணி உங்கள் சைக்கிள்லையோ எதில் தண்ணிகள் கொண்டு போய் ஒரு சின்ன தொட்டிகள் வச்சு தண்ணி ஊற்றி கொடுத்துட்டுருங்க. எவ்வளோ தண்ணி கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஆடு உடல்நல நல்லா இருக்கும். தண்ணியை குறைஞ்சதுன்னா அதுக்கு ஹீட் ஸ்ட்ரோக், அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வெப்ப அயற்சி இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஆடுகளை குளிர்ச்சியான இடத்துல வச்சு நீங்க பராமரிக்கதான் ரொம்ப முக்கியமான இடம். அதுகளுக்கு தேவையான மரத்தீவன வகைகள், பசுந்தீவன வகைகள், இப்போ முக்கியமா பார்த்தீங்கன்னா அகத்தி அது போடலாம், சவுண்டல் அப்படிங்கிற சூப்பர்புல் போடலாம், வேம்பு, கருவேலன், வெள்ளவேலன் இந்த மாதிரி இதுகளை கொடுக்கலாம். இதெல்லாம் வெட்டி வெட்டி சின்ன சின்ன துண்டுகளெல்லாம் மாற்றி இல்லை சாப்பிட்றதுல சாப்பரில் போட்டு கொடுத்துட்டு இருக்கலாம். இனி கொஞ்ச நாள் நான் பருவமழை ஆரம்பிக்கிறதுனால எல்லா ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் பண்ணிக்கங்க. இளம் கன்றுக்குட்டிகளுக்கு, எருமை கன்றுகளுக்கெல்லாம் குடற்புழு நீக்கம் மழைக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு இழப்பை நம்ம தவிர்த்துக்கலாம். கோழி பண்ணையாளர்களுமே வந்து இந்த வெப்ப தாக்கத்தில், நீங்கள் நாட்டுக்கோழி வளர்த்தினாலும் சரி, சின்ன லெவலில் ஒரு கோழி பண்ணையாக நடத்தினாலும் சரி, இல்லை மிகப்பெரிய அளவில் கோழி பண்ணையாக நடத்தினாலும் எல்லா கோழிகளுக்குமே வந்து இந்த வெப்பத்தினால பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வியர்வை

0: அப்படியே இருக்காது, மனசுக்கு இருக்கிற மாதிரி. அதனால ரொம்ப மூச்சு வாங்கும், ரெஸ்பிரேட்டரி டிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. இந்த மாதிரி மூச்சு வாங்கினா கோழிகளில் இறப்பு ஏற்படும். எப்படி தடுக்கிறது அப்படின்னா, குளிர்ச்சியா வச்சுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். கோழி கொட்டகையும் சரி, கோழிகள் இருக்கிற இடமும் குளிர்ச்சியா இருக்கணும். ரொம்ப நல்ல தண்ணி ஐஸ் கட்டி போட்டு கூட கொடுத்து வச்சுட்டு இருக்கலாம், தாது உப்பு கலவைகள் கொடுத்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் டென்ஸா இல்லாம குளிர்ச்சியான வகைகளை பராமரிச்சுட்டு வரணும். ரொம்ப ஹீட்டா இருக்கிற பட்சத்துல அந்த பறவைகளை மாத்தி வேற இடத்துல குளிர்ச்சியான இடத்துல கூட நம்ம வச்சுக்கிறது நல்லது. அதிகமாக ஈரப்பதம் பார்த்தீங்கனாலும் ஈக்கள் வர வாய்ப்பு இருக்கும், அதையும் ஒரு முக்கிய பார்த்துக்கணும். இந்த கோடை காலத்துல ஈக்களும் பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். எப்பவுமே கோழி எருக்களை வந்து உடனே அப்புறப்படுத்திட்டீங்கன்னா, அது கோடை காலத்துல ஈத்தொலை நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த எரு எந்த இடத்துல இருந்தாலும் உடனே அப்புறப்படுத்திடுங்க. கோழி எரு உள்ள வச்சுட்டு இருக்காதீங்க. அதுக்கு தான் ஈ வர காரணம், எரு வந்து நீங்க தகுந்த முறையில அதை வந்து உரமாக மாற்றி, உடனே ட்ரை செஞ்சு உரமாக மாற்றி மற்ற இன்னொரு உங்கள் வயல்வெளிகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை குறையும். வீட்டு பக்கத்தில் வச்சுருந்தோம்னா தான் இந்த ஈ உற்பத்தி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கால்நடை மருத்துவர்கள்ட்ட அப்பப்போ ஆலோசனை கேட்டுருங்க. தீவனம் குறையுது அப்படின்னா ரொம்ப குறைச்சிட்டே போகுதுன்னா உடனே அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெயில்னு சொல்லிட்டு அருகாமையில் இருக்க ஒரு கால்நடை மருத்துவர் அழைத்தோம், இந்த கால்நடை மருத்துவமனைக்கு சென்றோம், ஒரு ஆலோசனை பெற்று இதில் ஏதாவது உண்ணிக்காய்ச்சல் இருக்குதா, வெப்பத்தினால் தாக்கப்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்கா, மற்ற கிருமிகள் உண்மை சார்ந்த கிருமிகள் வைரஸ் கிருமிகள்னால வர நோய்கள் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்படி பண்ணோம்னா மட்டும்தான் முடியும். பணியாளர்கள் எல்லாருமே திருப்பி கவனிக்க வேண்டிய விஷயம், இது வந்து 2 மாதத்திலயோ 3 மாதத்திலயோ நிக்கிற விஷயமா இல்லை. இந்த வருஷம் இந்த எல்லைனவானது இந்த அக்டோபர்லிருந்து வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க கூடும். எதுவரை என்றால் அடுத்த 2027 மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும். மழைகள் குறைவதற்கு மிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதற்கு தகுந்த வழியாக நாம் முன்னேற்பயனாக இருக்க வேண்டும். முக்கியமாக கால்நடை தீவனத்தை இந்த மாதங்கள் அதிகமாக உற்பத்தி செஞ்சு கொஞ்சம் தயாரித்து பராமரித்து அதை பாதுகாத்து வச்சுட்டு இருக்கணும். பசுந்தீவனத்தையும் ஊர்காப்புள்ள மாற்றிக்கணும், வரத்தீவனத்தையும் உலர் தீவனமாக பராமரிக்கணும், அடர்தீவனத்தையும் கொஞ்சம் அதிகமான அளவில் கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கணும். இப்படி வச்சா மட்டும்தான் தீவன பற்றாக்குறையை நம்ம குறைக்க முடியும். அதே மாதிரி தண்ணி, நல்ல குடி தண்ணீர் வந்து இருந்துட்டு இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கணும். உண்ணிகள்னால தான் நோய் வரும், உண்ணிகள் இல்லாமல் தடுத்துக்குங்க. அப்படி நிறைய உண்ணிகள் இருந்ததுன்னா அந்த உண்ணிக்குன்னு மருந்துகள் இருக்குது, ஒரு தகுந்த கால்நடை மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அவங்களோட ஆலோசனை படி மருந்துகள் வாங்கி இந்த உண்ணி அளவை குறைச்சிக்கங்க. உண்ணிகள் வெய்ய காலத்தில் இருந்துச்சுனாவே ஏராளமான நோய்கள் வரும், சில சமயம் உயிரிழப்புகளும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் முக்கியமாக உற்பத்தி குறைபாடு, பால் உற்பத்தியும் சரி, ஆடு இடத்தேறாம போடுறதும் சரி, கோழிகளில் பிரச்சனை வர்றதும் சரி, எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தீவனம், குடிநீர், கொட்டகை பராமரிப்பு, முக்கியமாக இந்த கோடை காலத்தில் வர உண்ணிகள்னால வர நோய்களை குறைக்கிறது மூலமே நம்ம இந்த எல்லைனோ அப்படிங்கிற தாக்கத்திலிருந்து கொஞ்சம் மீண்டு வர முடியும். ஆனாலும் நம்ம மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியது நம்ம பணியாளர்கள் அனைவரத்தோட கடமை. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய மாவட்ட மையங்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறாங்க, கல்லூரிகள் இருக்கிறது, பண்ணைகள் இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் தேவையோ, எல்லைனோ சம்பந்தமாகவோ, தீவன உற்பத்தியை அதிகப்படுத்துவது சம்பந்தமாகவோ, இல்லை நோய்களை இப்படி சமாளிக்கிறது சம்பந்தமாகவோ தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் மாவட்ட மையத்தை அணுகி அங்கே அத்தனை ஆலோசனைகளை பெற்று பயனுடைய உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.
1: இன்ன வள்ளி, எல்நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகளை பத்தி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பா செல்வராஜ் அவங்க விரிவான தகவல்களை எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா செல்வி, இப்ப இருக்கிற காலநிலை மாற்றம் ஆடுகள்ல எப்படி நோய் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னும், ஆடுகளுக்கான தீவனத்தை எப்படி பாதுகாத்து வச்சுக்கலாம்னும் தெளிவுபடுத்திட்டாங்களே.
1: இது போல சூழல்ல ஆடுகளுக்கு நீர் சத்து குறையாத மாதிரி இவங்க சொன்ன வழிமுறைகளை கடைபிடிச்சிக்கணும்.
2: ஆமா ஆமா, இவங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் கவனத்துல வச்சு நாம செயல்பட்டோம்னா ஆடுகளை இந்த மாறுபட்ட காலநிலையில நாம நல்லபடியா பராமரிச்சு பாதுகாக்கலாம்.
1: ஆமா பிள்ளை, நம்மளோட ஆடுகள் எந்த விதத்திலயும் பாதிக்காத அளவுக்கு பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை.
2: செல்வி, விவரம் தான் கேட்டுவிட்டோம்ல, வா கிளம்புவோம்.
1: பிள்ளை, ஏன் இப்படி அவசரப்படுத்துற?
2: நீ கொடுத்த கருப்பட்டி பணியாரம் வீட்டுல எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நான் போய் சாப்பிட வேண்டாமா?

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள். தென் அமெரிக்காவில் உள்ள சிலி என்ற நாட்டில் தோன்றிய இந்த பயிர் நம் நாட்டின் மிளகினை ஒத்த காரத்தினை கொண்டிருப்பதால் இது சிவப்பு மிளகு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பழத்தின் விதைகள் அமைந்திருக்கும் நடு அச்சில் கேப்சைசின் என்ற ஒரு உயிர் வேதியியல் பொருள் உள்ளது. இதுவே மிளகாயின் காரத்தன்மைக்கு காரணமான சத்து பொருளாகும். இப்பயிருக்கு ஏற்ற மண் மற்றும் தட்ப வெப்பநிலையை தெரிந்து கொள்ளலாம். நல்ல ஆழமான வடிகால் வசதியுடன் கூடிய இரு மண்பாட்டு நிலம் மிளகாய் சாகுபடிக்கு ஏற்றது. மண்ணின் கார அமிலத்தன்மை 6.5 முதல் 7.5 வரை இருக்க வேண்டும். இப்பயிரை களிமண் நிலங்களில் மானாவாரியாக பயிரிடலாம். 20 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரையிலான தட்ப வெப்பநிலை மிளகாய் பயிருக்கு மிகவும் உகந்தது. சம்பா ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். K1 இதன் செடிகள் உயரமாக வளர்ந்து படரக்கூடியவை. காய்கள் இளம் பச்சை நிறத்துடனும் நன்கு பழுத்த பழங்கள் சிவப்பு நிறத்துடனும் காணப்படும். காய்ந்த வற்றல் சுருக்கமின்றி பளபளப்பாகவும் கூர்மையான நுனியுடனும் காணப்படும். ஹெக்டருக்கு 1700 கிலோ வரை காய்ந்த வற்றல் விளைச்சல் தரவல்லது. இதன் வயது சுமார் 210 நாட்கள். K2 செடிகள் உயரமாகவும் ஓரளவு படர்ந்தும் காணப்படும். பழங்கள் நீண்டும் பளபளப்பாகவும் மழுங்கிய முனையுடனும் காணப்படும். சுமார் 210 நாட்களில் 1800 கிலோ வரை தரவல்லது. K1 ரகம் இதன் பழங்கள் நீண்டும் பளபளப்பாகவும் நல்ல பிரகாசமான சிவப்பு நிறத்துடனும் காணப்படும். சுமார் 210 நாட்களில் ஹெக்டருக்கு 2100 கிலோ வரை விளைச்சல் அளிக்க வல்லது. பாக்கியலட்சுமி G4 இது நடுத்தர நீளமுள்ள மழுங்கிய முனையுடன் காய்களை கொண்டது. பழங்கள் நல்ல பிரகாசமான சிவப்பு நிறம் கொண்டவை. சுமார் 210 நாட்களில் ஹெக்டருக்கு 2000 கிலோ வரை வற்றல் விளைச்சல் அளிக்க வல்லது. பூசா ஜுவாலா இதன் பழங்கள் நீண்டு மெலிந்து நல்ல சிவப்பு நிறத்துடன் நுனி சிறிது வளைந்து இருக்கும். பழங்கள் காய்ந்தவுடன் சுருக்கங்களுடன் காணப்படுவதால் இது வற்றலுக்கு ஏற்றது அல்ல. எனவே பச்சை காயாக பறிப்பதற்கு ஏற்றது. PKM 1 நன்கு பருத்து நீண்ட காய்களை கொண்டது. பழங்கள் அடர் சிவப்பு நிறத்துடன் காணப்படும். ஹெக்டருக்கு 3000 முதல் 3200 கிலோ வரை விளைச்சல் தரவல்லது. இதன் வயது 180 நாட்கள். K3 செடிகள் குட்டையாகவும் குறைந்த அளவே படரும் தன்மையுடையதாகவும் இருப்பதால் மிகவும் நெருக்கி நடவு செய்ய உகந்தது. ஹெக்டருக்கு 15 முதல் 18 டன் பச்சை மிளகாய் அல்லது 2500 கிலோ வற்றல் விளைச்சல் அளிக்கும் திறன் கொண்டது. KKM 1 இந்த ரகத்தின் செடிகள் குட்டையாக இருக்கும். இந்த ரகம் பின்கருகல் மற்றும் பழ அழுகல் நோய்க்கும் நச்சுயிரி நோய்க்கும் எதிர்ப்பாற்றல் கொண்டதாகும். முதிர்ந்த பழங்கள் அடர் சிவப்பு நிறமாகவும் அதிக அளவு காரத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். காய்ந்த வற்றலின் விளைச்சல் ஹெக்டருக்கு 3.5

0: 3 டன் ஆகும். கோ 4. இந்த ரகம் தனி செடி தேர்விலிருந்து வெளியிடப்பட்டது. காய்கள் கரும் பச்சை நிறமாகவும் பெரிதாகவும் குறைந்த அளவு காரத்தன்மை உள்ளதாகவும் இருக்கும். இதன் வயது சுமார் 165 நாட்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மிளகாய் வீரிய ஒட்டு ரகம் கோ 1. செடிகள் நன்கு படர்ந்து 85 முதல் 98 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. காய்கள் இளம் பச்சை நிறத்துடன் நுனி கூர்மையாகவும் 10.5 முதல் 12 சென்டிமீட்டர் நீளமாகவும் காணப்படும். காரத்தன்மை 0.58%. வைட்டமின் சி சத்து 100 கிராமில் 120 மில்லிகிராம் உள்ளது. பழ அழுகல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. கோ 2. இந்த ரகம் பச்சை மிளகாய்க்கும் வற்றலுக்கும் ஏற்ற ரகம். அதிக காரத்தன்மை கொண்டது. எக்டருக்கு சுமார் 2100 கிலோ வற்றல் விளைச்சல் அல்லது 10,740 கிலோ பச்சை மிளகாய் விளைச்சல் அளிக்க வல்லது. இதன் வயது 200 முதல் 210 நாட்கள் ஆகும். G5. இந்த ரகம் பச்சை மிளகாயாக அறுவடை செய்ய உகந்தது. இவ்வாறு அறுவடை செய்யும் போது எக்டருக்கு 8,500 கிலோ வரை பச்சை மிளகாய் விளைச்சல் தரவல்லது. PMK 1. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற ரகம். ஓரளவு மண்ணின் கலர் தன்மையை தாங்கி வளரக்கூடிய ரகம். மானாவாரியில் எக்டருக்கு 2,000 முதல் 2,200 கிலோ வரை வற்றல் விளைச்சல் தரவல்லது. PLR 1. பச்சை மிளகாயாக அறுவடை செய்ய ஏற்றது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு மாவட்டங்களில் இரவை பயிராக பயிர் செய்ய ஏற்றது. மண்ணின் கலர் உவர் தன்மையை தாங்கி வளரக்கூடியது. செடிகள் குட்டையானவை. செடி ஒன்றுக்கு சராசரியாக 190 காய்கள் வரை காய்க்கக்கூடியது. பயிரின் மொத்த வயது சுமார் 210 நாட்கள். எக்டருக்கு 18.4 டன் வரை பச்சை மிளகாய் கிடைக்கும். நாற்றங்கால் தயாரிப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம். விதையை ட்ரைகோடர்மா விருடி கிலோவிற்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து வைக்க வேண்டும். மே ஜூன் மற்றும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் நிலத்தை ஆழமாக உழுது பின்பு 3 சென்ட் பரப்புள்ள நாற்றங்காலுக்கு 100 கிலோ மக்கிய தொழு உரமிட்டு கலக்க வேண்டும். பின்னர் வசதியான அளவுள்ள மேட்டுப்பாத்திகள் அமைத்திட வேண்டும். மேட்டுப்பாத்திகளின் குறுக்கே 2.5 சென்டிமீட்டர் இடைவெளியில் கோடுகள் கிழித்து விதைகளை ஒரே சீராக நெருக்கமாக இல்லாமல் விசாலமாக தூவி விதைத்து மேல் மண்ணை தள்ளி அதன் மேல் பூவாளியின் உதவியால் நீர் ஊற்ற வேண்டும். விதைத்த 5 முதல் 7 நாட்களில் முளைத்து வரும். விதைத்த 20ஆம் நாள் 300 கிராம் கார்போபியூரான் குறுணை மருந்தை நாற்று வரிசைகளின் இடைவெளியில் இட்டு மண்ணுடன் கலந்து நீர் பாய்ச்ச வேண்டும். குழித்தட்டு நாற்றங்கால் முறையிலும் வீரிய ஒட்டு ரகங்களின் நாற்றுகளை உற்பத்தி செய்து நடவு செய்யலாம். விதைத்த 40 முதல் 45 நாட்களில் நாற்றுகள் நடவு செய்ய தயார் நிலையை அடையும். நடவு செய்யும் போது நாற்றுகளை அசோஸ் பயிரில்லம் நுண்ணுயிர் கலவையில் நனைத்து நடவு செய்வதன் மூலம் நாற்றுகள் நன்கு வேர் பிடிப்பதுடன் வேகமான வளர்ச்சியும் பெறுகின்றன. 2 கிலோ அசோஸ் பயிரில்ல நுண்ணுயிர் கலவையை 20 லிட்டர் தண்ணீரில் கலந்து இக்கரைசலில் நாற்றுகளின் வேர் பகுதியை 20 முதல் 30 நிமிடங்கள் நனைத்து பின்னர் நடவு செய்ய வேண்டும். நிலத்தை 4 முதல் 5 முறை நன்கு உழவு செய்து கடைசி உழவின் போது எக்டருக்கு 25 டன் மக்கிய தொழு உரமிட வேண்டும். பின்பு 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். நீர் பாய்ச்சி நாற்றுகளை நிலத்தை தயார் செய்த பின் நடவு செய்ய வேண்டும். நாற்றுகளை பார்களில் உரமிட்ட இடத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் உயரத்தில் நடவு செய்ய வேண்டும். ஒரு குத்துக்கு 2 நாற்றுகள் வீதம் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். நட்ட 3ஆம் நாளும் பின்பு வாரம் ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். மழைக்காலங்களில் நீர் பாய்ச்சாமல் வடிகால் வசதியை பெருக்க வேண்டும். மேலுரமாக நடவு செய்த 30ஆம் நாள் 60ஆம் நாள் 90ஆம் நாள் எக்டருக்கு சுமார் 30 கிலோ தழைச்சத்து இட வேண்டும். ஒவ்வொரு முறை உரமிடும் போதும் செடிகளிலிருந்து சுமார் 10 சென்டிமீட்டர் தள்ளி உரத்தை வைத்து பின்னர் மண்ணனைத்து நீர் பாய்ச்ச வேண்டும். தற்போது பெரும்பாலான விவசாயிகள் நீரின் சிக்கனம் கருதி சொட்டு நீர் பாசனம் மூலம் மிளகாய் சாகுபடி செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர். இம்முறையில் சுமார் 60 முதல் 70% வரை நீர் சிக்கனமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் நீர்வழி உரமிடல் மூலம் தேவைக்கேற்ப உரம் கொடுக்க வாய்ப்புள்ளது. நடவு செய்த 30ஆம் நாள் களை கொத்து கொண்டு களை நீக்கம் செய்த பிறகு உரமிட்டு மண்ணனைத்து நீர் பாய்ச்சுதல் வேண்டும். பூக்கள் கொட்டுவதை குறைக்கவும் பிஞ்சு உதிர்வதை தவிர்க்கவும் நடவு செய்த 60 மற்றும் 90ஆம் நாட்களில் 50 PPM நஃப்தலின் அசிட்டிக் அமிலத்தை தெளிக்கவும். தெளிக்கும் போது உப்பு நீரை உபயோகிக்க கூடாது. நடவு செய்த 75ஆம் நாளிலிருந்து நன்கு பழுத்த பழங்களை அறுவடை செய்து வெயிலில் காய வைக்க வேண்டும். பச்சை மிளகாய் அறுவடை செய்ய நன்கு முற்ற பச்சை காய்களை அறுவடை செய்யலாம். எக்டருக்கு 9,000 முதல் 10,000 கிலோ வரை பச்சை காய்கள் கிடைக்கும். வற்றலாக அறுவடை செய்தால் 1800 முதல் 2500 கிலோ வரை விளைச்சல் கிடைக்கும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ.

0: கூடவே இன்னொரு அரை கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
3: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
2: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
2: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டிஎன்சி அப்ளை.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: தயாரிப்பு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலை இசிக்கும் நேரம் 2:30. சில பாடல்கள் நம் மனதை தொட்டு செல்லும், சில பாடல்கள் நம்மை அந்த காலத்திற்கே அழைத்து செல்லும், இன்னும் சில பாடல்கள் நம்மை அறியாமலேயே நம்முடன் சேர்ந்து பாட வைக்கும். இப்படி இசையால் மனதை மயக்கி, நினைவுகளால் நெஞ்சை நிறைத்து, 2 திரைப்படங்களின் இசை சிறப்புகளை ஒரே நிகழ்ச்சியில் உங்களுக்காக தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி. இசை என்னும் அழகிய நூலில் ஒவ்வொரு பாடலும் ஒரு பூவாக மலரட்டும். அந்த பூக்களை ஒன்றாக தொடுத்து உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்க வருகிறது நம் பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில முதல் திரைப்படமாக ஒழிக்க வரப்போகுது 2022 வெளிவந்த அதிரடி திரைப்படம். இந்த திரைப்படம் சிறந்த மனமகிழ்ச்சி தரும் பிரபல படம், சிறந்த இசை மற்றும் சிறந்த ஆண் பின்னணி பாடகர் ஆகிய விருதுகளையும் பெற்றுள்ளது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறார் மரகதமணி அவர்கள், இயக்கியவர் ராஜமௌழி. என்ன நேயர்களே, என்ன திரைப்படமா இருக்கும்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னைக்கு பூங்கொத்து நிகழ்ச்சியில முதலாவதா ஒழிக்க வரக்கூடியது RRR என்ற திரைப்படத்தில் இருந்து. RRR திரைப்படத்தில் இருந்து மதன் கார்கி வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன் பாடிய பாடல்.

நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூங்குத்து நிகழ்ச்சியில RRR என்ற திரைப்படத்திலிருந்து இரண்டாவதாக ஒலிக்க வரக்கூடிய பாடல் பிராகிருதி ரெட்டி பாடிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: தகவல் எல்லாம் ரெடியா தான் இருக்கு, கேட்ட உங்களை தான் ஆளை காணோம்.
1: என்ன, ஒவ்வொரு தகவலுக்கும் நான் உன்னை தேடி தேடி தான் வரணுமா?
0: நீங்க தினமும் நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க, எல்லா தகவலும் உங்களை தேடி வரும்.
1: அப்படியா, என்ன சொல்ற?
0: அட ஆமாண்ண, உங்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றிய செய்தி வேணுமா, இல்ல விவசாயம் பத்தின செய்தி தான் வேணுமா, இல்ல நம்ம டாக்டர்களோட தகவல் தான் வேணுமா, எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க, தினமும் கேளுங்க.
1: நாள்தோறும் நல்ல தகவல்களுக்கு
0: நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க.
2: பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருது மதன் கார்க்கி வரிகளில் மரகதமணி இசையில்.

0: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8 தேதி வரைக்கும் மட்டும்தான்.
2: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
0: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 2:50. இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்குத்து நிகழ்ச்சியில அடுத்ததாக அளிக்க வரக்கூடியது 2020 ஆண்டு வெளியான கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் தேசிங் பெரியசாமி. இசை வழங்கியிருக்காங்க ஹர்ஷவர்தன் ரமேஸ்வர் மற்றும் மசாலா கிஃபே. நிகழ்ச்சியில முதல் பாடலா ஒழிக்க வரப்போகிறது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் என்ற திரைப்படத்தில் இருந்து முதல் பாடல். தேசிங்க பெரியசாமி மதுரை ஜோல்ஷர் பாடல் வரிகளில் பெண்ணி தயால் பாடிய பாடல்.

0: மரத்தை வச்சவன் மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள் குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

பண்பலை இசைக்கும் நேரம் 2:55 இணைந்திருக்கிறோம். இது பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் என்ற திரைப்படத்தில் இருந்து மணி அமுதவன் பாடல் வரிகளில் அனிருத் ரவிசங்கர் பாடிய பாடல்.

0: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
1: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
0: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
1: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை, இன்னைக்கு ட்ரிபிள் ஆர் மற்றும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். இந்த பூங்கொத்து நிகழ்ச்சியில் நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி.

இனி மாலை வணக்கம் நேர்களே. நேரம் 3 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்டு ரசிக்க இருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவி மூலமாக உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான அந்த பாடலை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற கட்சவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு நீங்கள் டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். நேர்களே, அந்த பாடலை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஓமலூர்லேருந்து தீபா கோவிந்தராஜ் விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: மூணு மணி 7 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெயில் திரைப்படத்திலிருந்து பாடல் வழங்க இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மீனா முனிராஜ் அதிமன் கொடை பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. இது அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
2: மூன்று மணி 13 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் செட்டிக்கரையிலிருந்து தங்கராஜ் விரும்பி கேட்டிருக்காரு. கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து அவர் விரும்பி கேட்டுள்ள பாடல் இதோ.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை
5: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபீனியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
6: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
7: மூணு மணி 21 நிமிடத்தில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி மூலமாக. நேர்களை, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கேட்டு ரசிக்கணுமா? 0-43-42-24-40-30 அப்படிங்கிற கட்சவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்க ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்புவீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரோஜா மலரி திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தர்மபுரியிலிருந்து விஜயசாந்தி விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இது அந்த பாடல்.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காதல் ரோஜாவே திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் குமாரசாமி வீட்டை பகுதியிலிருந்து தமிழ்ச்செல்வி விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: இது தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் கட்சி மூலமாக நீங்க விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்கள் நிகழ்ச்சியில் வளம் வந்துட்டு இருக்கு. வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 3:34. அடுத்த பாடல் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சாந்தகுமார் ஏற்காட்டிலிருந்து விரும்பி கேட்டிருக்காரு. இதோ அந்த பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

0: கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 3:42. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஈரோட்டில் இருந்து சையத் யாசின்.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். 3:48 நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உத்தமராசா திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சிவகுமார் மற்றும் சத்யா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து. இது அந்த பாடல்.

0: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி.
1: இன்று நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் இடம்பெறும்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: மூணு மணி 55 நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கோபுர தீபம் திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சேகர் சேலம் பகுதியிலிருந்து விரும்பிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆடின பாடல்

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்

0: நேர்களை, இன்னைக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டிருந்த அணி உள்ளங்களுக்கும் நன்றிகள்.
1: தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி, அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. பரபரப்பான விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேர்களை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய விடைத்திட வினாக்கள் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர்களாக உங்களோடு நான் ஸ்டீஃபன் ராஜ்.
1: நான் சுபலட்சுமி.
0: சுபலட்சுமி, நிறைய குறிப்புகள்லாம் வச்சிருக்கீங்க, பக்கம் பக்கமா நைட்லாம் தூங்காம எழுதுனீங்க கேள்விப்பட்டேன். உண்மையா?
1: உண்மைதான். நேர்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா?
0: ஆமா, நேர்கள் வந்து ரொம்ப எளிதாகவும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி ஈஸியாகவும் கண்டுபிடிக்கணும். சரி, நிகழ்ச்சியில் நீங்க முதல் நேர வரவேற்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியோட அந்த சட்டத்திட்டங்களை சொல்லிடலாம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று சரியான குறிப்புகளை வந்து கண்டுபிடிச்சி பதில் சொல்லி பரிசுப்படல் பெற்ற நேயர்கள் 7 நாட்களுக்கு பிறகு தான் வந்து நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கணும். அதனால் வந்து அதை கொஞ்சம் மனதில் வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களை அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். ஒரு விளையாட்டு கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில வந்து இந்த விளையாட்டும் வந்து இருக்கு. குறிப்பா வந்து இந்த விளையாட்டை வந்து பெண்கள் மட்டும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுங்க. என்ன விளையாட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்களா? ஓகேங்க, நன்றி. நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க?
2: வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கோரமாட்டப்பட்டீங்க.
1: சொல்லுங்க ஐயா, அது குறிப்புகள் சொல்லுங்க.
0: விளையாட்டுங்க ஐயா,
2: அது புரியதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டா?
0: அப்படியும் சொல்லலாம்.
2: கபடி.
0: கபடி? கபடி எல்லாம் பல ஆண்டுகளா இருக்கீங்க, ரொம்ப பாரம்பரியமா இருக்காங்க. நிறைய முறை நம்ம வந்து கோகோ.
1: தவறான பதில்.
0: நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி.
1: இனிப்பில் இனி அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம்
0: வணக்கம். வணக்கங்க.
3: அடையாம்பில் இருந்து ஈஸ்வரவேல் பேசுறீங்க ஐயா?
0: ஈஸ்வரவேல் பேசுறீங்க. ஈஸ்வரவேல் குறிப்பெல்லாம் கேட்டிங்களா?
3: அது கேட்டீங்க சார். லேடிஸ்க்கு.
0: ஆமா, உங்களுக்கான இன்னொரு கேள்வியும் இருக்கலாம். இது வந்து மகளிர் இரட்டைய போட்டி மற்றும் கலப்பணி போட்டி, கலப்பு அதாவது டீம்லாம் வந்து கலந்து போட்டு விளையாடுற மாதிரியும் கலப்பணி போட்டியும் இருக்கு. இது என்ன விளையாட்டு போட்டி அப்படின்ற நீங்க சொல்லணும்.
3: சரிங்க ஐயா,
0: சொல்லுங்க.
3: டென்னிஸ்
0: என்பது தவறான பதில். நல்ல முயற்சி ஈஸ்வரவேல். நிகழ்ச்சி நமக்கு நடை. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
4: ஐயா மாலை வணக்கம் இருவருக்கும்.
0: மாலை வணக்கம்.
4: ஐயா, இந்த விளையாட்டுன்ற பெண்கள் விளையாட்டுன்றீங்களா, நம்ம பழைய காலத்து விளையாட்டுங்களா?
0: அதுக்கு

0: எப்படி உங்க பேரை பதிவு பண்ணிடுங்க ஐயா?
1: ஐயா, நான் மதிகன்பாளையம் ராமகாயர் ஒன்னாவது வார்டு என்எச்ஓன்னு பேசுறேங்க ஐயா.
0: ஐயா, இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருக்கு. ஒலிம்பிக்ல இப்போ தான் குளிர்கால, அதாவது கோடைக்கால ஒலிம்பிக்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சேர்த்துருக்காங்க, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ இது நடப்புல தான் இருக்கு, நிறைய பேர் விளையாடுறாங்க.
1: ஐயா, இது நான் என்ன நினைச்சேன்னா, பெண்கள் பச்சை குதிரை விளையாட்டு விளையாடுவாங்களே,
0: இல்லைங்க
1: விளையாட்டு நினைச்சேன்.
0: இல்லை இல்லைங்கய்யா, அந்த விளையாட்டு இல்லை, இது வந்து ஒலிம்பிக்லேயே சேர்க்கக்கூடிய விளையாட்டு. நீங்கள் வந்து நம்ம கிராமப்புறத்தில் விளையாடுற விளையாட்டுலாம் வந்து சொல்கிறீங்க, அது கேட்கும்போது எனக்கும் நிறைய நினைவுகள்லாம் வந்து வந்துட்டு போகுது. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றிங்கய்யா. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இணையலாம் நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
3: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
4: எந்த ஜுவல்லரியில வாங்கினா பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
3: தனிஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
4: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
0: நேரமாலை 4:06 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பரபரப்பான விடை திடு வினாக்கள் நிகழ்ச்சி. நம்ம வந்து ஒரு விளையாட்டு போட்டி பற்றி பேசிட்டு இருக்கோம். அது என்ன விளையாட்டு அப்படின்றீங்க கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சி நீங்கள் மட தலைப்பலர் அன்பு வணக்கம் வந்த வேகத்தில் போயிட்டாங்க. நீங்கள் வணக்கம் சொல்லுங்க சுப்பலட்சுமி.
7: வணக்கம்
8: வணக்கம்
7: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
0: ஐயா, உங்க வானொலி சத்தத்தை கம்மி பண்ணுங்க. குறிப்புலாம் கேட்டீங்களா? விலை
8: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அந்த விளையாட்டு இல்ல, அதே மாதிரி ஐயா நீங்க எனக்கு தெரிஞ்சு நானும் உங்களுக்கு இதோட ஒரு 6வது முறை உங்களுக்கு நான் சொல்றேன். தினமும் நிகழ்ச்சி கேக்குறீங்க, நிறைய நிகழ்ச்சியில பங்கெடுத்து வெற்றி பெறீங்க, ஆனா அந்த ரேடியோ சவுண்ட மட்டும் குறைக்கவே மாட்டேன்றீங்களே. மாலை வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து? முத்தையா. முத்தையா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை கண்டுபிடிக்க முடிஞ்சதா உங்களால? உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இதுல இந்த விளையாட்டுல வந்து களப்பணி பிரிவுல 8 பேர் கொண்டாணியா வந்து பங்கேற்கிறாங்க. 8 பேர் இந்த விளையாட்டு விளையாடணும்னு
8: வச்சுக்கோங்களேன், ஒரு டீம்ல.
0: நன்றிங்க. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர்
7: வணக்கம். வணக்கம்
8: ஐயா. மாலை வணக்கம் சொல்றது கிருஷ்ணகிரி மாவட்டம்.
7: ஐயா குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
0: நன்றி வணக்கம். நிகழ்ச்சி தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், இருக்கீங்க பேசலாம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. இணைப்பில் இருக்கீங்கன்னு சொன்னவனே வந்து வேகமாக கிளம்பிட்டாங்க. நிகழ இது வந்து இப்போ சுப்பலட்சுமி சொன்ன மாதிரி வந்து தண்ணியில் விளையாடக்கூடிய விளையாட்டு தான். ஸோ அதில் நிறைய விளையாட்டுகள் இருக்குது. தண்ணியில் விளையாடுற விளையாட்டு இருந்தாலும் அதில் எந்த விளையாட்டு அப்படின்றது தான் நீங்கள் சரியாக சொல்லணும். நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
9: ஹலோ
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
9: வணக்கம் சார், ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பழையம் அக்பர்.
0: அக்பர் பேசுகிறீங்க. அக்பர், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அமெரிக்கா, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ எல்லா நாட்டிலும் நிறைய பேர் வந்து இந்த விளையாட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இல்லைங்களே, இல்லை இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். நன்றி அக்பர். நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
9: வணக்கம்
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.

0: அதியமான் கோட்டை கீழ்காளையம்மன் கோயில் பூசாரி ஆர் கலைமணி.
1: கலைமணி ஐயா, குறிப்பு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன விடேன்னு?
0: சீசா விளையாட்டு.
1: சீசா விளையாட்டு என்பது தவறான பதிலுங்க ஐயா. நல்ல முயற்சி, பக்கம் வந்தீங்க ஆனால் டக்குன்னு விட்டீங்க. பரவாயில்ல. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யாருக்கு இந்த பேசுறீங்க?
2: இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
1: மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
2: ராஜாயா,
3: குறிப்புகளா கேட்டீங்களா?
2: கேட்டமா, எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
3: உங்களுக்கான குறிப்பு, பாரிஸ்ல 2024 முதல் ஆண் விளையாட்டு வீரர்கள் இந்த நிகழ்ச்சியில நுழைய அனுமதிக்கப்பட்டாங்க. அதாவது பெண்கள் மட்டும்தான் விளையாடும் விளையாட்டு நாங்க சொல்லிட்டு இருந்தோம் இல்லீங்களா, பாரிஸ்ல 2024 இருந்து ஆண்களும் இந்த விளையாட்டை விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இல்லைங்க, நல்ல முயற்சி பண்ணீங்க ராஜா. நிகழ்ச்சி நடந்தமைக்கு நன்றி நன்றி. தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் இணைவோம் நேயர்களே.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை.

0: நாவிடமே ராஜா தான் சொங்கய்யா.
1: ராஜாயா குறிப்புகளா கேட்டீங்களா?
0: கேட்டம்மா, எனக்கு குறிப்பு
1: உங்களுக்கான குறிப்பு. பாரிஸ்ல 2024 முதல் ஆண் விளையாட்டு வீரர்கள் இந்த நிகழ்ச்சியில நுழைய அனுமதிக்கப்பட்டாங்க. அதாவது பெண்கள் மட்டும்தான் விளையாடும் விளையாட்டு நாங்க சொல்லிட்டு இருந்தோம் இல்லீங்களா, பாரிஸ்ல 2024 இருந்து ஆண்களும் இந்த விளையாட்டை விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: இல்லைங்க, நல்ல முயற்சி பண்ணீங்க ராஜா. நிகழ்ச்சி நடந்தமைக்கு நன்றி நன்றி. தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் இணைவோம் நேயர்களே.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் நம்பர் 1 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பரபரப்பான விடை தடு வினாக்கள் நிகழ்ச்சி அடைந்திருக்கீங்க நேர்களே. ஒரு விளையாட்டுப் போட்டியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், அது என்ன விளையாட்டு அப்படின்றத நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்பு வணக்கம்.
5: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சந்திரசேகர், நீங்க விடை தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று எத்தனை நாள் ஆகுது?
5: நான் வெற்றியே பெறலையா.
2: என்னங்க சொல்றீங்க, நிறைய முயற்சி பண்றீங்க, படிக்கிறீங்க, ஏன் வெற்றி பெற மாட்டேன்றீங்க? அப்பனா வந்து குறிப்பு சரியா கேட்கலாம்னு அர்த்தம் நீங்க. பாருங்க, நீங்க கூட வந்து தண்ணியில விளையாடக்கூடிய விளையாட்டுன்னு சொல்லி சொன்னேன். இருக்கிறதுலே வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய விளையாட்டுகள் தான் இருக்கு. அதிலும் உங்களுக்கான சிறப்பான குறிப்பா வந்து இது பெண்கள் தான் அதிகமா விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்பயும் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. நன்றி நிகழ்ச்சி மடு தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: வணக்கம்
6: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்பவர் யார் இங்கிருந்து?
6: ஐயா
1: குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு, இதுல இருக்கக்கூடிய இந்த போட்டியில விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இசைக்கு ஏற்ப தண்ணியில வந்து நடனம் ஆடுவாங்க.
2: நல்ல முயற்சி பண்ணீங்கய்யா. நன்றி நன்றி, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
7: இனிமையான மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம், சொல்பவர் யார் இங்கிருந்து? ஐயம்புதூர் கலைச்செல்வி. கலைச்செல்வி, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா,
7: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: உங்களுக்கான குறிப்பா, இதுல வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து தனியாவோ இல்ல ஜோடியாவோ இல்ல வந்து குழுவாவோ வந்து கலந்துக்கலாம். ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மியூசிக் போடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே மாதிரியான அசைவுகளோ இல்ல நடனத்தையும் இந்த போட்டியில வந்து வெளிப்படுத்துவாங்க. அதுல யார் வந்து சரியா பண்றாங்களோ
7: நினைக்கிறேன்.
2: என்னங்க, நீச்சல் மியூசிக் போட்டி? வித்தியாசமா சொல்லிருக்கீங்க. இல்லைங்க இல்லைங்க கலைச்செல்வி, ஆனா பதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றேன் பாருங்க. இது வந்து ஒத்திசைவு நீச்சல் அப்படின்னா கலைநயம் மிக்க நீச்சல் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே பரவாயில்ல, பதில் தெரிஞ்சுக்கிட்டோன்னே நான் உடனே போய் பாக்குறேன்னு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேர்களை, இந்த நம்ம கேட்டிருந்த அந்த விளையாட்டு போட்டியுடைய பெயர் வந்து ஒத்திசைவு நீச்சல் இல்லைன்னா கலைநயம் மிக்க நீச்சல், அதாவது சிந்தரைஸ்டு ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லி இந்த போட்டியை சொல்கிறாங்க. அப்படின்னா ஆர்டிஸ்ட் ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமான குறிப்புகளை வந்து ராப்பகலா கண்முழிச்சு நீச்சல் தெரியலனாலும் நான் நீந்துவேன் அப்படின்னு பயிற்சி எடுத்து சுபலட்சுமி வந்து இந்த போட்டியை வந்து குறிப்பிடுத்திருக்காங்க. சொல்லுங்கள் இது சம்மந்தமான குறிப்புகளை சுபலட்சுமி.
1: இது ஒரு விளையாட்டு. அது மட்டும் இல்லாம கோடைக்கால ஒலிம்பிக்ஸ்ல இந்த விளையாட்டை இப்போதான் ரீசெண்டா ஆட் பண்ணியிருக்காங்க. பெண்கள் விளையாடும் விளையாட்டுன்னு சொல்லலாம். மகளிர் இரட்டையர் போட்டி மற்றும் கலப்பாணி போட்டியும் இதுல நடக்குது.

0: போல அமெரிக்கா, கனடா, ஜப்பான் இந்த நாடுகள் தான் இந்த விளையாட்டுல வலிமையான நாடுகளாக இருந்தாங்க. இப்போ எல்லாருமே இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. களப்பாணி பிரிவுல 8 பேர் கொண்ட அணிகள் தான் பங்கேற்கிறாங்க. இது வந்து சொல்ல போனா நீர்ல விளையாடக்கூடிய விளையாட்டு. மியூசிக் ஏற்ப நம்ம நடனத்தை ஆடணும், அதுதான் இந்த விளையாட்டோட ஸ்பெஷல். பாரிஸ்ல 2024 ஆண்களும் இந்த விளையாட்டை விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிச்சாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த ஆண் வீரர்களும் இந்த நிகழ்ச்சியில போட்டியிடல. பாரிஸ்ல 2024 ஒலிம்பிக்ஸ்ல இரட்டையர் கலப்பு பிரிவு இந்த ரெண்டிலுமே சீனா தங்க பதக்கம் பெற்றிருக்கு.
1: இன்னும் நிறைய விஷயங்கள் இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில ஒரு விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து ஒரு பாடல் நேர்களை, அதுக்கு பின்பு நம்ம மீண்டும் சந்திப்போம்.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன் பட்டி, சேலம்.
4: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா அல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 camera, sunroof, 6 airbag, 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 599,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 liter கேன் வாங்கும் போது 1/2 kilo குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 kilo ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமா யோசனை? நம்ம தனிஷ்க்கு தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8 தேதி வரைக்கும் மட்டும்தான்.
2: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டிஎன்சி அப்ளை.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.4.
1: நீங்கள் நீங்கள் இணைந்திருக்கிறது பரபரப்பான விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் மூலம் தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பிருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: ஈரோடு மாவட்டம் அந்திய சந்தி விளையம் கைத்தறி ஜெகநாதன்.
1: ஜெகநாதன் ஐயா பேசுறீங்க. ஜெகநாதன் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க ஐயா.
1: உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மலையை பற்றி பேசுகிறோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இது வந்து முக்கிய சுற்றுலாத்தலத்தில் ஒன்றா இருக்கு. ஊட்டி என்பது தவறான பதில் இல்லையா? நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நிகழ்ச்சி தலைப்பாளர் அன்பு வணக்கம். பரவாயில்ல, அவர் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு வேகமாக கிளம்பியிருக்காரு. சுப்பலட்சுமி, உங்களுக்கு பிடிச்ச இந்த மலைனா எதை சொல்லுவீங்க?
0: நான் வந்து ஏற்காடு சொல்லுவேன்.
1: ஏற்காடு எத்தனை முறை போயிருக்கீங்க?
0: ஒரு மூணு டைம் போயிருக்கேன்.
1: மூணு டைம் போயிருக்கீங்க. அண்ணனுக்கு ஏதாவது ஒரு டீ காஃபி இல்லை வந்து ஒரு ஸ்வீட் கண்ணா தான் வாங்கி வந்தீங்களா?
0: அண்ணா இப்போ பக்கத்தில் இருந்தால் கடையும் வாங்கி கொடுத்துருப்போம், அண்ணா தான் வரல.
1: சரி, பரவாயில்ல. நேர்களை, இந்த மலை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இன்னும் உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. அந்த குறிப்பு நான் நேர்கிட்டே சொல்லிடுறேன்.

0: வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாருங்கிட்ட பேசுறீங்க?
1: கோச்சமல்லி ராஜேஷ் பிரியங்க.
0: கோச்சமல்லி ராஜேஸ்வரி பேசுறீங்க. ராஜேஸ்வரி, நம்ம வந்து ஒரு மலையை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு, முக்கிய சுற்றுலா தலத்துல. இமயமலை தமிழ்நாட்டிலே இருக்கு. இமயமலை தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கு. இமயமலை வந்து எங்க இருக்குங்க? நம்ம இந்தியா நேபாள் பார்டர்ல இருக்குங்க. நான் சொல்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். ஒருத்தருக்கு ஒரு க்ளூ தான். நீங்க அதான் டக்குன்னு அதுக்குள்ள இமயமலைனு
1: சொல்லிட்டீங்களே.
0: சரி, நல்ல முயற்சி ராஜேஸ்வரி. நிகழ்ச்சி நன்றி.
2: இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார் இங்கிருந்து?
3: அரூர்ல இருந்து சுந்தரேசன் பேசுறேன் மேடம்.
2: ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டேங்க மேடம்.
2: பதில் சொல்லாமே.
0: கொடைக்கானல். நல்ல முயற்சி தாங்க. ஏன்னா கொடைக்கானல் என்பது தவறான பதில், நாம் எதிர்பார்த்த பதில் இல்லை. நன்றி. நிகழ்ச்சி மன தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
4: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: குமார் பேசுறீங்க. குறிப்பு கேட்டீங்களா குமார்? விலை தெரியுமா உங்களுக்கு?
4: சொல்லுங்க.
0: உங்களுக்கான இன்னொரு குறிப்பு என்னன்னா, இந்த மலையில வந்து ட்ரெக்கிங்லாம் பண்ணுவாங்க, மலையேற்றம், அப்புறம் படகு சவாரி, அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் அந்த இருசக்கர வாகனத்துலலாம் வந்து டிராவல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இடம் வந்து ஏற்ற இடமா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு.
4: இது வந்து மலை தொடருங்களா?
0: இல்ல, மலை மலை
4: தேனி மாவட்டத்தில் உள்ள மலைங்க.
0: மலை பேர் சொல்லுங்க. என்ன மலைன்னு டக்கு ஞாபகத்துக்கு வரலன்றீங்களா? பரவாயில்ல, நல்ல முயற்சி குமார்.
4: ஆனா மலையேறு பயிற்சியில் ஈடுபடுறவங்க
0: இருக்கு, ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சரியா சொல்லணும்னா, ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க ஒரு சின்ன விபத்து கூட நடந்துச்சு. நல்ல முயற்சி பண்ணீங்க. ஆனா இல்லைங்க, அந்த மலை தொடர் இல்ல, அந்த மலை தொடர்ல மலையும் இல்ல. இது வந்து நமக்கு பக்கத்துலதான் இருக்கு. தேனி அளவுக்கு தூரம் தெரியல. தேனியில இல்லைங்க. நன்றி. நிகழ்ச்சி நமக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம இணைவோம் நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
5: சுந்தியோ, கமால் ஹி ஹோ கயா.
6: கியா ஹோ கயா ஐசா?
5: சிலிண்டர் ஆனே மே தேரி ஹோ ரஹி தி நா, தேக்கோ ஆஜ் ஆ கயா.
6: யே கமால் கைசே ஹோ கயா?
5: மேனே www.pgportal.gov.in பர் ஜாகர் அப்னி கம்ப்ளைன்ட் கோ போல் கர் தர்ஜ் கியா, ஔர் தேக்கோ துரந்த் ஆக்ஷன் ஹுவா.
6: யே தோ பஹுத் படியா போர்ட்டல் ஹை.
5: 22 பாரதிய பாஷாவோ மே ஆப் அப்னி ஷிகாயத் தர்ஜ் கராயே, அப்னி சமஸ்யா கா சமாதான் ஔர் பிராத்மிகதா கா அனுபவ் பாயே, ஜெய்சே ஹம்னே பாயா. சாரி ஷிகாயதோ கா சமாதான் சிபி கிராம்ஸ் கி சமாதான் தீதி.
7: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
8: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
12: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை, ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
13: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை திரும்பினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோ இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விடைத்திடும் நாக்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கும் நேர்களை, நிகழ்ச்சி அணியமோட தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
14: ஹலோ,
0: வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க.
14: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
14: சார், கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம்னு சொல்றீங்க, ஆனா உங்க பேர் சொல்ல மறந்துட்டீங்களே.
14: வடிவேல் சார்.
0: வடிவேல் பேசுறீங்க. ஐயா, உங்களுடைய ரேடியோ சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
14: ஓகே, நன்றி சார்.
0: தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டத்துக்கெல்லாம் பக்கமான இருக்கக்கூடிய ஒரு மலைன்னு
14: வச்சுக்கோங்களேன்.
0: நன்றிங்க. நிகழ்ச்சி தலைப்பாளர் அன்பு வணக்கம்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னங்க ஐயா?
1: சேலமாவட்டம்ல இருந்து
2: மாது பேசுறேன்
1: ஐயா. சொல்லுங்க, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு, இந்த மலைய வடபகுதி தென்பகுதி ரெண்டா பிரிக்கலாம். ஐயா, உங்க இனிப்பு சரியா இல்ல.
0: தள்ளி பேசுங்க. கரெக்டா பதில் தெரியுங்களா?
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்கய்யா. இணைப்பில் இருந்து அமைக்க நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
1: இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க.
0: ஆமாம், இன்னொருத்தர் இருக்காரு. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கங்க ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: பேசுகிறேங்க.
0: முனுசாமி பேசுகிறீங்க ஐயா. விடை கண்டுபிடிச்சிங்களா?
3: ஜவ்வாது மலைங்க.
0: ஜவ்வாது மலை எதை வச்சு சொல்றீங்க? ஜவ்வாது
3: மலைன்னு
0: எஸ்டேட்லாம் இருக்கு, அதனால அதான் இருக்கும் நினைக்கிறீங்களா? நல்லா முயற்சி தாங்கய்யா, ஆனால் ஜவ்வாது மலை இல்லைங்கய்யா. இது இந்த மலைக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை இருக்கு. அது என்னன்றதை நான் நிகழ்ச்சியோட முடிவில் சொல்றேன். நிகழ்ச்சி அணிந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி அணிமான தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். வணக்கம். இடைப்படி தாவந்தூர் செயலை முருகன் பேசுகிறேன்.
0: நலமாக இருக்கிறோம் முருகன் ஐயா. உங்க வானொலி சத்தம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
3: கொஞ்சம்
0: தள்ளி. சரி சொல்லுங்க முருகன் ஐயா, குறிப்பு கேட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கேட்டீங்க. ஏற்காடு மலை.
0: ஏற்காடு மலை, எப்படி ஏற்காடு மலைன்னு சொல்றீங்க?
3: அது சுத்தவட்டாரம் மலைன்னு சொல்லி ரெண்டா பிரிக்கு சொன்னீங்க, அதான் நான் ஏற்காடுதான் நினைச்சேன்.
0: நல்ல நல்ல முயற்சிங்க ஐயா. ஆனா ஏற்காடு மலை இல்லை. நல்ல முயற்சி. ஆமா ஆமா, ஏற்காடு இல்லை. ஆனா நல்லா யோசிச்சிருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் கலையரசன்.
0: கலையரசன், எங்க இருந்து பேசுறீங்க?
4: சேலம் மாவட்டத்துல இருந்து போறோம்.
0: சரிங்க ஐயா, குறிப்பு கேட்டீங்களா? விடை கண்டுபிடிச்சிங்களா?
4: ஆ, கண்டுபிடிச்சேன்.
0: சொல்லுங்க.
4: மேகமலை.
0: மேகமலை. மேகமலை தேனி பக்கம் தானே இருக்கு?
4: ஆமா.
0: ஆனா இது தேனி மாவட்டத்துல இல்லைங்களே.
4: ஓகே,
0: அதனால் இது தவறான பதில். நல்லா முயற்சி பண்ணீங்க கலையரசன். சுப்புலட்சுமி, நம்ம வந்து இப்போ அது என்ன பதில்னு சொல்லிடலாமா நேயர்களுக்கு?
1: இல்லை, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குறிப்பு சொல்லலாம், அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம்.
0: சரி, வரக்கூடிய நேருக்கு அதை கொடுத்துலாம். வணக்கம், உங்கள் பேர் பதிவு பண்ணுங்க.
5: ஹலோ, வணக்கம். பெரியாம்பட்டியிலேருந்து சாந்தி பேசுகிறேங்க.
0: பெரியாம்பட்டியிலேருந்து சாந்தி பேசுகிறீங்க. அம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா?
5: ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேங்க.
0: சொல்லுங்கம்மா.
5: சேர்வர் ஐயன் மலை.
0: சேர்வர் ஐயன் மலை. சேர்வர் ஐயன் மலை எங்கே இருக்குது?
5: தருமபுரி
0: மாவட்டத்தில் இல்லைங்கம்மா. அது வந்து ஏற்காடு மலை தொடரில் இருக்கக்கூடிய ஒரு மலை. ஆனால் நல்ல முயற்சி, ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய மலைக்கும் இந்த மலைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஒற்றுமை இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்களே ஆமாம் இல்லை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க.
5: நன்றிங்க.
0: நன்றிங்க. நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
6: ஐயா, வணக்கம். ஐயா,
0: வணக்கம். யாருங்க பேசுகிறீங்க?
6: தருமபுரி மாவட்டம் கொலகத்திலிருந்து முனியம்மாள் முனுசாமிங்க.
0: முனியம்மாள் முனுசாமி பேசுகிறீங்க. அம்மா, கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை என்னன்னு?
6: எங்களுக்கான ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
0: உங்களுக்கான ஒரு குறிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எப்படி சொல்கிறது? சரி, பாப்பா நீங்களே சொல்லுங்க, டைரக்ட் குறிப்பு கொடுங்க.
1: இங்கே வந்து பெரியார் நீர்வீழ்ச்சி, மேகம் நீர்வீழ்ச்சி, அப்புறம் கோமுகி அணை, அது மட்டும் இல்லாமல் ஒரு தாவரவியல் பூங்காவும் முக்கிய சுற்றுலா தலங்களாக இருக்கு.
6: ஐயா, நான் வத்தல் மலை சொல்ல வரலாங்க.
0: வத்தல் மலை கூட நல்லது தாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மலை தொடருக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சம்மந்தமாக இருக்குது, ஆனால் சரியான பதிலை கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல. பரவாயில்ல, நல்ல முயற்சி. முனியம்மாள் நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
7: ஐயா, வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுகிறீங்க ஐயா?
7: நாகலாபுரம் கன்னியப்பன்.
0: நாகலாபுரம் கன்னியப்பன், விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா?
7: ஐயா, நீலகிரி மலை.
0: நீலகிரி மலைக்கு போயிருக்கீங்க, பரவாயில்ல. நீலகிரி மலைக்கும் நமக்கு கொஞ்சம் தூரங்க. நமக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு மலை தான் இது. பரவாயில்ல,
7: நன்றிங்க.
0: நன்றிங்க, நன்றிங்க. இது வந்து நம்ம பதில் சொல்லக்கூடிய நேரம். இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சுபலட்சுமி, ஏன்னா உங்கள் வீட்டு பக்கமே இருக்குதுன்னு அந்த மலை.
1: ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது.
0: ஆமாம், இந்த நிறைய பேர் வந்து இந்த முகநூல்லையும் வலைத்தளங்களையும் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த மலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுற மாதிரியான ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு மலை. குறிப்பாக தருமபுரி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒரு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அது என்ன மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வராயன் மலை. இந்த மலை வந்து ஏழைகளின் மலைப்பிரதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து போனோம் அப்படின்னா ரொம்ப நிறைய இயற்கையான காட்சிகளோடு நம்ம அந்த மலையை பார்க்கலாம். இந்த சித்தேரி சிட்லிங் பகுதிகளெலாம் தாண்டி போகும்போது இந்த மலை வந்து நல்லாயிருக்கும். இந்த மலையை பற்றி சொல்லும் அப்படின்னா, இந்த மலையை வந்து ரெண்டு பகுதியாக, வடப்பகுதி தென்பகுதி அப்படின்னு பிரிக்கலாம். சுப்புலட்சுமி சொன்ன மாதிரி வந்து இங்கே பெரியார் நீர்

0: நீர்வீழ்ச்சி, மேகம் நீர்வீழ்ச்சி, கோமுகி அணை, தாவரவியல் பூங்கா இதெல்லாம் வந்து முக்கிய சுற்றுலாத்தலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கடல் மட்டத்திலேருந்து 2000 அடி முதல் 4000 அடி வரை வந்து உயரத்தில் இருக்குது. இங்கே முக்கியமாக வந்து மலையாளி அப்படின்ற பழங்குடியினர் வந்து வசித்துட்டு இருக்காங்க. காவிரி ஆற்று வடிநிலத்தையும் பாலாற்று வடிநிலத்தையும் இந்த மலை வந்து பிரிக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகவும் இருக்குது. கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மலைன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த மலைக்கு அருகம் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்னு பார்த்தா ஏத்தாப்பூர், பெத்தநாயக்கன் பாளையம், ஆத்தூர், விழுப்புரம், சின்ன சேலம் இதெல்லாம் வந்து இந்த மலைக்கு போகிறதுக்கான முக்கியமான தொடர்வண்டி நிலையங்களாக வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேருந்துலையும் நம்ம கல்வராயன் மலைக்கு போகலாம். சேலத்திலிருந்தும் கள்ளக்குறிச்சியிலிருந்தும் அடிக்கடி இந்த கல்வராயன் மலைக்கு பேருந்து வசதியும் இருக்குது. இன்றைக்கே நம்ம இந்த குறிப்பெடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் வந்து அதிக அளவில் வந்து அங்கே வளருது. ஸோ காளான் வளர்ப்பு பற்றின பயிற்சிகளும் அங்கே நடக்குது அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம இந்த மலையை பற்றி நம்ம பேசியிருக்கோம் சுப்புலட்சுமி. ஸோ வந்து நாமளே வந்து இந்த கல்வராயன் மலையை பற்றி சொன்னதுனால ஒரு அருமையான ஒரு பாடல் வரப்போகுது. ஆனால் அந்த பாடல் எதுக்கு பின்னா ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஒலிக்க உள்ளது நேர்களே.
1: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
2: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
3: எந்த ஜுவல்லரியில வாங்கினா பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
4: தனிஷ்ல தங்க நகைகளை அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குற அன்னைக்கு புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
5: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.

0: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா அல்ட்ராஸ் 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி.
3: இன்று நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் இடம்பெறும்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு No.1 திடம் அரிசி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1-November 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: தருமபுரி பெண்மலை 102.5, ஏற்காடு பெண்மலை 103.7 விடைத்திரு வினாக்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கிறீர்களே. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேரை வரவேற்பதற்கு முன்பு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்கள் கலைத்து பேசலாம். சுப்லட்சுமி, நம்ம நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக ஒரு குறிப்பு, அதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நேர்கிட்ட சொல்லுவேன். அன்பு வணக்கம். வணக்கம்.
7: மாலை வணக்கம் கூறுவது
6: நெருப்புக்கோழி மாதிரி இருக்கும், ஆனா இது ஒரு நெருப்புக்கோழி இல்லைங்க. இது என்ன பறவை அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ராசாலி பறக்கும். ராசாலி, ராசாலி நில்லுனா கழுகு தானே
7: அது?
6: வணக்கம்.
8: சொல்பவர் யார் இங்கிருந்து?
6: குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை கண்டுபிடிக்க முடிஞ்சதா உங்களால? உங்களுக்கான குறிப்பு வந்து நம்ம நிலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய பறவை இனங்கள்ல இந்த பறவையும்
7: ஒன்னு.
6: ஆமாங்க ஐயா. பறவை மாடப்புறா வந்து பெருசா இருக்கும் ஐயா, இருக்கிறதுல பெரிய பறவை என்று நீங்க மாடப்புறன்றீங்க. பரவாயில்ல, நல்லா முயற்சிங்கய்யா. நிகழ்ச்சி நிமிடத்து அழைப்பாளர்

0: வணக்கம்.
1: ஐயா, எரிகொடி விட்டு யமராஜ்.
0: ஏரிக்குடி பட்டியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறீங்க. ராஜேஸ்வரி, குறிப்பு கேட்டிங்களா? கெஸ் பண்ண முடிஞ்சிங்களா?
1: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்களா.
0: மேலும் உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய உடல் பகுதி முழுவதும் பழுப்பு நிறத்திலும் சிறகுகள் வந்து கருப்பு மற்றும் பழுப்பு கலந்து காணப்படும்.
1: சரிங்க, நான் மயில் நினைச்சிங்க. நன்றிங்க.
0: மயில், மயில் நிறைய வகை இருக்கு. அதில் என்ன மயில் நீங்கள் சொல்கிறீங்க?
1: மயில்
0: தான்
2: சொல்றேன். எந்த வகைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு பாடல் கொடுத்துடலாம்.
0: ஆமா, நீங்க பக்கம் வந்திருக்கீங்க. பதில் வந்து மயில் தானே வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த மயில நிறைய ரகம் இருக்கு. அதுல என்ன ரக மயில் அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து வின்னர் ஆயிடுவீங்க.
1: நன்றி. நிகழ்ச்சி தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கங்க. தர்மபுரி மாவட்டம் கடத்தக்கூட்ட சிவகாமிங்க ஐயா.
0: சிவகாமி, குறிப்பு கேட்டீங்களா?
1: கேட்டுக்கிட்டு தான்
2: கேக்குறேங்க. பதில் சொல்லாமே
1: ஐயா. நாரை சிவப்பு நாருங்க ஐயா.
2: சிகப்பு நாரை, தவறான பதில். நாங்க சொல்லிட்டோம் மயிலுன்னு சொல்லிட்டோம். என்ன வகைன்னு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா பரிசு பாடல் வாங்கிட்டு போயிடலாம்.
0: நல்ல முயற்சி பண்ணீங்க நீங்க. நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மங்கம்மாவா? மங்கம்மா, பதில் கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன்.
1: அப்படித்தானே? சொல்றேன்,
0: சொல்லுங்க
1: சார். கழுகு.
0: கழுகு, நீங்க நிகழ்ச்சி கேக்குறீங்களா இல்லையா?
1: இல்ல சார், இப்பதான் வந்தேன்.
0: இப்பதான் வந்தீங்களா? சரி, பரவாயில்ல. கழுகு இல்லைங்க, இது வேற வேற பறவை. நம்ம நேரடியாகவே குறிப்பு சொல்லியிருந்தோம், இது வந்து ஒரு மயில் ரகம். என்ன ரகம் மயில் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சி நம்மளோட தலைப்பாளர் வணக்கம்.
3: வணக்கங்க.
0: வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: மேச்சேர்லேருந்து நிஷா பேசுறேங்க.
0: மேச்சேர்லேருந்து நிஷா பேசுறீங்க. நிஷா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: நீங்க மயில்னு சொல்றீங்க.
0: ஆமாம்.
3: ஏன்னா மயில நம்மளுக்கு ஒரு இதாங்க தெரியும், அது வேற விதமா இருக்குதுன்னு தெரியாதுங்க.
4: ஒரு
0: மயில் இருக்குங்களா? அது எப்படி இருக்கும்?
4: சரியான
0: பதில் சொல்லிருக்கீங்க வீரமணியா. உங்களுக்கு பரிசு பாடலாம், என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: முதல் மரியாதை.
0: முதல் மரியாதை படத்திலிருந்து ஏதேனும் ஒரு பாட்டு கொடுத்துடலாமா? சரி, கொடுத்துடலாம். நிகழ்ச்சியோட மிக்க நன்றி. சுப்புலட்சுமி, நீங்க அந்த காணமயில கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: கேள்விப்பட்டிருக்கேன், அதனாலதான் தேடி தேடி குறிப்புகள்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன்.
0: காணமயில் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? மயில் மாதிரி இருக்குமா? இல்ல சொல்லுங்க, ஏன்னா எனக்கு தெரியாது, அதனால கேக்குறேன்.
2: மயில் மாதிரிதான் இருக்கும், அதனாலதான் மயில் வகையில ஒண்ணு.
0: ஆமாம், இந்த மயில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த மாநிலத்துடைய பறவையை வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. நம்ம பரிசு வென்ற வீரமணி அவர்கள் சொன்ன மாதிரி வந்து அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு மயில் ரகத்தில் இந்த மயில் ரகமும் இருக்குது. இப்போ வந்து பாலைவன பூங்கான்னு அழைக்கப்படக்கூடிய ராஜஸ்தான் பூங்காவில் இந்த மயில் உற்பத்தியை வந்து இனப்பெருக்கம் செஞ்சு உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்றதுக்காக இரண்டு கான மயில்களை வந்து புதுசாக வந்து அங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம அந்த தலைப்பை பற்றி பேசுகிறோம். இந்த கான மயிலை பற்றின சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நேயர்களுக்கு.
2: இந்த கான மயிலோட உடல் பகுதி இப்படி இருக்குன்னா பழுப்பு நிறத்துலையும் அதனுடைய சிறகுகள் வந்து கருப்பு மற்றும் பழுப்பு நிறம் கலந்து இருக்கும். அதுக்கப்புறம் உலகத்திலேயே மிக அதிகமான எடை இருக்கக்கூடிய பறக்கக்கூடிய பறவைகளில் இதுவும் ஒன்று. பத்தாவது அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் முட்டையிடும். இதோட எண்ணிக்கை வந்து மெதுவா வந்து உயரணும், அதிகமா வந்து உயராது. மரங்கள்ல கூடு கட்டாம தரையிலே இருக்கக்கூடிய புற்களுக்கு இடையே சின்ன சின்னசா பள்ளம் தோண்டி அது வந்து முட்டையிடும். சர்வதேச இயற்கை

0: பாதுகாப்பு சங்கத்தோட சிவப்பு பட்டியல்ல இது வந்து மிகவும் கடுமையா அழியக்கூடிய தருவாயில இருக்கக்கூடிய உயிரினமா வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு காலத்துல இந்தியா முழுசுமே பரவலாக இருந்த இந்த பறவையோட எண்ணிக்கை இப்ப வந்து வெறும் 120ல இருந்து 150 தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ராஜஸ்தானோட மாநிலத்தோடைய அதிகாரப்பூர்வ மாநில பறவையா இது இருக்கு. உள்ளூர் மக்கள்லாம் வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோடாவான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மயில் வகையை.
1: ஸோ நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த ராஜஸ்தான் பாலைவன பூங்காக்கு போய் இந்த கான மயிலை பார்க்கலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக பார்க்கலாம்.
1: ஸோ வந்து நல்ல அருமையாக வந்து பேசினேன். குமாரசாமி பேட்டையை பகுதியை சேர்ந்த வீரமணி அவர்களுக்கு பரிசு பாடல் வழங்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
6: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
5: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க்கு தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
5: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
6: தனஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
7: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில் அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி
3: தொடர்புக்கு 9500848820
4: மச்சான் ரெடியா இருக்கியா விளையாட போலாமா
5: விளையாட்டா என்ன விளையாட்டு விளையாடுறது
4: மச்சான் இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம் தெரியுமா உனக்கு
5: என்னது எல்லாரும் விளையாடலாமா அப்படி என்ன விளையாட்டு எங்க போய் மாமா விளையாட போறோம்
4: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்
5: மாமா எனக்கு ஒன்னும் புரியலையே கிரிக்கெட்டா கபடியா இல்ல கேரம் போர்டா
4: மச்சான் இங்கதான் விளையாட போறோம் நம்ம தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
6: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்
5: அப்படி சொல்லுமாமா என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்
4: மச்சான் வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி போர் அடிக்காம விளையாடலாம் குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம் தெரியுமா
5: அட அட்டகாசமா இருக்கே மாமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா
4: ஆமா மச்சான் திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள் இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம் என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா
5: நான் விளையாடவும் ரெடி ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பரபரப்பான விடை திருவினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே சுப்பலட்சுமி இன்னைக்கு நம்ம வந்து 3 குறிப்புகளை வந்து நம்ம விவாதித்தோம் சரியா ஒன்று வந்து இந்த அரிய வகை காணமயில் இன்னொன்று வந்து கல்வராயன் மலை அதனை தொடர்ந்து வந்து ஒத்திசைவு அப்படி இல்லைன்னா கலைநயம் மிக்க நீச்சல் அப்படின்னு சொன்னோம் இதில் வந்து 2 குறிப்புகளுக்கு வந்து நேர்கள் வந்து நிறைய முயற்சி பண்ணாங்க மூணாவதாக வந்து காணமயில சரியாக வந்து குமாரசாமிப்பேட்டை பகுதியை சேர்ந்த வீரமணி அவர்கள் சொல்லி வந்து பரிசாக பாடலாம் வாங்கிட்டாங்க இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்த நேர்களின் விவரமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்யாண சுந்தரம் ஜெயசீலன் தருமன் ஈஸ்வரவேல் லக்ஷ்மணன் சித்தன் முத்து ரகுபதி அக்பர் கலைமணி ராஜா சந்திரசேகர் சாந்தமூர்த்தி கலைச்செல்வி ஜெகநாதன் ராஜேஸ்வரி சுந்தரேசன் குமார் வடிவேல் மாது முனுசாமி முருகன் கலையரசன் சாந்தி நடுவில் வந்து ஒருத்தங்களோட பெயரை வந்து நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறமா முனியம்மாள் முனுசாமி தங்கராஜ் துரைசாமி ராஜேஸ்வரி மங்கம்மா நிஷா அப்படின்னு நிறைய பேர் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க பங்கெடுத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் நிறைய பேர் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்து முயற்சி செஞ்சுருப்பீங்க அவங்களால வந்து கலந்துக்காம முடியாமல் போயிருக்கும் தொடர் முயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து குறிப்புகளை சரியாக கேட்டு பதிலை சொல்லி பரிசாக வந்து பாடல் வந்து வாங்கிக்கலாம் கடந்த 1 விடைத்திடு வினாக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு பங்கெடுத்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்
8: நான் சுபலட்சுமி
7: நன்றி நேர்களே

நேரமலை 5 மணி. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ், நடையிலும் புடையிலும் வைக்கிங் தான். இனிமையான மாலை வேளையில் அருமையான பாடல்களோடு மாலை தென்றல் பலம்பெற இருக்கு. தென்றல் காற்றோட சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழையும் பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையோட உங்களுக்கு பிடித்த ஒரு நல்ல டிஷ்ஷோட நல்ல சூடாக சாப்பிட்டுக்கிட்டே இதமான இந்த பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் பாசமலர்கள் திரைப்படத்திற்காக V.S. நரசிம்மன் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க வருகின்ற 30ஆம் தேதி இறுதி நாளாகும். இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகலாம் அல்லது www.exwel.tn.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட
1: உங்க காலை நேரத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி, உங்க பயண நேரத்திற்கு ஒரு நல்ல துணை, உங்க மனசுக்கு பிடிச்ச இசை.
2: நம்ம ஊரு செய்திகளோட சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்
1: எல்லாமே ஒரே இடத்துல,
2: நம்ம அலைவரிசையில.
1: தர்மபுரி மக்களின் மனதில் ஒலிக்கும் 102.5,
2: ஏற்காட்டின் இயற்கை அழகோடு இணைந்து ஒலிக்கும் 103.7.

0: மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், என்எஸ்

நேரம் 5 மணி 10 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆனஸ்த்ராஜ் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வாளியினுடைய பாடல் வரிகளில் மனோஜ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
4: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நேரம் 5:19. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது மாலை தென்றல். அடுத்த பாடல் வண்டிச்சோலை சின்னராசு திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் ஜெயச்சந்திரன் மின்மினி இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU. நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
3: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.

Viking Bunions and Briefs. நேரமலை 5:25 இதமான மாலை நேரம். நீங்கள் உங்களுடைய இசை சாரலோடு மாலை தென்றல் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேவா இசையில் காளிதாசனின் பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து.

0: அடிப்போடடி போடடி துடுப்பு, ஓம் போடவ ரொம்ப எடுப்பு.
1: அடிப்போடடி
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா அல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000.

0: 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
1: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாவள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RNA CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி. இன்று நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: RNA CMR ஒளிவிளக்கு No.1 திடமரிசி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: இதமான இசை சாரல் உங்கள் இதை எங்களோடு வருடிக் கொண்டிருக்கும் நேரம் 5:33. இது மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்த பாடல் ஜல்லிக்கட்டு காலை திரைப்படத்திற்காக தேவா இசையில் காளிதாசன் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். Thank you.

0: கேட்ட பாடல் கோட்டை வாசல் திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் காளிதாசன் பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடலாக வளம் வந்தது.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500 8488 20.
4: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
9: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
0: நேரமலை 5:40 கேட்டு கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாட்டமை திரைப்படத்திற்காக சிற்பி இசையில் வைரமுத்து பாடல் வரியில் முகமது அஸ்லாம் சுஜாதா இணைந்து பாடிய பாடல்.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: இனிமையான இசைப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 5:45. இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஏ ரஹ்மான் இசையில வைரமுத்து பாடல் வரிகளில் மனோ பல்லவி இணைந்து பாடிய பாடல் பவித்ரா திரைப்படத்தில் இருந்து

0: 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: மாலை தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாடோடி மன்னன் திரைப்படத்துக்காக. தேவா இசையில காளிதாசன் பாடல் வரியில் மனோ எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

நேர்களை கேட்டு அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி ஒழித்த அந்த நிறைவு பாடல் இளையராஜா இசையில் வாலியின் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வரன்லதா குரலில் வனஜா கிரிஜா திரைப்படத்திலிருந்து ஒளிவிழா வந்தது.

0: நேர்கள் கற்றஸ்து கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நமோ நாராயணாய.
4: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் தினம் ஒரு திருக்கோவிலில் தரிசிக்கவிருக்கும் ஆலயம் திருச்செய்

0: கோவில்களை சாரதநாத பெருமாள் திருக்கோவில்தான். கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருச்சேரையில் அமைந்துள்ள இந்த கோவிலானது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இங்குள்ள பெருமாள் சாரதநாத பெருமாள் என்றும் தாயார் சாரதநாயகி தாயார் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இந்த திருக்கோவிலில் மூலவராக சாரதநாத பெருமாள் நின்ற கோலத்திலும் கிழக்கு நோக்கியும் அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலின் மிக முக்கியமான தலபுராணமானது காவிரி தாயுடன் தொடர்புடையது. கங்கை நதிக்கு இணையான புனிதத்தையும் சிறப்பையும் பெற வேண்டும் என்று காவிரி தாய் இந்த தலத்தில் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அவருடைய தவத்தை ஏற்றுக்கொண்ட திருமால் குழந்தை வடிவில் காவிரி தாயின் மடியில் தவழ்ந்ததாக தலபுராணம் கூறுகிறது. காவிரியை தாயாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருள் வழங்கியதாக நம்பப்படுகிறது. இதனால் இந்த தலம் காவிரி தாயுடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடைய புனித தலமாக கருதப்படுகிறது. மற்றொரு தலபுராண கதையில் மகா பிரளயம் ஏற்பட்ட காலத்தில் வேதங்களையும் படைப்புக்கு தேவையான பொருட்களையும் பாதுகாப்பதற்காக பிரம்மதேவர் ஒரு வலிமையான பாத்திரத்தை உருவாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பல இடங்களில் இருந்து மண்ணை எடுத்து பார்த்தபோது திருச்சேரை மண்ணில் செய்யப்பட்ட பாத்திரமே வலிமையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த தலம் சாரா கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டதாகவும் தலம் பெருமாள் தாயார் தீர்த்தம் விமானம் ஆகியவற்றின் சிறப்பால் பஞ்சசார கஷேத்திரம் என்ற பெயரும் பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. இந்த கோவிலின் மிகவும் தனித்துவமான சிறப்பு என்னவென்றால் சாரநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நீலதேவி மகாலட்சுமி சாரநாயகி ஆகிய 5 தாயார்களுடன் காட்சியளிப்பதுதான். இதன் காரணமாக இந்த தலம் வைணவ திருத்தலங்களின் சிறந்த தலமாக கருதப்படுகிறது. தஞ்சையை ஆண்ட அழகிய மணவாள நாயக்கர் மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமி கோவில் கட்டும் பணியை தனது அமைச்சர் நரசா பூபாலனிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. சாரதா பெருமாளின் பக்தரான நரசா பூபாலன் திருச்சேரையிலும் கோவில் எழுப்ப விரும்பியதாகவும் மன்னார்குடி கோவிலுக்கு சென்ற கற்களில் சிலவற்றை இங்கு பயன்படுத்தியதாகவும் கோவில் மரபு கதை கூறுகிறது. இந்த கோவிலின் ராஜகோபுரமானது சுமார் 120 அடி உயரம் கொண்டதாகவும் கோவிலின் விமானம் சாரா விமானம் கோவிலின் தீர்த்தம் சாரா புஷ்கரணி என்றும் அழைக்கப்படுகிறது. தைப்பூசமானது இக்கோவிலின் முக்கிய விழாக்களில் ஒன்றாக விளங்குகிறது. அந்த நாளில் சாரதா பெருமாள் 5 தாயார்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலிப்பதாக கோவில் மரபு கூறுகிறது. நமோ நாராயணாய.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நேர்கள் கவனத்திற்கு இன்று மாலை 6:15 ஆரணி CMR ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 6:10.
1: புற்றுநோய்
2: சிகிச்சை

0: திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு பெட் சிடி காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
1: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன்பட்டி சேலம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: வாங்கும் போது அரை கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு அரை கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
5: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
4: இதுல என்னமா யோசனை? நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
4: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
5: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
6: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
7: மீனாட்சி மீனாட்சி, நான் கேட்ட தகவல் என்னாச்சு?
8: மீனாட்சி மீனாட்சி,
9: தகவல் எல்லாம் ரெடியா தான் இருக்கு, கேட்ட உங்களை தான் ஆள காணோம்.
7: என்ன, ஒவ்வொரு தகவலுக்கும் நான் உன்னை தேடி தேடி தான் வரணுமா?
9: நீங்க தினமும் நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க, எல்லா தகவலும் உங்களை தேடி வரும்.
7: அப்படியா, என்ன சொல்ற?
9: அட ஆமாண்ணே, உங்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றிய செய்தி வேணுமா, இல்ல விவசாயம் பத்தின செய்தி தான் வேணுமா, இல்ல நம்ம டாக்டர்களோட தகவல் தான் வேணுமா, எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க, தினமும் கேளுங்க.
7: நாள்தோறும் நல்ல தகவல்களுக்கு
9: நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
10: ஆகாஷ்வாணி
2: நேயர்கள் கேட்கவிருப்பது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி.
11: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி.
11: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு No.1 திடமரசி.
12: ஏழுமலை வாசா வெங்கடரமணா, கோவிந்தா கோவிந்தா,
13: நமோ வெங்கடேசா.
10: நேயர்கள் கேட்க இருப்பது திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்
13: நமோ.

திருப்பதி மலை மீது நின்று அருள்பாலிக்கும் வேங்கடவனை நினைத்தாலும், திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கநாதரை நினைத்தாலும், நம் மனதில் முதலில் மலர்வது பக்திதான். புரட்டாசி மாதம் அந்த பக்தி உணர்வை இன்னும் ஆழமாக்கும் புனிதமான காலம். வீடுகளில் விளக்கேற்றி திருமாலை வணங்கி பெருமாளின் திருநாமம் சொல்லும் மாதம் இது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் கோயிலுக்கு சென்று வழிபடும் பக்தர்களின் கூட்டம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திருமாலின் அருள் நம் வாழ்வில் நம்பிக்கையையும் சில சிந்தனைகளையும் விதைக்கட்டும். அவரது அவதார கதைகள் ஒவ்வொன்றும் தர்மத்தின் வெற்றியை நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. அவரது திருநாமத்தை சொல்லும் போது மனக்கவலைகள் மெல்ல மறைந்து போகின்றன. பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியும் கூட. அந்த பக்தி பாதையில் உங்களை அழைத்துச் செல்லும் ஆன்மீக பயணம்தான் இது. பெருமாளின் பெருமைகளை பேசுவோம். அவரது

0: அருளை வேண்டி நிற்போம். திருமாலின் திருநாமத்தோடு நம் உள்ளங்களையும் இணைத்துக் கொள்வோம். புரட்டாசியின் புனித தென்றலாக உங்கள் இல்லம் தேடி வருகிறது அன்பும் பக்தியும் நிறைந்த திருமாலின் திருவுலா. இவ்வாலய ஸ்தல வரலாறு பற்றிய செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் பி ஆர் குருமூர்த்தி பட்டாச்சாரியார் அவர்கள்.
1: ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் புகழ் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலடு கயல்களை பூங்குவதை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காத பூக்கிருந்து சீற்ற முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லால் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாயிரம் ஆண்டு தீன் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. வானொலி நேர்களை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுந்து எழுந்து ஒட்டி கொண்ட மாவடு, அது காலப்புறத்தில் விழுந்த மாவடி என்று சுருக்கியிருக்கிறாங்க. இதோட தல வரலாறு என்ன, இதில் முக்கியத்துவம்னா அந்த காலத்தில் ராமபெருமான் சீதாவை கடத்திட்டு வாசம் செய்யும்போது வாரண சேனைகள்லாம் பசிச்சிருக்கு, மாங்கனிகள் எல்லாம் அப்போ இருந்திருக்கு. பசிக்காக அம்பு கொய்து அந்த கனிகள்லாம் விழுந்துச்சு. வாரண சேனைகள் வந்து எடுக்கும்போது இப்போ திரும்பியுமே மேலே ஒட்டிடுது. மூணு தடவை அது மாதிரி ஆயிடுது. அது மாதிரி நாலாவது தடவை ராமபெருமானை எடுக்கும்போது அப்போ தான் யாதவ மகரிஷிங்கிற முனிவர் அந்த இடத்துல வாசம் செஞ்சுருக்கார். கடவுளாக பூமியில் அவதரித்திருந்தாலும் மனிதனாக அவதரித்திருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான் அதை நீ பறிச்சிருக்கணும்னு சொல்லி யாதவ மகரிஷி முனிவர் அந்த ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த இடத்துல. அப்போ வந்து இதுக்கு பரிகாரமாக நான் என்ன செய்யலாம், நான் ஒரு தவறு செய்திருக்கேன், இந்த இடத்துல இந்த பூமியில நீங்கள் வாசம் செய்யணும், அதுவும் பூமியிலேருந்து தோன்றணும். பிற்காலத்தில் இன்னும் ஒரு 175 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்தலத்தில் பக்கத்தில் உள்ள பெரிய மாமரம் ஒன்று இருக்குது. அந்த மாமரத்தை அந்த காலத்தில் வந்த புயலில் லேசாக அசைஞ்சிருக்கு. சரி, மரத்தை எடுத்துடலாங்கிற போது சிற்பதிகள்லாம் தோண்டும் போது கருங்கல் விக்கிரகம், ஸ்ரீதேவி பூதேவி சமேத மூணு விக்கிரகமும் தென்பட்டிருக்கு. இன்னும் அதை அடியில் எடுக்கும்போது உச்சவர் சிலையும் கிடைத்திருக்கிறது, நடராஜர் சிலையும், சின்ன விக்கிரகமான தாயாரோட பார்வதி சிலையும் கிடைச்சிருக்கு. அதை காலப்போக்கில் அந்த காலத்தில் உள்ள நிர்வாகிகள் வந்து பாதுகாக்க முடியாமல் ஒரு குருக்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. குருக்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. பெருமாளை வச்சு ஒரு சின்ன குடிசையாக ஆரம்பிக்கப்பட்டு இப்போ இந்த லெவலில் செஞ்சிட்டு இருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி விடிய காலையில் 4 மணிக்கு இங்கே சொர்க்கவாசல் திறப்பு கிடையாது. சொர்க்கவாசல் திறக்கிற மாதிரியே அந்த அமைப்பு செட் பண்ணி அதை சுவாமியை அங்கேருந்து உள்ளேருந்து கொண்டு வருவாங்க. மார்கழி மாதம் 30 நாளும் உபய நாட்கள், காலையில் ஒரு உபயம் சாயந்தரம் ஒரு உபயம் பண்ணுறாங்க. புரட்டாசி மாதத்தில் 5 சனிக்கிழமை வந்தாலும் 4 சனிக்கிழமை வந்தாலும் உபய வாரங்களாக நடக்கும், அன்னதானம் போடுவாங்க, சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடப்பெறும். கடைசி 5வது சனிக்கிழமையில் திருக்கல்யாண வைபவம் நடக்கும்.

மாசி மகத்தில் சிறப்பு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே மாசி மகத்தன்று மகநட்சத்திரம் தோன்றும் போது பிரபஞ்சத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு நிகழ்வு, பெருமாளுக்கு தீமிதிக்கிற வைபவம் இங்கே நடக்கிறது. 10 நாள் திருவிழாக நடக்கும். மாசி மகத்தில் மகா நட்சத்திரம் தோன்றும் போது முத நாள் மகா அபிஷேகம் நடைபெற்று 3 மணிக்கு சுவாமிக்கு அபிஷேக உபசரிப்பெல்லாம் நடந்து சப்பரத்தட்டியில் அத்தனை வீதிகளிலும் இந்த சுவாமி புறப்பட்டு 11 மணிக்கு மணல்மேடுங்கிற பகுதியில் பிள்ளையார் சன்னதியில் போய் அந்த சுவாமி இருக்கும். தங்கியிருந்து விடிந்த வெண்ணே சமுத்திரத்தில் தீர்த்தவாரி நடக்கும். மகா நட்சத்திரம் அன்னைக்கு சுவாமி வந்து இங்கே வந்து உட்கார்ந்துடும். இது ஒரு மகா நிகழ்வாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெருமாள் வந்து பூமியிலேருந்து கிடைச்சதால சந்தான கோபாலகிருஷ்ணன் இங்கே கீழே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சின்னதாக அந்த காலத்தில் குழந்தை இல்லாதவங்க இந்த சந்தான கிருஷ்ணன் பட்டு வஸ்திரம் கொடுத்து 3 தடவை பிரதிஷ்டை பண்ண வந்துட்டு அந்த சந்தான கிருஷ்ணன் தான் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற ஒரு ஐதீகம் இந்த ஊரில் இருக்கிறது. அதே மாதிரி நான் வந்து 1 வருடமாக இங்கே இந்த ஊரில் நான் வாசம் செஞ்சிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 10-15 பேருக்கு செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் சந்தான பாக்கியம் கிடைச்சிருக்கு. பகவானோட பரிபூர்ண அனுகிரகம் இங்கே இருக்குது. இங்கே நெல்லி மரமும் இருக்கிறது, வன்னி மரமும் இருக்கிறது. ஆனால் ரொம்ப விசேஷம், கருடாழ்வார் இருக்கா, பெரிய ஆஞ்சநேயர் இருக்காங்க. இங்கே காலையில் 8 மணிக்கு கோயில் திறந்தா நைட்டு 8 மணிக்கு தான் நட சாத்துறது. ஸ்ரீ விழுந்து எழுந்து ஒட்டி கொண்ட மாவடு, ஸ்ரீ விழுந்த மாவடி சௌந்தரராஜ பெருமாள் திவ்ய சேத்திரம் பரிபூர்ண கிருபா கடாது.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசியின் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி.
1: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
2: இவ்வாலய நிர்வாக குழு உறுப்பினர் ஏ பூமாலை அவர்கள் மேலும் சில செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்.
3: எங்களுடைய கோவிலேருந்து நாகை மாவட்டம் கீழியூர் ஒன்றியம் விழுந்தாமடி கிராமத்தில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து வரனாக்கா வேதாரணி வரைக்கும் சொல்லக்கூடிய பேருந்தில் ஏறி விழுந்தாமடி கன்னித்தோப்பு என்கின்ற பேருந்து நிலையத்தில் இறங்க வேண்டும். எங்களுடைய கோவில் என்பது ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சில வரலாறுகள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நினைக்க நினைக்க தித்திக்கின்ற அளவிற்கு நிறையா வரலாறுகள் இருக்கின்றது. எங்களுடைய கோவில் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சீரோடும் சிறப்போடும் பல நிகழ்வுகளை உள்ளடக்கியது. எல்லா நிகழ்வுகளிலும் சுற்றுவட்டார பகுதி மக்களும் கிராமவாசிகளும் திரளாக கலந்து கொள்வார்கள். அந்த அளவில் நம்முடைய ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தன்று வைணவ தலங்களில் எங்கேயும் நடக்காத நிகழ்வாக தீமதி நிகழ்வு என்பது இந்த ஆலயத்தில் தான் நடைபெற்று வருகின்றது. ஏறக்குறைய எங்களுடைய முன்னோர்கள் கண்டெடுத்த அந்த சிலைகள் முன்னோர்கள் கண்டெடுத்து இன்னொரு முன்னோர்கள் குடும்பம் வந்து இடத்தை தானமாக வழங்கி அவர்கள் வழிபட்டு வந்து முடிந்தளவு இந்த ஆலயத்திற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை செலவிட்டு அவர்கள் உருவாக்கி வைத்ததை எங்களுடைய தலைமுறையில் இந்த ஆலயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் பெருமைக்கக்கூடிய அளவில் எங்களுடைய ஆலயத்தை இன்றைக்கு உருவாக்கியிருக்கின்றோம். ஒவ்வொரு புரட்டாசி கடைசி சனிக்கிழமையாக திருக்கல்யாண வைபோகம் மிக மிக மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அதேபோல் திருவிளக்கு பூஜை என்பதும் அதற்கு முதல் நாள் நடைபெற்று வருகிறது. அனைத்து பகுதி மக்களும் அதில் கலந்து கொள்வார்கள். எங்களுடைய ஆலயத்தில் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய பேர் வந்து வேண்டுதல் வேண்டிட்டு போவாங்க. மறு வருஷம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து சாமிக்கு ஏதாச்சும் செய்யணுமானியா அப்படிமோ நாங்கள் நினச்சது நடந்துட்டு பழிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவிற்கு எங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு மகிழ்ச்சி. நாங்கள்லாம் வந்து சிறு வயதாக இருக்கும்போது இங்கே வந்து நாடகம்தான் எங்களுக்கு நினைவு வரும். பெருமா கோயில்னால புராண நாடகங்கள் நிறையா நடைபெறும். அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு இனிமையான காலங்களாக இருந்தது. பிற்பாடு நாங்கள் வந்து பள்ளிக்கு செல்வது என்பது இந்த கோவிலை தாண்டி தான் நாங்கள் ஆரம்ப பள்ளிக்கே செல்வோம். ரொம்ப விளையாட்டாக நாங்கள் வேண்டிட்டு போவோம். இன்றைக்கி வந்து நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வரணும்னு. உண்மையிலே அப்போ வந்து என்ன மார்க் எடுத்தோம் எப்படி படித்தோங்கிறது இல்லை. காலப்போக்கில் வந்து நாங்கள் ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருக்குது, ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் நேரம் நின்று வேண்டிட்டு அப்படியே கோயிலை வந்து ஒரு முடிஞ்சளவுக்கு ஒரு சுத்தம் அல்லது மூன்று சுத்தம் சுற்றிட்டு போனோம்னா நமக்கு அந்த மன இருக்கமே தெரியாது, அந்த கவலையே மறந்து போயிடும். ரொம்ப சோர்வாக இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிடம் வந்து உட்காந்துருப்பாங்க. மனசார நம்ம வந்து பெருமாளை நினைக்கின்ற பொழுது நம்முடைய மனக்குறைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்துருக்கு. எங்களுக்கே தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள் வந்து நன்மை நடந்திருக்கு. மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிராமம் சில மரமாக மாமரம் இருக்குது. அந்த மாமரத்துக்கு என்ன ஆயுள் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. சுற்றளவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது, தோராயமாக ஒரு 300 வருடங்கள் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இப்படி வந்து ஒரு தொன்மை வாய்ந்த ஆலயம். இதை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பண்புகளுடைய நேயர்கள் எங்களுடைய கிராமத்திற்கு வாருங்கள், எங்களுடைய சுவாமியினை தரிசனம் செய்து கொள்ளுங்கள்.

0: இவ்வாலயத்தை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிலரை நாம் சந்தித்த போது,
1: என் பெயர் எஸ் செல்லக்கண் என்கின்ற பக்கிரசாமி, விழுந்தமாவடி. இந்த பெருமாள் கோயிலுக்கு அருகாமையில் தான் நான் வாழ்ந்து வர்றேன். இந்த கோயிலுக்கு நான் தினமும் வருவேன். இதுவரையிலையும் இங்கே வந்துட்டு போனதில் மன நிம்மதியெல்லாம் நல்லா கிடைக்கும். எனக்கு இங்கே வந்துட்டு போகிறத ஒரு திருப்தி. அது மட்டும் இல்லாமல் சில நிகழ்ச்சிகள் நினச்சிட்டு போவேன், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. எனக்கு அது மாரி நிறைய நடந்துருக்கு.
2: என் பேர் கோவண தேவேந்திரன். இங்கே தான் பக்கத்து வீடு. இப்போ பார்த்தா நம்மளை வந்து ஏதாச்சும் ஒரு நல்லது கிட்ட

0: அது ஏதாச்சும் மன வளர்ச்சிட்டு வந்தாக்க இங்கே தான் கோயிலில் வந்து உட்காந்துருப்பேன். இப்போ இதுக்கு ஒரு வர வர நான் எனக்கு கொஞ்சம் சௌகரியம் நல்லாயிருக்கு. இப்போ நினச்ச வியாபாரம் அங்கே இதெல்லாம் நல்லா நடக்குது, நல்லா வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு.
1: என் பெயர் கவியரசன். புரட்டாசி மாதங்களில் ஒவ்வொரு வருஷமும் சவுந்தரராஜ பெருமாள் ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்கேன். எனக்கு அதில் ஒரு மன நிம்மதி கிடைத்து வருகிறது. அதுபோல் ஏதேனும் கோரிக்கைகள் வைத்து பெருமாள் முன் வந்து நிற்கும் பொழுது எனது கோரிக்கைகள் விரைவாக நடந்து முடிந்திருக்கிறது.
2: இறைவனை நினைத்த மனதிற்கு அமைதி கிடைக்கட்டும். இறைவனின் திருநாமத்தை சொன்ன உள்ளத்திற்கு நம்பிக்கை பிறக்கட்டும். புரட்டாசியின் ஒவ்வொரு நாளும் பக்தியின் நினைவாக மலரட்டும். பெருமாளின் அருள் உங்கள் இல்லங்களில் மங்களத்தை பெருக்கட்டும். உங்கள் குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க்கையில் வரும் சோதனைகளை எதிர்கொள்ள இறை நம்பிக்கை துணையாக இருக்கட்டும். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தட்டும். திருமாலின் திருநாமம் உங்கள் மனதிற்கு ஆறுதலாக இருக்கட்டும். திருமாலின் திருவடிகளை நினைத்து நல்ல பாதையில் பயணிப்போம். அனைவருக்கும் திருமாலின் பரிபூரண அருள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருமாலின் திருவுலா, புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசித்தது நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் ஆலயம். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி வழங்கிய திருமாலின் திருவுலா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி.
2: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல்.

அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 2,009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 1,140,000 ரயில்வே ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் 1,65,000 பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தவிக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள 1 யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4,500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தவேக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணா கோதாவரி இணைப்பு திட்டம் குறித்து முதலமைச்சர் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்திற்கு கூடுதல் கிருஷ்ணா நீரை வழங்க தயார் என்று ஆந்திர முதலமைச்சர் கூறியிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்றும் திரு ஜி கே வாசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.

0: அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை இந்தியா பகுதிகளில் இருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் உருவாகி வருகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரி கடல் முதல் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை, மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மற்றும் புதுவை மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் 3 முறை ஆலோசனை நடத்தியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பருவமழை முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 3 முறை அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் வச்சுட்டு, அமைச்சர்களை வச்சுட்டு நம்ம ஆய்வு கூட்டத்தை வச்சாரு. நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெளிவா இருக்கு. கடந்த ஆட்சியில நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், மழைநீர் வடிகால், அந்த வசதிகள்லாம் 95% முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்ல, இப்பதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு 2 வாரம் காலத்திற்குள்ள இந்த பணிகள்லாம் முழுதும் முடிவடையணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட பிடபிள்யூடி மினிஸ்டர் தலைமையில் ஒரு ஆய்வு இருக்க போகுது.
1: உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக் கொண்டார். மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் அணைக்குடம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பயனாளிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் பனை விதை நடும் பணியினை கூடுதல் ஆட்சியர் திரு கோகுல் இன்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் தேசிய அஞ்சலக வார விழாவினை முன்னிட்டு சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. கோவையில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் மாவட்ட கலை விருதுகளை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் 15 கலைஞர்களுக்கு இன்று வழங்கினார். திருவாரூர் புலிவலம் பகுதியில் ஆதார் சேவை மையத்தை வருவாய் கோட்டாட்சியர் சத்யா தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை இணைய வழியில் விற்பனை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 7-4 என்ற புள்ளி கணக்கில் ரஷ்யாவின் ஜிஜிவ் மாலிக்கை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேரம் மாலை 6:40. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
4: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக இந்தோ திபெத் எல்லை போலீஸ் படையில் காலி இடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஹெட் கான்ஸ்டபிள், மோட்டார் மெக்கானிக் பிரிவில் மொத்தம் 21 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு மற்றும் ITI படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, உடல் தகுதி தேர்வு நடைபெறும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 100 ரூபாயும், SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இதுகுறித்த தகவல்கள் பெறவும் இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கவும் www.recruitment.itb

0: police.nic.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். மேலும் இன பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 27/10/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் காலியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் பிரிவுகளில் மொத்தம் காலியாக உள்ள 521 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 23 இருக்க வேண்டும். கூடுதல் தகுதிகளாக சர்வதேச, தேசிய மற்றும் பல்கலைக்கழக போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாயும், பெண்கள், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 11/11/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இது குறித்த தகவல்கள் பெறவும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் www.rect.crpf.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக இந்திய ரயில்வேயில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், சரக்கு ரயில் மேனேஜர், அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், டிராபிக் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பிரிவுகளில் காலியாக உள்ள மொத்தம் 3477 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதியாக ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 33 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் ₹500, பெண்கள், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் ₹250 செலுத்த வேண்டும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 6/11/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக இந்திய கடலோர காவல்படையில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி ஸ்டோர் கீப்பர், என்ஜின் டிரைவர், லாஸ்கர், டிரான்ஸ்போர்ட் டிரைவர், MDS என காலியாக உள்ள 6 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 30 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு, எழுத்து தேர்வு, கிரேடு தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க www.indiancoastguard.gov.in என்ற இணையதள முகவரியிலிருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து ஹெட்குவார்டர்ஸ், கோஸ்ட்கார்ட் ரீஜன் வெஸ்ட், அலெக்சாண்டர் கிரகாம்பெல் ரோட், PO மலபார் ஹில், மும்பை 400006 என்ற முகவரிக்கு வருகின்ற 3/11/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக துணை ராணுவத்தை சேர்ந்த அசாம் ரைபிள்ஸ் படையில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி ரைபிள் மேன், வாரண்ட் அதிகாரி உட்பட மொத்தம் 354 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 25 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.assamrifles.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 28/10/2026 அன்று கடைசி நாளாகும். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
2: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
0: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. பதிவான அதிகபட்ச மழையளவு நாகப்பட்டினம், கோடியக்கரை பகுதியில் 50.4

0: 4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு 38.6 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் தருமபுரி மற்றும் கரூர் பரமத்தியில் 23 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 10.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. நாளை தென்மேற்கு பருவமழை நாட்டின் மீதமுள்ள பகுதிகளிலிருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவின் தென் பகுதிகளில் தொடங்குவதற்கான சாதகமான நிலை காணப்படுகிறது. சுமார் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கேரள மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை குமரிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 15/10/2026 அன்று விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சிராப்பள்ளி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் அநேக இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 16/10/2026 அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் அநேக இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 17/10/2026 அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 18/10/2026 அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 19/10/2026 அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 20/10/2026 அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
1: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு உரிம கட்டணமாக ₹600, இணைய வழி விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்: விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை அல்லது பான் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டடமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், ₹600 உரிம கட்டத்திற்கான அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்பு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நில வரைபடம். விண்ணப்பிக்க www.tnesevai.tn.government.in அல்லது பொது இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 18 ஆகும். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, சிறந்த ஓவிய சிற்ப கலையாசிரியர்கள் மற்றும் நூலாசிரியர்களுக்கு விருது மற்றும் பரிசு தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஓவியம் மற்றும் சிற்ப கலைத்துறையில் சிறந்து விளங்கும் 10 கலையாசிரியர்கள் மற்றும் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த 10 நூலாசிரியர்களுக்கு தலா ₹10,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்ய www.artandculture.tn.government.in என்ற இணையத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து படிவங்களை பூர்த்தி செய்து இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறை 2வது தளம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 608 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 20 ஆகும். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தத்தச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட 46 பதவிகளுக்கான 6574 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4/2026 அறிக்கை தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி வெளியிடப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் இம்மாதம் முதல் நவம்பர் 5 வரை இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றன. அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறையிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. விவசாயிகளுக்கு மானியத்தில் மின்மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கப்படுகின்றன. இதற்கு மானியமாக பம்பு செட்டின் மொத்த விலையில் 50% அதிகபட்சமாக ₹15,000 வரை ஆகும். நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் மற்றும் புதியதாக அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம். இதற்கான தகுதிகள் அனைத்து வகையான விவசாயிகள், சிறு குறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்படும் 50% மானியமான ₹15,000 கூடுதலாக 20% மானியமாக ₹6,000 சேர்த்து ஆக மொத்தம் அதிகபட்சமாக ₹21,000 அல்லது பம்பு செட்டின் மொத்த விலையில் 70%, இதில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 4 குறியீட்டிற்கு குறைவில்லாத மின்மோட்டார் பம்பு செட்டுகளை விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளலாம். மின் இணைப்புடன் உள்ள புதியதாக உருவாக்கப்பட்ட கிணறுகளில் மின்மோட்டார் பொருத்துவதற்கும் திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின்மோட்டார் பம்பு செட்டுகள் பொருந்துவதற்கும் மானியம் வழங்கப்படும். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறை தெரிவித்துள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் அறிவிப்புகள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
2: வணக்கம். தன்னம்பிக்கையூட்டும் பேச்சை நம்ம பேசிட்டு வர்றோம். இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இதை பேசுகிற நானே உற்சாகமானதான் பேச முடியும். ஒரு தடவை என்னை வந்து சென்னையில் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி கூப்பிட்டுருக்காங்க. அது என்ன தெரியுங்களா, தமிழ் இலக்கியங்களை நாம் வந்து பேசணும், பேசுகிறத அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சுருக்கி ஒரு குறும்படமாக எடுக்கணும். அது மாதிரி நான் இலக்கியத்தை பேசணும். இதுக்கு முதல்ல ஒரு 15 பேராசிரியர்கள் பேசியிருக்காங்க. நான் போடுற அன்னைக்கு எனக்கு முன்னாடி ஒரு 5 பேர் பேசுகிறாங்க. அப்போவும் போய் நான் உட்காந்துருந்தேன். அந்த வந்திருந்த இவங்க ஊர் யார் தெரியுங்களா, டைரக்ஷனுக்கு படிக்கிறவங்க, கதை வசனம் எழுதுறதுக்கு படிக்கிறவங்க, கேமராவுக்கு படிக்கிறவங்க, இன்ஸ்டியூட் மாணவர்கள் எல்லாருமே, அப்புறம் இன்னும் சில பேர், இப்படி 800 பேருக்கு மேற்பட்ட இந்த மாணவர்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் அந்த 800 பேருக்கு பட்ட மாணவர்களில் சில பேரை தவிரங்க பல பேர் சேரில் கால் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மல்லாக்கு படுத்திருக்காரு, ஒருத்தர் இதை பற்றி கவலையே படலை, இப்படி இருக்காங்க. அருமையான இலக்கியங்களை பேராசிரியர்கள் பேசுகிறாங்க, இதை உள்வாங்கி அவங்க படம் இருக்கணும். எனக்கு தலைப்பு என்ன தெரியுமா, மதுரை காஞ்சி. மாங்குடி பரதநாதர் எழுதின மதுரை காஞ்சி பற்றி பேசணும். இப்போவும் இதே வேலையை நான் பார்க்க வேண்டியாகி போச்சுங்க. என்ன அப்படின்னா, நான் போய் அவங்கள்ட்ட, நீங்கள் எல்லோரும் ரொம்ப புகழ்பெற்ற டைரக்டர் ஆகணும், நடிகர் ஆகணும், எழுத்தாளர் ஆகணும், தயவு செஞ்சு முதல்ல அவங்கவுங்க நாற்காலியில் நல்லா உட்காந்துக்கங்களேன் அப்படின்னேன். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த பாருங்கள், நீங்கள்லாம் இனிமேல் தான் சினிமாவுக்குள்ளே வர போகிறீங்க, நான் இது வரைக்கும் ஒரு 30 படம் நடிச்சிருக்கேன், பல்துறை வித்தகரான கமலஹாசன் வந்து அவரோட நான் பணிபுரிஞ்சிருக்கேன், இது எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் நாடோடி மன்னனை பற்றி கேட்டிங்கனாலும் நான் சொல்லுவேன். அதே போல் சூதுகவும் பட இயக்குனர் நலன் குமார் சாமி, டைரக்டர் சி வி குமார், இவங்ககிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் முன்னும் பின்னும் போயிட்டு வரக்கூடிய ஆள். நான் சொல்கிற விஷயத்தை எடுத்து வச்சுக்கோங்க, இதை கேட்டுட்டு நீங்கள் அப்புறம் பாருங்கள். சொல்லிவிட்டு நான் மதுரை காஞ்சியை தொடங்குறேன். தொடங்கி மதுரை காஞ்சி எப்படி, முதல்ல ட்ரோன் ஷாட் என்ன மதுரை காஞ்சிக்கு, அப்புறம் ஸ்கிரிப்ட் என்ன, அப்புறம் க்ளோஸ்அப் ஷாட் என்ன. உதாரணமாக திருடர்களை பிடிக்க போகக்கூடிய அந்த அரசாங்க வேலைக்காரர்கள், அதாவது காவல்துறையினர், இது சொல்கிறது இப்போ 2000 வருஷத்துக்கு முதல்ல, அந்த திருடர்கள் என்ன பண்ணுவாங்களா, கருப்பு உடை அணிஞ்சு, பாருங்கள் காஸ்டியூம், கருப்பு எண்ணெயை மேலே தேய்ச்சிக்கிட்டு ஒரு குறுவாள் வச்சுருப்பாங்களாம். அந்த குறுவாள் வந்து அதில் சில வகையான இது மாதிரி போட்டிருக்குமா. இப்போ நான் சொல்லிட்டே வரேன், இப்போ நீங்கள் ஜூம் போனீங்கன்னா தான் அந்த குறுவாள் என்னான்னு காட்ட முடியும். அவங்க கையில் ஒரு உடும்பு இருக்குது, அந்த உடும்பை அப்படி இப்படி மேல் நோக்கி எரிஞ்சாங்கன்னா அது வந்து போய் அரண்மனையுடைய உச்சியில் போய் பிடிச்சிக்கிறோம். உடும்புங்கிறது ஒரு வகையான பிராணி, அதாவது ஒரு விலங்கு, பிடிச்சா விடாது, உடும்பு பிடிக்கினால அது அதை கயிறில் கட்டி கொண்டு போய் அது மேலமாக ஏறி போவாங்களாம். இதை நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்து, எதை நீங்கள் சாட்டு பிரிக்கணும்னா, இதை எப்படி பிரிக்கணும், இதை எப்படி பிரிக்கணும், இது எப்படி பிரிக்கணும், இப்படி பண்ணிங்கன்னா கொண்டு வர முடியும். இது ஒரு டீம் இப்போ முடித்து பண்ணி காமிச்சாங்க, நல்லா இருந்தது. எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா, நாம் செய்கிற வேலையை சரியாக செய்யணும், உள்வாங்க வைக்கணும், உள்வாங்கினவங்க தான் ஜெயிப்பாங்க, இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. ஒருத்தர் இன்னும் கூட சொல்லப்போனால், நமக்கு எதுவும் தெரியாது, எதுவும் கிடைக்காதுன்னுலாம் நினைக்காதீங்க. ஒரு பணக்காரரை போய் பார்த்தான் ஒருத்தன், எனக்கு ஏதாவது கொடுங்கல, ஒன்றுமே இல்லையேன்னா, அப்படியா, இவ்வளோ கேட்கவே கஷ்டமாக இருக்கேன், உனக்கு 100,000 கொடுக்க விட்டுமான்னு கேட்டார். ஆ கொடுங்கண்ணா, அப்படின்னா ஒன்று செய், உன் கண்ணை தோண்டிக்கிறவேன், ஒரு கண்ணை பரவாயில்லையாண்ணார். போயா, ஏய் ஒரு கண்ணை புரிசுனானே சேருது, சரி 500,000 தரட்டுமா, ஆ கொடுங்க, அவன் இதயத்தை எடுத்துக்கிடுவேன். என்னையா சொல்கிற, நீ என்ன நரமாமிசம் நிற்கிறவனா, சரி வேணாம், உனக்கு 100,000 தரட்டுமா, சரி ஒரு 2 கிட்னியை உருவிடுவேன். அவன் ஒன்றுமே பேசலை. இப்போ அவர் கேட்டார், ஏய் நீ உன்ட்ட ஒன்றுமே இல்லைன்னு இல்லை, 1,000,000 பெற கிட்னி நீ தான் வச்சுருக்க, 500,000 பெற இதயம் உன்ட்ட தான் இருக்குது, 1,00,000,000 கொடுத்தாலும் கிடைக்க முடியாத கண் நீ வச்சுருக்க, இவ்வளவு வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்கிற என்ன அர்த்தம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்,

0: கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கரங்களில் பூமி சுழன்று வரும் என்ற தாராபாரதியினுடைய கவிதையை நினைவில் வச்சுக்கோங்க. எதுவும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க, எதுவும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. சாதிப்பதற்கும் மற்றவற்றுக்கும் நமக்கு வந்து வேண்டியது என்ன என்றால் உற்சாகமான மனம். அந்த மனத்தை உற்சாகப்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள், சாதித்து காட்டுங்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது திரை இசை. இன்றைய திரை இசையில் முதல் பாடலாக தீபாவளி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் விஜய் யேசுதாஸ் குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் சொல்ல வந்த திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் உதித் நாராயணன் குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் செல்வன் ஜெபராஜ்.
1: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச முதியோர் திட்டத்தின் கருப்பொருள் நீண்ட ஆயுள் காலம், நீண்ட வாழ்விற்கான அமைப்புகளை மறுபரிசீலனை செய்தல் என அறிவித்தது. மேலும் முதியோர்களின் உரிமைகள், நலன், பாதுகாப்பு மற்றும் சமூகத்தில் அவர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் அரசணிக்கப்படுகிறது. முதியோர்கள் நமது குடும்பத்தின் வேர்கள் போன்றவர்கள். அவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் உழைத்து தங்களது அனுபவத்தையும் அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு வழங்கியுள்ளனர். அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் இளைய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைந்தன. முதியோர் தினம் என்பது ஒரு நாள் மட்டும் முதியோர்களை நினைவுகூர்ந்த நாளாக இல்லாமல் அவர்களின் நலனையும் கண்ணியத்தையும் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் நாளாக உள்ளது. முதியோர்களின் அறிவும் அனுபவமும் சமூகத்தின் மதிப்புமிக்க செல்வமாகும். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 என்பது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு

மற்றும் நலனை பேண அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்டவாறு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்குகிறது. இது தொடர்பாக நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர் தினம் கொண்டாடப்பட்டு அவர்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். அதுபோல அரசு அலுவலர்கள் முதியோர்களை கவனிப்பதிலும் முதியோர்களின் நலன் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் முதியோர் இல்லங்களில் வசிக்கும் முதியோர்களுக்கு சர்வதேச முதியோர் தினத்தினையொட்டி புத்துணர்ச்சி அளிக்கும் விதமாக முதியோர்களிடையே விளையாட்டுப் போட்டிகள், பாட்டுப் போட்டிகள் மற்றும் நடனப் போட்டிகள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணியில் உள்ள தனியார் ஓய்வு விடுதி கூட்டரங்கில் காலநிலை மாற்றம் துறை சார்பில் ஆசிரியருக்கான காலநிலை மாற்றம் குறித்த 3 நாள் பயிற்சி வகுப்பினை நாகை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இதில் பள்ளிகளுக்கான காலநிலை மாற்றம் புத்தகத்தையும் வழங்கினார். இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதும் சுற்றுச்சூழலை மாசுபடுவதும் எதிர்கால தலைமுறையின் வாழ்வை பாதிக்கும். தற்போது பள்ளிகளில் கல்வி பயின்று கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தில் பிறக்கவிருக்கும் குழந்தைகளுக்கும் இந்த புவியில் சமமான பங்கு இருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் மழைப்பொழிவு முறைகள், வெப்பநிலை, விவசாயம், நீர்வளம், கடலோர சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகள் ஏற்படுகின்றன. கடலோர மாவட்டமான நாகை மாவட்டத்தில் காலநிலை

0: காலநிலை மாற்றம் புத்தகத்தையும் வழங்கினார். இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதும் சுற்றுச்சூழலை மாசுபடுவதும் எதிர்கால தலைமுறையின் வாழ்வை பாதிக்கும். தற்போது பள்ளிகளில் கல்வி பயின்று கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தில் பிறக்கவிருக்கும் குழந்தைகளுக்கும் இந்த புவியில் சமமான பங்கு இருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் மழைப்பொழிவு முறைகள், வெப்பநிலை, விவசாயம், நீர்வளம், கடலோர சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகள் ஏற்படுகின்றன. கடலோர மாவட்டமான நாகை மாவட்டத்தில் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வும் அதன் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் திறனும் மிகவும் அவசியமாக உள்ளதால் ஆசிரியர்களுக்கு இத்தகைய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது எனவும் நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்.
1: மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டம் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர், மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 2026-27 ஆண்டிற்கு தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள கல்வி நிறுவனம் மூலமாக தேர்ச்சி பெற்று பள்ளிகளில் நடப்பாண்டில் 9ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தை சார்ந்த தகுதியான மாணவ மாணவர்கள் கல்வி உதவித்தொகை புதுப்பித்தல் மற்றும் புதிய திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரம்பு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2,50,000 மிகாமல் இருக்க வேண்டும்.
0: நாகை மாவட்டத்தில் பாரத பிரதமரின் தொழில் பயிற்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் முன்னணி நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு பயிற்சி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதன் வாயிலாக பல்வேறு தொழில்கள் மற்றும் துறைகளை சார்ந்த நிஜமான வணிக சூழலை அவர்கள் நேரடியாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள். இப்பயிற்சி திட்டத்தில் சேர்வதற்கான வயது வரம்பு 18 முதல் 25 ஆகும். இப்பயிற்சி 6 மாதம் முதல் 9 மாதம் வரை வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் சேர 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ, டிப்ளமோ, பாலிடெக்னிக்கல், இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் தகுதியுடையவர்கள் ஆவார்கள். மேலும் இப்பயிற்சி காலத்தில் மாதந்தோறும் ₹9,000 ஊக்கத்தொகையாக பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் அரசு 8,100 ரூபாயும் நிறுவனங்கள் 9,000 ரூபாயும் வழங்குகின்றன. இவை மட்டுமின்றி நிறுவனங்கள் தங்கள் சொந்த நிதியிலிருந்து தங்குமிடம் மற்றும் பயணம் உள்ளிட்ட கூடுதல் உதவிகளை வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி காலத்தில் ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் கூடுதல் உதவித்தொகையாக ₹6,000 2 தவணைகளாக வழங்கப்படுகின்றன. முதல் தவணை பயிற்சியில் சேர்ந்த 1 மாதத்திற்குள்ளும் அடுத்த தவணை 3 மாதங்களுக்கு பிறகும் வழங்கப்படுகின்றன. பயிற்சி முடிவில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் இணைய குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இப்பயிற்சியில் சேர முழு நேரம் பணிபுரிபவராகவோ அல்லது கல்வி பயில்பவராகவோ இருத்தல் கூடாது. மத்திய மாநில அரசின் கீழ் ஏதேனும் திறன் மேம்பாட்டு தொழில் பயிற்சி பணி அல்லது பயிற்சி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளவராக இருத்தல் கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் எவரும் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. மேலும் இப்பயிற்சியில் சேர வரும் தகுதியான இளைஞர்கள் இணையதளத்தில் பதிவு செய்து அதில் பயிற்சி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இப்பயிற்சியில் பதிவு செய்வது தொடர்பாக சந்தேகங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட திறன் அலுவலரை தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் மாவட்ட திறன் மையத்தினையும் அவர்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார்.
2: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என். செல்வன் ஜெயராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் 3 கோடியே 20 லட்சம் பயனாளிகள் பயன்பெறுவார்கள் என்று கூறினார். ஐடிபிஐ வங்கியை சீரமைப்பதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறை வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். சீரமைக்கப்படும் ஐடிபிஐ வங்கியின் 34% பங்கினை மத்திய அரசும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகமும் வைத்திருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குஜராத் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி இதனை உணர்த்துவதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளை மக்கள் புறக்கணித்துள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்கள் தேவையற்ற போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி அரசுகள்

0: செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் இவ்வாறு கூறியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து கனடா அமைச்சருடன் விரிவாக பேச்சு நடத்தியதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கனடாவுடன் தொழில்துறையிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய குடிநீர் வழங்கல்துறை செயலர் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில அரசுகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை மாநில அரசுகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். கர்நாடகாவில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினை குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதித்த பகுதிகளாக 40 தாலுகாக்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் தமது தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 305 வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக 5,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் தீபாவளிக்கு முன் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மராத்வாடா பகுதியில் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமர் அருங்காட்சியகம்.
1: இரண்டாம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர்கள் அளித்த பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது ஜனநாயகத்தின் உயரிய மாண்புகளுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அளித்த பங்களிப்பிற்கான அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. 2 கட்டிடங்களை கொண்ட இந்த அருங்காட்சியகம் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டுள்ளது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெண் தலைவர்களை நினைவு கூறும் வகையிலான ஒளி ஒலி காட்சியும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. நமது பாரம்பரியத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட அரசுகளை போற்றும் வகையிலும் இந்த அருங்காட்சியகம் திகழ்கிறது.
0: கேரளத்தில் மாநில கடல்சார் வாரியத்தை மாற்றியமைக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு வகை செய்யும் மசோதாவை அம்மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் இன்று தாக்கல் செய்தார். கடல்சார் நில வங்கியை ஏற்படுத்துவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா கூறியுள்ளார். இன்று அகர்தாலாவில் 23,000 மேற்பட்டவர்களுக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஆசிரியர் பணிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் மாணிக் சாஹா வலியுறுத்தினார். மேற்கு வங்கத்தில் தீபாவளி

தேதிக்கு முன்னர் புதிய தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். ஹல்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நிலம் கையகப்படுத்துவது மற்றும் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான பணிகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த கொள்கை உதவிடும் என்று தெரிவித்தார். தொழில்துறையின் வளர்ச்சியில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணி அரசுகள் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக மேற்குவங்கத்தை உருவாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்வேகம் அளித்துள்ளதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சிறந்த நிர்வாகத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-9 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஹான்பி கிம்மை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவான் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மாண்டி நீக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் கிருஷ்ணாவர்மா, பர்த்தவி கிரிவால், வன்ஷியா கோஸ்வாமி, ஹேமந்த் சங்வான், ரிஷி சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் சற்றுமுன் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட் செய்து வருகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயாஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் டேவிட் பெக்காம், ரொனால்டோ சிங், லைட்டோன் ஜாம், ஈசோ வால்பன் மற்றும் யாங்லம் ரோஹித் சிங் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தமிழக ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆரணி சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:25.
1: எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
2: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில், ஓசூர்.
6: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
0: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசைப்பாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இனி கேட்கலாம்

வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் நெல் சாகுபடி, மஞ்சள் சாகுபடி குறித்து விவரிக்கிறார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் அஜநெல்லி நெருப்பூரன்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த விவசாயி டி பிரகாஷ் அவர்கள்.

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க ஐயா.
0: சரி, இப்போ நம்ம நிலத்தில் என்னென்ன பயிர் பண்ணிருக்கீங்க?
1: நம்மளுடைய நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெல், மஞ்சள். இப்போ தான் நெல் போடுறதுக்கு முன்னாடி நிலக்கடலை போட்டு அறுவடை செஞ்சு முடிச்சுட்டு நெல் நட்டுருக்கோம். இப்போ மஞ்சள் வந்து இப்போ 8 மாதம் ஆக போகுது. இப்போ பயிர் பண்ணியிருக்கோம்.
0: இப்போ நெல்னு ஒன்று இப்போ வந்துச்சு, தை மாதம் அறுவடை நேரம் வந்துருச்சு. இப்போ நெல்னா என்ன ரகம் நீங்கள் போட்டிருக்கீங்க?
1: நாம் போட்டிருக்கிறது நெல் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி, அதாவது நாட்டு ரக நெல் நம்ம சொல்லுவாங்க. அது வெள்ளைப்பொன்னின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளைப்பொன்னி போட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி நான் நடவு நட்டு இன்றைக்கி 26 நாள் ஆகுது.
0: சரி, எங்கே வாங்கிட்டு இந்த விதையில் எங்கே கிடைக்குது?
1: இந்த விதை நெல் வந்து நம்மளே வச்சுருந்தோம். அப்புறம் ஆஃபீஸுங்களில், கவர்மெண்ட் ஆஃபீஸுங்களில், வேளாண்மை துறையில் கிடைக்குது இந்த நெல்லுங்கள்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போய் வாங்கிட்டு வரும்போது பையூர், காவேரிப்பட்டினம் பையூர் இதில் தான், ஆஃபீஸில் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ஒரு 3 இயர்ஸாக நம்ம வச்சுருக்கோம். நம்ம மாற்றி மாற்றி இங்கே பக்கத்தில் விதை நெல் கொடுத்து கொடுத்து வருஷம் ஒவ்வொரு முறை மாற்றி மாற்றி நட்டுக்குவோம். அப்புறம் இந்த நெல் மட்டும் இல்லாத இப்போ கிச்சடி சம்பா, அப்புறம் சீரக சம்பா, இப்படி எல்லா நெல் வகைகளும் நம்ம நடுவோம். பழைய ரகங்கள் எல்லாம் நடுவோம்.
0: சரி, இப்போ நிலத்தை தயார் பண்ணுற முறை அப்படின்னு இருக்குது. அந்த காலத்துல இந்த காலத்து மாதிரி ஒரே முறை தானா, இதை வேறு முறை இதை மாத்திரிங்களா? இப்போ
1: எல்லாம் ஒரே முறை தான். என்னன்னா அந்த காலத்தில் நம்ம அப்படியே இப்போ பயிர் நடவு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி நடுது. இப்போ வந்து களை பறிக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு ஆள் கிடைக்காததுனால நம்ம இப்போல்லாம் சாரி பயிர் நட்டு, சாரி பயிர் உருளை ஓட்டுறது நம்ம பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து நடவு நடும்போது கொஞ்சம் வேலைகளாக தான் தெரியும் புதுசாக நடுறவங்களுக்கு. அது ரெகுலராக நட சரியாக வந்துடும் நடவு நடும்போது. சாரி பயிர் நட்டால் நம்ம கொஞ்சம் உருளை ஓட்டுறது, களை பறிக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் குத்து கட்டுறதுக்கு நல்லா நம்ம உருளை ஓட்டினா நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும்.
0: இப்போ அந்த நெல்லில் பெரும்பாலும் இப்போலாம் நோய் பிரச்சனை தான் ஏற்படுது. இயற்கை முறை விவசாயம் குறைஞ்சி போய் உரண்டிச்சு மண்ணோட தன்மையெல்லாம் மாறி பயிரோட தன்மையை மாறி இன்றைக்கி ஒரு மாறி விளைஞ்சிருக்கு. அப்படின் போது எந்த மாதிரி நோய் பிரச்சனை ஏற்படுது அந்த நெல்லில்?
1: இப்போ இந்த நெல்லில் பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புழுவு, கத்தால் பூச்சி, அதாவது வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே உழுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நெட்டுக்கணும். நம்ம இந்த பட்டத்தில் நட்டால் ஐப்பசியில் நட்டால் அவ்வளோ கூட ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஐப்பசியில் நடக்கூடாது. நம்ம நடவு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி புரட்டாசியில், அதாவது ஆடி மாதம் நெல் விட்டு நாற்று விட்டு அதுக்கப்புறம் ஆடி ஆவணியில் நம்ம நட்டுருணும். புரட்டாசியில் கொஞ்சம் ஒரு 10-20 நாள் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து நோயினுடைய தாக்கம் அந்த பனி காலத்துக்கெல்லாம் வராத கொஞ்சம் தவிர்க்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த இப்போ நட்டால், ஐப்பசியில் நட்டால் நமக்கு பனிகள் தாக்கம் அதிகமாக வரும். நம்ம கரெக்டாக மார்கழி மாதத்தில் வந்து புடையில் வந்து ஏகப்பட்ட நோய் வரும், மருந்து அடிக்கிறது இந்த சிக்கல்கள் நிறையா வரும். அப்படி இல்லையனா இந்த ஐப்பசியில் நான் ஐப்பசி கடைசியாக நாற்று விட்டு கார்த்திகை மாதத்தில் நட்டால் நடவு போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
0: சில என்ன பார்த்தா இயற்கை உரம்லாம் நாமளே தயார் பண்ணிக்கிறோம் நிலத்தில். எந்த மாதிரி இயற்கை உரம் நீங்கள் தயார் பண்ணிக்கிறீங்க?
1: இயற்கை உரம்னா நம்ம வந்து வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க, அந்த வெள்ளாட்டு எரு வந்து நம்ம வாங்கி கொட்டுவோம். அப்படி இல்லைன்னா ஆடு மேய்க்கிறவங்களை கொண்டு வந்து நமக்கு தோட்டத்திலே வந்து ஆடு அடைக்கிறது, அடவு செஞ்சால் அதுவே அதனுடைய இயற்கை எருவு நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம மருந்து அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் உரங்கள் எல்லாமே இயற்கை பண்ணினாவே மருந்து அடிக்கிறது கொஞ்சம் குறையும். இப்போ இந்த குறுவு நெல்லுகளில் நம்ம நடுறோம், நிறைய வெரைட்டி ஆகப்பட்டதாக வந்துருச்சு. அதை நடுறது எல்லாமே கொஞ்சம் பட்டத்தில் நட்டால் கொஞ்சம் நமக்கு பட்டங்கள் கிடைக்கும். இயற்கை மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் நிறையா வர்றதுனால நமக்கு பாதிப்புகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி காலநிலையை கொஞ்சம் கணிச்சு நம்ம நட்டால் கொஞ்சம் நமக்கு எல்லாம் அந்த இயற்கை உரம் இது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா நமக்கு எதுவும் இயற்கை சப்போர்ட் பண்ணாது. நம்ம எல்லாமே செயற்கை அது முறையில் தான் பண்ணுற மாதிரி வரும்.
0: இப்போ உலகளாவிய காலமாற்றம் பார்த்தா எல்நிலம் தாக்கம் உலகளவில் விவசாயத்தையும் சரி சாமானிய மக்கள் வந்து பெருமளவு பேசிட்டு வராங்க. எல்நிலம் பற்றி இப்போ அங்கே தெரிஞ்சிருச்சு, இது வந்தால் கடும் வெயில், கடும் வறட்சியெல்லாம் ஏற்படும், விவசாய பயிர்னா சரியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் அடிக்கிற வெயில் கூட இப்போ அடிக்குதுன்னு தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்நிலம் தாக்குறதுனால பயிர்கள் பாதிப்பு ஏற்படுதா?
1: எல்லினோ தாக்குறதுனால பயிர்கள் சேதம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து என்ன, நீர் பற்றாக்குறை பயங்கரமாக ஏற்படும். நீர் பற்றாக்குறை ஏற்பட்டாவே விவசாயங்கள் அழிவுக்கு தான் வரும். அதுக்கு வந்து என்னென்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேகரிப்பு கொஞ்சம் தண்ணி நீர் இப்பயாவது நம்ம புரிஞ்சு நீர்நிலைகளை பாதுகாத்து நம்ம கொண்டு வந்தால் அந்த அடுத்த பெய்யக்கூடிய மழை காலங்களில் வருது.

0: அந்த டைம் நம்ம தண்ணி பாய்ச்சி, அடுத்து இது மாதிரி ஒன்று எல்நினோ வந்தால் கூட ஏதோ ஒன்று வந்தால் கூட நம்ம சமாளிக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதுவரையிலும் நம்ம நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்கல, நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிச்சு தான் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கொஞ்சம் அகற்றி நம்ம கொஞ்சம் பண்ணணும். விவசாயத்துக்கு நீர்நிலை சேர்த்தனா நமக்கு விவசாயத்துக்கு பயன்படும், இல்லைன்னா பாதிப்பு தான் உண்டாக்கும். இன்னைக்கு 1000 அடி போட்டு இப்போ தண்ணி வரலங்கிறாங்க. இதே இந்த எல்நினோன்ற தாக்கத்தில் ஏற்பட்டால் அடுத்து வரக்கூடியதெல்லாம் இன்னும் எத்தனை அடி போட்டால் இப்போ வருமா தெரியாது. 1500, 1600 போயிட்டால் நம்ம தண்ணியை எடுக்க முடியாது, உள்ளேருந்து நம்ம குடிக்கிறது தண்ணி சுத்தமான தண்ணி பயன்படுத்த முடியாது.
1: சரி, இப்போ எல்லாமே ஒரு அறுவடை செய்யும் முறையிலிருந்து எல்லாமே இயந்திர முறை ஆகி போச்சு. ஆட்கள் கிடைக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி விவசாய முறையெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. இப்போ ஆட்கள் எப்படி வேணும், நெல் பேருனாலும் குறைந்தது எப்படி ஒரு 15-16 பேர் வேணும், ஆட்கள் பற்றக்கூட இருக்கா இல்லை வீட்டு உறுப்பினர் வச்சு விவசாயம் பண்ணிக்கிறீங்களா?
0: வீட்டு உறுப்பினரும் வச்சு ஆட்களும் கராங்க. அந்த 100 நாள் வேலைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வேலைக்கு போயிட்டு அடுத்து அவங்க வேலை இல்லாத இருக்காங்க பார்த்தியா, அந்த டைமுக்கு நம்ம கூப்பிட்டு நம்ம பயிர் நடுறது அறுவடை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கணும். நமக்கு வந்து அறுவடை பண்ணுறதுக்கெல்லாம் இயந்திரங்கள் ஃபுல்லாக வந்துடுச்சு, இயந்திரத்தை நம்ம நம்பி போக வேண்டியதுதான். அதுவும் இது மாதிரி நிறைய பற்றாக்குறை எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது, பண பற்றாக்குறை வரும்போது அவங்களே ஆளுங்க வராங்க. ஆனால் என்னென்னா கூலி மட்டும் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, விவசாய விலைகள் மட்டும் அந்த பொருளுடைய பேரில் ஏறாதே என்ன இருக்குது.
1: இப்போ பார்க்குற அண்மையை கூட மழை பெஞ்சது, இப்போ பார்த்தபோது எல்லா இடத்துலையும் பச்சை பசையில் இருக்குது, திடீர்னு அடுத்த வாரத்தில் பயிரெல்லாம் காஞ்சி போயிடுது. இதனால் தண்ணீர் பிரச்சனை இல்லை நோய் பிரச்சனை? இப்போ நெல்லே பார்க்குறோம் நல்லா வந்து பச்சை பசையில் வளருது, திடீர்னு அது மஞ்சள் நிறத்தில் எல்லாம் காஞ்சி போயிடுது சருக்கு மாதிரி, அது என்ன பிரச்சனை?
0: அது காலநிலை தாங்க காரணம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வெயில் அடித்தா நைட்டில் மழை பெய்யும், இது அப்படியேப்பட்ட ஒரு காலநிலை. இப்போ அப்படி இல்லை, பகலில் ஃபுல்லாக வெயில் அடிக்குது நைட்டில் பனி இறங்குது, இது ஒரு வித்தியாசமான காலநிலையாக மாறிடுச்சு. அந்த காலநிலையினால தான் நமக்கு வந்து பயிர் எல்லாம் கருகுது, இது எல்லாம் நடைபெறுது. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அது ஒரு நாள் லைட்டாக இருக்கும் போது கூட அந்த நோய் தெரியும் போது கூட நம்ம அதுக்கு ஒரு மருந்து அடித்து நம்ம அதை சரிவர பயன்படுத்திக்கணும், இல்லைன்னா ஒரு நாள் விட்டால் அடுத்த நாளே பயிர் மாறி போயிடும்.
1: சரிங்க, அருமைங்க. அறுவடை பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கான அறுவடை சந்தைன்னா எங்கே, பெண்ணாரமா ஏரியூரா தருமபுரியா?
0: நமக்கு அறுவடை சந்தைங்களை வந்து நேரஸ்ட் இருக்குது, பக்கம் இருக்குது, ஏரியூர் இருக்கு, அது சிறிய சந்தை தான். அதை விட்டால் பெண்ணாகரம், அதை விட்டால் நம்ம தருமபுரியோட நம்ம ராயக்கோட்டைக்கு நமக்கு அருகம். நம்ம பைபாஸ் புது பைபாஸ் எல்லாம் போட்ட முன்னாடி நம்ம கொஞ்சம் கொண்டு போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு, நம்ம ஒரு வசதியாக இருக்கு. நம்ம ஏரியாவிலும் நான் அந்த பைபாஸ் வந்துட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும்.
1: இப்போ நெல் பயிர் பண்ணாவே விற்கிறது இல்லை யாரும், விவசாயிங்க தாங்க சொந்த பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறாங்க. நீங்கள் எப்படி எத்தனை ஏக்கரை பண் பயிர் பண்ணுறீங்க?
0: இப்போ நாம் வந்து 2 ஏக்கராவில் பண்ணியிருக்கோம் நெல். நாம் விற்கிறது தான், நம்ம விற்றுட்டு நமக்கு தேவைக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தான் தேவைனா அதை மட்டும் வச்சுக்குவோம், மீதி எல்லாம் விற்றுருவோம். ஏன்னா அதை விற்றுட்டா தான் நம்ம அடுத்த முட்டுவலிக்கு எல்லாத்துக்குமே அதை பயிர் பண்ணுறதுக்கு தேவையான செலவு இதெல்லாம் நமக்கு வேணும். நெல் பில்லு மட்டும் நம்ம வச்சுக்குவோம், நெல்லெல்லாம் மேக்ஸிமம் விற்றுருவோம்.
1: சரி, பில்லுக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு உருளையாக வந்து விற்கிறாங்க, ஊர் ஊர் கொண்டு போய் விற்றுட்டு இருக்காங்க. உருளை ஒரு உருளை 250 ரூபா 300 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கால்நடைகளுக்கு பில்லு பற்றாக்குறை ஏற்படுது. பில்லு உங்களுக்கே தேவைப்படுதா, ஆடு மாடுகள்லாம் கொடுத்துறீங்களா?
0: இல்லை, நமக்கு பில்லு மட்டும் நம்ம வச்சுக்குவோம், நெல் எல்லாம் நம்ம கொடுக்கறது தான் எப்பயுமே. எப்பயுமே கொஞ்சம் கொடுத்துருவோம், கொஞ்சம் மட்டும் தான் வச்சுக்குவோம், மீதி எல்லாமே கொடுத்துருவோம். வருஷம் 10 மூட்டை தேவைப்படும், 10 மூட்டை வச்சுக்குவோம், மீதி எல்லாமே கொடுத்துருவோம்.
1: சரிங்க, அப்போ நெல் பயிர் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பயிருக்கு இடைவெளி விடுவாங்க, அடுத்த பயிர் பண்ணுறதுக்கு ஒரு இடைவெளி விடுவாங்க, சில பயிர்னா 15 நாள்லேயே பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த மண்ணுள்ள இருக்கக்கூடிய வைரஸ் வந்து அழியணும், அதுக்காக குறிப்பிட்ட காலக்கெடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் பயிர் பண்ணிட்டு அதை அறுவடை பண்ணிவிட்டு மாற்று பயிரை அந்த நிலத்தில் நடுறதுக்கு எவ்வளோ காலம் இடைவெளி விடுவீங்க?
0: நம்ம இடைவெளி வந்து 2 மாதம் 3 மாதம் விடுவோம்.
1: ஏன்னா
0: 2 மாதம் விட்டால் தான் அதனுடைய உள்ளே இருக்கிற ஈட்டு கூட வெளியே வரணும்னா அதை 5 கலப்பை விட்டு ஓட்டி விட்டு நம்ம காட்டை ஆற விட்டால் மட்டும்தான் அதனுடைய பயிர் அடுத்த வரப்போகக்கூடிய பயிர் நல்லா வரும். இல்லைன்னா அதனுடைய ஈட்டு எல்லாம் உள்ளே அப்படியே இருக்கிற போது அந்த பயிர் போட்டால் அடுத்த பயிர் தாக்கத்தில் ஏற்படும், அப்போ நல்லா பயிர் வராது. அதனால் நம்ம 2 மாதம் விடணும். ஆனால் நம்ம தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே உடனே பண்ணிடுவோம், அதை பண்ணக்கூடாது. அந்த இடைவெளி குறிப்பிட்ட கால இடைவெளி விட்டு தான் நம்ம பண்ணணும், அடுத்து பயிருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால இடைவெளி பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும்.

0: சரிங்க. இப்போ பெரும்பாலான விவசாயிகள் இப்போ சமீப நாட்களில் ஒரு 10-20 தடவை புலம்பல் தான், நெல் போட்டால் 20,000 லாஸு, வாழை போட்டால் 50,000 போச்சு, மஞ்சள் போட்டால் 30,000 போச்சுன்னு அப்படின்னு ஒரு புலம்பலாக இருக்குது, நஷ்ட புலம்பலாக இருக்குது. என்ன தவறு பண்ணுறாங்க பெரும்பாலும் இந்த நெல்லுன்னு சொல்லும்போது, எப்படி இழப்பு ஏற்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்குது?
1: நம்ம இயற்கையும் காலநிலையும் கணிக்காததுனால தான் நமக்கு இவ்வளவு இழப்பீடுகள் ஏற்பட காரணம். காலநிலையை எந்த காலநிலையில் போட்டால் என்ன வரும்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம மாறும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கணித்து நம்ம சரியாக யோசிச்சா மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ இந்த இந்த கூடிய வர இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லினோன்ற இது இதில் நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை. இப்போ எல்லாமே நெல் போடு நெட்டுருப்பாங்க, கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற தண்ணியை நம்ம அதை பண்ணிடக்கூடாது. வேற ஏதாவது மாற்றுப்பயிருங்க, காய்கள் இப்படி எல்லாம் ஒரு மாற்றுப்பயிர்கள் தேவையானதை மேட்டுக்காட்டு பயிருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பயிர்கள் பண்ணி கொஞ்சம் சேஃப்டி பண்ணியிருந்தா நமக்கு அது யூஸ் ஆகும். இப்போ கேழ்வரகு இதுமாரிலாம் பண்ணி வச்சுருந்தா நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கு தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். ஆனால் நம்ம நெல்லுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படும். அதை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி மாற்றி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் செலவினங்கள் குறையும்.
0: கண்மூடித்தனமாக பண்ணாமல் காலத்துக்கு தகுந்த மாதிரி சீதோஷம் எல்லாம் எப்படி இருக்குது, தண்ணி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இந்த காலத்துக்கு ஏற்ற பயிரை போட்டால் ஒரு லாபத்தை பார்க்கலாம்,
1: அப்படி தான் நம்ம பண்ணிக்கணும்.
0: அருமைங்க. அடுத்தது மஞ்சள் பயிர் பண்ணுறதா சொல்கிறீங்க, மஞ்சள் நீங்கள் பயிர் பண்ணுறது என்ன ரகம் அது?
1: நம்ம அந்த மஞ்சள் வந்து சேல ரகம்னு சொல்லுவாங்க, அதாவது சிறுநடா மஞ்சள். அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட இன்னைக்கு 15-20 வருஷமாகவே பண்ணிகிட்ருக்கோம். அது மொழி எப்பயுமே கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருப்போம், 1 ஏக்கரா 2 ஏக்கரா இப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். குறைஞ்சதுனால தண்ணியே இல்லைன்னா கூட சொட்நீர் பாசனம் மூலம் வச்சுக்கிட்டே இருப்போம். 1.5 ஏக்கரா தான் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம் வருஷம் வருஷம். அதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி விட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு மஞ்சள் அறுவடை பண்ணிட்டோம், அது எப்போனா நம்ம வந்து நம்ம தமிழில் சொல்லணும்னா சித்திரை மாதத்தில் இப்போ கடைசியாக போடுவோம், அந்த என்ன அக்னி நட்சத்திரம் வருதுங்க இல்லையா, ஒன்று அதுக்கு முன்னாடி போட்டுடணும், மழை பெஞ்சா அதுக்கு முன்னாடி போடணும், இல்லை மழை பெய்யலாம் அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச பின்னாடி நம்ம பயிரிட செய்யணும். அப்போ தான் நம்ம அந்த வெயிலுண்டு தாக்கத்தை கொஞ்சம் சமாளிக்க முடியும். இல்லைன்னா நம்ம அந்த அக்னி நட்சத்திரத்தை வெயிலே போட்டுருவோம், போட்டால் வச்சுக்க அது வெந்து போயிடும்.
0: சரி, இப்போ அந்த கிழங்கு இப்போ வந்து நீங்கள் நிலத்தில் வந்து பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிழங்கு எப்படி தயார் பண்ணுவீங்க? தனியாக எடுத்து வந்து அதுக்கான சிலலாம் கலப்பீங்களா?
1: அதெல்லாம் நம்ம இது பண்ணுறோம். மேக்ஸிமம் எல்லாமே இயற்கை முறையில் தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கு எது இது கலக்கிறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு வேணா நம்ம அந்த களைக்கொல்லி இதெல்லாம் அடிக்கிறோம் இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு களைக்கொல்லி அடிக்காம நம்ம பயன்படுத்தினாவே நமக்கு வந்து அந்த கிழங்கனுடைய தரம் அப்படியே இருக்கும். அது மேல நம்ம மஞ்சள் போட்ட உடனே நம்ம களைக்கொல்லி அடிப்போம், களை யாரோ அப்படிங்கறது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த இதை மட்டும் பண்ணிக்கணும். ஏன்னா இது வருஷம் எல்லாம் பண்றோம். களைக்கொல்லி அடிக்கும் போது நிலத்துக்குள்ள அடிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு புழுக்கள் எல்லாமே கொன்றும். அப்போ என்ன பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால் சரியாக வர பயன்படுத்த முடியாது, மஞ்சள் சரியாக வராது. அப்படி அடித்தா கூட அது கரெக்டாக ஒரு 50-60 நாள் ஆகும் போது 2 மாதத்தில் வந்து நம்ம உரம் கொடுக்கணும். உரம் கொடுக்காத விட்டுட்டோமா அந்த மஞ்சள் நல்லா வராது. அப்போ தான் நம்ம காயறது, காஞ்சி போகிறது, லாஸ் ஆகிறது இது எல்லாமே வரும்.
0: சரிங்க. இப்போ மஞ்சள் இருக்கும்போது ஊடு போய் தான் சில பயிர் என்ன பண்ணுறாங்க, சில செய்யக்கூடாத ஒரு தவறுலாம் செய்கிறாங்க. சில செடிகள் மஞ்சளுக்கு பக்கத்தில் சில செடிகள் தேவையில்லாத செடிகள்னா அதில் உட்கூடிய வைரஸு வேர்வழியாக வந்து அந்த கிழங்கெல்லாம் மஞ்சள் கிழங்கெல்லாம் பெருமளவு பாதிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தவிர்க்கக்கூடிய செடிகள் என்னென்ன, அருகில் நடக்கூடாத செடிகள்லாம் என்னென்னங்க?
1: அருகில் நடக்கூடாதுன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை, எது வேணாலும் நடலாம். ஆனால் இப்போ குறிப்பாக வந்து நம்ம வந்து எல்லாம் மிளகாய் செடி நடுவோம், அது ஓரங்களில் ஓரமாக காட்டு அதாவது தோட்டத்தை சுற்றி ஓரம்னு நடலாம். மஞ்சள் தோட்டத்தை சுற்றி உள்ள இடையில நடக்கூடாது, ஏன்னா அதனுடைய வைரஸ் தாக்குதல் வந்துச்சுனாவே பக்கத்தில் இருக்கிற செடிக்கும் வரும். பச்சை மிளகாய், அடுத்து அவரை, துவரை இதெல்லாமே நடுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காய்கறி, கத்திரிக்காய் செடி இதெல்லாம் நடுவாங்க. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நோய் வராத நாட்டு ரகங்கள்லாம் நட்டால் பக்கத்தில் இருக்கிற மஞ்சள் செடிக்கும் நோய் தாக்குதல் ஏற்படாமல் இருக்கும். இல்லைன்னா அதுங்களுக்கும் நோய் ஏற்பட்டுச்சுன்னா அதனுடைய இருக்கிற நோய் இதுக்கு பரவும். அது பரவும் போது சுற்றி வர டக்குன்னு பரவிடும். அதுக்கு உள்ளே நடக்கூடாது. ஓரத்தங்கள் நட்டால் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ண முடியாது.
0: ஆரம்ப கட்டத்தில் எத்தனை உழவு ஓட்டிங்க மஞ்சள் பயிர் பண்ணுறதுக்கு?
1: மஞ்சள் ஓட்டுன்னா நம்ம வந்து மாதம் ஒரு உழவுன்னு கணக்கப்பட்டு 10 மாதத்துக்கு குறைஞ்சதுனால ஒரு 5 உழவாவது நம்ம ஓட்டிருக்கணும். அதாவது இப்போ நம்ம பொங்கல் முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சதுலேருந்தே ஒரு 4 மாதம் காட்டை தயார் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 கலப்பில் ஒரு 2 சால் ஓட்டி போட்டு காய் ஆற விடணும். மறுபடி அடுத்து ஒரு 2 மாதம் நல்லா புல் ஏறும், மறுபடி ஒரு 2 உழவு ஓட்டி தயார்படுத்திடணும். கடைசியாக 2 உழவு ஓட்டி ரொட்டேட்டர் போட்டு அடிச்சு விட்டு நம்ம சொட்டுநீரில் மஞ்சள் போட்டுக்குவோம். ஒரு 6 உழவுனாலும் நம்ம பண்ணுவோம்.
0: ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் செடியவே மஞ்சள் வளரும். எப்போ கிழங்கு உற்பத்தி ஆகும்?
1: கிழங்கு உற்பத்தி ஆகக்கூடிய காலம் இதுதான். இதுதான் கிழங்கு எல்லாம் இந்த வேர் ஓடி கிழங்காக மாறும். அது இந்த காலத்தில் தான் வரும். அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா

0: செப்டம்பர் அக்டோபரில் தான் அது நடைபெறும்.
1: கிழங்கு
0: கிழங்கு ஓடுறது அக்டோபர் நவம்பர் வரலும் அது ஓடும், அது ஒரு மாதம் முன்ன பின்ன மாறி வரும். இந்த டைமுக்கு நம்ம உரம் கொடுக்கறது எல்லாமே ஓரளவுக்கு தரமாக நம்ம கொடுத்தா நம்ம பண்ணிக்கலாம். அது இந்த டைமுக்கு நம்ம ஒரு முறைக்கு ரெண்டு முறை உரம் கொடுக்கணும். சொட்டுநீரில் ஒரு முறை ட்ரிப்பாக விடும் போது ரெண்டு முறை விடணும். 20 நாளுக்கு இடைவெளி விட்டு விட்டால் பரவாயில்ல, 20 to 1 மாதம் அந்த கேப்பில் விட்டால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு முறை நல்லா விடும், ரெண்டாவது முறை விடும் போது இன்னும் கொஞ்சம் சேர்ந்து விடும். அடுத்து ஊறுறதுக்கானதான மஞ்சள் கொடுக்கணும். எப்படின்னா நம்ம டிசம்பர் மாதத்தில் நம்ம அதை கொடுக்கணும். அடுத்த இது வரும் ஒரு மஞ்சள்னும் போது ஒரு 5 வரும்போது நம்ம கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லா நமக்கு வரும், ஈல்டு வரும்.
1: இப்போ சமீபத்தில் பார்க்குறோம், பெரும்பாலும் இடங்களை பார்க்கும்போது மஞ்சளோட உயரம் வளரவே இல்லை, அந்த பச்சை நிறம் மாதிரி மஞ்சள் நிறத்தில் பழுப்பு நிறத்தில் காஞ்சி போயிடுது. இதனுடைய உயரம் எப்படி இருக்கும், உயரம் அதிகமாக இருந்தால் மஞ்சளில் வந்து கிழங்கு வந்து சாகுபடி அதிகமாக இருக்குமா, இல்லை குறைவாக இருந்தால் அது நோய் தாக்குது ஏற்படுமா, எப்படி இருக்கணும் மஞ்சள்?
0: அப்படிலாம் கிடையாது, மஞ்சள் பொறுத்தவரையிலும் எல்லாமே அதனுடைய ரகத்தை பொறுத்து தான் மாறுபடும். நம்ம எடுத்தோடனே ஒரு ரகம் வளருது ஒரு ரகம் வளராது அப்படிலாம் கிடையாது, எல்லாமே வளருதும் வளரும் குறைவாக இருக்கும், அந்த மண்ணுக்கு ஏற்ற தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதை வந்து நோய் தாக்காமல் நம்ம கொண்டு வந்தாவே மஞ்சள் நல்லா வந்துடும். நோய் தாக்குதல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிக்கணும். முன்னெல்லாம் வந்து மஞ்சளுக்கு மருந்து அடிக்க மாட்டாங்க, இப்போ மஞ்சளுக்கே மருந்து அடிக்க சூழல் உருவாயிருச்சு. அதை நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். அந்த களைக்கொல்லி அடிக்கிறது ஃபஸ்ட்டு, அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய அந்த உரத்தை கொடுத்து நம்ம சரிவர பண்ணிட்டோமாவே அந்த களைக்கொல்லி அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எருவு கொட்டணும், எருவு யாரும் கொட்டுறதில்ல, கொட்டுறதே நம்ம உரமாகவே கொட்டுவோம். இதை வந்து நம்ம படிச்சுப்பிட்டு இன்னைக்கு அக்ரிங்கெலாம் நிறைய கடை வச்சிருக்காங்க உரக்கடைங்களாம், அவங்கள்ட்ட நம்ம கன்சல்ட் பண்ணி பண்ணனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எருவு முன்னாடியே கொட்டணும், ஒரு ஏக்கராக குறைஞ்சதுனால ஒரு 5 லோடு எருவு கொட்டணும். 5 டிராக்டர் எருவு கொட்டினாதான் நம்ம அந்த மண் நம்ம பதப்படுத்த முடியும். உரம் கொட்ட அந்த மண் அந்த எருவு கொட்டாத நம்ம பண்ணணுமா, பண்ண முடியாது. அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உரம் கொடுத்தா சரியாக போயிடும். நம்ம நிறையா கொடுக்க தேவையில்லை, கொஞ்சமாக கொடுத்துக்கலாம்.
1: இப்போ சமீபத்தில் இப்போ சீசனுக்கு தகுந்த மாதிரி நோய், இப்போ இந்த காலத்தை பார்த்தா மனிதனுக்கு பார்த்தா இப்போ டெங்கு ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சள்னாவே முதல்ல தாக்கக்கூடிய நோய் என்ன?
0: வேரழுகல், அதான் கிழங்கு தான் நம்ம பாதிப்படுவோம். அழு கிழங்கு கிழங்கு அழுகல், அப்படி இல்லைன்னா அது புழு தின்னு பிடிச்சி அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி வியாதி தான் அடிக்கடி தாக்கும். அப்படிலாம் சருவு நோய் வரும். சருவு நோய் வர்றது வந்து நம்ம கிழங்கு அழுகல் ஏற்பட்டாவே சருவு நோய்
1: ஆட்டோமேட்டிக்காக
0: வந்துடும். அந்த சருகு வராத தடுக்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உரமும் தண்ணி நிற்க கூடாது அதிகமாக. மேக்ஸிமம் தண்ணி நின்னாவே சோவா அழுக ஆரம்பிச்சிடும், கிழங்கு அழுக ஆரம்பிச்சிடும். இதை வந்து என்னென்னா தண்ணி நிற்காது, ஆனால் இந்த டைமுக்கு அந்த சருகு நோய் வராது. மேக்ஸிமம் வளர்ச்சி தான் குறையும், ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எதுவுமே வளராது. நம்ம இந்த டைமுக்கு நம்ம தண்ணி தான் நிறையா விடணும், ஏன்னா எல்ன்றதுனால வெயிலின் தாக்கம் அதிகமாகிறதுனால நம்ம தண்ணி நிறையா விட்டு ஒரு 10 நாளைக்கு அதாவது ஒரு 5 நாளைக்கு ஒரு முறை தண்ணி விடணும். சொட்டுநீரும் போது 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் 1/2 ஹவர் 1 ஹவர் போட்டுவிட்டு கொஞ்சம் அந்த ஈரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஈரமாக விடக்கூடாது, ஓரளவுக்கு நார்மல் ஈரமாக இருந்தே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா வளர்ச்சி அடையும், நமக்கு நல்லா ஈல்டும் கிடைக்கும்.
1: சரி, இப்போ அறுவடை காலம் வந்துருச்சு, மஞ்சள்னாவே அதிக வேலைப்பாடு இருக்கும் விவசாயிக்கு, ஒரு 4 மாதமாவது கண்குத்தி போகிற மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். இப்போ அறுவடை பண்ணுறீங்க அந்த கிழங்கு, ஒரு களத்துக்கு எடுத்து வந்து அதை எப்படி நீங்கள் வந்து தயார் பண்ணி எப்படி வேக வச்சு எப்படி தயார்
0: பண்ணி? எல்லாமே முன்னெல்லாம் வந்து விறகு வெட்டி கொண்டு வந்து வெட்டி வச்சு ட்ரம்மு பாயில் பண்ணி வேக வச்சு இது பண்ணணும். இப்போ எல்லாமே அதுக்கு இது வந்துருச்சு, மிஷினுகள் வந்துருச்சு. மிஷின் வந்து ஆவி மூலம் வேக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவி மூலம் வேகிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வேலைப்பாடுகள் குறைவு, வேலைப்பாடு குறைவு, ஆனால் செலவு தான் கொஞ்சம் இருந்தாலும் நமக்கு உடனடி வேலை.
1: இப்போ
0: இன்றைக்கி 100 ட்ரம்மு மஞ்சள் இருக்குன்னா ஒரு 24 மணி நேரத்தில் வேச்சிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு 100 ட்ரம்மு மஞ்சள் வேக்கணும்னா கிட்டத்தட்ட 4 நாள் ஆகும். நாட்களும் குறையுது, ஆளுக்குள்ளியும் குறையுது. இன்றைக்கி எல்லாம் ஆள்கூலி பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கேட்குறாங்க. அந்த 100 ட்ரம்மு வச்சா ஒரு ட்ரம்முக்கு 100-120 ரூபா வாங்குறாங்க. அந்த 120 ரூபா ஒரு 10-12 ஆயிரத்தில் நம்ம உடனடியாக வேச்சு போட்டு நம்ம காய வச்சுக்கலாம் ஒரே டைமில் தரமா. இல்லைன்னா 4 நாள் கண்டினியூவாக வேச்சுமா, ஃபஸ்ட்டு நாளே வந்து நமக்கு வந்து வேவச்ச மஞ்சள் அடுத்து 4 நாள் காய வைக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட் நாள் இருக்கிற மஞ்சள் காஞ்சி போயிடும். தனித்தனியாக பிட்டு பிட்டாக தான் நம்ம காய வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரே நாளில் நம்ம காய வச்சுக்கலாம், ஒட்டுக்காக நம்ம எடுத்துக்கலாம் டக்குன்னு உடனடியாக மிஷின் வந்ததுனால.
1: சரி, இப்போ மஞ்சளுக்கு பேர் போனது ஈரோடு மாவட்டம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் பல வகையில் மஞ்சள்லாம் இருக்குது, அங்கேயும் நிறைய பயிர் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் அறுவடை சேலமா இல்லை ஈரோடு தானா?
0: இப்போ இதுவரையிலும் நம்ம ஈரோடு தான் கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ சேலம் வந்திருக்கு, பெண்ணாகரத்துலேயே லாஸ்ட் இயர் வந்திருக்கு. பெண்ணாகரத்துலேயும் இப்போ பார்த்துட்டு தான் வந்தோம். அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்போது தான் நம்ம அதை பண்ண முடியும்.
1: சரி, இப்போ ஒரு ரேட்டு பார்த்தா ஒரு குவிண்டாலுக்கு இன்னைக்கு ஒரு ரேட்டு இருக்குது, அடுத்த வாரம் ஒரு ரேட்டு இருக்குது. சில விவசாயிகள் வந்து குறைவான ரேட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் போய் வந்து விற்பனை பண்ணுறதுனால கூடுதல் வந்து நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி விற்பனை பண்ண ரேட்டு அதிகமாகுது, எப்படி எந்த காலத்தில் இருக்கும் அதிகமாக
0: இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து பங்குனி மாதத்தில் அதிகமாக இருக்கும்.

0: அதாவது அந்த ஈரோட்டில் ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழா வரும். அந்த கோயில் திருவிழாவுக்கு முன்னாடி கொண்டு போனால் கொஞ்சம் ரேட்டு எப்பயும் இருக்கும், அதை முடிஞ்சு போனால் கொஞ்சம் ரேட்டு குறைவு வரும், வரத்துகள் அதிகமாகிரும். இதை நம்ம வந்து வட மாநிலங்கள்லேருந்து நிறைய மஞ்சள் வரத்து அதிகமாக இருக்கும், அந்த டைமுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வட மாநிலங்கள்லேருந்து மஞ்சள் வராத டைமுக்கு நம்ம கொண்டு போகலாம். அப்படி இல்லை நமக்கு அந்த டைமில் நம்ம விற்க முடியல அப்படின்னா அங்கேயே குடோனு கொடுக்குறாங்க, அங்கேயே அடுக்கி வச்சுருந்து ஆடி மாதத்தில் விற்கலாம். ஆடி மாதத்தில் விற்றா கொஞ்சம் ரேட் வரும். இந்த ரெண்டு டைம் தான், வருஷத்தில் ரெண்டு டைம் தான் விலை உயர்வு இருக்கும், அந்த டைம் நம்ம பார்த்து விற்றுக்க வேண்டியதான். ஏறிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இறங்கிட்டு இருக்கும்போது கொண்டு போய் போட்டுடலாம். ஏறும் போது அந்த இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு நாளைக்கு அப்படியே குறையும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு ஆவரேஜ் ரேட்டு அப்படியே நிற்கும் போது வெயிட் பண்ணலாம், ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை உடனடி தேவைன்னா கொண்டு போய் போட்டுடலாம். அதை பயன்பாடு பொறுத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
1: சரிங்க, சரியான தகவல் சொன்னீங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் நெல் சாகுபடி மஞ்சள் சாகுபடி கொடுத்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார் பக்கம் மனமாக இருந்தது. நன்றிங்க.
0: நன்றிங்க ஐயா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நெல் சாகுபடி மஞ்சள் சாகுபடி குறித்து விவரித்தார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் அஜனல்லி நெற்பூரன்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த விவசாயி வி பிரகாஷ் அவர்கள். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளர் இ ஏ பிரபாகரன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.

0: நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நேரம் இரவு 8 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்க 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் புதிய நேர்களும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். இனிமையான இரவு வணக்கம் உங்களுக்கும். உங்க பெயர் சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்துல ராஜசேகர்.
0: மங்களபுரத்துலேருந்து ராஜசேகர் பேசுறீங்க. ராஜசேகர், கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க.
0: ரெடியா இருக்கீங்களா?
1: தயாராதாங்க இருக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை தொடரில் தூதுவராக நியமிக்கப்பட்ட விளையாட்டு வீரர் யார்? ஆமா, தூதுவர். ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு தூதுவர் வந்து நியமனம் செய்வாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த வருஷம் நடக்கக்கூடிய ஐசிசி T20 கோப்பைக்கு வந்து யார் வந்து தூதுவராக இருக்காங்க, நியமிச்சிருக்காங்க? இல்லைங்களே, ரோஹித் சர்மா என்பது சரியான பதில். நல்ல முயற்சி ராஜசேகர், நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க? நாகலாபுரம் மாரியப்பன். முன்ன கண்ணியப்பன், இப்போ மாரியப்பன் வந்திருக்கீங்க. சரி, ஓகே. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி, 2025 மகளிர் கபடி உலக கோப்பையை ஜெயிச்ச நாடு, அதாவது வென்ற நாடு எது?
1: ஆஸ்திரேலியா.
0: ஆஸ்திரேலியா இல்லையே, கொஞ்சம்

0: பண்ணிக்கலாம். நம்ம நாடு தான், இந்தியா தான் ஜெயிச்சது.
1: நன்றிங்க.
0: நீங்கள் சொல்லி மாட தலை பலர் அன்பு வணக்கம். வந்த வேகத்தில் வேகமாக கிளம்பிட்டாங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம, உங்கள் பேர் சொல்லுங்க.
1: கன்னியப்பன்.
0: கன்னியப்பன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க.
0: காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குதுங்க?
1: ஐயா, 4 வருஷத்துக்கு ஒரு முறை.
0: நல்லா தெரியுமா?
1: தெரியுங்க.
0: சரி, அந்த ரேடியோ சவுண்ட் மட்டும் கம்மி பண்ணுங்களேன். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி வந்து, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், 4 வருஷத்துக்கு ஒன்று தான் நடக்குது. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, 2025 ISSF ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது?
1: இந்தியா.
0: இந்தியா, நல்லா தெரியுமா?
1: தெரியாதுங்க,
0: கெஸ் தான். ஆனால் உங்கள் கெஸ் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. நம்ம இந்தியா என்பது சரியான பதில். சரி, உங்களுக்கான ஒரு ஒலிக்கீட்டு, அந்த ஒலிக்கீட்டு கேளுங்க. கேட்டுட்டு நான் அதிலிருந்து கேள்வி
1: கேட்குறேன்.
2: சரி. Yeah, I mean, I've always loved coming here. I enjoy playing cricket here in Australia. Fond memories of 2008 and nice way to finish getting that knock and getting that win as well. I don't know if we'll be coming back to Australia, but it was fun all these years that we played here.
0: ஒலிக்கீட்டு கேட்டிங்களா?
1: கேட்குங்கய்யா.
0: இது வந்து ஒரு பிரபலமான ஒரு கிரிக்கெட் பெயர் பேசியிருக்கிறாரு. அந்த கிரிக்கெட் பெயருடைய பெயர் என்னன்றதை நீங்கள் சொல்லணும்.
1: கிரிக்கெட் பெயர் சொல்லணுங்களா?
0: கிரிக்கெட் வீரருங்க, கிரிக்கெட் வீரரோட பெயரை சொல்லணும். இல்லைங்க, இது வந்து ரோஹித் சர்மாவுடைய குரல். ஆஸ்திரேலியாவில் விளையாடிட்டு இருக்கும் பின்னாடி அவர் கமெண்ட்ரியில் நமக்காக அவர் பேசினார். பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணிங்க கன்னியப்பன். நிகழ்ச்சி முடிந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி முடியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். இரவு வணக்கம், உங்க பேரை பதிவு பண்ணுங்க.
3: பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டை சென்னை விவசாயி முருகன் சார்.
0: முருகன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க சார்.
0: 2026 ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரை வென்ற அணி எது?
3: இந்தியா.
0: இந்தியா இல்லைங்களே, ஏன்னா இந்தியாக்குள்ளதான் நடக்குது ரஞ்சி கோப்பை. நம்ம இந்தியாக்குள்ள எல்லா மாநிலங்களுக்குள்ளேயும் நடக்கும். அதை தான் உங்களுக்கான கேள்வியை கேட்டிருந்தேன். இந்த வென்றதை வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் தான் வந்து இந்த கோப்பையை வந்து ஜெயிச்சிருக்காங்க. நிகழ்ச்சி இந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர், வணக்கம். ஐயா, உங்கள் இணைப்பு கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சரியான இடத்துல வந்து பேசுகிறீங்களா? ஆ, சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமிநாதன் பேசுகிறீங்க. உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா? சரி, உங்களுக்கு வந்து இப்போ சமீபத்தில் நடந்த விளையாட்டு போட்டி பற்றி கேட்கலாம். 2026 காமன்வெல்த் போட்டியில் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதலில் எந்த பதக்கம் ஜெயிச்சார்? என்னங்க?
1: தங்கப்பதக்கம்
0: இல்லைங்களே, வெள்ளி பதக்கம் தான் வாங்கியிருக்கிறாரு. பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க சுவாமிநாதன். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் இணைவோம் ஏற்களே.
4: திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான இருக்கிற ஒரே மருத்துவமனை
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அணிந்திருக்கீங்க நேர்களே. இது இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி உண்மையான தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
7: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க வந்து பேசுறீங்க? கெங்கு செட்டிப்பட்டியிலிருந்து பீமராஜன் பேசுறீங்க. ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
7: கொடுங்க ஐயா, முயற்சி பண்றேன்.
0: உங்களுக்கான கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையான கேள்விதான். பேஸ்பால், அதாவது பேஸ்பால் விளையாடக்கூடிய அணியில் எத்தனை பேர் இருப்பாங்க?
7: சொல்லுங்க.
0: பேஸ்பால் அணியில் எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த டீமில் எத்தனை பேர் இருப்பாங்க?

0: பன்னெண்டு
1: 12 இல்லைங்க, 9 என்பது சரியான பதிலுங்க. நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். உங்க பேர் பதிவு பண்ணுங்க.
2: வணக்கம் ஸ்டீபன் ரஜ் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
2: எனக்கு நாங்க எப்பயும் போல ஜாலி தான். அப்படித்தான் ராஜேஷ் கண்ணா ஃப்ரம் சேலம் மாவட்டம் இன் நாட்டாமங்கலம் வில்லேஜ்.
1: ஓகே ராஜேஷ் கண்ணா, உங்களுக்கான கேள்வி கேட்டலங்களா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட தேசிய விளையாட்டு என்ன? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இதுல குழு கிடையாது
2: அப்படிங்களா?
1: ஹாக்கின்ற பெயருக்குள்ளேயே அந்த நாட்டுடைய முதல் எழுத்து ஒளிஞ்சிருக்கு.
3: துரைசாமி
1: பேசுறீங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு? குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இல்லைங்கய்யா, 1924 என்பது சரியான பதில். இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: மூன்று கேள்வியுமே எளிமையாவே கொடுத்துருங்கய்யா.
1: சரிங்க, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் மிக பழமையான விளையாட்டு எது?
4: இந்தியாவின்
1: ஆமாங்க, ரேடியோ சவுண்டை கம்மி பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. இல்லைங்க, பால் பேட்மிண்டன் இல்லை, மல்யுத்த போட்டி என்பது சரியான பதில்.
4: வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க, நன்றிங்க. நியூஸ் நிமிட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், உங்கள் பேரை சொல்லுங்கள்.
5: கரியப்பநல்லி கிராமம், மணி.
1: மணி பேசுகிறீங்க. மணி, உங்களுக்கான கேள்வி என்ன, இந்த கிரிக்கெட் போட்டியில் ஸ்டெம்ப் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டெம்புடைய உயரம் என்ன?
5: உயரமா? அடிக்கணுகள் சொன்னால் சென்டிமீட்டருங்களா?
1: உங்களுக்கு அங்குலம் அப்படின்றதுல அதை அளக்குவாங்க, அங்குலத்தில் சொல்லுங்கள்.
5: அங்குலம் 24
1: இல்லை, 28 அங்குலம் என்பது சரியான பதில். நன்றி மணி, நல்ல முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நாம் சந்திப்போம் நேயர்களே.
6: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
7: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555. 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500-8488-20.
1: 8:11 இருந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்று இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக அளித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று இரண்டு விளையாட்டு சம்பந்தமான கேள்விகளுக்கும் ஒரு ஒலிக்கேற்றுக்கும் சரியான பதிலாக சொன்னீங்கன்னா நீங்கள் பரிசாக வந்து பாடல் வந்து ஜெயிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அழைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எம் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினம் முதன் முதலா எந்த வருஷம் கொண்டாடப்பட்டது?
9: 1935.

0: நல்லா தெரியுமா, கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்களே. சொன்னோடனே 1935
1: கரெக்டாக தப்புங்க.
0: தவறு தான், 2012 என்பது சரியான பதில். பரவாயில்ல, நல்ல முயற்சிங்க. நியூஸ்வணியம் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கம்ங்க, உங்கள் பெயர் சொல்லுங்கள். நீங்களும் ராஜஸ்ரீ, இப்போ தான் இன்னொரு ராஜஸ்ரீ பேசினாங்க, நீங்களும் வந்திருக்கீங்க. சரிங்க ராஜஸ்ரீ, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, கிரிக்கெட் விளையாட்டின் பிறப்பிடமாக எந்த நாடு அறியப்படுகிறது? கிரிக்கெட் விளையாட்டின் பிறப்பிடமாக எந்த நாடு அறியப்படுகிறது? பரவாயில்ல, இங்கிலாந்து நாடு என்பது சரியான பதில். நன்றி நிகழ்ச்சியுடன் மிக்க நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: ராஜா பேசுகிறேன், பாப்பாரப்பட்டியிலேருந்து.
0: பாப்பாரப்பட்டியிலேருந்து ராஜா பேசுகிறீங்க. ராஜா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ஸ்னூக்கர் விளையாட்டு போட்டியில் எத்தனை பந்துகள் வச்சு விளையாடப்படுது?
3: 12 பந்துகள்
0: இல்லை, இன்னும் முயற்சி பண்ணிடணும். 22 பந்துகள் என்பது சரியான பதிலுங்க.

0: பேசினாங்க, நீங்களும் வந்திருக்கீங்க. சரிங்க ராஜேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, கிரிக்கெட் விளையாட்டின் பிறப்பிடமாக எந்த நாடு அறியப்படுகிறது? கிரிக்கெட் விளையாட்டின் பிறப்பிடமாக எந்த நாடு அறியப்படுகிறது? பரவாயில்ல, இங்கிலாந்து நாடு என்பது சரியான பதில். நன்றி நிகழ்ச்சியிலிருந்து மிக்க நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ராஜா பேசுறேன், பாப்பாரப்பட்டி.
0: பாப்பாரப்பட்டியிலிருந்து ராஜா பேசுறீங்க. ராஜா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ஸ்னூக்கர் விளையாட்டு போட்டியில எத்தனை பந்துகள் வச்சு விளையாடப்படுது?
1: 12
0: பந்துகள் இல்லை, இன்னும் முயற்சி பண்ணிடணும். 22 பந்துகள் என்பது சரியான பதிலுங்க. நன்றிங்க. நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம். சொன்னே வேகமாக கிளம்பிட்டாங்க, இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொலமாட்டப்பட்டீங்க.
0: ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
2: முயற்சி பண்றேன்.
0: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகள் எந்த நாட்டுல நடைபெற்றது? ஆமா, இந்தியா இல்லைங்களே, ஜப்பான் என்பது சரியான பதிலுங்க. ஆமா ஆமா, டோக்கியோல, ஜப்பான்ல நகோயா அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. நன்றிங்க. நிகழ்ச்சி மணி மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம். 12 இருந்து ராஜேஸ்வரிங்களா? ரெண்டு ராஜேஸ்வரி முடிஞ்சது, நீங்க மூணாவது ராஜேஸ்வரி நினைக்கிறேன் ஒரே பேர்ல. உங்களுக்கான கேள்வி பாருங்க, 72வது தேசிய வாலிபால் சாம்பியன்ஷிப்ல ஆண்கள் பிரிவுல பட்டத்தை வென்ற அணி எது?
3: தெரியலீங்க, நன்றி.
0: நல்ல முயற்சி பண்ணிருக்கணும், ஏன்னா நான் இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்கேன். நமக்கு இது வந்து நம்ம இந்தியாக்குள்ளே நடக்கக்கூடிய போட்டி தான். கெஸ் பண்ண முடிஞ்சது உங்களால்? பரவாயில்ல, வேகமாக கிளம்பிட்டீங்க. இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா என்பது சரியான பதில். நல்லா முயற்சி பண்ணியிருக்கீங்க. நேர்களே, உங்களுக்கான ஒரு சின்ன அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வர உள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து பாடலோடு நாம் சந்திப்போம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும், 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
2: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: மூட்டு தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன்.

0: கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக அளித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியுடைய மூல தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் ஐயா. இரவு வணக்கத்துடன் இணைவது குண்டலப்பட்டியிலிருந்து சிவகுமார்.
3: சிவகுமார், சிவகுமார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: கேளுங்க ஐயா.
3: உங்களுக்கான கேள்வி, கிரிக்கெட்டோட 3 வடிவங்களையும் 50 போட்டிகளுக்கு மேல் விளையாடிய முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் யார்?
4: வெங்கடேஷ் பிரசாத்.
3: இல்லைங்களே, ஜஸ்பிரீத் பும்ரா என்பது சரியான பதிலுங்க.
4: அப்படிங்களா, நன்றிங்க ஐயா.
3: நன்றிங்க. நிகழ்ச்சி மாட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம் சொல்பவர் யார்? எங்கிருந்து? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில 100 விக்கெட்டை எடுத்த முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்த இளம் கிரிக்கெட் வீரர் யார்?
5: விராட் கோலி.
3: விராட் கோலி இல்ல, இவர் வந்து ஒரு பவுலர், ஹர்தீப் ஹர்ஷிப்தீப், அதாவது ஹர்ஷிப்தீப் சிங். அந்த இப்போ வரமாட்டது எனக்கு. ஹர்ஷிப்தீப் சிங்.
5: ஹர்பஜன் சிங்.
3: ஹர்பஜன் சிங் இல்லைங்க, ஹர்தீப் சிங்.
5: நன்றிங்க.
3: நிகழ்ச்சி மாட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: சண்முக பாண்டியன்.
3: சண்முக பாண்டியன் பேசுறீங்க. சண்முக பாண்டியன், உங்களுக்காக கேள்வி கொடுத்துடலாமா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் 94வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? பேசணும். இல்லைங்க, பிரக்யானந்தான்றது தவறு. கூட வந்து உங்கள் அப்பாவை யாரோ சொல்லிடுறாங்க, அதை அப்படியே எனக்கு கேட்குது. இது மாதிரி சீட்டிங் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். சரியா? நன்றி சண்முக பாண்டியன். அதுக்கு சரியான பதில் வந்து மயங்க் சக்ரபோர்த்தி என்பது சரியான பதில். நிகழ்ச்சி மாட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். யாரை வந்து பேசுகிறீங்க? திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க. கோவிந்தசாமி, உங்களுக்கான கேள்வி, உலகத்தில் மிகப்பெரிய பந்து வீச்சு மையம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு? உலகத்தில் மிகப்பெரிய பந்து வீச்சு மையம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு?
5: பந்து வீச்சு மையம் கிரிக்கெட்டா?
3: ஆமா. இது எல்லாத்துக்கும் இந்தியா, இந்தியாவில் இல்லைங்க, வெளிநாட்டில் தான் இருக்கு. பெரிய பந்து வீச்சு மையம் இது எல்லா போட்டிக்குமே பயன்படுத்திக்கலாம். கிரிக்கெட் மட்டும் இல்லை, எல்லா போட்டிக்குமே பயன்படுத்திக்கலாம். இல்லைங்க, ஜப்பான் என்பது சரியான பதில்.
5: நன்றி.
3: நிகழ்ச்சி மாட தலைப்பாளர் அன்பு வணக்கம். கேக்குதுங்களா? பரவாயில்ல, வந்த வேகத்தில் வேகமாக கிளம்பிட்டீங்க. நன்றி இணைப்பில் இருந்தமைக்கு. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
5: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பலகட குருநாதன் சுத்தராகண்ண.
3: குருநாதன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ரொம்ப எளிமையா கொடுத்துடலாமா? சரி, இதுவரைக்கும் நீச்சல் போட்டியில அதிக ஒலிம்பிக் பதக்கங்களை வாங்கிய நாடு எது? இல்ல, அமெரிக்கா என்பது சரியான பதில்.
5: நன்றிங்க.
3: நிகழ்ச்சி நமக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? பேசலாம்.
7: மல்லிக்கோட்டை பஞ்சாயத்து ராமியம்பேட்டிலேருந்து மகாலிங்கம் பேசுகிறேங்க ஐயா.
3: மகாலிங்கம் பேசுகிறீங்க ஐயா. உங்களுக்கான கேள்வி, வாக்கா கிரிக்கெட் மைதானம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு?
7: என்னங்க?
3: வாக்கா கிரிக்கெட் மைதானம், கிரிக்கெட் கிரவுண்ட் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு?
7: இந்தியாவில்.
3: இல்லைங்களே, இது ஆஸ்திரேலியாவில் இருக்குங்க. நீங்கள் தொடர்ந்து கிரிக்கெட் பார்த்தீங்க, கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். வாக்கான்றது ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். நன்றி.

0: மும்பை ஸ்டேடியம் நினைச்சிட்டா?
1: இல்லைங்க இல்லைங்க, பரவாயில்ல, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்
2: சார். நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிதான் சமைக்க கோவிந்தசாமி சார்.
1: கோவிந்தசாமி பேசுறீங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா?
2: கேளுங்க சார்.
1: உங்களுக்கான கேள்வி என்னன்னா, மேஜர் லீக் பேஸ்பால் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? பரவாயில்லைங்க, டக்குன்னு சொல்லிட்டீங்க, நன்றி. நிகழ்ச்சி மேடம் தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: வணக்கம். தங்க ஒளி ஒளித்துக் கொண்டிருக்கும் தர்மபுரி பங்களிக்கு இரவு வணக்கம். மூர்த்தி.
1: மூர்த்தி ஐயா, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, காமன்வெல்த் போட்டிகளை இதுவரை அதிக முறை நடத்திய நாடு எது?
3: ஜப்பான்.
1: ஜப்பான் இல்லைங்க, கனடா என்பது சரியான பதில்.
3: நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சி மடு தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் தர்மபுரி மாவட்டம் பழைய அழகிரி வயலிலிருந்து அஷ்மிதா பேசுறேன்.
1: பழைய அழகிரி, நீங்க பேசுறதே பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. அஷ்மிதாவா?
4: ஆமாங்க சார்.
1: என்ன படிக்கிறீங்க அஷ்மிதா?
4: 6th படிக்கிறேன்.
1: 6th படிக்கிறீங்க, சூப்பர். அஷ்மிதா கேள்வி கேட்கலாமா? இன்னொரு கேள்வி, இதுவும் ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெற்ற விளையாட்டுகளோட எண்ணிக்கை எத்தனை? 12. இல்லை, அதில் ஒரு 2 மைனஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருப்பீங்க. 10 என்பது சரியான பதில். நன்றி நன்றி அஷ்மிதா. நன்றிமா, நல்லா விளையாண்டீங்க. நிகழ்ச்சியோட நமக்கு நன்றி. நிகழ்ச்சியோட நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேரை பதிவு பண்ணுங்க. யார் எங்க பேசுறீங்க? ஒலிம்பிக் வரலாற்றிலே அதிக தங்க பதக்கங்கள் வென்றவர் யாருங்க? இல்லங்க, வெளிநாட்டை சேர்ந்தவங்க
0: தான்.
1: ஐயா நான் நாடு கேக்கல, அந்த விளையாட்டு வீரரோட பெயரை கேட்டேன்.
0: நன்றிங்க.
1: பரவாயில்ல, மைக்கேல் பிலிப்ஸ் என்பது சரியான பதில். நல்ல முயற்சி, நல்லா விளையாண்டீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
5: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
5: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
5: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
7: ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, தாய் வந்து தன் உடலை வந்து பாதுகாக்கணுங்கிறது வந்து சாப்பாடு நல்லா சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கணும். போதை பழக்கங்களுக்கு அடிமையான ஒரு தாய் வந்து பால் ஊட்டுறாங்க அப்படின்னா அது வந்து ஆரோக்கியமாக இருக்காது. அந்த தாய்ப்பால் மூலமாக போகக்கூடிய வேதிப்பொருட்கள் குழந்தையோட மூளையுமே மழுங்கடிக்கக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ போதை பழக்கங்கிறது வந்து அறவே ஒழிக்கப்பட வேண்டியது. அது பர்டிகுலராக தாய்ப்பால் கொடுக்கும் பெண் கண்டிப்பாக அதை உபயோகப்படுத்தக்கூடாது. குழந்தையோட மூல வளர்ச்சியை கண்டிப்பாக அது பாதிக்கும். குழந்தை எப்பொழுதும் சோர்வாக இருப்பாங்க, அதுக்கு ஐக்யூ டெவலப்மெண்ட்டு வந்து திறன் மேம்பாடே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயத்தை ஒரு தாய்ப்பால் கொடுக்குற அம்மா வந்து உருவாக்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது. மற்ற காய்கறிகள், கீரை, கேரட்டு, நிலக்கடலை, வால்நட்டு அந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடணும் அவங்க. கண்டிப்பாக போதை பழக்கங்களுக்கு அடிமையான பெண் கொடுக்கக்கூடாது. தாய்ப்பால் தான் சிறந்த உணவு. அதாவது ஒவ்வொரு உயிரினமும் அதோட குழந்தைக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்டிவன்ஸில் தான் தாய்ப்பால் உருவாகுது. இப்போ மாடுனா மாட்டுக்கான கன்ஸ்டிவன்ஸ், கண்ணுக்குட்டி போடுது இல்லைங்களா, அதுக்கான கன்ஸ்டிவன்ஸோடு தான் அந்த தாய்ப்பால் உருவாகும். அதே மாதிரி எல்லா மிருகமும் அதே மாதிரி தான், பாலூட்டிகள் அனைத்துமே அந்த மாதிரி கன்ஸ்டிவன்ஸோட, அது குழந்தைக்கு என்னத்தை கொடுக்கணுமோ அதுக்கான இதில் தான் அது உருவாகும் அந்த பாலே. அதனால் மனிதன், அதாவது பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு தேவையான கன்ஸ்டிவன்ஸோடு தான் உருவாகும். ஒருவேளை

0: தாய்ப்பால் கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம பவுடர் ஃபார்முலாவுக்கு போக சொல்கிறோம். இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு வயது வரைக்கும் தாய்ப்பாலோ முடிந்த வரைக்கும் தாய்ப்பால் தான், முடியாத பட்சத்தில் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி பவுடர் ஃபார்முலாஸ் வந்துருச்சு, அது கொடுக்கலாம். ஒரு வயசு வரைக்கும் கண்டிப்பாக மாட்டுப்பாலோ ஆட்டுப்பாலோ கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட அட்வைஸு. பின்னாடி அது வந்து புரோட்டீன் அலர்ஜி, அந்த ஒவ்வாமை இதெல்லாம் குழந்தைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கண்டிப்பாக தாய்ப்பால் தான். தாய்ப்பால் முடியாத பட்சத்தில் நம்ம 6 மாதத்துக்குள்ளார வேறு வழி இல்லைன்னா பவுடர் ஃபார்முலா போகலாம். அதனால தான் எர்லியராகவே வீனிங்கிறது ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பால் குறைய ஆரம்பிக்குதுன்னா நம்ம மற்ற திடப்பொருட்களை கொடுத்து பழக்கணும். கஞ்சியாக ஆரம்பித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நான்வெஜ் வரைக்குமே ஒரு 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. ஸோ பவுடர் ஃபார்ம் முடியாத அப்போ மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். தாய்ப்பால் தான் சிறந்த உணவு. ஒரு வயது வரைக்கும் வேறு எந்த பாலும் கொடுக்கக்கூடாது.
1: நேயர்கள், இதுவரை எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.

0: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். ஐஐடி, ஜேஇஇ, நீட், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: தருமபுரி பெரும்பலை 102.5 ஏற்காடு பெரும்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களை. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியோட தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். இரவு வணக்கம் சொல்பவர்
1: மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம், உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? பேஸ்

0: நல்லா தெரியுங்களா?
1: நல்லா தெரியும் சார்.
0: ஆமாம், கரெக்ட். மன்சூர்அலிகான் பட்டோடி என்பது சரியான பதில். சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் அதிக விம்பிள்டன் பட்டங்களை வென்றவர் யார்? இல்லை, ரோஜர் ஃபெடரர் என்பது சரியான பதிலுங்க.
1: நன்றி சார்.
0: நன்றிங்க, நல்லா விளையாடுனீங்க. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் அன்பு வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சுந்தர்ராஜனுங்களா?
2: ஆமா
0: சுந்தர்ராஜன், உங்களுக்கான கேள்வி கேட்கலங்களா?
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான கேள்வி, 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் பதக்கப்பட்டியில் இந்தியா எத்தனாவது இடம் பிடிச்சிருக்கு? பின்னாடி சொல்லி கொடுத்துட்டாங்க,
2: ஃபோர்த் பிளேஸ்ல வந்தாங்க. காமன்வெல்த் இல்லைங்களா?
0: காமன்வெல்த் தான் கேட்குறேன். கிளாஸ்கோ காமன்வெல்த் இல்லைங்களே, இதுலேயும் நான்காவது இடம் தான் நம்ம இந்தியா பிடிச்சிருக்கு. கூட நேரம் சொல்லி கொடுத்தாங்களே, பின்னாடி நேரம் சொல்லி கொடுத்தீங்க. பட் அதனால் நீங்கள் நேர்மை விளையாண்டீங்க, உங்கள் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. நன்றி சுந்தர்ராஜன். நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: அன்பு வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கிறேன் சந்திரசேகர். விளையாட ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா காத்துக்கிறேன். சொல்லுங்க, நான் முயற்சிக்கிறேன். என்ன கேள்வி கேட்கறீங்கன்னு?
0: சரி, ஓகே. 2025 உலக யூத் ஸ்க்ரப்பில் சாம்பியன்ஷிப் வென்றவர் யார்?
3: ஓஹோ, உலக சாம்பியன்ஷிப் இல்லையா, கண்டுபிடிக்க முடியல, சொல்லுங்களேன் யாருன்னு.
0: அது வந்து மாதவ் கோபால் அப்படின்னு சொல்றவரு. இவர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். டெல்லியை சேர்ந்த 14 வயது சிறுவன் இவர் தான் வந்து 2025 காமன்வெல்த் மலேசியாவில் நடந்த போட்டியில சாம்பியன்ஷிப் என்ற முதல் இந்தியரும் கூட.
4: உங்களுக்கான
0: கேள்வி கேட்கலாமா? ரொம்ப எளிமையான கேள்விதான். 2025 அதாவது போன வருஷம் இந்தியாவில் நடந்த 12வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கப்பட்டியில் முதலிடம் பிடித்த நாடு எது?
4: நம்ம இந்தியாங்க.
0: இந்தியா இல்லைங்களே, இந்தியா வந்து அதில் 10வது இடம் பிடிச்சிருக்கு. முதலிடம் பிடித்த நாடு வந்து பிரேசில், 22 நிறைய பிரேசில் தான் முதலிடம். இந்தியா வந்து 22 பதக்கங்கள் வாங்கி 10வது இடம் பிடிச்சிருக்கு. நல்ல முயற்சிங்க ஐயா. லட்சுமி ஐயா, நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
5: இளம் சென்ற
0: சொல்லுங்க. சரி, இப்போ கூட உங்கள் பேர் எனக்கு புரியல, பரவாயில்ல. உங்களுக்கான கேள்வி கேட்கலங்களா? 2025 லாரன்ஸ் உலக விளையாட்டு விருது விழா எங்கு நடைபெற்றது?
5: என்னங்க?
0: லாஸ் ஏஞ்சல்ஸ் இல்லைங்கய்யா, ஸ்பெயின் அப்படின்றது சரியான பதிலுங்க. நன்றி, நன்றிங்க. ரொம்ப நல்லா வந்து விளையாடுனீங்க, நல்லா பேசுனீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கீங்க நேர்களை. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நியமன அடுத்த தலைப்பாளரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
6: குப்பன்.
0: குப்பன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா?
6: குப்பன் சார், குப்பன்.
0: குப்பனா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? காமன்வெல்த் போட்டியில குத்து சண்டையில நம்ம இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? 10 இல்லைங்க, 7 என்பது சரியான பதிலுங்க. நன்றிங்க. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
7: வணக்கம். வணக்கம். டி என் ராம், தேங்காய் மரத்தை பத்தி.
0: ராம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
7: சொல்லுங்க ஐயா.
0: உங்களுக்கான கேள்வி வந்து

0: 2026 காமன்வெல்த் போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியில் எத்தனாவது தரவரிசை பிடிச்சாங்க? 2026 காமன்வெல்த் போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியில் இடம் பிடித்த தரவரிசை எண் எத்தனை? 4. நல்லா தெரியுமா? 4 என்பது சரியான பதிலுங்க. உங்களுக்கான அது சம்மந்தமான கேள்வியே, இந்த காமன்வெல்த் போட்டியில் இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை ஜெயிச்சது?
1: 6.
0: இல்லைங்க, 6லாம் எடுத்தால் எப்படி 4வது இடத்துக்கு வர முடியும்? மொத்தம் 39 பதக்கங்களை நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதில் வந்து 13 தங்கப்பதக்கம், 17 வெள்ளி, 9 வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்கோம். நல்லா முயற்சி பண்ணிக்கிறோம். நிகழ்ச்சி மிக்க நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். பரவாயில்ல நேர்களே, இளம் திண்டல் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். முடிஞ்ச வர நேர்கள் வந்து தொடர்பு கொள்ளும்போது உங்களுடைய வானொலி அளவின் சத்தத்தை, அதாவது வானொலியோட சத்தத்தை வந்து குறைச்சிட்டு நீங்கள் தொடர்பு கொண்டால் மட்டும்தான் நான் பேசுறது உங்களுக்கும் நீங்கள் பேசுறது எனக்கும் கொஞ்சம் தெளிவாக கேட்கும். ஸோ முடிஞ்ச வர அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ,
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: தர்மபுரியில ராம் பிரசாத்.
0: ராம் பிரசாத் பேசுறீங்க. ராம் பிரசாத், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க.
0: கேள்வி கொடுக்கலாமா இல்ல ஒலிக்கிட்டு கொடுக்கலாமா?
2: ஏதோ ஒன்று கொடுங்க, உங்க இஷ்டம்.
0: சரி, உங்களுக்கான ஒரு ஒலிக்கிட்டு ஒன்று
2: சிம்பிளாக கொடுங்க, நல்லா வேண்டுகிறேன்.
0: ரொம்ப ஈஸியா கொடுக்குறேன், இதை கேட்டு நீங்க பதில் சொல்லுங்க.
3: Out of reach from way behind the table to survive that long. Shin Yubin brings it back, and as soon as it's just a little bit shallow, inside out, Zhang Yiming in the crowd. Wow. The exchange rate works right now for Shin Yubin. Oh, the top.
0: Getting low.
2: ஒன்னும்
0: கேட்கல,
2: இன்னொரு
3: டைம் ஒன்னும் கேட்கலையா? ரேட் வொர்க்ஸ் ரைட் நவ ஃபார் ஷின் யுபின்.
0: கேட்டிங்களா
2: என்ன சொல்லலாம்?
0: இது வந்து என்ன விளையாட்டோட கமெண்ட்ரி நீங்க சொல்லணும், இல்ல என்ன விளையாட்டுனாவது சொல்லணும்.
2: இது ஹாக்கியா?
0: ஹாக்கி இல்லைங்கய்யா, இது வந்து டேபிள் டென்னிஸ். டேபிள் டென்னிஸோட விளையாட்டோட கமெண்ட்ரி அதான் நீங்கள் கேட்டிங்க. நன்றி நன்றி ராம் பிரசாத், நல்லா முயற்சி பண்ணி. நிகழ்ச்சி உங்களோட தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம்னு சொன்னேன், வேகமாக வந்து கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். நீர்களே, உங்களுக்கான ஒரு சின்ன அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு 9:30 இடைவிடாத இசைமலை, அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 10 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வர உள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் இணைவோம்.
4: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: 8:50 அணிந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.0 இளம் தென்றல் நிகழ்ச்சிகள். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம், உங்க பேர் பதிவு பண்ணுங்க.
1: கரூர் மாவட்டத்தில் ராஜா பேசுறீங்க.
0: ராஜா பேசுறீங்க. ராஜா, உங்களுக்கு ஒரு ஒளிக்கிட்டு கொடுக்குறேன், அதை வந்து கேள்வி கேட்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கான ஒளிக்கிட்டு இதோ.
2: You all are very lucky, good institution. In my case, in the beginning was, we have a chief coach. He is not a qualified coach. He doesn't play national, he doesn't play international. I think once he played university.
0: Are you kidding? I'm
1: kidding.
0: இதில் வந்து ஒரு பிரபலமான வீராங்கனை பேசியிருக்காங்க. இவங்க வந்து நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒருத்தவங்க. அவங்க யார் என்னன்றதை நீங்கள் சொல்லணும்.
1: மீராபாய் சவான்களா?
0: மீராபாய் சவான்.

0: இருக்கீங்க. இவங்க வந்து மேரிகோம் குத்துச்சண்டை வீராங்கனை. நல்லா முயற்சி பண்ணீங்க ஐயா, இணைப்பில் இருந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி மட தலைப்பாளர் அன்பு வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இரவு வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து? என்ன ஊர்லேருந்து பேசுறீங்க? கொம்பேரியிலேருந்து பேசுறீங்க. சரிங்க மாரி ஐயா, உங்களுக்கான ஒரு ஒளிக்கீட்டு கொடுக்குறேன். இவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு கிரிக்கெட் வீரர். அவர் யாருன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான ஒளிக்கீட்டு பாருங்க.
1: India versus Pakistan, Rohit Sharma, Babar Azam, Ranjan Madugale, the match referee, all in readiness. Rohit will spin the coin.
2: Dale!
0: Hey, getting la?
3: I get it.
0: யாரும் தெரியுங்களா?
3: Pakistan, Babar Azam.
0: ஐயோ இல்லைங்க, அது வந்து கமெண்ட்ரியில் வர்றது. கமெண்ட்ரி சொல்கிறவரும் வந்து ஒரு சூப்பரான கிரிக்கெட் பிளேயர் தான், முன்னாள் கிரிக்கெட் பிளேயர். இப்போ கமெண்ட்ரிலாம் பண்ணுறாரு.
3: கமெண்ட்ரி ம்
0: கபில் தேவ் இல்லைங்களே, ரவி சாஸ்திரி என்பது சரியான பதிலுங்க. சரிங்க, நல்ல முயற்சி, நல்லா சூப்பராக வந்து பேசுனீங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப அருமையாக வந்து விளையாடுறீங்க. நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து அணிந்திருக்கலாம். இப்போ உங்களுக்காக வந்து காதல் அழிப்புதில்லை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்து ஒழிக்க உள்ளது நேர்களே. பாடலை கேட்டு இணைந்திருங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பெண்பிளை 102.5 ஏற்கட பெண்பிளை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்று இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினவாக வளம் வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராஜசேகர், மாரியப்பன், கன்னியப்பன், முருகன், சுவாமிநாதன், பீமராஜன், ராஜேஷ் கண்ணா, துரைசாமி, மோகன், மணி, ராஜேஸ்வரி, ராஜா, ஜெய்சீலன், ராஜேஸ்வரி, சிவகுமார், சக்கரவர்த்தி, சண்முக பாண்டியன், குருநாதன், மகாலிங்கம், கோவிந்தசுவாமி, மூர்த்தி, அஷ்மிதா, ஜெயராமன், சண்முக சுந்தரம், பெருமாள், சுந்தரராஜன், சந்திரசேகர், லக்ஷ்மணன், குப்பன், ராம், ராம் பிரசாத், ராஜா, மாரி அப்படின்னு நிறைய பேர் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க. நல்லா விளையாடினீங்க. இன்னும் நிறைய இந்த விளையாட்டு சம்மந்தமான பொதறிவுகளை வந்து நம்ம கேட்கவும் பார்க்கவும் படிக்கவும் ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்களும் இந்த போட்டியில் வந்து பங்கெடுத்து நல்ல விளையாடி பரிசு வந்து பாடலும் வந்து வாங்கலாம் நேர்களே. ஸோ பங்கெடுத்த நேர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை இளம் தென்றல் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். இன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ரகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்பப்படலாக ஒழிக்க உள்ளது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good evening. This is Akashwani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Cabinet approves continuation of National Social Assistance Program for 5 years, revises eligibility criteria and assistance rates for disability pension beneficiaries. Government gives nod to strategic restructuring of IDBI Bank and 78-day bonus for railway employees. Prime Minister Narendra Modi reaffirms India's commitment to building a forward-looking strategic partnership with Canada. Both countries review progress in ties with focus on trade, energy and security. India calls attacks on civil infrastructure in Saudi Arabia unacceptable, urges immediate cessation. Maharashtra declares 305 talukas drought hit, announces initial aid of 5,000 rupees for each farmer before Diwali. India's Anand Kumar Velkumar wins silver medal in men's 1,000-meter sprint at

0: category at the World Skating Games being held at Asuncion in Paraguay. The Tamil Nadu skater missed out on a chance to win gold by a narrow margin of 4 milliseconds. Earlier, he won bronze in the 500-meter sprint. In men's cricket, West Indies have set a target of 248 runs for hosts India in the fourth T20 International in Hyderabad. Earlier put into bat, West Indies posted 247 runs for the loss of 3 wickets in the stipulated 20 overs. In reply, India were 24 for no loss in 1.5 overs when reports last came in. The hosts are leading the 5-match series 2-1 after defeating West Indies by 14 runs in the third T20. Prime Minister Narendra Modi will interact with the Indian contingent that participated in the Asian Games 2026 in New Delhi tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves continuation of National Social Assistance Programme for 5 years, revises eligibility criteria and assistance rates for disability pension beneficiaries. Government gives nod to strategic restructuring of IDBI Bank and 78-day bonus for railway employees. Prime Minister Narendra Modi reaffirms India's commitment to building a forward-looking strategic partnership with Canada. Maharashtra declares 305 talukas drought hit, announces initial aid of 5,000 rupees for each farmer before Diwali. India's Anand Kumar Vail Kumar wins silver medal in men's 1,000-meter sprint at World Skating Games in Paraguay. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 12 ஆண்டு சாதனைகள், அதனால் மக்களுக்கு பகிரப்பட்ட முக்கியமான தகவல்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம்.
4: சுற்றுலாவை பத்தி பிரதமர் பேசியிருக்கும் போது நாடே வந்து இங்க இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதன் மூலமா சுற்றுலாவுக்கான அந்த பயணிகளுடைய எண்ணிக்கையும் கூட அதிகமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்போ அவர் பேசக்கூடிய கருத்துனால வரக்கூடிய நல்ல விளைவுகளை வந்து முன்வைத்துதான் அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லலாமா? இன்னொன்னு, திருக்குறள் பத்தி பேசும்போது வந்து அதையும் வந்து நீங்க குறிப்பிட்டீங்க, உலக பொதுமுறை திருக்குறள். அந்த திருக்குறளை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு
5: மீண்டும் அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வந்து கலாச்சார ரீதியாக பல்வேறு கோயில்களை பற்றியும் பல்வேறு சிற்பங்களை பற்றியும் பல்வேறு தொல்லியல் இடங்களை பத்தி எல்லாம் அவர் எடுத்து பேசும்போது அந்த இடங்களை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோருக்குமே ஏற்படுகிறது. இதே மாதிரி வட மாநிலங்களில் வாழக்கூடிய பல்வேறு தரப்பினர் இந்த தென்னக மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமான அம்சங்களை எடுத்து பிரதமர் பேசும்பொழுது அவற்றை வந்து பார்க்க வேண்டும், அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நேரடியாக காண வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒன்றை உருவாக்குகிறார். உண்மையிலேயே இது எப்படின்னா ஒரு சுற்றுலா மட்டுமல்ல, பண்பாட்டு ரீதியாக இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வலைப்பின்னலாக பிரதமர் அவருடைய பேச்சு இருந்திருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த மாதத்தில் என்னென்ன செய்திகளை எடுத்து பேசப்போகிறார், எந்த ஒரு 6 அல்லது 8 செய்தி வரப்போகின்றன என்று பார்க்கும்போது அவற்றில் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 2-3 செய்திகளையாவது நீங்கள் வந்து மனதில் வாங்கிக் கொள்ள முடியும். இதை நாம் வந்து போய் பார்க்க வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அவர் சொன்னக்கூடிய புதிய ஒரு நபரை பற்றியோ அல்லது சாதனையை பற்றியோ நம் உண்மையிலேயே வந்து ஆஹா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஊரில் நடந்திருக்கு, நாம இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம், ஆனா அந்த ஊர்ல அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம வந்து தெரிஞ்சுக்கொள்றோம். இது கலாச்சார ரீதியாக இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த பேச்சு அமைந்திருக்கிறது. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமாக நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, திருக்குறள். பிரதமர் அவர்கள் இந்த திருக்குறளை மீண்டும் மீண்டும் மீண்டும் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார், உலக மேடைகளிலும் போய் பேசியிருக்கிறார், உள்ளூர் மேடைகளிலும் பேசியிருக்கிறார், எல்லா இடத்திலும் பேசுகிறார். அதுக்கு அவருக்கு அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கிறது. அந்த பொதுமறை என்ற உண்மையான அர்த்தம் வந்து பிரதமர்களோட எட்டி இருக்கிறது. அவர்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக வேறு எந்த ஒரு

0: மொழியிலோ அல்லது வேறு எந்த ஒரு நாட்டிலோ காண முடியாத ஒன்று. நம்மிடம் இந்தியாவில் நம்முடைய தமிழ் மொழியில் அது வந்து ஒரு பொக்கிஷமாக அமைந்திருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை நிச்சயமாக உலக அரங்கில் நாம் மீண்டும் மீண்டும் கொண்டு போய் சேர்ப்பதின் வாயிலாக அதற்கு கிடைக்கக்கூடிய பெருமையும் அதற்கு கிடைக்கக்கூடிய இடத்தையும் நாம் மீண்டும் உறுதி செய்கிறோம். அதாவது இந்தியாவை பற்றி நாம் பெருமையாக பேசக்கூடிய பல்வேறு செய்திகளில் நாம் இலக்கிய ரீதியாக பார்க்கும்போது, நாம் வந்து மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை என்றெல்லாம் பார்க்கும்போது, மிக முக்கியமான இன்னொரு மொழி இலக்கியம் என்று பார்த்தால், மொழி நூல் என்று பார்த்தால், நிச்சயமாக நம்ம வந்து பொதுமறையான வள்ளுவத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். அதான் வள்ளுவம் என்பது அவ்வளவு தூரம் அதற்கான ஒரு மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த மகத்தான இடத்தை பிரதமர் மோடி அவர்கள் தன் மனத்தில் வாங்கி கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்ததாலோ என்னவோ, எல்லா விதமான எல்லைகளையும் கடந்து எந்த மேடையாக இருந்தாலும் இரண்டு திருக்குறளையேனும் மேற்கோள் காட்டி அதனுடைய பொருளை எடுத்து பேசி அதனுடைய பின்னாடி தன்னுடைய உரையை வந்து தொடங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். சர்வதேச மேடைகளிலே இதை நாம் பார்த்திருக்கிறோம். அவருக்கு இந்த சொத்து வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு ரீதியாக மிக மிக செழுமையான ஒரு சொத்து. இந்த சொத்தை நாம் நிச்சயமாக இதை உயர்த்தி பிடிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அதன் வாயிலாக இதை நாம் வந்து ஒரு சமத்துவமான சர்வதேச பார்வை கொண்ட ஒரு உலக ஒரு கொடையாக நாம் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை பிரதமர் அவர்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி அதை செய்து வருகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமா சார், அவர் வந்து சொல்லால மட்டும் இல்லாம செயலாலையும் கூட திருக்குறளுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை இந்த G20 மாநாட்டில் நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்ய அதிபருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்து பரிசளித்தது, அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அப்போ திருக்குறளை வந்து உலக அளவில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம பிரதமருக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்கூடா பார்க்க முடிந்தது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தொன்மையான பண்பாடு கலாச்சாரத்துக்கும் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில பிரதமர் நிறைய முக்கியத்துவம் அளிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்?
0: ஆமாங்க, இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடியதே நம்முடைய கலாச்சார ரீதியா பண்பாட்டு ரீதியா நமக்கு இருக்கக்கூடிய சொத்துகள் தான். அது வந்து நீங்க 1000 ஆண்டுகால ஒரு சிவிலைசேஷன்ல நம்ம வந்திருக்கோம். வடக்கே வந்து அவ்வளவு சிவிலைசேஷன்ஸ் வந்திருக்கு, தெற்கே சிவிலைசேஷன்ஸ் இருக்கு. இந்த சிவிலைசேஷன்ஸுடைய மிச்சங்கள் வந்து நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியா பார்த்து கொண்டே இருக்கோம். நம்மகிட்ட ஒரு 2000-3000 ஆண்டு வரலாறு இருக்கு, நம்மகிட்ட அதுக்கான மிச்சங்கள் இருக்கு. இன்றைக்கும் வந்து அகழாய்வுகளில் அவ்வளவு விஷயங்கள் கிடைக்கின்றன. ஏற்கனவே கிடைத்தவையும் நாம் பத்திரமாக நாம் வந்து பாதுகாத்து வைத்திருக்கிறோம் எனும்போது, நம்முடைய வரலாற்றை பற்றிய பெருமிதம் என்பது மிக அடிப்படையான ஒரு விஷயம். நாம் வரலாற்றில் மூத்த குடிகளாக இருந்திருக்கிறோம். இவ்வளவு தூரம் நம்ம வந்து பல்வேறு ஒரு காலகட்டத்தில் சமுதாயங்கள் வந்து எப்படி வளர்ந்திருக்கும் என்று தெரியாத காலகட்டத்தில் கூட நாம் வந்து நம்முடைய சமுதாயம் வந்து விவசாயம் செய்திருக்கிறது, கால்நடை வளர்த்திருக்கிறது, துணி நெய்திருக்கிறோம், பாண்டங்கள் செய்திருக்கிறோம், வேட்டைக்கான கருவிகளை செய்திருக்கிறோம், வீட்டிற்கான கருவிகளை செய்திருக்கிறோம், உலோகங்களை தயாரித்திருக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் நம்மிடம் சான்றுகள் இருக்கின்றன. அவை எங்கெந்த இடத்தில் கிடைத்தனவோ அங்கங்கெல்லாம் அதற்கான ஒரு மானுமெண்ட்ஸை நாம் வந்து உருவாக்கி இருக்கிறோம். அந்த மானுமெண்ட்ஸை பற்றிய பெருமையை நாம் நிச்சயமாக உலகுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நம்முடைய கலாச்சாரம் தான் நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயமாக நான் மீண்டும் மீண்டும் பார்க்கிறேன். அப்போ அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய அனைவரையும் அந்த பெருமிதத்திற்குள் கொண்டு வர வேண்டியது ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம். அவர் இந்தியாவை அதனுடைய கலாச்சார பலத்தை ஒட்டித்தான் இன்றைக்கு ஒருங்கிணைக்கிறார். அந்த கலாச்சாரம் என்பது ஒற்றை கலாச்சாரம், எப்படி வந்து நம்ம இந்தியா முழுசுமான ஒருங்கிணைந்த ஒரு கலாச்சாரமாக இருந்திருக்கிறது, அனைவரையும் உள்ளடக்கியதாக இருந்திருக்கிறது. அந்தந்த மொழிகள் வேறுபட்டிருக்கலாம், பண்பாடுகள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்கள் கருவிகள் எல்லாம் எப்படி நாம் ஒரு பாரதம் என்ற ஒரு நாட்டினுடைய உன்னார்ந்த பிள்ளைகளாக நாம் எப்படி வளர்ந்திருக்கிறோம் என்பதை சொல்கிறது எனும்பொழுது, அவற்றை எல்லாம் பிரதமர் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார், கொண்டு வருகிறார், பேச வைக்கிறார். இன்றைக்கு நாம் வந்து ஒரு மேலை மோகத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனிக்காமல் போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அப்போ இளைய தலைமுறைக்கு அவற்றை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவையெல்லாம் நாம் அன்றைக்கே செய்துவிட்டோம். குறிப்பாக பிரதமர் அவர்கள் பேசும்போது நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் கல்வெட்டு பற்றி மீண்டும் மீண்டும் பேசுகிறார். அந்த குடவோலை முறை பற்றி பேசும்பொழுதும் இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் குடவோலை முறையை வந்து பிரதமர் அவர்கள் பலமுறை எடுத்து பேசுகிறார். ஜனநாயகம் என்ற ஒரு கருத்துருவாக்கம் என்பது ஏதோ நம்ம 18-ஆம் நூற்றாண்டு 19-ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்ததாகவோ, அது மேலைக்க நாட்டினுடைய ஒரு தாக்கத்தினால் இந்தியாவுக்குள் வந்ததாகவோ எல்லாம் நாம் கருதி கொள்கிறோம் அல்லவா? அது இல்லை, நம்முடைய குடவோலை முறை என்பதே அதைத்தான் செய்கிறது. அப்படின்னும் போது இதற்கு சட்டென்று ஒரு மிக பரந்த ஒரு முக்கியத்துவம் கிடைத்து விடுகிறது. அப்போ நாம வந்து இத்தனை நூற்றாண்டுகள் முன்னதாகவே அந்த மாதிரியான குடவோலை முறையின் வாயிலாக நாம் ஒரு தலைவரை தேர்வு செய்வதற்கான வழிமுறை நாம் வைத்திருந்தோம் என்பதைத்தான் இந்த உத்தரமேறு கல்வெட்டுகள் சொல்கின்றன. பிரதமர் அவர்கள் அதை வந்து உண்மையாவே வந்து கொண்டாடுகிறார். ஆக உலகத்திற்கே நாம் வந்து வழிகாட்டியாக இருக்கிறோம். நம்ம என்னமோ ஜனநாயகம் எங்கோ மேலை நேசத்திலிருந்து நமக்கு வந்ததாக நம்ம கருத வேண்டியதில்லை. அது நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி, நாம் தான் அதை

0: செய்திருக்கிறோம். இன்னைக்கு நாம திரும்பி பார்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் நாம தான் இவர்களுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கிறோம் எனும் போது அவற்றை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமைதானே. அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புதிய சிந்தனை அல்ல, இங்கேதான் அந்த சிந்தனை இருந்திருக்கிறது. இந்த சிந்தனையை தான் நாம் வந்து எடுத்து பின்னாடி நாம வளர்த்திருக்கிறோம். இவை எல்லாம் தான் பிரதமரை மிகுந்த ஒரு ஈடுபாட்டுக்குள்ள கொண்டு வருகிறது. அதனால தான் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு இந்த மாதிரி பண்பாட்டு செய்திகளையும் அந்த மாதிரி இடங்களையும் அதற்கான ஒரு இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் எடுத்து கொண்டாடுகிறார்.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட போது இப்ப இன்னொரு விஷயத்தையும் வந்து யோசிக்க தோணுது. என்னன்னா, சென்ற நிகழ்ச்சியில கூட தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளரை பற்றி வந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. இப்போ பாரம்பரியம், கலை, கலாச்சாரம் மட்டுமின்றி மக்கள் நலன் தான் தேசத்தின் நலன் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசோட நலத்திட்டங்கள், அதை வந்து மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளணும், இது போன்ற அறிவுரைகளையும் இந்த நிகழ்ச்சி வாயிலா வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்?
0: அரசாங்கத்தினுடைய தலைமை சேவகர் என்று தன்னை அவர் வந்து மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறார். அந்த தலைமை சேவகராக அவர் செய்யக்கூடியது என்ன? அரசாங்கம் எடுக்கக்கூடிய அத்தனை கொள்கை முடிவுகளையும் இங்கே நடைபெற வேண்டிய அல்லது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குறிப்பாக அவர் வந்து இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை தான் அதிகமாக அவர் பேசியிருக்கிறார். தூய்மை இந்தியா அப்படின்னு வரும்போது அது குடிநீர், ஜல்ஜீவன், குறிப்பாக தண்ணீர், காற்று, நீர் சேமிப்பு, காற்று, இது எல்லா தூய்மை, இது எல்லாவற்றையும் தான் அவர் வந்து முன்னிலைப்படுத்துகிறார். மிக முக்கியமாக காற்று தூசு இல்லாமல் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு மாசும் இல்லாமல் வாழ்வது, இது எல்லாவற்றிலும் அவசியம். அதுதான் ஒரு மனித நாகரிகத்தினுடைய ஒரு நிச்சயமாக அல்லது சர்வதேச பார்வையில் நம்மை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடியது என்பதை பிரதமர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனம் செலுத்தும் போதுதான் இங்கே இருக்கக்கூடிய இதர வளர்ச்சிகள் அத்தனையுமே சாத்தியமாகும். பிரதமர் அவர்கள் தன்னுடைய இந்த உரைகள் அத்தனையும் அதிகமான பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வச் பாரத் பத்தி தான் அவர் நிறைய பேசியிருக்காரு. பவர் உற்பத்தி பத்தி பேசியிருக்காரு, தூய்மை பத்தி நிறைய பேசியிருக்காரு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பத்தி நிறைய பேசியிருக்காரு. இதெல்லாம் அவர் தொடர்ச்சியாக பேசுறார். இவை எல்லாமே அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகள், திட்டங்கள், பல்வேறு ஒரு திட்டங்களின் வாயிலாகத்தான் இதை வந்து அரசாங்கம் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து விட்டோம் என்றால், இங்கே பசுமையை மேம்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய இயற்கையான ஆற்றலை நாம் அதிகமாக பயன்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய தூய்மையை நாம் வந்து ஒழுங்குபடுத்தி அதில் எல்லா இடத்தையும் பத்திரப்படுத்தி விட்டோம் என்றால், நாம் ஒரு ஆரோக்கியமான குடிமக்களை வளர்த்துவிட முடியும். அந்த ஆரோக்கியம் என்பதுதான் படிப்படியாக நிச்சயமாக ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் சர்வதேச அளவில் நம்மை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு உத்வேகத்தை அளிக்கும் என்பதை பிரதமர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதில் தான் அவரை கூடுதலான கவனத்தை செலுத்தியிருப்பதாக நான் பார்க்கிறேன்.
1: தூய்மை அப்படின்றது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள உள்ளார்ந்த ஒரு உணர்வா இருக்கணும்ன்றதுக்காக இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் வரும். இன்னொரு விஷயத்தை வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். என்ன அப்படின்னா, நாட்டின் அச்சானின் கூட சொல்லலாம், உழவும் நெசவும், அதை பற்றி வந்து பிரதமர் வந்து பேச தவறியதே இல்லை. எந்தெந்த பகுதிகளில் என்ன மாதிரியான விளைபொருட்கள் வந்து நல்ல விளைச்சல் கண்டிருக்கு, அந்த விளைச்சலுக்காக வந்து விவசாயிகள் வந்து படக்கூடிய அந்த அரும்பாடு, அதுக்கப்புறம் நவீன தொழில்நுட்பங்களை எப்படி விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் எப்படி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ளலாம், அவங்களுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
0: இது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராஜெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. அதாவது என்னன்னா, நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில்வேல வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒன் பிளேஸ் ஒன் ப்ராடக்ட், அதாவது உற்பத்திக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் மட்டும் இல்லை, அதை சந்தைப்படுத்தி கொண்டு வந்து அவர்கள் அங்கே ஆர்டிசன்ஸ், அந்த நெசவாளர்களோ இல்லை கைவினைஞர்களோ, அவர்கள் வந்து தங்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கும் இந்த மாதிரியான இடங்களை வந்து அவர் உருவாக்குறார். அப்போது இந்த என்டையர் ஃபுல் செயின் வந்து அவர் உருவாக்குறார். இங்கே விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விதமான ஆலோசனைகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி உதவி, அவர்கள் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி நீங்கள் வந்து அவர்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும், இதன் மூலமாக என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும், இதெல்லாம் இந்த பக்கம் சொல்கிறார். அதுக்கப்புறம் சந்தையை கொண்டு வரார். சந்தையிலேருந்து அவர்கள் எப்படி உற்பத்தியை கொண்டு போக வேண்டும், எந்த சந்தைகளுக்கு கொண்டு போக முடியும், என்ன விதமான விளைபொருட்கள் வந்து சந்தையில் விற்பனையாகும், அவை வெளிநாட்டுக்கு போக முடியுமா, உள்நாட்டில் இருக்க முடியுமா, என்ன விதமான வாய்ப்புகளை வந்து கொண்டிருக்கின்றன, அப்புறம் அதுக்கு நேரடியாக சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவது. அது வந்து நீங்கள் இது அத்தனையுமே தன்னுடைய இந்த உரைகளில் பல இடங்களில் சுட்டிக்காட்டி கொண்டே வருகிறார். விவசாயிகளை முற்றிலுமாக ஒரு தனிய துண்டாக நம்ம வந்து வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தை போய் நம்முடைய இந்த நேஷனல் வேல்யூ செயினுக்குள்ள அவங்களை எல்லாம் கொண்டு வந்து இணைக்கிறார். நெட்வொர்க்கை வந்து ஒழுங்குபடுத்தி நாம் அவர்களை மீண்டும் வந்து காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு தேவையான ஒரு பண வரவை உருவாக்கி தர வேண்டும், அதே சமயத்தில் அவருடைய செய்யக்கூடிய விவசாயத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய உற்பத்தியையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதையும் இதையும் சேர்க்கும் போது என்ன விதமான ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்குது, நெட்வொர்க் கிடைக்குது, எப்படி அதை செய்ய முடியும், இதைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய உரைகளில்

0: பல்வேறு சமயங்களில் அவர் சொல்கிறாரு. அப்போ அரசாங்கம் அதற்காக செய்யக்கூடிய என்னென்ன புதிய நடவடிக்கைகள் இருக்கின்றனவோ, திட்டங்கள் இருக்கின்றனவோ, அவற்றை வந்து முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக புரியுது. ஸோ அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டுன்னு கண்ணெதில் ஒரு எந்த ஒரு பெரிய ஸ்டேஷனுக்கு போனாலும் அந்த உள்ளூர் பொருட்களை நம்ம அங்கே பார்க்குறோம். பெரும்பாலும் வெளிச்சந்தையில் அது கிடைக்காமல் இருக்கின்றன. அவர்களே நேரடியாக அங்கே வந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்போது அவர்கள் வந்து அங்கே மார்க்கெட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து காதால் கேட்குறோம். பிரதமர் சொல்வதற்கு நேராக போய் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கண்ணெதிலேயே நடந்திருக்கு நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு கம்யூனிகேஷனை வந்து பிரைம் மினிஸ்டர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ், இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா பிரைம் மினிஸ்டரே மாறிட்டாரு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்லணும்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்

0: நேரம் இரவு 9:30. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மூட்டு தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
3: நேயர்களின் மேடையாய்

0: விவசாயிகளின் உற்ற தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் பெறவுள்ளது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமழை.

0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
2: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வரவுள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்க புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியினையும் முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம், நான் மூப்பு ஜெயராம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜெயராமன் ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் கொடுக்கலாம்?
1: ஐயா நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன் ஐயா.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு பாத்தீங்கன்னா பைலட் பிரேம்நாத் படத்துல கொடுங்க.
0: பைலட் பிரேம்நாத் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கீங்க.
1: அதுல வந்து புதிய பிளாக் சீன் ஒரு பாட்டு வரும்.
0: சரிங்க ஐயா, நிச்சயமா நீங்க கேட்ட பாடலை வழங்கலாம். நிகழ்ச்சியில் நன்றி, நீங்கள் கேட்ட பாடல் இதோ. Who is the black sheep?

0: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சைதான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நேயமான தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் பூரியம்மன்கிட்ட வீரமணி.
0: வீரமணி ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: கல்யாணமா கல்யாணம் படத்துல இருந்து இளமை நாட்டு
0: வழங்கலாம். ஐயா நீங்க கேட்ட திரைப்படத்துல இருந்து நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

மனதை வருடும் மெட்டுக்களோடு நினைவுகளை மலர் செய்யும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினைவும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம், சொல்லுங்க ராதா, உங்களுக்கு என்ன திருப்பத்தூர் பாடல கொடுக்கலாம்? நிச்சயமா வழங்கலாம் ராதா. நிகழ்ச்சி எழுந்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க உள்ளது, பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் இரவு 10:15. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியோட தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார். திருப்பத்தூர் மாவட்டம் பச்சை ராஜேந்திரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன், உங்களுக்கு என்ன திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: என்ன அண்ணன்ல இருந்து நெஞ்சு மூன்று நேர் மூன்று ஓடு ராஜா பாட்டு கொடுங்க சார்.
0: வழங்கிடலாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

உங்கள் மனதோடு மனமாக, நினைவோடு நினைவாக, இசையோடு ஸ்வரமாக பாடிக்கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைஞ்சிருக்கீங்க நேர்களை. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க? ஆ, பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்? மயக்கம் என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க? வசந்த மாளிகை படத்திலிருந்து இந்த பாடல் இல்லைங்களா? சரிங்கம்மா, நீங்கள் கேட்ட திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்துருங்க.

0: நேரம் 10:25. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: உங்களோடு அறிவிப்பாளர் சகோதரர் ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறிக்கொள்வது நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கனகநாச்சி அம்மன் கோயில்.
0: திருப்பத்தூர் மாவட்டம் கனகநாச்சி அம்மன் கோயிலிருந்து கோவிந்தசாமி பேசுறீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன திரைப்படத்தை பாடல் கொடுக்கலாம்?
1: நடிப்பில் வெளிவந்த படம் முதல் தேதி, அந்த படத்தில் இருந்து 1-20 வரைக்கும் கொண்டாட்டம். இந்த பாடலை நமது நேயர்கள் எல்லாருக்காகவும் கொடுங்க.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் அனைவருக்காகவும் வழங்கலாம். நீங்கள் கேட்ட பாடல் இது.
2: ஒன்னிலிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் தேதி, ஒன்னிலிருந்து சம்பள தேதி, ஒன்னிலிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21 30 வரைக்கும் திண்டாட்டம், 21 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். சம்பள தேதி 1-20 வரைக்கும் கொண்டாட்டம்.

மனுஷன் படாத பாடு படுவது இருபத்தொன்னிலே இருபத்தொன்னிலே. முன்னே பட்ட கடனை தீர்ப்பான் ஒன்னிலே தேதி ஒன்னிலே. இன்னும் மூன்றாம் பேசு விழுந்தது போல முகம் தோன்றிடும் இருபத்தொன்னு.

நிலே தெருவில் எறிந்த துண்டு பீடிக்கு கிராக்கி வந்திடும் இருபத்தொன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். கொண்டவனும் கொண்டவளும் குழந்தை குட்டியோடு கும்மாளம் கொட்டுவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே. அவர் கூச்சல் கிளப்பிக்கிட்டு குத்திகளும் போட்டுக்கிட்டு கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே முகம் கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே. தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே தம்பிகளின் வா

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள் வழியாக இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் ஒழிக்க விரும்பினால் நீங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நேர்களாக இருக்க வேண்டும். புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சிகள் அடுத்த தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய கோணாப்பட்டு தம்பை குமார்.
0: தம்பை குமார் பேசுறீங்க ஐயா, சொல்லுங்க உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: நீதிபதி திரைப்படம். அந்த திரைப்படத்துல தந்தையினால் அங்கே படம்
0: வழங்கலாம் ஐயா. நிகழ்ச்சி எழுந்தமைக்க நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நிகழ்ச்சி விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி மாட தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் பதிவு பண்ணுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர்ல இருந்து ரகுபதி.
0: ரகுபதி ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இந்த பாடல் கொடுக்கலாம்? ரகுபதி ஐயா இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். பரவாயில்ல, நல்ல முயற்சி. பேர்லாம் பதிவு பண்ணீங்க, டக்குன்னு பாட்டு சொல்லாமல் போயிட்டீங்க. பரவாயில்ல, உங்களுக்காக ஒரு அருமையான திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்குது. பாடலை கேட்டு நினைந்திருப்போம்.
2: தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம்

0: நேரம் இரவு 10:41. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்டங்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினைவு அடுத்த தலைப்பாளர் சந்திப்போம். அன்பு வணக்கம். இரவு வணக்கம். உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்? எல்லோரும் நல்லவரே என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கீங்க இல்லையா?
1: ஆமா ஐயா.
0: வழங்கிடலாம்ங்க. நிகழ்ச்சியில் நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இது.

0: இரவின் அமைதிக்கு இசை மட்டும் துணையாக இருக்கும் நேரம் இது. பகல் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்த மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம். கண்களை மூடிக்கொண்டு இந்த காவிய கானங்களை கேளுங்கள். நாம் மறந்துவிட்டோம் என்று நினைத்த நினைவுகளை கூட மீண்டும் உயிரோட்டமாக கொண்டு வந்துவிடும் அந்த மாயாஜாலம் இசைக்கு மட்டுமே உள்ளது. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க ஐயா?
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி, காக்கநாடு மாவட்டம், விஜயகுமார் செந்தாமரை.
0: சொல்லுங்க.
1: படம் வந்து கல்யாண ஊர்வலம். பாடல் வந்து ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்று கேட்கணும்ன்ற பாடல் கொடுக்குறேன் சார்.
0: கொடுத்தலாம். இங்கே விஜயகுமார் ஐயா, நீங்கள் கேட்ட திரைப்படத்தில் பாடல் ஒலிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்துருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் இரவு 10:50 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் ஒழிக்க விரும்பினால் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25 ஆகிய எண்களுக்கு அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யாரை கண்டு பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சவுந்தரராஜன் ஜானகி.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல பாடல் கொடுக்கலாம்?
1: பிள்ளையோ பிள்ளை படத்தில் 3 தமிழ்
0: பாடல் நிச்சயமா வழங்கலாமையா? நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க ஐயா?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலாங்குப்பம் ஏழுமலையா.
0: சொல்லுங்க ஏழுமலை ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படம்?
1: நான் பார்த்ததுலே ஒருத்தான்றாங்க.
0: ஓகே, அந்த பாடலை கொடுத்துலாம் ஐயா. நல்ல பாடல். நீங்கள் கேட்ட திரைப்படத்தில் அந்த பாடல் ஒழிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க. பண்பலையோடு நீங்கள் கேட்ட பாடல் இதோ.
2: நான்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கிறீர்களே. நிகழ்ச்சி மட்டும் தலைப்பலரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நலமா?
0: நலமாக இருக்கங்க ஐயா. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் அக்ரஹாரம் ஆசிரியர் வட்டம் சீனிவாசன் ஐயா.
0: சொல்லுங்க சீனிவாசன் ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: ஐயா, மணிவாசை திரையிலிருந்து ஒரு அழகிய பாடல், ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி என்ற பாடல் ஐயா.
0: வழங்கலாம் ஐயா. நீங்க கேட்ட திரைப்படத்திலிருந்து நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக காற்றலையில் கானம் பட வருகிறது. பாடலை கேட்டு பண்பலையோடு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: Maharashtra has declared 305 of the state's 358 talukas drought hit, covering more than 85% of state's talukas following the addition of 40 more talukas to the list. Speaking to reporters after a state cabinet meeting in Mumbai today, Chief Minister Devendra Fadnavis said each farmer in the affected area will receive initial financial assistance of 5,000 rupees directly into their bank accounts before Diwali. India has strongly condemned the recent attacks on civilian infrastructure in Saudi Arabia. Briefing the media in New Delhi this afternoon, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal condemned the attack on the Aramco headquarters, which took place in the West Asian country yesterday. He described such acts as totally unacceptable and called for an immediate end to them. Meanwhile, Indian Embassy in Riyadh today urged all Indian nationals to continue to follow local authorities' instructions. In men's cricket, West Indies defeated hosts India by 24 runs in the fourth T20 International in Hyderabad tonight. Chasing a target of 248 runs, India were all out for 223 in 19.4 overs. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103 நேர்கள் இனி கேட்கவிருப்பது நாளை நமது பண்பலைகள் வளமரும் நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 இணையதளம் நலவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காளியின் விலை நிலவரம், அதனைத் தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், அதனை அடுத்து தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். காலை 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே, 7:30 சந்தோஷ சரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:50 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாளர், 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, காலை 9:05 வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் கிராமப்புற மகளிருக்கான சர்வதேச தின சிறப்பு நேரலை, தலைப்பாக கிராமப்புற மகளிர் முன்னேற்றம், தருமபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் எஸ் கற்பகவள்ளி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, காலை 10 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜெயன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம், காலை 10:05 கனவுகளை காட்சிகளாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை, 11 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவோவைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி, 11:05 அபயம் அருளிடும் அம்பிகை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமதே வல்மிகநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம், 12 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 மருத்துவ மலர் வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியமும் அதற்கான உணவு முறைகளும் மருத்துவர் நிர்மல் நிதின் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:50 சூழல் காப்போம் அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் நெல் கேழ்வரகு சாகுபடி, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் புதுப்பால சமுத்திரம் ஆர் சேனாதிபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 விடை திருவினாக்கள், 5 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபாலன் செயல்கள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:50 மாலை தின்றல், 6 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பெருநிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையசை மற்றும் நிகழ்ச்சி குறிப்புகள், 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 7:20 ஆளுமை சிறக்க நிகழ்ச்சி கேட்கலாம், 8:50 இளம் தென்றல் சினிமா சினிமா என்ற தலைப்பில் வளமரவுள்ளது, 9:00 நியூஸ் அட் 9, அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசை மழை, 10:00 சுகமான ராகங்கள், நாளைய சுகமான ராகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கவுள்ளது. காந்திய சிந்தனை, ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகா ஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பை தொடர் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசை